தாழ்ந்த ஆரம் இல்லை. இந்த மேடு பள்ளம் வச்சாதான் அது கொஞ்சம் பக்குவமான ஆன்மாவா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்க சரி வராது. பேருந்துல போறது போற கூட பாருங்க, உட்காந்தவனே தூங்கிடுறோம், ரெண்டு குழு குழுக்குச்சுன்னாதான் எந்த ஊர் வந்ததுன்னு கேட்கிறேன், இறங்கியா அப்படிங்கிறேன், ஏன் அது வரைக்கும் தூங்கி விட்டுங்க. எனவே குழுக்களும் தேவைதான். ஏன் இல்லைன்னு தூங்கிய போட்டு வச்சுங்க, கண்டக்டர் பாகல வச்சுங்க, இறங்கும் போது என்ன எங்க நீங்க வாங்கினீங்க, உளுந்தூர்பேட்டை, எங்க இறங்க திருவண்ணாமலை, மூளை இருக்காங்கன்னு. நல்ல வேலை இந்த குழுக்களும் நமக்கு தேவையே, அவப்பொழுது அப்படி எழுப்பிவிடுது, என்ன பண்றது. எனவே இதெல்லாம் ஓமை காட்டுறதுனால நம்ம 20வது நூற்றாண்டுலதான் காட்டலாம். ஏன் இந்த பேருந்தோ இந்த குழுக்களோ எல்லாம் இப்பதான் நம்ம அனுபவிக்கிறோம், அதெல்லாம் அந்த காலத்துல பாவம், நான் நடந்தே போனவர்கள் பாவம். அதனால வானான் ஆடோரும் அரிய நாதனி, தேவலோகத்தில் இருப்பவங்களாம் நிறைய வேண்டிய வேண்டியாங்க எல்லாம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதனால அவங்களுக்கு வந்து என்றைக்கு அவ்வளவு சிந்தனை இல்லை. என்றாவது ஒரு நாள் ஆண்டவனை பார்க்கணும்னு நினைச்சா முடிஞ்சா பார்ப்பாங்க, இல்லைன்னா கிடக்குதுவான்னு வந்துடுவாங்க. அதனால அவங்களால அறிய முடியாது. வான நாடோறும் அறியோ நாதனி, மறையில் ஏறுமுன் தொடர நாதனி. வேதங்கள் கூட உன்னை இப்படி அல்லவன், இப்படி அல்லன், இப்படி அல்லன்னு சொல்லுமே தவிர இப்படித்தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி, அதனால் மறையில் ஏறுமுன் தொடரநாதனி, ஏனை நாடரும் தெரியோநாதனி. வானவர்களும் மறையுமே இப்படி ஆச்சுன்னா ஏன் சாமி எங்க இந்திய நாட்டில் என்னாரு, அது இது இது ஏன் பேசுறேன்னாரு. ஏனை நாடோரும் தெரியோநாதனி, நம் மற்ற மக்களும் கூட நம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமா பெருமானை பார்த்தார்கள், எல்லா மக்களுக்குமா திருப்பெருந்துறையில அந்த திருவடி தீட்சை கிடைத்தது இல்லை. இப்படி இருக்கிற நீ என்னை இந்நீராய் ஆண்டு கொண்டவா, ஆனா அப்படி இருக்கிற நீ என்னை மட்டும் இனிமையாக ஆட்கொண்டாய். இங்கதான் ஆனந்தாதிதம், இனிமையாக ஆட்கொண்டாய். என்ன இனிமை அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவதுதான் அச்சோப்பதியம் இல்ல, என்னது முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேணி, பக்தி நெறி அறிவித்து. எனக்கு முத்தினா என்ன சித்தின்னா என்ன ஒண்ணும் தெரியாது, சும்மா நாங்க சாதாரண மூர்களோடு பழகிட்டு இருக்கிறாள், வெட்டு குத்து இந்த ஆள்ல பழகிறாள். இப்படி இருக்கிற என்னை என்ன செய்தாய், மூர்க்கரோடு முயல் வேணி பக்தி நெறி அறிவித்து. எப்பா அதெல்லாம் தப்புடா, ஒன்னு மாதிரி தானே அந்த ஆன்மாவும், அந்த ஆன்மாவால தான் நீயும், யாதும் ஊரே யாவரும் கேளிர்ப்பா. அதனால அது மட்டும் இல்லப்பா, மற்ற உயிர் கூட நம்மோட சேர்ந்து தானே இருக்குது, அதனால அந்த உயிரெல்லாம் அன்பு செலுத்தணும்ப்பா. இப்படி ஒரு பாட்டு முன்ன கூட பாரதிதாசனே யாரோ பாடியிருக்காங்க, அதெல்லாம் கூட இப்போ ஒலியும் ஒலியில் இதில் வானொலியில் வைக்கிறது இல்லை, வச்சா தப்பித்தவரி ஒரு ஆன்மா அதை நினைச்சு கொஞ்சம் நல்ல புத்தி வந்துட்டா, இந்த நல்ல புத்தி வரப்படாதுங்கிறத முழுசா முடிவு பண்ணிட்டோம். அதனால

தமிழன் ரொம்ப அருமையா பாடினாங்க. யார் பாடினதுன்னு தெரியல, நல்ல பாட்டு. இதெல்லாம் நாங்க வெறுக்கிறோமா? எந்த உயிரையும் சொந்த உயிரென எண்ணும் இயல்புடையோனே தமிழன். ஒரு கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறான், கல்யாணம் ஆனவனே பிரிஞ்சுட்டான், துபாய் போயிட்டான். போன ஆளு 3 ஆண்டு எப்படி இருந்துட்டு வரும்? இதோ 3வது ஆண்டு முடிந்தது. திருவண்ணாமலையில மனைவி இருக்கிறான். இப்பொழுது எங்கேயே தம்பி வந்துட்டான்? வேலூர் வந்துட்டான். இல்ல வேலூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு பேருந்து எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் என்ன பண்ண கேட்டா குதிரை தான், நல்ல ரெண்டு பக்கம் சோலைகள், அதனால குதிரையில ஏறினா. வேலூர்ல ஏறினா பிடிச்சா அந்த குதிரை பறக்குது, அப்படி பறக்குது. போலூர் தாண்டிட்டு, போலூர் தாண்டிட்டு தாண்டின பிறகு நல்ல ரெண்டு பக்கம் சோலை, அப்படியே மலர்கள் முக்கிது, அதுல வண்டுகள் அப்படியே அப்படி முயற்சி முயற்சிக்கிட்டு இருக்குது. அப்படி முடிச்சது இந்த தேர் வருது பாருங்க, இந்த வேகத்துல வந்து அந்த மணிகினி அடிக்குதா, அதெல்லாம் அப்படியே தேன் விடுற இது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்குது. ஏன், என்ன தனக்கு ஆபத்தோன்னு, என்ன தனக்கு ஆபத்தோன்னு. இது எப்படியே போலூர் தாண்டி வர்றோம், இதுக்கு பாருங்க 3 ஆண்டு கழிச்சு வந்திருக்கிறான் துபாயில இருந்து வர்றான். எப்படா மனைவியை காணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும். அது போல மனைவி என்னன்னு கேட்டா விளக்கேத்தி வச்சு இதெல்லாம் வச்சு, ஆண்டவனே 3 ஆண்டு ஆச்சு அவங்க போய் இப்ப வர்றாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறா. என்ன இனிப்புல என்ன வேணுமோ அதெல்லாம், காய்கறியில என்ன வேணுமோ அது, பலகாரம்னா பலகாரம், உணவுன்னா உணவு, இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா. வந்தவன்ன வெந்நீர், வேற ஆடை புத்தாடை அப்படி வந்து எல்லாம் இருக்கு. வந்தவன்னு வாங்க, எப்படி உடம்பு இழைச்சி போச்சு சொன்னேன், இல்லையே நல்லா இருக்கு, நீ தானே இழைச்சிருக்கிற, இல்லை எனக்கு ஒன்று இழப்பேன்னாங்க. வாங்க வாங்க முதல்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிக்க வச்சு இது பற்றி அப்படி வேணும், அதுக்கு ஏற்பாடு ஆயிருக்கு. இவ்வளவு பாசமாக இருக்குது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த போலோடு தாண்டி வரும்போது என்னென்னா, அந்த வண்டி அந்த குதிரை வேகத்தினால இந்த பறவைகள் அந்த தேன் உண்ணுகிற வண்டுகள் இந்த சத்தத்தை கேட்டவுடனே அப்படியே அப்படியே பார்ப்போம், பார்த்து தேன் உண்ணாம பார்த்தது. இவ்வளவு இன்ப உணர்விலே 3 ஆண்டுக்கு பிறகு பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று சொல்வது போல வருகின்ற அந்த தலைவன் நிறுத்தினான் போலூர் தாண்டி. நிறுத்திட்டு அடாராடா இந்த வண்டுகள் பாவம் நல்லா அருமையா தேன் சாப்பிட்டு, 2 ஆண் வண்டும் பெண் வண்டுமா இருக்குது, நம்ம தேர் ஒலியை கேட்டுட்டு பிரியுது. கீழே பார்த்தான், இந்த தேர் ஒரே மணி இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி கட்டுது. என்ன தேர் மணியினுடைய கீழே இருக்கு பாருங்க, அது ஒரு கயிறு எங்க தான் கிடைச்சதோ அந்த மணியினுடைய நாக்கை எல்லாத்துலயும் ஒன்று முடிச்சு போட்டு முடிச்சு முடி முடி முடிவு கட்டிவிட்டாங்க. ஏன், மணியே அடிக்காது, மணி அடிக்காது. இந்த மாதிரி கட்டின பிறகுதான் திருவண்ணாமலை எல்லையில நுழைஞ்சானோம். எங்க சார் இருக்குது சங்க இலக்கியம், சங்க இலக்கியம். ஆனா திருவண்ணாமலை போலூருங்கிறதெல்லாம் என்னுடைய கற்பனை, இது நான் படிச்சவன் பாட்டை கெடுக்க வேணாமா அதனால சொன்னேன். ஏன்னா இந்த ஊர்னால மயிலாடுதுறையா இருந்தா கும்பகோணம்னு சொல்லிட்டு வருவேன், அது வேற விஷயம். இப்ப ஆனா செய்தி, அடிப்படை செய்தி என்னமோ, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படின் சங்க இலக்கியம். தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி, தான் மனைவியை பார்க்கணுங்கிற வேட்கையில 3 ஆண்டுக்கு பிறகு வர்றான் வேகமா. மனைவி அப்படியே வடிமேல் விடுவித்து அப்படியே இருக்கிறாங்க, எப்ப வருவாருன்னு. இவ்வளவு இன்ப உணர்வோடு பார்த்துக்கணும் ஆசை வரும்போது இந்த வண்டு கூட்டங்கள் தன்னுடைய அந்த தேர் ஒலியினுடைய அந்த மணி ஒலியை பார்த்து பயப்படுது. அடாடாடா ஆணும் பெண்ணுமா இருக்கிற வண்டுகள் தேனை சாப்பிட்டுக்கிட்டு இன்பமா இருக்கிறது, அது போய் நம்முடைய தேர் ஒலியினால கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மணினா ஆர்த்த மாண்பினை தேரன், அந்த மணியினுடைய நாக்கா இருக்கிற அந்த தொங்குது பாருங்க, அதை எடுத்து ஒரு கைத்துல எடுத்து கட்டி எல்லாத்தையும் கட்டிட்டு தானே வண்டி அப்படி அழைச்சு பாக்குறான். ஒரு சத்தம் கேட்கல, ஒரே ஒரு மணி சத்தம் கட்டுது. ஆட அதை விட்டு போச்சுன்னு அதுக்கு ஒரு கயிறு போட்டு அந்த கயிறு எடுத்து கட்டிட்டான். அதனால தேர் போகும்போது ஒரு சத்தம் கூட கேட்காது. இனிமே நம்முடைய தேர் ஒளியினாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வண்டுகள் தானும் தன்னுடைய மனைவியுமாயிருந்து தேன் உண்பதை விட்டுவிடக்கூடாது. பாவம், அது கெடுவர் உழைச்சு நம்ம மனைவி பார்க்கறதா,

இந்த பாட்டு யார்பான்னு தெரியல. அப்பெல்லாம் இசைத்தட்டில் ரொம்ப அழகாக இருக்கும், வானொலி ரொம்ப அழகா இருந்த காலம், நல்ல பாடல்கள் பாடிய காலம். காலம்னு சொன்னேன், இப்பொழுது இல்லை என்பது பெற்றாம். அபத்த பாட்டு தான், சுத்தி சுத்தி வரேல சொல்லு சொல்லு வரேல, இதே தான் வேலை. வந்துகிட்டு இருக்கடா போங்க, எங்களுக்கு என்ன வந்துருக்குது, நாங்கள் இந்த கடையை கட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால அது அருமையான இந்த மாதிரிலாம் பாட்டு தோன்றதற்கு காரணம் இந்த இலக்கியங்கள் தான், சங்க இலக்கியங்கள் தான். அதுபோல இல்லை முல்லை கொடி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அப்படி போகுது, அப்படி மேலே வந்துட்டுது, அடாடாடா சின்ன காற்று அடிக்கும்போது கூட அது அப்படியே இப்படி அழிஞ்சு விடு, அட ராஜா அப்படி சாஞ்சி சாஞ்சி கிடக்கிற என்ன பார்த்தார் பாரி. இந்த முல்லை கொடிக்கு எங்கேயாவது பக்கத்தில் மரங்கரை இருக்கான்னா பரவாயில்ல, இருந்து எங்கேயாவது அப்படி சுற்றி விடலாம், இல்லை தன் தேரையே நிறுத்தணும் தேரையதுதான். அதாவது கொடி பாவம் தவிக்குது கொடுகொம்பு இல்லாமல், தேரை பக்கத்தில் நிறுத்தி வச்சு அந்த கொடியை எடுத்து கொஞ்சம் அசங்காமல் அப்படியே இப்படி ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அப்புறம் அது காற்றுல பிரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அப்படி சுற்று சுற்றி அப்படி சுற்றி அறிவிட்டுறேன். இப்போ ஒன்று காற்றுல அசைய மாட்டில்ல, நல்லா இருப்பில்ல, நல்லா இருக்க ராஜா, எங்கூட்டு குழந்த காற்றுல இருக்கும்போது நான் வருத்தப்படுவேன்ல, நீ அப்படி இருப்பேன். முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தான் எந்த உயிர். இந்த இலக்கியம் வளர்ந்தாதான் வளருமே தவிர, இந்த அத்தான நான் தானே பொத்தான நீ தானே வந்தா என்னப்பா வளரும், என்ன வளரும், மன்னிக்கணும் நீங்க எல்லாம் கூட அல்லவா. நல்ல ஒலியும் ஒலியில காட்டுவதிலையோ நல்லதுலையோ நல்ல ஒரு இன்பச் சுவையை காட்டட்டும், நல்ல நீதியை காட்டட்டும். இந்த எப்ப பார்த்தாலும் சஸ்பென்ஸ், கொலை, குத்து, கற்பழிப்பு, இதுவே வேலையா? இது நாட்டை வளர்க்குமா? இதுதான் எங்களுடைய இயக்கம், எங்களுடைய ஏது இயக்கம். நான் கட மாட்டேன் வயசு 70, இன்றோ நாளையோ, அதனால எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு பற்றி ஒன்றும் இல்லை, அசைக்க முடியாது. ஆனால் இளைஞர் உள்ளங்கள், வளர்கிற சமுதாயங்கள் இந்த மாதிரி இலக்கியத்தை வச்சா என்னப்பா, அதை பற்றி ஒரு காட்சியாக காட்டின என்ன, இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தது, இந்த மாதிரி தாதுன்ப அதை காட்சியை காட்டிட்டு நல்லா பாடுற சிதம்பரம், இப்போ நம்ம சிவராஜ் சிதம்பரம் இவருடைய பையன்லாம் இருக்கிறார், சீர்காழி கோவிந்தராஜன் பையன்லாம் அப்படி வரும்போது தாதுன் பறவை அப்படின்னு காட்டினோம்னா அந்த அந்த அந்த ரெண்டு கொடியில் இருக்கிற அப்படியே அந்த தேன் ஒன்று வண்டு அப்படியே மாமலரை கண்டு தெரிந்தறிந்து பாடணும், அப்படி ரீங்காரம் கொண்டு. இந்த கவிதையை நானும் விடல, அதனால அருங்கண்ணா இந்த மணி ஒளி காட்ட உடனே ஒழிச்சுட்டு அப்படியே என்ன, இதை யார் பார்க்கணும், அந்த காதலன் பார்க்கணும். பார்த்துக்கும்போது பல வண்டுகள் அப்படியே இருக்கிறாரு, உடனே கீழே எடுத்து அந்த மணியை கட்டணும், கட்டிட்டு அப்படி குளிக்கு பார்க்கணும் அப்படின்னாரு. அப்ப அந்த பாட்டை பாடணும், தாதும் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆர்த்த, முடிச்சு போடுறத காமிக்கணும், முடிச்சு போடுறத காமிக்கணும், நாடு வளரும். அந்த நாக்கா எடுத்து கட்டி கட்டி கட்டி மணி அடிக்காத மாதிரி, மணினா ஆர்த்த மாண்பினை தேரன் தோழி பார்க்கறா, திருவண்ணாமலை எல்லைக்கு வந்துட்டா, இப்பா ஏண்டி என் பாத்தியா அம்மா தானே, நம்ம ஐயா தலைவர் வர்றாரு அப்படின்னாரு. ஒதுக்கான் தோன்றும் தோழி தோந்துட்டாங்களே அப்படின்னாரு. அப்படியா வெண்ணி எடுத்து வச்சுட்டியா, இதை எடுத்து வச்சுட்டியா, அடே அப்படி இப்படி ஒரு பரபரப்பு காட்டினா இல்லறத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, பண்பாட்டுக்கு நல்லது, தமிழுக்கு நல்லது. காட்டுறீங்களா? அப்பொழுதுதான் என்னுடைய மனம் சாந்தி அடையும். ஆமாம், சும்மா குத்தும் குலையும்னா அதுவே வேலையா, சஸ்பென்ஸ். இதுக்கு பாருங்க என்ன என்னாச்சோ என்னமா, இது மனுஷனுக்கு வேட்டு விட்டுருமே சீக்கிரம். இருக்கிற உணவே இப்போ கெடுதலாக இருக்கு, நோயா? இந்த உணர்வும் இருந்தா, இந்த உடலும் உணவும் உணர்வும் தான் மனிதனை கெடுக்குது, ஆன்மாவை கெடுக்குது. டாக்டரை கேளுங்க, இந்த உடலுக்கு நல்ல உணவு கிடைக்கல, உணர்வுக்கு நல்ல உணர்வு இல்லையானால் எப்படி நாடு வாழும்? இதுதான் கவலையை தவிர திட்டணும் போகணுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி காட்சிகள் வரணும். ஒரு 400 ஆன்மா பார்க்கும் போது ஒரு 4 ஆன்மாவாவது திருந்தோம் பாருங்கயா. ஒரு வண்டுக்கு போய் இவ்வளவு செய்யறாங்களே, ஏண்டா அன்னைக்கு நாயை போய் கல்லெடுத்து அடிச்சியாடா, ரத்தம் சொட்டிச்சாடா. எந்த பாட்டு இது, இன்னைக்கு ரொம்ப போனோம் அல்லவா,
ஏனை நாடரும் தெரியோ நாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவாம். இப்படி பிறர் பிறரெல்லாம் தெரிய முடியாத நீ எனக்கு வந்து முன்னிருந்து திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாய்ப்பா, ஆட்கொண்டாய். பூனை நாடகம் ஆடுவித்தவா, ஊன நாடகம். என்ன ஊனம்னா, இந்த ஊன் உடம்போடு இருந்து இப்படி ஒரு நாடகம் எனக்கு. என்ன நாடகம்? நீ பெரிய குருநாதனாக வந்து நான் குதிரை வாங்கறதுக்காக போய் குதிரை வாங்க போன என்னுடைய கவனத்தை திருப்பி ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பிரானாக நின்று அருமையாக ஒன்னு செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுறை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி என்னை ஆண்டாயே, என்னை ஆண்டாய்ப்பா. இது ஒரு நாடகமாப்பா, இந்த ஊனை நாடகம் ஆடுவித்தவா. ஆனால் அதுல இருந்து என்ன கிடைச்சது? உருகி நான் ஊனை பருக வைத்தவா. அந்த நேரத்துல இப்படிப்பட்ட பெருமான் என்னை வந்து ஆட்கொண்டான் என்று சொல்லி நான் அப்படியே உன்னுடைய திருவுருவத்தை பருகினேன். உருகி நான் ஊனை பருக வைத்தவா, இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சியே. ஞான நாடகம் ஆடுவித்தவா, நானும் நைய வையகத்துடைய விச்சையும். அப்படி இருக்கிற நீ இந்த ஊன் நாடகத்தையும் ஆடுவித்தாய் ஒரு காலத்துல. இது மாதிரி நல்ல திருப்பெருந்துறையரை கோயில் காட்டி எனக்கு ஞானம் வழங்கி ஞான நாடகமும் ஆடுவித்தாய். நல்ல, இப்ப ஒரு பக்கம் ஊன நாடகம், இன்னொரு பக்கம் ஞான நாடகம். திருவருட் பயன்ல ஒரு திருக்குறள் வருதா? வருதா? அடுத்த மாதம் இல்ல. இது மாதிரி அந்த ஊன் ஞானம் என்ற ரெண்டையும் வைத்து திருவருட்பயன்ல வரும். பாருங்க, அடுத்த வாரம் சொல்லுங்க. இது மூன்றாவது வினா இருக்கட்டும். எனவே ஞான நாடகம் ஆடு வித்தவா, நைய வையகத்துடைய விச்சையே. இந்த உலகத்துல செய்த நீ விச்சை பலதப்பா, அது போல இங்கேயும் செய்திருக்கிறாய் என்று சொல்ற. இங்கே என்னது ஆனந்தாதீதம் என்ன என்றால், உருகி நானுனை பருக வைத்தவா, உருகி நானுனை பருக வைத்தவா, அதுதான் ஞான நாடகம். மற்றதெல்லாம் பெரிவாத்தாவி. பிச்சதின்றியே விளைவு செய்குவாய், எல்லாரும் விதை போட்டு தான் முளைக்க வைப்பாங்க, பெருமான் விதையின்றியே முளைக்க வைப்பான். அவனுடைய விச்சை கருணை. பிச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். ரொம்ப அருமை. விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். இந்த உலகத்துல வானம், இந்த மண், இவற்றையெல்லாம் ஒரு காலத்துல வைக்கவும் செய்வான், ஒரு காலத்துல வாங்கவும் செய்வான். இந்த வைப்பது எதற்கு, வாங்குவது எதற்கு? சித்தாந்தம், இதுதான் சித்தாந்தம். வைப்பது எதற்கு? இந்த வினை நீக்கம் பெறுவதற்காக. வாங்குவது எதற்கு? அதான் இலைப்பெறுவதற்கு. அதனால எங்க போற போக்கில் சித்தி சுவிஞான சித்தியார்ல என்னன்னு சொல்றாரு, அழிப்பு இழைப்பாற்றல். இது ஏன் அழிக்கிறாம் உலகத்தை கேட்டாரு? நீ இலைப்பாடுறதுக்குடா, இலைப்பாடுறதுக்கு. அதனால ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாரு. அதனால இவன் என்ன சொல்லுகிறான், இவன் விண்ணு மன்னக முழுதும் யாவையும் வைத்தது எதற்கு? ஓம் என்ன டன் டன்னா செஞ்சிருக்கிற அதெல்லாம் நீக்கிறதுக்கு. ஏன் பின் அப்படி செஞ்சு நான் வினையை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது என்ன திடீர்னு ஏன் இந்த உலகத்தை ஒரு காலத்துல ஒடுக்குற? ஆமாப்பா, ஜூன் மாசத்துல நான் கல்லூரியை திறப்போம், ஏன் படிக்கணும்னு? ஏப்ரல் மூணுல கல்லூரியை மூடுறோமே, எதுக்கு? ஓய்வுக்காக. நம்ம புத்தி எங்க விட்டு போகலையே, போகுதா? ஏன் ஒரேடி அடிச்சு கல்லூரி வச்சுன்னு வருத்தினா என்ன? பையனும் கஷ்டப்படுவான், வாத்தியாரும் கஷ்டப்படுவான், பேப்பர் திருத்தவும் முடியாது. அதனால என்ன பண்ணு கேட்டா, வைத்து ஒரு மூன்று மாதம் வைத்து, அல்லது ஆறு மாதம், ஒரு மாதம் வச்சோம்னு சொன்னா இப்ப நீங்களும் சொல்லுவீங்க, பையங்களும் கேட்பாங்க, அதையும் வாங்கிட்டு வாங்க, வாங்கி என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா அதை எழுதவும் செய்வாங்க, நீங்களும் தேர்ச்சி போடுவீங்க. இல்ல என்ன சார், என் ஏப்ரல் மூணாச்சு, ஆமாங்க, எப்ப ரெண்டரை மாதங்க விடுப்பு, விடுப்பு அப்படின்னு. அது எதுக்கு? இளைப்பாறுவதற்கு, இளைப்பாறுவதற்கு. மீண்டும் என்னாச்சு? மேல் படி படிக்கணுமே, இன்னும் போகலையே, ஃபர்ஸ்ட் இயர் தானே வந்திருக்கிறான், செகண்ட் இயர் ஆச்சு, என்ன பண்றது? மீண்டும் ஜூன் மாசம் கல்லூரி திறக்குது. இப்படி விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். நாம வச்சு வாங்குறோம்ல, ஏன் வைக்கிற கல்லூரியை சேர்த்தே வச்சுட்டான்னா வைக்க மாட்டான். லீவ் விட்டதை விட்டு விடுனா ஒளிஞ்சு போனான். லீவ் விட்டதை விடவே கூடாது, கல்லூரி வைக்கிறத வைக்கவும் கூடாது, வைக்கவும் வேணும் நிறுத்தவும் வேணும்.
அது போல வைக்கவும் வேணும் வாங்கவும் வேணும் பார்த்தீங்களா. விண்ணு நாம கல்லூரியும் பள்ளிக்கூடத்தையும் செய்யறோம், அவன் விண்ணும் மண்ணும் செய்யறான். அது அவனாற்றல் நம்ம ஆற்றல். இதுல எலிமெண்ட் ஸ்கூலுக்கு வேற, ஹை ஸ்கூலுக்கு வேற, காலேஜுக்கு வேற, யூனிவர்சிட்டிக்கு வேற விடுப்பு. அதுலயே சில ரகம் இருக்குது. ஏன்னா இது இவ்வளவு நாள் வேலை செய்யணும், அது அவ்வளவு நாள் வேலை செய்யணும், அது அவ்வளவு நாள் வேலை செய்யணும் இருக்குது. நல்லவா அதுதான்.

ஐக்கியனாய். ஆனா என்னை ஒரு காலத்துல அந்த ஆட்கொண்ட போது இந்த வஞ்சக பெரும் புலையன், வஞ்சனை உடையவன், ரொம்ப கீழ்மை உடையவன், ஆனா என்னை என்ன செய்தாய், வஞ்சக பெரும் புலையன் ஏனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். அந்த ஆட்கொண்ட உடனே அந்த முந்திரம் எல்லாம் சொன்ன உடனே, நானேயோ தவம் செய்தேன் சிவாய.

அப்படிங்களா? தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும். தித்திக்கும் போது அதுக்கு உரை சொல்ல வேணாம், நாக்கு அப்படி ஒரு சொல்றாலே போதும். தித்திக்கும் அப்படின்னா அவ்வளவு தித்திப்போம். தித்திக்கும் சிவபெருமான் எங்க வந்தாருங்க, எப்படி வந்தாருங்க? போன் பண்ணீங்களே, நீ ஒண்ணுப்ப தந்தி கடி தானே வந்து இந்த ஆன்மா நான் அந்த திருப்பெருந்துறை போறேன், எனக்கு முன்ன ஒரு 15 நிமிஷம் முன்ன வந்து அங்க உட்காந்துருக்கு. அதனால தானே வந்து இப்ப எங்க இருக்காங்க? எனது உள்ளம் புகுந்து. நீங்க அவ்வளவு பெரியவங்க, அடியேற்கு சின்ன ஆளுப்பா நானு, எனக்கு என்ன தெரியும்? அவன் கருணையினால செய்தான். அது நீங்க ஒரே சொல்ல வேண்டாம். அதனால ஒரு காலத்துல சொல்லுக்கு பாடல்களுக்கு ஒரே சொல்ல மாட்டாங்களே. அப்படி அந்த அதுக்கு விடிய அந்த வினாவில கேட்டே நானியோதவம் செய்தேன். எதற்கு சாமி? சிவாய நமயன பெற்றேன். யார் செய்தது? தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அவங்க எப்படி உங்களுக்கு வந்தாங்க? என்ன தானே வந்து இப்ப எங்க இருக்காங்க சாமி? எனதுள்ளம் பூந்து. நீங்க அவ்வளவு பெரியவங்களா? அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. அடியேற்கு என்ன சாமி கிடைச்சது?

0: இதுக்கெல்லாம் ஒரே வேணுமா?
1: ஒரு பதில் ஒரே வேணாம். பழங்காலத்தில் நடத்தும் போது எங்கள் பேராசிரியரில் தண்டபாண தேசியர் அவர்கள் இருந்தார், ஓவியசாமியினுடைய மாணாக்கர். அவர் தான் திருக்குறள் உரைவளம் என்று முதல் முதல் தமிழ்நாட்டிலே திருக்குறளில் எல்லா உரைகளையும் தொகுத்து இது சிறப்பு இது சிறப்பின்மை என்று கண்டு போட்டவர் முதல். அப்புறம்தான் திருக்குறள் உரை கொத்து கொஸ்து இதெல்லாம் வந்து. அவர் தான் ஏதோ நாங்கள் கொடுத்து வச்ச புண்ணியத்தினால எங்கள் ஆசிரியர். அதனால் அப்படி நடத்தும் போதே அப்படி சொல்லுவார். தவிர இந்த சொல்லுக்கு சொல்லு பதவரை சொல்லவே கூடாது, சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். எந்த பாட்டுக்கும் மீனாட்சியின் பிள்ளைத்து மேலாம் நடத்தினார்னா சொல்லியிருக்க கூடும் என்ன? மீனாட்சி பிள்ளை மீனாட்சி பிள்ளை அவர் நடத்தினார். அது திரும்ப திரும்ப அப்படியே படிப்பார். சில வினாக்களை இடையிடையே சொல்லுவார். அந்த வினாக்களுக்கு விடையா அது அமையும். அவ்வளவுதான் வர, அது போருமே, அது போருமே. அது மாதிரி இருக்குமே,

மீனாட்சி அம்மனே குரோன் சொல் பாரு, நீ எந்த மணி அப்படிங்கிற, என்ன மணி தெரியுமாப்பா, நாம் அடிக்கிற மணி எல்லாம் இல்லை, கடவுள் மணி. எந்த காலத்து மணி? காலத்தோடு கடந்த. அப்ப காலம் கடந்த மணி. ஆமா, ஒரு மனசுலயாவது நினைச்சு பார்க்கலாமான்னாரு. நீ ஒண்ணப்பா அந்த மணியை நினைக்க முடியுமா? கற்பனை கடந்த. அப்ப காலத்தையும் கடந்தது கற்பனையும் கடந்தது. ஆமாங்க, காலத்தோடு அந்த செய்யுளே மீண்டும் மீண்டும் வரும். ஏன்னா அந்த ஆற்றலுக்கு இந்த நான் எங்களுக்கு சொல்ற வாத்தியம், நாங்க உரை சொல்றது எங்களுக்கு என்ன பெரிய தகுதி? அந்த சொல்லுங்க இருக்கிற அர்த்தம் இல்ல, காலத்தோடு கற்ப கனை கடந்த கடவுள் மணி அப்படி சொல்ற. இப்ப என்ன, காலத்தோடு காலத்தோடு கற்பனை கற்பனை கடந்த கடந்த கடவுள் கடவுள் மணியே மணியே அப்படின்னா பையன் என்ன பண்ணுவேன், மணி என்னடா ஆச்சுன்னு தான் கேட்பான். நானே அப்படிதான் கேட்பேன். ஆமா ஆமா, நானே பையன். ஏன், நாங்களும் ஒரு காலத்துல மாணவர் தானே, அஞ்சு வருஷம் இல்லையா பண்ணு. எந்தடா மணி என்னடாச்சு, இன்னும் போ அறுக்குதுடா மணி, இப்பதான்டா அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு அர்த்தம். அப்படிலாம் நடத்துறான். உயிரால வாழத்து உணர்வு நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பா. நீங்க அப்படி சொல்லும் போது வழங்கிடுதே சுவாமி, தமிழ் தானே, தமிழன் தானே, என்னமெல்லாம் வேற நாட்டு மாணவனா, வயது கொஞ்சம் வயது வந்து நல்லா அருமையா பிளஸ் டூ படிச்சுட்டு வந்துருக்காங்க. அதனால உயிர் அந்த ஆலவாளம்னா தெரியாது, இந்த உயிருங்கிற பாத்திப்பா, அதுதான் ஒரு சொல்வார். ஆலவாளம்னா பாத்தி, இந்த உயிராகிய பாத்தியில உயிரால வாழத்து உணர்வு நீர்ப்பாய்ச்சி. இந்த திருவருள் உணர்வுங்கிற அந்த தெய்வபக்திங்கிற உணர்வினை அப்படியே பூவாளியில் எடுத்து தனித்தனியா கொட்டணும். உயிராகிய அந்த பாத்தியிலே உணர்வாகிய தண்ணீரை கொட்டணும். உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு, அதை வளர்த்தோம்னா ஒளி பூத்து அழிப்படுத்த மலர் கற்பகமே. கற்பகப்பூவா இருப்போமா மீனாட்சி தாய்? ரெண்டு பாட்டு தான் இருக்கும் ஒரு மணிக்கு. ஆமாமா, போதும். இப்படிலாம் புண்ணியவான். கடைசியில் அவர் எந்த எம்எட் இல்லை, பிஎட் இல்லை. இந்த எம்எட் பிஎட்லாம் இப்போ நேற்று நேற்று இந்த எம்எட் பிஎட்லாம் இயல்பாகவே அந்த உரன் இருந்தது அவருக்கு நடத்துகிற தரம். அது இந்த பழமையாக படித்தவருடைய வழி வழி வந்த செல்லும். நேராக நாங்கள் சாமிநாதையிட்டு மீனாட்சி திருமலையிட்ட பாருங்கல இருந்தாலும் அந்த பாரம்பரியத்தில் அந்த புண்ணியவான் நடத்துறது. ரெண்டாவது ஏழு பேர் தானே இங்கே, ரெண்டு டிஸ்கில் ரெண்டு பேர், இதில் ரெண்டு பேர், பின்னால் மூணு பேர், ஏழு பேர் தான் ஸ்ட்ரென்த்தே. அப்போ அவ்வளோ 50 45 46 எல்லாம் அல்லவா. அதனால் அவருக்கும் போது முன்னால் உட்காந்துருக்குமா, அதனால் கொஞ்சம் வயசுலேயும் கம்மி, 16 வயசு, மற்றதெல்லாம் 18 19. அதனால் யாராவது சொல்லும்போது நீ சின்ன பையன், அதுக்கெல்லாம் புள்ள தூக்க கையில் புச தூக்கிட்டு இருக்குது, நீ தான் பொடிப்பய இப்படியே சொல்லுவாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கப்பா, இந்த ஒரு ஆசீர்வாதம் இடையிடையே கிடைக்கும். அந்த பிச்சை ஏதோ ஒன்று ரெண்டு அவ்வளவுதான், இல்லைன்னா அங்கெல்லாம் என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, எதுவும் இல்லை. எனவே இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா பிச்சை வச்சு வாங்குவாய், வஞ்சகப்பெரும் புலையன் ஏனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். உன்னுடைய திருக்கோயில் உன்னுடைய அருளை பெற்ற மாத்திரத்துல பிச்சனாக்கிட்டார், பித்தனாகிட்டார். ஏன் கேட்டா, யாராவது போய் கேட்டா ஏய் மாண்புமிகு அமைச்சர், மணிவாசகர் அமைச்சர் இல்லவா, மாண்புமிகு அமைச்சர் போறாருன்னு சொன்னா, எப்போ திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்ன மாண்புமிகு அமைச்சர், திருப்பெருந்துறை வந்து பெருமாண்டத்தில் அருள் பெற்ற உடனே அடியராயிட்டார். அதனால யாராவது சாமிய அவரை போய் கேட்டு ஐயா நீங்க திருவாத ஊருக்காரர் இல்ல அப்படின்னாரு. இல்லையா, என்ன நீ திருவாத ஊருக்கார, நீ மாண்புமிகு அமைச்சர் இல்லையா, என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னாரு. யார் அடியானினின் உத்தர கோச மங்கைக்கு அடியான் என்று சொல்லுவேன். நீங்க யார் சுவாமின்னார், இந்த உத்தர கோசம் அங்கே இருக்குல்ல, அங்க ஆண்டவன் இருக்கார்ல, அவனுக்கு அடியவன். நீங்க மா அமைச்சர் ஐயா, சிவசிவ சிவசிவ அமைச்சர். யார் அடியானினின் உத்தர கோசம் அங்கைக்கு அடியன் என்று நின்று சொல்லுவேன். எனக்கு வேற என்ன பண்ண, ஏன்னா அப்படியே அவனுக்கு அந்த ஆட்கொண்ட உடனே அவருக்கே அடிமையான.
அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அருமை யாரு? அப்பர் சுவாமிகள். அன்னையிலிருந்து திருவாதூர்ல அப்பா அம்மாவாங்கிறது தெரியாது. அகலிடத்த அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. ஒரு மாண்பிம அமைச்சர்னா ஒரு பிஏ முன்ன போகணும், நாலஞ்சு வண்டி முன்ன போகணும், வருகிறார் வருகிறார்னு சொல்லணும், வந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லணும். என்ன அதெல்லாம் உங்க இருபதாம் நூற்றாண்டுல வச்சுங்கடா, இந்த இதெல்லாம் உங்க இருபதாம் நூற்றாண்டு வச்சுங்கடா. நான் அப்படி அமைச்சனும் இல்லப்பா நீ ஒண்ணு. பின்ன என்ன, அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை. ஒரு அமைச்சர் வரணும்னா என்னவோ அந்த மாதிரிலாம் அந்த அந்த அந்த ஒழுக்கமெல்லாம் விட்டு நான் சும்மா அடியவன்பா. அன்னையையும் அத்தனையும் அந்தேனித்தார் அகந்தார் அகழ்த்தார் ஆசாரத்தை. தன்னை மறந்தால் தன் தாயாருங்கிறது மறந்துட்டாரு. தன் நாமம் கெட்டார். தனக்கு இருக்கிற மணிவாசகங்கிற பெயர் கூட தெரியாது.

திருக்கோயில் சிவன் உரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்கிய தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன், நில அமலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அரக்கர்கோன் இராவணன், அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை, எண்ணிறந்த சிவாலயங்களை தன் அகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா. மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலைச் சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புரவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மருவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கொணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் இனிமை தருவன, இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப்பணிய பதினெண் கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாரார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமைய இமயப் பொறுப்பின் சிகரங்களைத் தம் ஆயிரம் படங்களாலும் பற்றி படர்ந்தான் ஆதிசேடன். காற்றுக்கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினை தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக்கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற ஈழமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலையால்

கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை, சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை, ஆளிவுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மன்னு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை, இறைவர் கோணநாதர், கோணேஸ்வரர், கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமா மலையை புறநீர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்னே. கரைகளு சந்தும் காரகிப் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல் லோதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை, செழுங்கட தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடைச் சேர்க்கும் கோணமாமலை, விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை, வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை, துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப்பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரச சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ்ச்சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தாற் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை, கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகநகக் குன்றை, கமலமார்பாதர் என்றும் பைந்தலை நாகம் படர் சடை முடி வைத்தார் என்றும் பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதானின் பரசமய கோளரி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடை பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டோ? காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம், வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார், பாண்டிய மன்னன், குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களோடும் ராமேச்சுரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருடியுள்ள திருக்கோணமலையை போற்றி பரவிய திருப்பதிகம், நிறைகளல் அரவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம், மூன்றாம் திருமுறை பண் புறநீர்மை.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம். திருப்பல்பெயர் 10. பண் தக்கேசி. திருச்சிற்றம்பலம்.

0: மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்செங்காட்டங்குடி. பண் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருவேழிமிழலை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பூவனூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருக்காலத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சதகம்.

0: ओम नमः शिवाय।
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மடற்றிரம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: பூந்துருத்தி நம்பி காட நம்பி திரு ஆரூர் திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா, திரு

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கலை நிலை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: சமயமோ திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டா தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 2. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் மாணிக்கவாசகர் உருகிறார் இதன்.

பாடி வரி பாடி வைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசருக்கு ஒரு வரி ஃபுல்லா சொல்ற. ஆமா, திருநின்ற செம்மையே செம்மையா திருநாவுக்கரையாந்தடியும் அடியேன். திருநாவுக்கரசருக்கு அடியேன்னு சொல்லல, அவருடைய அடியாருக்கும் அடியேன். திருநாவுக்கரசரை நமக்கு தெரியும், அவர் நமக்கு கொடுத்து விட்ட போன சொத்துக்கள் நாலாயிரம் பாடல்கள் இருக்கிறது. அதற்கு இந்த புத்தகத்துக்குத்தான் நாம 20 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். ஐயா, அந்த பாட்டுக்கா அந்த பணத்தை கொடுத்து வாங்குறோம், முடியுமா? எத்தனையோ இலக்கியங்கள் வந்தன போயின, வந்தன போயின, வந்தன போயின, ஆனா இதெல்லாம் நிலைத்திருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த தெய்வீக தன்மைதான் அதற்கு காரணம் என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெரு நம்பி குலக்கரைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிடலை

வரி பாடி வச்சார். எல்லா அடியாருக்கும் பாதி வரி பாடி வைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசருக்கு ஒரு ஒரு வரி பூரா பாடி வச்சார். சம்பந்தர்கிட்ட வரும்போது ஒன்னரை வரி பாடி வைக்கிறார். ஏன்? திருநாவுக்கரசர் தேவாரம் பாடினத்துக்கு அப்புறமா தான் அவர் தோன்றினார். யாரு? திருஞான சம்பந்தர். அதற்கு அப்புறம்தான் அவர் அருள் பெற்றார் என்பது வரலாறு. ஆனால் இந்த 63 நாயன்மார்கள்லையும் சமயாச்சாரிய சுவாமிகள்லையும் சின்னவர் அவர் தான் வயசுல. ஆனா அருள்ல பெரியவர். அத சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது சொல்லுவார், வேதநெறி சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலிஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில், தவத்தின் முதல்வன் அவன் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டார். ஆனதுனாலேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பிதான் சம்பந்தவர்கள் முழுசா வந்தவர்கள் பெரியவர்கள் என்று நாம எண்ணிவிடக் கூடாது. வெள்ளத்துல எந்த பக்கமும் இனிக்கும், எந்த பக்கம் இனிக்குது நம்ம சொல்ல முடியாது அல்லவா? அது போலத்தான் 63 நாயன்மார்களும் பெரியவர்கள் தான் என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நம்பிரான் திருமூல நடிகார் 3000 ஆண்டுகள் இருந்தார் என்று வரலார். ஏதோ ஒரு மேல்நாட்டுல 120 வயசு வரலையும் ஒருத்தன் இருந்திருக்கிறான். இப்ப சமீபத்துல ஒருத்தன் கிரிக்கெட்ல வந்துகிட்டு 98 வயசு வரைக்குமே இருந்து செத்துருக்கானே சமீபத்துல. இப்ப நம்ம நாட்டுல 40 வயசுல போறவனையும் நாம பாக்குறோம். இந்த கிரிக்கெட்ல பெரிய கெட்டிக்காரன் 98 வயசு இருந்திருக்கான் பாத்தீங்களா? ஒண்ணு வேண்டாம், என் தாயாரே 98 வயசு இருந்தாங்களே இல்லையா? ஆமா, அதற்குண்டான ஒழுக்கத்தோடு நாம இருந்தோம்னா இருக்க முடியும். ஆக 3000 ஆண்டுகள் தவம் இருந்தார் திருமூல தேவர். ஒரு வருடம் தவம் இருப்பார், ஒரு நாள் கண்ணை விழித்து ஒரு பாட்டு பாடி விடுவார் என்று வரலாறு நமக்கு தெரிகிறது இல்லவா? ஆமா, சிவசிவ என்கிற சிவசிவ என்று ஒருத்தன் சொல்லலையா? தீவினையாளர் ஆனா தான் சொல்ல சிவசிவ என்கிற அதையும் மீறி இவன் சொல்லிவிட்டான். ஆனால் அவனுடைய தீவினை போய்விடும். சிவசிவ என்றிட தேவரும் சிவசிவ என்ன சிவகதி சிவனோடு ஒக்கும்.

0: யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, ஒரு பச்சிலை என்பதை ஒப்பற்ற பச்சிலையாகிய வில்வம் என்று பொருள் கொள்வார்கள். இன்னொன்னு, ஏதாவது ஒரு பச்சிலையை கிள்ளி வச்சுவிடு, நான் வெளியூருக்கு போவேன், வெளியூருக்கு போனா பூசை செய்ய முடியாது, என்ன செய்வேன் அப்படி சொன்ன, நான் வெத்தலை பாக்க போடுற செயல் உடையவன், இந்த வெத்தலை பாக்கல வெத்தலைய கிள்ளி ஒரு சிவான்னு ஒரு இடத்துல வச்சு விடுவேன். ஆமா, அதுவும் நான் செய்ய தவறுறது கிடையாது. யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, பசுமாட்டை எங்க தேடி போறது, யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி. நான் பூவனூர்ல இருந்த 12 வயசு வரலையும் தேவார பார்த்தாலைக்கு அருகாமையிலே எங்க வீடு, எம்எம் தண்டபாணி தேசியனுடைய தாய் மாமன் அங்கே வாத்தியாரா இருந்தார், எம்எம்டி கூட கொஞ்ச நாள் அந்த ஊர்ல இருந்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அங்க ஒரு சாமியார் இருந்தார், மத்தியானம் 12 மணிக்கு ஏ சாமிநாதா கோபாலே அப்படின்னு கூப்பிடுவார். அப்ப அவர் சாப்பிட உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். இங்க இருந்து ஓடுவேன், ஒரு பிடி சோற என் கையில கொடுப்பார், அது வாங்கி சாப்பிட்டதுனால தானே என்ன தெரியல தேவார படம். நான் வருத்தப்படல, சில பேர் நாம ஏண்டா தேவாரம் பண்ணணும்னு வருத்தப்படுகிற ஓதுவார்களும் இருக்கிறார்கள், நான் யார் என்று சொல்ல மாட்டேன், ஆனா நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தேவாரம் கிடைத்தக்கரிய சொத்து. ஆமா, அத பாடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாரு. அட, வருமானம் என்ன பண்ண இருக்கலாம் ஐயா, அத பத்தி கேள்வி கிடையாது. எவ்வளவு வந்தாலும் தான் செலவாகும், எவ்வளவு வந்திருந்தாலும் போகும், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று சொன்னார் ஒரு பெரியவர் இல்லையா. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆனா என்ன போதுமான அளவுக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துகிற அளவுக்கு என கொடுக்கிறான் அல்லவா, போதும் என்ற எண்ணம் படைத்தவன் நான். ஆனா கேட்பேன், ஐயா எனக்கு 1000 கொடு, 500 கொடு, 100 கொடு, 200 கொடு கேட்பேன். காரணம் நான் என்ன, திருநாவுக்கரசரா தூக்கி எறியறதுக்கு? திருநாவுக்கரசரும் தூக்கி எறிந்தார் செல்வத்தை எல்லாம். வள்ளற் பெருமானும் அப்படித்தான் எரிந்தேன் என்று பாடுவிக்கிறார். என் கையிலே கிடைத்த காசு எல்லாம் கேணியிலே எரிந்தேன், கிணத்திலும் எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், ஆனால் நீ கொடுத்த குணத்தை எரிகிறேன் அப்படிம்பார் வள்ளற் பெருமான் அல்லவா. ஆக தேவாரம் கிடைத்து நான் சந்தோஷப்படுறேன். அந்த சுவாமியார் கையில அதை வாங்கினேனோ, அவர் சொல்லி கொடுத்த தேவாரம் முதல்ல முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி, இந்த தேவாரத்தை சொல்லிக் கொடுத்தார். இரண்டாவதாக ஒண்ணு சொல்லி கொடுத்தார், திருவே என் செல்வமே என்ற தொடங்கும் பாடல். அப்புறம்தான் கொஞ்சம் படித்தேன் திருநாவுக்கரசு ஓதுவார்னு ஒருத்தர், அப்புறம் நிறைய படித்தேன் வேலாயுத ஓதுவார். நான் தேவாரம் படித்தேனே, இந்த பிறவி எனக்கு கிடைச்சதுன்னு நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் அல்லவா. காரணம் என்ன, அந்த சாமியார் கையில வாங்கினதுதான். என்ன இந்த வழியில திருப்பி விட்டதும் ஒரு சாமியார் தான். ஆமா, நான் சினிமா பாடலாம் பாடிட்டே கிடந்தேன், ஞான கண் ஒன்று அப்படின்னு பாடிட்டே கிடப்பேன். எப்ப பார்த்தாலும் அந்த தியாகராஜ பாட்டு தான். என்ன எப்படி திருப்பினார் தெரியுமா அந்த சாமியார், ஏ இங்க வாடா, ஞானக்கண் நல்லா தாண்ட பாடுறேன், இங்க வா பாடு அப்படின்னாரு. ஓய் நல்லா தாண்டா பாடுற, பரவாயில்லையே, அப்படின்னாரு. எப்படி திருப்புறாரு பாருங்க, அவர் தான் அருண்நந்தி தம்பிரான். அவர் இல்லாம போயிட்டாரு இப்போ, அவர் சொன்னார், உன்னால தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு சொன்னார் அவர் 1942. என்ன முத்தறிவோடு சொல்லியிருக்காரு பாருங்க,
1: தேவாரத்தினால் உனக்கு நன்மை, உன்னால் தேவாரத்துக்கு நன்மை சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது. அப்படி ஒரு சாமியார் தான் என்ன திருப்பி விட்டார். எத்தனையோ வழியில திருப்பினார் அருணந்தி தம்பிதான் என்னை. அதுல இது ஒண்ணு, அந்த சாமியார் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அப்படி கொடுத்தார். அவர் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, இது மூணு ஒன்னாலும் செய்யாட்டி பண்ணாலும் ஒற்ற பேசும் போதாவது அமைதியா பேசு, அன்போடு பேசு என்று சொல்கிறார் திருமூலர். இன்னொன்னு சொல்றார்,

வீட்டுல இருக்கிற நாடி போறிய தப்பு இல்லையா? பிறர்மனை விழைதல் தப்பல்லவா அப்படின்னு உணர்த்துகிறார் திருமூலர். வருஷத்துக்கு ஒரு தடவை பாட்டு பாடி வைத்த அவர் ஆத்த மனையாளை காணும் காளையர் காட்ச பலாரி

பலாப்பழத்துல துளை ஒண்ணு ஒண்ணு இவ்வளவு பெருசு. அந்த மரத்துல ஏறி பறிக்கிறதுக்கு நமக்கு சிரமம் கிடையாது. ஈச்ச மரத்துல நாம ஏறவே முடியாது. அந்த இலையெல்லாம் தொங்கும், அப்படியே இலையெல்லாம் முள்ளு ஈச்ச மரத்துல. அவன் ஏறி பறிக்கவும் முடியாது. அந்த பணம் எத்தனையோன்னு இருக்கும், அதுல சடப்பற்று ஒரு நூல் கூட இருக்காது. அதற்கு போய் ஏங்கி கிடக்கிறாயடா பைத்தியக்காரா என்று நீதி சொல்ல அவர் தவறவில்லை பாத்தீங்களா. ஆமா, திருமூல திருமந்திரத்துல வருகிறது. அத சொல்றார் எம்பிரான் திருமூல அடியார்.

போய் பாடி வைக்கிறார். பூவை போடல, கல் எடுத்து போட்டார் சாமி. நம்ம பரம்பரையும் இருந்திருக்கா இருக்கு, அவங்கள்ட்ட இல்ல இல்லையா? எங்கேயே கல்ல போட்டு 35 பேர் போனான்னு வருது இல்லையா? நம்மள்டையும் இந்த ஆளு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படி. மறவாத

0: சிவனடியார் திருத்தொண்டர். ஏனும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுத்தான் சாப்பிடும்.
1: கிலோ 20 ரூபாய் விற்கிறதுடா.
0: கிலோ 20 ரூபாய் விற்கும் போது சிவனடியாருக்கு சோறு போட முடியுமா?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இல்லையா?
0: ஆமா, தினம் போட்டுக்கிட்டே இருந்தாரு. தினம் சாப்பாடு போட்டார் பாருங்க சிவனடியாருக்கு. சிவனே ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அவர் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருந்தார். சிவன் வீட்டுக்கு வந்தான். தினம் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டார், சிவனே வந்தான்.
1: ஏப்ப தினம் சிவனடியார் சாப்பாடு போடுறியாம
0: எனக்கு போடுவியா? போற சாமி, ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்துட்டீங்களே, போடுறேன் அப்படின்ட்டு. ஓய், எனக்கு சாப்பாடு நீ போட முடியாது தெரியுமா அப்படின்னா. சாமி, எத்தனையோ அடியாறுகளுக்கு போட்டேன் சாமி, இது உங்களுக்கு போடுறது என்ன பெருமா? இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் வந்து பசுங்கன்று தான் சாப்பிடுவேன் அப்படின்னா. பிரியா, என்னோட பசு மாடு இருக்கு, ஒன்னு அறிஞ்சு போடுறேன். போட, அந்த பசு இல்லடா, நரப்பசு. ஆ, நரப்பசுவா? அதுவும் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குடிக்கு ஒரு பையன், ஒரு குடிக்கு ஒரு பையன், அவனை அம்மா பிடிக்கணும், அப்பா அறியணும். இப்படி அறியும் போது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த கறியை தான் சாப்பிடுவேன். இந்த இடத்துல மனைவிய கூட கொடுத்துருவான் இல்லையா அறியணும்னு சொல்லும் போது, சாமி அதுவும் எளிதன், அதுவும் எனக்கு அருமை, என்கிட்ட இருக்கு, போட்டுறேன். சரி, நான் முத்ராபதியில் இருப்போம், சமைச்சு வச்சுட்டு கூப்பிடு, வருகிறேன் அப்படின்ட்டார். நீங்க நினைக்கலாம் இது தப்பு இல்லையா அப்படின்னு. அதே கதையை நீங்க நல்லா படிச்சுட்டே வாங்க. பின்னால அந்த பையன் பிழைத்துக் கொண்டான் என்று வருகிறது அல்லவா? ஆமா, கதையினுடைய ரிசல்ட் என்ன இருக்கிறது? இறந்து போற பையன் திரும்பி வந்து விடுகிறான். இத நம்புற நீ இதையும் நம்பத்தான் வேணும், இல்லாட்டினா தப்பு இல்லையா? ஆமா, இப்படி போட்டதுனாலதான் விஞ்ஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் பாடுகிறார் அவரே. ஆமா,

சம்பந்த தேவாரத்துல அவரை கிடைக்குமா? இவனையே பாட வந்தவர் பிள்ளையாருக்கு பாட்டு பாடல, முருகனுக்கு பாட்டு பாடல, அம்பிகைக்கு பாட்டு பாடல, இந்த அடியாருக்கு பாடி பாடிட்டு மங்கையர்க்கரசியாருக்கும் அப்படியே, குலத்திரையாருக்கும் அப்படியே. நாயன்மார்கள் சில பேர் அப்படி தேவாரத்திலையும் வைத்து பாடக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சிவனே ஒப்பார்கள் அவர்கள் என்று நாம எண்ணிக்கொள்ளணும் இல்லையா?

வளர்ப்பு தன்மை, வளர்த்தவர். அதனாலதான் அவர் எப்படி இருந்தார்னு அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அவரு மெய்யடியே கிடையாது அவனிடம். ஆமா, அடிகள் காடவர் நாயனார் பதினோராம் திருமுறையில் ஒரு 12 பாடலோ 13 பாடலோ பாடி வைத்திருக்கிறார். அபூர்வமான பாடல்கள் ஒன்றுதான் எனக்கு நினைவிருக்கிறது, சொல்கிறேன். நொந்து இருமி, வயசாயிட்டு இருமுறான், வயசாயிட்டு அந்த சளி தொந்தரவு வரும் நிச்சயம். ஆமா, நான் கூட அதுலதான் தொந்தரவு பட்டுக்கிட்டு இருக்கேன், நிச்சயமா வரும். இந்த தேவாரம் ஒத்து கொள்ளுகிறது இத. ஆமா, அதான் சொல்ற நொந்து போது கொஞ்சம் வயசு நல்லா இருந்தா அப்படி இருமா, வயசாடி அப்படி இருமா, இருமும் போது அவனை நொந்து இருமா.

சுத்துறான், அப்புறம் நடக்கிறான், அந்த கையில கோல பிடிச்சிட்டு போறான், நொந்து இருமி நுரத்தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு வாயா. வாயினால பேச நினைப்பான், பேச இயலாது. அதுதான் யம வேதனை. அவன் ஒரு நாளைக்குத்தான் வருமான் அந்த யமன்கிறவன், ஒரு நாளைக்குத்தான் வருவான். நம்ம கிட்ட இருக்கிறவன் பூரா யமனிலையும் கொடியவன். ஆமா, யோயோ யோயோ யோயோ என்ன பாடுபடுத்துகிறான்கள் தெரியுமா? யமனை விட கொடியவன்கள். அவன் ஒரு நாளைக்குத்தான் வருவான், நேரம் வந்தா புரிஞ்சுட்டு போயிடுவான். பம்பே கிடையாது, நல்ல பாம்பு மாதிரி. ஆமா, தொந்து இருமி ஐயாறு வாயாறு வாயாம ஐயாறு வாயாலழை. நீயாறு அப்படி சொல்லிவிடு. இது ஐயடிகள் காடுவர்கள் நாயனார் எழுதி வைத்த திருப்பாடல் 11 திருமுறையில் இருக்கிறது. அப்படி ஒரு 10 பாட்டோ 13 பாட்டோ இருக்கிறது. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதற்கு ஈடு கிடையாது. ஆமா, ஐயடிகள் காடுவர்கள்

0: அடியே.
1: கோச்சங்கச்சோழன் தான் 70 கோயில என்னமோ கட்டினான். அவன் கட்டினது அத்தனையும் மாடக்கோயில், பெருங்கோயில் என்று பெயர் பெறும். சோழர் பரம்பரையில பிறக்க வச்சா முற்பிறவிலே அவர் சிலந்தி என்று பேசப்படுகிறோம். தடையநாயனார் தான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தந்தையார். இதை ஞானி காதலன் ஞானியார் தான்

0: என்பது தொகையை வாழுவதற்குத்தான் அவர் தென்திசைக்கு வந்தார் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதனாலே தான் நான் இந்த திருத்தொண்ட தொகையை உங்கள் முன்னிலே ஓடி காட்ட வேண்டும் என்று சொன்னேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவனூர்ல ஆண்டவன் உத்தரவுப்படி திருநாவனூர்ல வந்து பிறந்தார். அந்த ஊர்ல நாவல் மரம்தான் தலவிருட்டம், பனை மரத்தை தலவிருட்டமாக கொண்டது பனையூர், ஆலமரத்தை தலவிருட்டமாக கொண்டது ஆலங்காடு, கற்பையை தலவிருட்டமாக கொண்டது தர்பாரண்யம் திருநள்ளர், வில்வ மரத்தை அடியாக கொண்டதுதான் வில்வாரண்யம் என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா. அப்படி அந்த நாவலூர் என்பது நாவல் மரத்தின் கீழே சிவன் இருந்தான், அதற்கு நாவலூர் என்று பெயர். அந்த ஊர்ல கோயில்ல பூசை பண்ணுகிறவர்கள் சிவாச்சாரியார், அவர்கள் பிராமணர்கள் அல்ல. அந்த சிவாச்சாரியார்கள் கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்க மாட்டார், எப்படி பரமசிவ ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரோ அதுபோல சிவாச்சாரியார்ல கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்க மாட்டார். அவர்களுக்கு சிவாச்சாரியார்னு பேர், சாம்பசிவ சிவாச்சாரியார் அப்படித்தான் இருக்கும், பவ ஔஷதீஸ்வர சிவாச்சாரியார் அப்படிதான் இருக்கும், கபாலி குருக்கள் அப்படிதான் இருக்குமே தவிர மறந்தும் போய் இருக்காது. ஆக திருநாவரூர்ல தடயனார் அப்படின்னு ஒரு சிவாச்சாரியார், தடயம் என்பது சிவனுக்கு பேர். அவருக்கும் இசை ஞானியார் அவனு பேரு, அவங்க சுந்தரமூர்த்தி சுவாமிய தாய் மொழிகள். இவருக்கு நம்பி ஆறுன்னு சின்ன பேர், சின்ன பிள்ளையில பேருத்தான். இவர் சின்ன பிள்ளையில விளையாடி போது இவருடைய பேர் அறிவை பார்த்து தெய்வ வடிவை பார்த்து அந்த நாட்டை ஆண்ட அந்த திருநாவலூர் என்பது எங்க இருக்கிறது, பன்ருட்டிக்கு அருகாமையில இருக்கிறது, இருக்கு இப்போ இருக்கு. திருநாவுக்கரசர் பிறந்த திருவாமூருக்கு அப்புறமா இருக்கிறது. அந்த நாட்டை ஆண்டா நரசிங்க முனையர் என்ன ஒரு குறுநில மன்னன், அவர் இவருடைய பேர் அருளை பார்த்து இவரை தன்னுடைய வளர்ப்பு மகனாக வளர்த்து கொண்டிருந்தார். அச்சா சுந்தரமுத்து சுவாமிகள் இந்த நிலவரத்து பிறந்துட்டாரு. அந்த மேல இருந்த அணிந்திதை கமரி நீங்கிற ரெண்டு பெண்கள், ஒரு பெண்கள் ஒரு பெண், இந்த ஞாயிறுன்னு ஒரு ஊர் நான் போயிருக்கேன், ஆனா நிச்சயமா அது எங்க இருக்குன்னு சொல்ல தெரியாது, மணலி கிட்ட இருக்கு அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம். நான் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன், சரி எங்க இருந்தாலும் சரிதான், சூரியன் பூஜை செய்த ஊர் அது. அங்கே ஒரு வேளாளர் குலத்துல ஒரு பெண் பிறந்தா, அவருக்கு பேர் சங்கிலி நாச்சியார், ஒரு பெண். இன்னொரு பெண்ணு திருவாரூர்ல பிறந்தா, அவனுக்கு பேர் பறவை நாச்சியார்னு பேர், அவர் பதியிலார் குலத்துல அங்க பிறந்தார். ஆக இந்த இவருக்காக பிறந்த பெண்கள் ஞாயிறையிலேயும் திருவாரூர்லேயும் இருக்கிறார்கள். இவருக்கு நடுமத்திலே என்ன பண்ணினார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார்னு ஒரு சிவாச்சாரியார், அவருடைய பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தார்கள். சிவன் பார்த்தான், என்னடாது இவனுக்காக பிறந்த பெண்கள் ரெண்டு பேர் இருக்கா, அவளை விட்டுட்டு இவன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போறானே, இத தடுத்து பண்ணுமே நாம அப்படின்னு நினைச்சான்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை வழிமொழி திருவிராகப் பதிகம், பண் சாதாரி, ராகம் பந்துவராளி,

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இனி நாம் திருவேள்விக்குடி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போறோம். ஓங்கி மேல் உழிதரும் ஒடி புனல் கங்கையை ஒரு சடை மேல் தாங்கினார் இடுபலி தலைகலனாக் கொண்ட தம்மடிகள். பாங்கினால் உமையோடும் பகலிடம் புகலிடம் பைம்பொடில் சூழ் வீங்கு நீர் துருத்தியார் இரவிடத்து உறைவர் வேள்விக்குடியே. இதுல ஒரு கருத்து சொல்றாங்க, பகல்ல வந்து திருத்துருத்திலையும் இரவில போய் திருவேள்விக்குடியிலுமாக இறைவன் வீட்டிருப்பான் என்ற ஒரு கருத்து சொல்றாங்க. அவன் ஆண்டும் நீக்கவன் இருப்பவன், எப்பவும் இருப்பவன் இல்லைங்களா. இப்ப திருத்து இப்ப இந்த ஒரு நேரத்துல இப்ப சிவகாசியில பெருமான் இங்க வந்து திருக்கோவில் திறந்திருந்து வழிபாடு செய்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனா அவன் அப்பதான் இருக்கிறானா, எப்பவும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், இங்கும் இருக்கிறான் அல்லவா. ஆனால் அப்படி ஒரு பழக்கம் சொல்றாங்க, இந்த பதிகத்திலையும் இருக்குது பாருங்க. ஓங்கி மேல் ஒழி தரும் ஒழிபுணல் கங்கையை ஒரு சடைமீது பிச்சை பாத்திரம் வச்சு பிச்சைக்கும் போவாராம். பாங்கினால் உமையொடும் பகலிடம் புகலிடம் பைம்பொழில் சூழ் வீங்கு நீர் துருத்தியார் குத்தாலம் திருத்துருத்தின்னு, குத்தாலத்துக்கு திருத்துறி திருப்பேத்து. குற்றாலம்னா இங்க இருக்கிற குற்றாலம் இல்ல, அங்க ஒரு குத்தாலம் இருக்குது, அங்க இருக்கிறது குத்தாலம்னு அமைப்பு, இங்க குற்றாலம். நீங்க குற்றால தமர்ந்துரையும் கூத்தா என்பது இங்க குற்றாலம், இது குற்றாலம். அங்க இருக்கிற நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிறது குத்தாலம், இத்தன்னா போடுவாங்க குத்தாலம் பேர், அதுக்கு திருத்துருத்தின்னு பேர் இல்ல. பகல்ல உமையம்மையோடு கூட திருத்துருத்தியில இருப்பாராம், இரவுல வேள்விக்குடி போடுவாராம், பக்கத்திலேயே வேள்வி குடின்னு இருக்கு இரவுல போவாராம். இப்படி ஒரு குறிப்பு திருமறையில் நம்ம காண கிடைக்கிறது அல்லவா. திருத்தியார் இரவிடத்து உறைவர் வேள்வி குடியே தூறு சேர் சுடலையில் சுடரறி ஆடுவர் சுடலை ஆடுவர் துளங்கொழி சேர் நீரு சாந்தனவும் உகந்து அணிவர் வெண்பிறை புல்கு சடைமுடியார் நாறு சாந்திலமொழி உரிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் வீறு சேர் துருத்தியார் இறைவிட துறைவர் வேள்விக்குடியே. பகலிலே திருத்துருத்தியிலும் இறைவிலே வேள்விக்குடியிலும் இருப்பார் என்ன என்ன ஒரு கருத்துல இப்படி ஒரு அமைப்புல அந்த மாதிரி ஒரு பதிகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இது எங்கேயுமே எல்லா பாடலும் சொல்லுகிறார் பாருங்க. இழைவளர் துயிலுள் அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்தபிரான், பகல்ல அமர்ந்தபிரான் எங்க குத்தாலத்துல இறைவிடத்து வேள்விக்குடியில் தங்குவர். அது இன்னைக்கு கூட பெரிய செல்வந்தர்கள் அப்படிலாம் இருப்பாங்க இல்ல, பகல் பூரா இப்பதானுங்களே கிராமத்துல வந்து மக்கள் இந்த டிவி பார்த்ததுனால வந்து வேளாண்மை குறைஞ்சி போச்சு. வேளாண்மை குறைந்ததற்கு காரணம் மேட்டூர் டேம்ல தண்ணி வராமை மட்டுமல்ல, நம்முடைய உழைப்பும் உழைப்பாக இல்லை. ஆமா, கிராமங்கள்ல ஒரு காலத்துல காலையில வந்து 8 போனா வீடு பூட்டி இருக்குமே தவிர மீண்டும் சாயந்தரம் 5 தான் திறக்கும், பகல்ல ஒரு ஆள் இருக்காது. ஏன், எல்லாம் அவங்கவுங்க காடுகரை தோட்டத்துக்கு போடுவாங்க, தோட்டத்தில் இருப்பாங்க பகல் பூரா தோட்டத்தில். அதுவும் கணவனார் காலையில 4:30 போயிட்டு வருவார், 5 மாடு ஓட்டிக்கிட்டு போடுவார். இவங்க 7:30 தான் சாப்பிட்டுட்டு கணவனாருக்கு உணவு எடுத்துக்கிட்டு நண்பகல் உணவு எடுத்துக்கிட்டு போடுவாங்க, அவ்வளவுதான், மீண்டும் வரமாட்டாங்க. சாயந்தரம் 5 தான் இவங்க 5 வருவாங்க, கணவனார் 6:30 இருட்டை தான் வருவாங்க. நீங்க ஏதேனும் சென்சஸ் எடுக்கணும்னு சொன்னா இரவுல தான் கிராமத்துல போய் எடுக்கலாம், அப்படித்தான் இருந்தது. அப்படி வேலை செஞ்சதுனால ராத்திரி 8 சாப்பிட்டாங்கன்னா 8:30 ஊர் அடங்கிடும், ஊர் அடங்கிடும். எனவே ஒழிச்சே விட்டா நம்முடைய நாகரீகத்து போச்சு. அப்ப பகலிடமெல்லாம் தோட்டத்திலும் இரவிடமெல்லாம் மட்டும் வீட்டிலேயே இருக்கிறாங்க. ஏன் கடமை கருதி, கடமை கருதி. ரொம்ப அற்புதம் இல்லை. அது போல நம்முடைய பெருமானுக்கு எப்படியோ பகலெல்லாம் திருத்துரித்தியில தங்குறார், இரவெல்லாம் வேள்விக்குடியில தங்குறார். இப்படியாக ஒரு அமைப்பு எல்லா பாடலும் அந்த அந்த கருத்து சொல்லுகின்ற பெரியவர் அப்படி ஒரு ஐந்தாறு பாட்டு தாண்டிடுங்க, தாண்டிடுங்க, தாண்டி விட்டு என எல்லாம் ஒரே கருத்தை சொல்லுகிறார். பாட்டுட்டு நிறைவாக போலாம் அந்த திருக்கடை காப்புக்கு. விண்ணுலாம் விரிபொழில் விரைமணல் துருத்தி வேள்விக்குடியும் ஒன்னுலாம் ஒளிகடல் ஆடுவார் அறிவையோடு உரைப்பதியை. ஆனா ஐயா, அப்ப பெருமான் வந்து உமையம்மையோடு இருக்கிறத ஊர் எது? ரெண்டு ஊரும் உமையோடு இருக்குதான். பகல்ல இங்க இருப்பார், ராத்துல அங்க இருப்பாரே தவிர, ஆனா இருக்கிற ரெண்டு இடத்துல உமையோடு தான் இருப்பார். பிரிய மாட்டார். ஆமா, அப்படி இருக்கின்ற திருத்துருத்தி திருவேல்குடி ரெண்டையும் நன்னுலாம் புகழியுள் அருமறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னுலாம் அருந்தவிழ் பாடுவார் ஆடுவார் பழியிலறி. இந்த பாடுவது என்பது இயல்பா பாடுவோம், ஆடுதல் என்பது வேண்டும் என்று ஆடப்படாது. பாடுவதனுடைய அந்த தன்னை மறந்து ஆட ஆரம்பிச்சிடும். ஆமா ஆமா, ஆடுதல்னா சரி ஒரு அரை மணி நேரம் பாடுவோம், ஒரு அரை மணி நேரம் ஆடுவோம்னு சொன்னா சார் நல்லாதான் இருந்தார் நேத்து வரைக்கும். தன்னை மறந்து வரணும். ஆடுகின்றலை கூத்து உடையான்கடற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதுமில்லை. பாவம், இவ்வளவு நம்ம சொன்னா கோவிச்சுக்குவாரு. ஏய்யா, இதான் வேலை எங்க சிவகாசியில் இருக்கு உங்களுக்கு. தான் நெஞ்ச நோக்கி சொல்லிட்டு திட்டுவீங்கன்னு நெஞ்சே ஆடுகின்றலை கூத்து உடையான்கடற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை. அதான் நான் சில காரியம் செய்யுங்க, செய்ய முடியலன்னா ஐயோ செய்யலையேன்னு கூட சொல்லப்படாதா? அது கூடவா செய்யப்படாது. பதைக்கலை, சரி பாதமலர் சூடுகின்றலை போய் வணங்கினிய சூட்டுகின்றது மேலே அதை ரெண்டு பூவையாவது கொண்டு போடிய. நீ ஓன் தலை அவங்க கிட்ட வணங்க வேணா, கையில ரெண்டு பூ எடுத்து கொண்டு போடாது சூட்டு. நீ பின்ன கேடு கட்டு போனவன் தான் போட்டு. துணை இடி பிண நெஞ்சே, உனக்கு எதுவும் துணையும் இல்லை, நீ பிணா நீ நீ நெஞ்சா, நீ நெஞ்சான்னு கேக்குறேன். பார்த்தா அரை மணி நேரம் பொறுத்தது, மீண்டும் அவரால் தாங்கல. இந்த நெஞ்சை வச்சுக்கிட்டு தானே மாரடிக்க வேண்டியிருக்க. நெஞ்சே நீ நினையாய், நினைக்கிறதுக்கு வேற யாரு துணை பார்த்தாரு. அப்புறம் திரும்ப வந்து சரி தேடுகின்றலை, சரி தேடியாவது பாத்தியாப்பார். தெருவுதோர் அலரிலை போய் அலர்ணியானார். தெய்வதொன்று அறியேனே, ஒண்ணுமே செய்யலன்னா உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா செய்வேன்? செய்வதொன்று அறியேனே. அருமையான திருவாசகம். ஆகவேதான் இங்க ஒன்னுலாம் மொழிகளல் ஆடுவார் அறிவையோடு உரைப்பதியை பன்னுலாம் அருந்தமிழ் பாடுவார் ஆடுவார் பழியிலரே. இவையெல்லாம் இருந்தால் இந்த பழி என்ன பழினாரு, என்ன பழினாரு, என்ன பழியிலரே, இதுக்கு என்ன வர சொல்றதுங்க? இப்ப என்ன ஆண்டவனை வணங்காவிட்டா என்ன பழி உலகத்தை சொல்றோமா? நாத்தியர்லாம் இருக்காங்க எத்தனை பேரு? இப்ப குறைஞ்சு போச்சு, டோட்டல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப நாத்தியம் இப்படி ரொம்ப ரேர் குறைவாயிட்டது. ஏன்? அவங்களுக்கு இருக்கிற அவதி. ஆமா, அட ஊர்ல அவன் நாலு பேர் சொல்லிட்டு போறான், நீயாவது போய் அர்ச்சனை பண்ணிட்டு வா, அந்த குங்குமத்தை எனக்கு ராத்திரி கொண்டா எடுத்து என்னோட இட்டுடு அறைக்குள்ள. என்ன அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு எல்லாம் போயெல்லாம் நாத்தியம் போயே போட்டு. ஆமா, சும்மா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வயிற்று வலி, வயிற்று வலி நீங்க நம்ம வேற வழி குறைஞ்சு போச்சு. சும்மா அப்படி பழைய சொல்லு மாறப்படாதுங்கிறத அப்படி ஆகும்னு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நான் போறதில்ல, ஒன்னும் இல்லை, எல்லாம் போகுது. இதுக்கு மேல நான் சொல்லப்படாது மைக்கில அல்லவா, அதனால அது போட்டும். ஆக பக்தியா வந்தா சார் தான் நமக்கு வேண்டியது, உருப்பிட்டா சார் தான் நமக்கு என்ன வேண்டியது இல்ல. அதனால பண்ணுலாம் என்ன பழி, அதனால இப்ப பழி வந்து என்ன, என்ன பழி? இப்படி பாடுவார் ஆடுவார் அவர்கள் பழியிலர், இந்த பாடுதலோ ஆடுதலோ இல்லாதவர்கள் பழிக்கு ஆளாவார்கள். என்ன பழி? ஏசு சார், கோயிலுக்கு போவேன் போகாம இருப்பேன், அது ஏன் விருப்பம்? எனக்கு என்ன படி? அது என்ன பெரிய படி சொல்றீங்க? எனக்கு விருப்பம் இல்லையா, போகல, என்ன படி வந்துட்டு? கொஞ்சம் கடினமானது. என்ன, நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு சொல்றேன், அதை எப்படி எல்லாரும் சொல்ல முடியுமா? இல்லைங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் போகல. நீங்க உங்களுக்கு விருப்பம் போறீங்க. இப்ப பாருங்க, காலையிலிருந்து உட்கார்ந்து இவ்வளவு தூரம் எல்லாம் வயதானவர்கள் முயந்தவர்கள் காலையிலிருந்து உட்கார்ந்து இப்ப உட்கார முடியுது. உண்மையிலேயே உண்மை என்ன, அதாவது நம்ம பக்திக்காக உட்கார்ந்துருக்கிறோம். உடல் ஓரளவு கொஞ்சம் கண்டமா தான் இருக்கும், இயற்கை இயற்கை. ஆனாலும் உட்காடுறோம், நமக்கு பக்தி இருக்குது, அன்பு இருக்குது. இன்னும் இந்த மாசத்துல இந்த ரெண்டு நாள் பிடிச்சி இல்லைன்னா படம் இப்ப என்னைக்கா செய்யறதுன்னு நமக்கு ஒரு நினைப்பு இருக்கு. இதை பத்தியே கவலை இல்லாம இருக்கவங்க உண்டு. என்னமோ போகுதுகளாம் வருதுகளாம் வருதுகளாம், நேர கைலாசத்தை இதுதான் பார்க்க போகுதுகளாம் என்றும் சொல்லுவார்கள், விமர்சிப்பார்கள். கவலைப்படப்படாது, கவலைப்படாது, அதெல்லாம் நம்ம கவலைப்படாது. ஏன் கவலைப்படப்படாது? இது சொல்லுங்க பதில், ஏன் கவலைப்படப்படாது? கிடைக்குது, ஆனாலும் அப்படி கவலைப்படாம இருந்தாங்கிறதுக்கு எதையும் மேற்கோள் இருக்கா? நமக்கு பெரியவங்க, பெரியவங்க நமக்கு மேற்கோள் இருக்கா? இப்படி சொல்லியும் கவலைப்படாம இருந்து அவங்க தொண்டைய ஆண்டவன் இணைந்து போயிருக்காங்க, மேற்கோள் இருக்கா? வேண்டாம், திருவாசகத்திலேயே இருக்குது. ஏன்னா எங்கயோ இருக்குன்னு திருவாசக. நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை ஆழ்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்கா நம்மானாய். நாட்டார் நகை செய்ய ஒரு பித்துக்குழி மனுஷன்டா, மாண்புமிகு அமைச்சரா இருந்தது விட்டு விட்டு தடுமாறுது. எவ்வளவு மாண்புமிகு அமைச்சரா இருந்தா, 100 பஸ் முன்னையும் பின்னையும் வரீங்களா, காவல்துறை முன்னே நிற்க, என்ன பெருமை, என்ன பெருமை, கிடைச்ச சான்ஸ விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கு. நாட்டார் நகை செய்ய பொறிகளா, நாம் மேலை வீடைத. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, மாண்புமிகு அமைச்சரை பெரு பெருசா நினைச்சுக்கிட்டு, அடா அடா இதை விட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு அவன் என்ன சிரிக்கிறான், நான் என்ன சிரிக்கிறேன்? மக்கு பயலா அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் அப்படி ஆடுவீங்க? ஆட்டமா ஆடி பாட்டமா பாடுறீங்களேடா, என்னைக்குடா விருப்பது? பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதுதான்டப்பா அறிவு. அது காணாவிட்டால் முட்டாள் அல்லவாடா சொல்றா திருவள்ளுவர். நீ என்ன முட்டாளுங்கிற, நான் என்ன முட்டாளுங்கிற போடானார். நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்தான் ஆண்டு கொண்டவா பாடுகின்றான் அம்மானாய். இது போல இன்னொரு இடம் இருக்குது, அதை நீங்க தான் சொல்லணும், திருவாசகம் தான். இது போல் இன்னொரு சொல்லுகிறார் ஒரு இடத்துல. இன்னும் வேணா ஒரு கருத்து சொல்லிப்படுறேன். இது என்ன, நாட்டவர்கள் எல்லாம் என்ன வந்து அது மாதிரி சொல்ல சிரிக்கிறாங்க, ஆனால் நான் மேல போறேன். ஒரு இடத்துல சொல்றார், நான் வந்து அவங்கள பார்த்து சிரிக்கிறேன், வெக்க கேடு சோறு நின்றுகிட்டே உட்கார்ந்து இருக்குது. அவங்க இது என்ன மாண்புமிகு அமைச்சர் விட்டுட்டு குதிரை வாங்க போறேன்னு உட்கார்ந்துட்டு திருப்பெருந்தூர் திருப்பெருந்தூர் கிடக்குது. அப்ப நான் அவங்கள படிக்கிறேன், அவங்கள என்ன படிக்கிறார்கள் என்ற கருத்தில் வருகிறது திருவாசகம். போதும், இதுக்கு மேல சொல்லக்கூடாது. ஏறத்தாழவே நெருக்கியாச்சு. இதெல்லாம் சிவகாசியில சொல்லாம எங்க சொல்றது? அதனால எனவே பாடுவார் ஆடுவார் படியிலறி என்று சொல்லி அருமையாக நம்முடைய திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியுமாக இருக்கிறதை நாம் வழிபாடு செய்தோம். இனி அடுத்தாற் போல் அவரோடு சேர்ந்து திருக்கோடிக்கா செல்கிறோம். அண்மையிலேயே திருக்கோடிக்கான்னு ஒரு இடம் இருக்கிறது. எல்லா பதியும் அப்படி இருந்தப்பான்னா நல்லதுதான், ஆனா நமக்கு இன்றைய அமைப்புல அது எப்படியோ நமக்கு திருப்புண்ணியம் நமக்கு தெரியல. இது நல்லா அருமையா தாளமிட்டு பண்ணோடு கூட்டி பாடணும். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போது மின் எங்கு ஜோதியான் வெண்மதி விரி பூனல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போது மின். அருமையான பாட்டு. ஐயா, நாம் இப்படியே இருந்து இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம், இன்னைக்கு நல்ல நாள் நாளைக்கு நாள்னு தள்ளி ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஒத்தி போட்டால் அந்த நாள்லாம் நமக்குரிய நாளா? நிச்சயமா அப்படிலாம் நீடிக்குமா நீடிக்காதா அதெல்லாம் தெரியுமா? இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் எப்படிதான் நினைத்துக் கொண்டிருப்பதுக்கு நமக்கு நேரமா? பொன்றுகின்ற வாழ்க்கையை என்னைக்கு இருந்தாலும் பட்டுன்னு கிடக்க படந்தார் கிடந்தொடிந்தாரி என்று சொன்ன மாதிரி எல்லாம் அருமையா பேசிட்டு நான் சாப்பிட்ட நீ அந்த கீரையை நீ சாப்பிடு ரொம்ப அருமையா சுட்டப்படம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுக்கிற போது படுத்தாரே கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தாரி அப்படி இல்லப்பா இருக்குது. அதனால பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போது மின் கொஞ்சம் நிறுத்தி இப்ப எல்லாரும் எங்களுடன் வாருங்கள். எங்க போவோம்? மிந்த எங்கு ஜோதியான் பெருமான் அந்த ஒளி இருக்குது ஆதியும் அந்தமும் இல்லா அரிய ஜோதி பெருஞ்சோதி அரும்பெரும் ஜோதி இதெல்லாம் சொன்னதுதான் பின்னால் அருட்பெருஞ்சோதினு அவங்க பின்னால் வள்ளலாரெல்லாம் சொல்வதற்கு காரணமாயிற்று. அதனால பொன்று மிந்த எங்கு ஜோதியான் எப்படி இருப்பான் ஒளி அவன் என்ன எப்படி அடையாளம்னாரு வெண்மதி வீரி பூனல் கொன்றை துன்று சென்னியான் தரையில மதியம் என்ன கங்கை என்ன கொன்றை என்ன இவற்றையெல்லாம் திருச்சறையில் கொண்ட பெருமான் அவன் எழுந்தருள் இருக்கின்ற கோடி காவு சேர்மினே வாங்கள் திருக்கோடி காவு செல்லுவோம் என்று நம்ம எல்லாம் ஈர்த்து ஆட்படுகிறார். அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்து இராது நீ இது என்னைக்கு இருந்தாலும் துன்பம் தருகின்ற வாழ்க்கை இதை நம்ம விரும்பக்கூடாது. இது என்னைக்கு இதை நீக்கி நாம் அது மேல போகணும் அல்லவா? அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் நல்லதோ நெறியினை நாடுதும் நடமினோ. கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வந்திருக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடணும் என்ன போனா அப்படியே பிடிச்சிக்க அப்புறம் வீடு அப்புறம் இருப்பாங்க பேத்தி எங்கம்மா எங்க பேத்தி பாட்டி போனீங்கம்மாங்க எனக்கு எப்பவும் தலைச்சி விடுவது பாட்டி நீ விட்டுட்டியன்னு சொன்னவனு சரி வா கிடக்குதுன்னு செய்வோம் அப்புறமேல எனக்கு கொஞ்சம் முட்டாய் தாமாங்க நீயும் கொஞ்சம் தின்னு வாப்பானாரு ஆக மக்கள் மீது இந்த உடற்கின்பம் மற்றவர் சொற்கேற்ற இன்பம் செவிக்கு உட்கார்ந்தே விடுவோம். எனவே நாடுதும் மடமினோ புறப்படுங்க போவோம் அப்படின்னாரு.

திருக்கோடி காவலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறது. துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வியினை துறந்து நீர் தக்கதோ நெறியினை சார்சல் செய்ய போது மின். அப்படியாவது இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்குதா? நீங்க யாருக்காவது சொல்றீங்களா இல்லையே? யாருக்கும் அல்லல் தர முடியாதானே இருக்கு. செல்வந்தரா இருந்தாலும் சரி, செல்வம் இல்லாதாலும், படிச்சவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் பணக்கா இருந்தாலும், ஆடவரா இருந்தாலும் பெண்டியரா இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆதலால் இதை நீக்குவோம் செய்யணும். அக்கணிந்து அரைமீசை ஆரணிந்த சென்னிமே கொக்கிறகு அணிந்தவன் கோடிகாவு சேர்மினே. எல்லா பாடலும் அந்த கோடிக்காவு சேருங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். பண்டு செய்த வல்வினை பற்ற கெடும் வகை உண்டு. ஆமாங்க, நீங்கெல்லாம் சரி ஞானப்பால் உண்டிங்க, 3 வயசுல உங்களுக்கு வினையே இல்லை, நீங்க போறீங்க, நாங்க டன் டன்னா வச்சிருக்கிறோமே அப்படின்னாரு. எல்லா வினையும் போடும்னா என்னாரு, போவுங்களா? அட போயிடும் ஐயானா, கவலைப்படாது. பண்டு செய்த வல்வினை பற்ற கெடும் வகை உண்டு. நிச்சயம் இந்த வினை நீங்கும், சத்தியம், கவலைப்படாதீங்க. உமக்கு உரைப்பண்ணான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இவ்வளவு சொல்றார் பாவம், சரிங்கள? எப்படியாவது அடித்து போய் இந்த அல்லலுடைய வாழ்க்கையை நீக்கி அந்த இன்பமான வாழ்க்கையில சேரணும்னு அவருடைய திருவுள்ளம் அதான். ஒல்லை நீர் ஏடுமீனோ எங்கே அப்படி எங்கே புறப்படணும், ஒரு ஒரு செகண்ட்ல புறப்படணும் வாங்க. மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதோர் பாகமா கொண்டு கந்த மார்வினான் கோடிக்காவு சேர்மினே. சுவாமி, நாங்க இங்க எங்க உங்களுக்கு எல்லாம் இறைமையிலேயே அந்த இறைவன் இறைவன் என்ன வந்துட்டுது, எங்களுக்கு வரமாட்டேங்குது சாமி அண்ணாரு. முன்னை நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியா என்ன நீர் இடும்பையில் முழுகிறீர். என்ன வேற ஒண்ணும் இல்ல, முன் செய்த பாவத்தினால உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, யாரு ஆண்டவன் நினைக்கணும்னு, தவிர வேற ஒண்ணும் இல்ல. அந்த பாவமெல்லாம் இப்படி கட்டிக்கிட்டே இருக்கிறதா, இன்னும் அடுத்த பிரிவிலையும் வர்றதா, இந்த பிரிவிலாவது நீக்க வேணா, புறப்படுங்க. அதனால எழுமீனோ எழுந்திரிங்கள், பொன்னை வென்ற கொன்றையான் பூதம் பாட ஆடலான் கொன்னவீலும் வேலியான்

பாவம் எத்தனையும் நீர் செய்ததொரு பயனிலை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உலக வாழ்க்கையில் இருந்துகிட்டே இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கலாம், இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கலாம், ரெண்டும் பார்க்க முடியாது. நீங்க இப்ப முற்றோதலுக்கு வரணும்னு நினைச்சிட்டு வர முடியாம வீட்டுல இருந்து நீங்க சமையல் பண்ணீங்கன்னா பண்ணிடுவீங்களே என்னமோ, அதனால நீங்க போகணும். ஒரு நாள் இதை கொடுத்து வைக்கணும், அதுக்கும் போக முடியல. பக்கத்து டம்பாலாம் போகுது, உப்பை அதை போட்டு போட்டு தொலை உப்பை. எனவே அங்கேயும் சகிக்காது சமையல், இங்கேயும் வரல, ரெண்டாம் கட்டியா போ. அதனால எனவே நீங்க இந்த வாழ்க்கையை நினைத்துக் கொண்டே அதை நினைக்க கூடாது, அதை விட்டு இதை வந்தா நிச்சயம் பிடிக்கலாம். அதனால் பொன்னை வென்ற கொன்றையான் ஊதம் பாட ஆடலான் கொன்னவீர ஏவம் மிக்க சிந்தையோடு இன்பம் எய்தலாமென பாவம் எத்தனையும் நீர் செய்ததோரு பயனிலை. இப்படி இருந்தா ரெண்டு கட்டானா இருந்தா ஒரு வித பயனும் இருக்காதுமா. அதனால் காவல் மிக்க மாநகர் காய்ந்து வெங்கனல் பட கோபம் மிக்க நெற்றியான் கோடி காவு சேர்மினி ஏன் அடிந்த வாழ்க்கையை இன்பம் என்று இருந்து நீ மானடிந்த மூப்பினால் வருந்தல் முன்னம் வம்மினோ. ஏன் அடிந்த பெருமையற்ற வாழ்க்கை, பெருமையுடைய வாழ்க்கை இல்லை, பெருமை கெட்ட வாழ்க்கை. இந்த பெருமை கெட்ட வாழ்க்கையை இன்பம் என்று இருந்து மானடிந்த மூப்பினால் தான் நம்முடைய மாட்சி பெருமையே போன மூப்பு வருது. இந்த மூப்பு வந்தது நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், இந்த முதுமைன்னு ஒண்ணு வந்தது அதுக்கு இழிவுன்னு தான் பேர். ஆமா, யாரும் அவ்வளவு ஏற்க மாட்டான். ஏதோ சீர்காழி இருக்கிற சிவகாசியில் இருக்கிற அன்பர்கள் இளைஞர்கள் ஏற்பாங்க, ஆனா மற்ற இடத்துல இது ஏன் தடுமாறி கிடக்குது, போறதுக்கு வண்டி தெரியாம ஐய அப்படின்னு சொல்லி அருவறுப்பாரலே தவிர இந்த மூப்பினால் யாரும் பாராட்ட மாட்டாங்க. இங்க யாரையும் குறிப்பினால கற்பனையே என்ன. ஆமா, அதனால அப்படிப்பட்ட மூப்பு தான் இந்த மூப்பு. அதனால் என்னன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் கேட்டா தனக்கு இந்த மூப்பு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரிங்களா. வரும்போது அப்புறம் அவங்க அனுபவிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு நாம் தாக்கப்படுவோம். அதனால் பூனல் வெள்ளெலிம்பினால் பொண்டிகள் சடை மூடி கோணல் வெண்

இந்த வாழ்க்கை உண்மை நிலையானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாக்குறீங்கல்ல உலகத்துல நிலையானதுன்னு நினைச்சவங்க எல்லாம் என்ன வாழ்ந்துட்டாங்க, எல்லாம் ஒரு காலையிலிருந்து போயிட்டு அல்லவா, ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். ஆதலால் பற்றி வாழ்மின் சேவடி, நமக்கு உயிரினா ஒரே ஒரு இடம் பெருமானுடைய திருவடி தான். பணிந்து வந்தெழுவினோ வெற்றி கொள் தசமுகன் வீரல் கட இருந்ததோ குற்றமில் வரை நான் கோடிக்காவு சேர்மினே. எல்லாம் வாருங்கள் கோடிக்கா செல்லலாம், திருக்கோடிக்கா செல்லலாம். மங்கு நோய் உரும்பினி மாயும் வண்ணம் சொல்லுவன். மங்கு நோய் உரும்பினர், மங்கு நோய். நீங்க நோய் வருவதற்கு முன்ன நம்முடைய உடம்பு உள்ள கிளர்ச்சி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நோயின் வந்துட்டு மூஞ்சே அழுது வடியுது, ஏன் இது என்ன போமோ எப்படி இருக்குமோ என்ன பண்ணுமோ என்ன பண்ணுமோ அப்படி அது அச்சம் வந்துட்டு அல்லவா. மங்கு நோய், மங்கி போற நோய் இது அல்லவா. இவையெல்லாம் வருவதற்கு முன்னே செங்கன்மால் திசை முகன் சென்றளந்தும் காண்கிலா வெங்கன்மால் வீடையுடை வேதி.

0: விரிகொள் சமணரும் பட்டுவுடை விரி துகேறினார்கள் சொல் பயனிலை. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க, இது கிடக்குது அது கிடக்குன்னு, யார் சொல்லியும் கேட்காது. அதனால விட்ட புன் சடையினான் மேதகும் உழவோடும் கொட்டமைந்த ஆடலான் கோடிகாவு சேர்மினே கொந்தனி குளிர் பொழில் கோடிகாவு மேவிய செந்தடல் உருவனை சீர்மிகு திரளுடை அந்த புகலியுள் ஆய கேள்வி ஞானசம் வந்தன தமிழ் வல்லார் பாவமான பாருமே. அதனால நீங்கள் இதை விட்டு வந்தால்தான் நாம் உய்தி பெறலாம், அதற்கு வேறு எந்த இடம் தேவையில்லை. இதோ திருக்கோடிக்கா, அங்கே வாருங்கள் என்று சேரவாரும் ஜெகத்தீரே என்று சொல்லுவது போல அழைக்கிறார். ஏன் இவர் போனா இவர் போட்டுமே நம்மையும் கூப்பிடுறார் அப்படிங்கிறீங்களா? நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், தான் பெற்ற இன்பத்தை மற்றவங்களும் பெறணுங்கிற ஆசையினால சொல்றார். இல்ல நான் துன்பம் தான் படுவேன்னா வணக்கம் நன்றி அப்படின்னு போடுற. ஆமா, தான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும்னு சொல்றாங்க. அப்படி அவங்களுடைய இன்பத்தினால இல்ல அதற்கு மேல வரலன்னு சொன்னா வணக்கம். ஆகவேதான் இப்படி ரொம்ப அருமையாக அழைப்புதலை, இந்த அழைப்புதல் ஞான சம்பந்தர் அழைப்புதல் திருக்கோடிக்கா பதியம் அல்லவா என்று சொல்லி நாம் எல்லோரும் வணங்குகிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திரு இன்னம்பர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்காளத்தி.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை திருப்பதிகம் இடரினும் தளரினும். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் மெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழ்மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் மூன்றாம் திருமுறையில் நாலாம் பதிகம், திரு ஆவடுதுறை அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடினது. இது திரு ஆவடுதுறை அப்படிங்கிற ஸ்தலம் நீங்கள் யாரோ போயிருக்கலாம் தெரியல. இது கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் திருபுவனம் அப்படிலாம் தாண்டி போய் அங்கே திருவடை மருதூர் அதை தாண்டி அந்தண்ட போனாக்க திரு ஆவடுதுறை வரும். இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் என்னென்னா திருமந்திரம். திருமூலர்னு ஒரு மகா யோகி இருந்தார். அவர் திருமந்திரம்ங்கிற ஒரு அருமையான நூலை பாடியிருக்கார். அவரை பற்றின அவரோட வரலாற்றையும் அவர் திருமந்திரத்துலேயும் சில பாடல்களையும் நம்ம திருத்தொண்ட தொகையில் அடியார்கள் வரலாற்றெல்லாம் பார்த்துருந்தப்போ பார்த்துருக்கோம். அவர் திருஆவடுதுறையில் தங்கி திருமந்திரம் ஏற்றினார். அதுதான் அந்த ஸ்தலத்தோட விசேஷத்தில் ஒன்று. அதேமாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு ஆதீனம் இருக்குது. ஆதீனம்னா சைவ மடம். அது மாதிரி தருமபுரத்தில் மயிலாடுதுறை பார்த்து தருமபுரம் ஆதீனம்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி திருவாவடுதுறை ஆதீனம், இது மாதிரி ஆதீனங்கள்லாம் சைவ மடங்களாக இருந்து திருமுறைகளை பேணி பாதுகாத்து வந்தன. அதேமாதிரி அவர்களுடைய மடாதிபதிகளும் அப்பப்போ தமிழில் நூல்கள்லாம் பாடியிருக்கா. எப்படி இந்த சிருங்கேரி சங்கர மடத்துலேயோ இல்லை காஞ்சியில் இருக்கிற சங்கர மடத்துலேயோ அதில் வர்ற சங்கராச்சாரியர்கள்லாம் ஒரு குரு பரம்பரையாக வருவோம். அதேமாதிரி அதில் சில ஆச்சாரியர்கள்லாம் நூல்கள்லாம் பாடி அருளியிருக்கா. அது மாதிரி இந்த மடாதிபதிகள்லையும் சில மடாதிபதிகள்லாம் நூல்கள்லாம் பாடி அருளியிருக்கா. அப்படிப்பட்ட மடங்களில் ஒன்றான திருவாவடுதுறை மடம் ஆதீனம் அங்கே இருக்குது. இந்த ஊருக்கு திருவாவடுதுறைன்னு எழுதினாலும் திரு ஆ அடு துறை அப்படி பிரித்து பொருள் கொள்ளணும். ஆ அப்படின்னாக்க பசுன்னு அர்த்தம் தமிழில். அடுத்தல் அப்படின்னா டு அப்ரோச் டு பி நியர் அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் உண்டு. துறைனா இறைவனை சென்றடைகின்ற வழி. அது கோவில் இருக்கிற இடத்துக்கு துறைம்பம். துறைனா ஆற்றுல இறங்குற படித்துறையும்பம் இல்லையா, அது மாதிரி டு என்டர் இன்டு சம்திங் இஸ் அ துறை. டு த பேத் அப்படிங்கிற மாதிரி, வழி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் துறை அப்படின்னா. அதனால் இந்த இடத்துல அம்பாள் பசுவாக இறைவனை பூஜித்த வரலாறு, அதுதான் ஸ்தல வரலாறு. அதனால தான் இதுக்கு ஆ அடுதுறைன்னு பேர். சுவாமிக்கு கோமுக்தீஸ்வரர் அப்படின்னு பேர். மாசிலாமணீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவா. அதனால் இந்த ஸ்தலத்துக்கு சம்பந்தரும் வந்து பாட்டிருக்கார், அப்பரும் வந்து பாட்டிருக்கார், எல்லோரும் வந்து பாட்டிருக்கார். அப்படி சம்பந்தர் ஒரு தலையாத்திரையில் வெவ்வேறு ஸ்தலங்கள்லாம் பார்த்துன்னு வர்றப்போ திருவாவடுதுறைக்கு வர்றார். அங்கே சில நாள் தங்கி வழிபட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவர் அப்பா அவர்கிட்ட வந்து சொல்கிறார், இது மாதிரி எனக்கு சிறுகாழிக்கு போகணும். சிறுகாழி இது வந்து இப்போது யாகங்கள்லாம் செய்கிற காலம், இது வேள்வி செய்யணும். அதனால் நான் சிறுகாழிக்கு போய் வேள்வியெல்லாம் செய்யணும், அதுக்கு பொருள் வேணும் அப்படின்னு திருஞான சம்பந்தருக்கு அப்பாவான சிவபாத ஹிருதயர் திருஞான சம்பந்தரை வந்து சொல்கிறார். அப்போது திருஞான சம்பந்தர் அவர்கிட்ட எது பணம் அவர் சொல்கிறார், ஆஹா அப்பாவுக்கு யாகம் பண்ணுங்கிறாரு, அப்பாவுக்கு பொருள் கொடுக்கணுமே, நம்மள்ட பொருள் இல்லையே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி திருவாவடுதுறை கோயிலுக்கு போய் அங்கே முன்னாடி நின்று கோயில் வாசலில் நின்று அப்படி சுவாமியை பார்த்து பாடுறார். அப்படி அவர் அங்கே சுவாமியை பார்த்து பாடினதும் இந்த பதிகம் பாடுறார். இடர் எண்ணம் தளர் எண்ணம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிற பதிகத்தை பாடுறார். அந்த பதிகம் பாடி முடித்ததும் அந்த பதிகத்தில் அவர் சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் பொருள் இல்லையா சுவாமி, இதுவாக அவனுடைய அருள் அப்படின்னு கேட்குறார். அப்படி அவர் சம்பந்தர் கேட்டாக்க சுவாமி என்ன செய்வார், உடனே கொடுப்பார். அந்த பதிகம் பாடி முடித்ததும் ஒரு பூதகணத்தில் ஒரு பூதகணத்தை அனுப்பிச்சு பொருள் கொடுக்குறார் சுவாமி. அந்த ஒரு பூதகணம் தோன்றுறது அங்கே, அது தோன்றி கையில் ஒரு பை வச்சுட்டுருக்கு. நம்ம பொற்கிழி அப்படின்பா தெரியுமா, கிழினா முடிச்சு ஒரு பை, அந்த பைக்குள்ளே பொற்காசுகள் இருக்கும், அதான் பொற்கிழி அப்படின்பா. அப்படி அந்த பூதம் வந்து ஒரு பொற்கிழியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் வைக்கிறது. கோயிலில் பார்த்துருப்பில் இந்த ரிஷபத்துக்கு பின்னாடி கொடி மரத்து பக்கத்தில் இல்லை ரிஷபத்துக்கு பின்னாடியெல்லாம் பலிபீடம்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் அந்தந்த காலத்தில் பூஜை பண்ணுறப்ப அதில் வந்து சாதம்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு போவேன். அந்த பலிபீடத்தில் அந்த பொற்கிழியை வச்சு அந்த பூதம் திருஞான சம்பந்தருக்கு சொல்கிறது, இது சுவாமியோட அருள், சுவாமி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறார், இதில் 1000 பொற்காசு இருக்குது, இது எடுக்க எடுக்க குறையாத பொற்க பை இது அப்படிங்கிற அந்த பூதம் சொல்கிறது. உலவா கிழி அப்படின்னு பேர். நம்ம அக்ஷய பாத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், எடுக்க எடுக்க சாப்பாடு அதுலேருந்து வந்துட்டே இருக்கும், அது மாதிரி இது உலவா கிழி, இதுக்குள்ளேருந்து நீங்கள் எடுக்க எடுக்க பொன் குறையாமல் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை அந்த பூதம் கொடுத்துட்டு போகிறது. திருஞான சம்பந்தர் நமஸ்காரம் பண்ணி அந்த பொற்கிழியை தலையில் வச்சுட்டு சுவாமியோட அருளை நினைத்து மகிழ்ந்து அதை கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அப்பாட்டை கொடுத்து, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சிறுகாழியில் மற்ற நீங்களும் மற்ற அந்தணர்களும் வேள்விகள்லாம் பண்ணுங்கோ, இது எடுக்க எடுக்க குறையாத உலவாக்கிழி இறைவன் அருளால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். அதை பெற்றுக்கொண்டு சிவபாரத ஹிருதயர் சிறுகாழிக்கு போகிறார் வேள்வி பண்ணுறதுக்கு. இதுதான் இந்த பதிகத்துடைய பேக்ரவுண்ட். பெரிய புராண பாட்டுகள் ஒரு 5-6 பாட்டு நான் பேக்ரவுண்டுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ அந்த முதல் பாட்டுக்கு போவோம். பெரிய புராண பாட்டு, மேவி அங்கு உரை நாளினில் வேள்வி செய்வதனுக்கு ஆவதாகிய காலம் வந்து அணைவுற அணைந்து தாவில் சண்பயர் தலைவர்க்கு தாதையார் தாமும் போவதற்கு அரும் பொருள் பெற நின்று பொருள் பெற எதிர் நின்று புகன்றார். என்ன பாட்டில் என்ன சொல்கிறார் சேர்க்கிறார், இது மாதிரி அங்கே மேவி அங்கு உரை நாளினில் அப்படி அங்கே விரும்பி உரைகின்ற சமயத்தில் எங்கே திருவாவூர்துறையில் அப்படி அவர் திருவாவூர்துறையில் தங்கி இருக்கிறப்போ வேள்வி செய்வதனுக்கு ஆவதாகிய காலம் வந்து அணைவுற, இந்த யாகங்கள்லாம் செய்யறதுக்கு தகுந்த காலம் வந்து செஞ்சுடுத்து. அப்போ அந்த காலம் வந்ததுனால என்ன ஆறுது, வேள்வி செய்வதற்கு உரிய காலம் வந்ததுனால அது நெருங்கி வந்துடுத்து, அதனால் அணைந்து அப்படின்னா பக்கத்தில் வந்து போய் சேர்ந்து திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து அணைதல்னா போய் சேர்றது ஒரு இடத்துல கிட்டக்கு போகிறது, அணைந்து தாவியில் சண்பயர் தலைவர்க்கு தாதையார் தாமும், இந்த தாவியில் அப்படின்னாக்க குற்றம் இல்லாதன்னு அர்த்தம், தாவுனா குற்றம், தாவியில்னா குற்றம் இல்லாத சண்பயர் தலைவர். சண்பயர் தலைவர்னாக்க சண்பை அப்படிங்கிறது சீகாழிக்கு ஒரு பெயர். இதை நம்ம முன்னாடி தோடுடைய செவியின் பதிகங்கள்லாம் பார்த்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சீர்காழிக்கு இன்றைக்கி நம்ம சீர்காழிங்கிறோம், தேவாரத்தில் காழின்னு தான் வரும், இல்லை சீகாழின்னு வரும், சீர்னு வராது, இரு அப்புறமா பிற்காலத்தில் அந்த பேர் அப்படி மறுவிடுத்து. அந்த சீகாழிக்கு அந்த சீகாழிக்கு 12 பெயர்கள், இது மாதிரி பிரம்மபுரம், வேணுபுரம், பூந்தராய், புகலி, சண்பை, கொச்சை வயம், இது மாதிரி 12 பேர் இருக்குது. அந்த 12 பேரில் ஒரு பேரான சண்பை அப்படிங்கிற பேரை இந்த பாட்டில் உபயோகிக்கிறார் சேக்கிழர். சண்பயர் தலைவர் அப்படின்னா சண்பைக்கு திரு சீர்காழிக்கு தலைவர் அப்படின்னா திருஞான சம்பந்தர்னு அர்த்தம். அப்படி சண்பை நகருக்கு தலைவரான திருஞான சம்பந்தர் அவருக்கு தாதையார், சண்பையர் தலைவருக்கு தாதையார் அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு அப்பா, தாதைனாக்க தந்தைன்னு அர்த்தம். அப்போ திருஞான சம்பந்தருக்கு தந்தையார் என்ன பண்ணுறார், அவரும் தாமும் போவதற்கு எங்கே சீர்காழிக்கு போனவர் இப்போ திருவாவூர்துறையில் இருக்க அவர் சீர்காழியில் போய் அவரோட அண்ணா தம்பி மற்ற சொந்தக்காரர்கள் மற்றபடி அந்த அக்ரஹாரில் இருக்கிற மற்ற அந்தணர்கள் எல்லாரும் சேர்ந்து வேள்வி செய்யணும் அப்படி. அதனால் சீர்காழிக்கு அவர் போகணும், போவதற்கு அப்படி வேள்வி செய்வதற்காக சீர்காழிக்கு போகிறதுக்காக அரும் பொருள் பெற வேள்வி செய்யணும்னாக்க நிறைய பொருள் வேணும் இல்லையா, பலவிதமான விஷயங்கள் வேணும். அதுக்கு வேள்வி செய்யறதுக்கு உண்டான ஹோமம் பண்ணணும், அதுக்கு நிறைய திரவியங்கள்லாம் வேணும், அப்புறம் வர்றவாளுக்கு தட்சிணை கொடுக்கணும், தானம் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்குது அந்த வேள்வியில், அது நமக்கு தெரியும். அதனால் இதுக்கெல்லாம் நிறைய பொருள் வேணும். அதனால் அரும் பொருள், அரும் பொருள்னாக்க நிறைய பொருள்னு அர்த்தம், அரிய பொருள் மிகுந்த பொருள்னு அர்த்தம். அரும் பொருள் பெற அது வாங்கிக்கிறதுக்காக எதிர் நின்று புகன்றார் அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி போய் நின்று அவர் சொன்னார் தந்தையார், அதாவது நான் வேள்வி செய்கிற காலம் வந்துடுத்து நான் சீர்காழிக்கு போய் வேள்விகள்லாம் செய்யணும், அப்படி இந்த வேள்விகள்லாம் செய்கிறதுக்கு நிறைய பொருள் வேணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து அவருக்கு முன்னாடி நின்று அவருக்கு அப்பா பேச ஆரம்பித்தார் இல்லை சொன்னார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, தந்தையார் மொழி கேட்டலும் புகழியார் தலைவர் முந்தை நாளிலே மொழிந்தமை நினைந்து அருள் முன்னி அந்தமில் பொருள் ஆவன ஆவடுத்துறையுள் எந்தையார் அடித்தலங்களன்றோ என எழுந்தார். இப்போ அப்பா வந்து சொன்னார் இல்லையா, நம்ம வேள்வி செய்கிறதுக்கு காலம் வந்துடுத்து எனக்கு பொருள் வேணும் அப்படின்னார், நான் சீர்காழிக்கு போகணும் பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறார். தந்தையார் மொழி கேட்டலும் அப்படி அப்பா சொன்ன பேச்சை அப்பாவோட பேச்சை கேட்டதும் புகழியார் தலைவர், நம்ம முன்னாடி பாட்டில் என்ன வந்தது சண்பெயர் தலைவர்னு பார்த்தோம், இங்கே வந்து புகழியார் தலைவர்னு சேர்க்கிறார் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், புகழியினும் சீர்காழிக்கு 12 பேரில் ஒரு பேர், அதனால் புகழியார் தலைவர் அப்படின்னா சீர்காழிக்கு தலைவரான திருஞான சம்பந்தர். அப்படி அப்பா சொன்ன அப்பாவோட வார்த்தையை பேச்சை கேட்டதும் சொல்ல கேட்டதும் திருஞான சம்பந்தர் முந்தை நாளிலே மொழிந்தமை நினைந்து, முன்னொரு நாளில் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்தது, என்னது முன்னாடி என்ன சொன்னார். இது நமக்கு பெரிய புராணத்தில் நம்ம பல பாடல்களை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு, அப்படி அந்த ஸ்கிப் பண்ணின பாடல்களில் ஒரு பாட்டில் சொல்கிறார் அவர், சீர்காழியில் இருக்கார் திருஞான சம்பந்தர். அப்போ ஒரு க்ஷேத்ராடனை கிளம்புவோம், தல யாத்திரை போவோம் அப்படின்னு கிளம்புறார். அப்போ அவருக்கு அப்பா சொல்கிறார், இது மாதிரி எனக்கு வரணும்னு தான் ஆசையாக இருக்குது தல யாத்திரைக்கு, ஆனால் இன்னொரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ வேள்வியெல்லாம் பண்ணுறதுக்கு பருவம் காலம் வரும், அப்போ நான் வேள்வியெல்லாம் பண்ணணும், அதனால் உங்க கூட கொஞ்ச நாள் வரேன், அப்புறம் வேள்வி பண்ணுறதுக்கு சீர்காழி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அது சம்பந்தருக்கு ஞாபகம் வருது, ஆமாம் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு. அதனால் முந்தைய நாளிலே மொழிந்தமை நினைந்து, முன்னாடி ஒரு நாளில் சொன்னதை நினச்சி அருள் முன்னி முன்னுதல் அப்படின்னாக்க அதுவும் நினைக்கிறது தான், நினைந்துனாலும் நினைக்கிறது தான், முன்னினாலும் நினைக்கிறது தான், முன்னுதல் அப்படின்னு வார்த்தை அது இங்கே முன்னின்னு அந்த பாஸ்ட் டென்ஸில் வருது. அருள் முன்னி இறைவனுடைய அருளை எண்ணி அப்படின்னு அர்த்தம், இறைவனுடைய அருளை நினைத்து என்ன பண்ணார், அந்தம் இல் பொருள் ஆவன ஆவடுத்துறையுள் எந்தையார் அடித்தலங்களன்றோ, எது பொருள், அழிவற்ற பொருள் எது, அந்தமில் பொருள்னாக்க அழிவில்லாத பொருள் எது, ஆவடுத்துறையில் வீற்றிருக்கிற எம் தந்தையான சிவபெருமானுடைய திருவடிகள் அல்லவா அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லையா. அந்தம் இல் பொருள் அப்படின்னா அந்தம்னா முடிவு அழிவு, இல் அப்படின்னா இல்லாத பொருள், அழிவில்லாத பொருள் மெய்ப்பொருள் இல்லையா, அந்தமில் பொருள் ஆவன அப்படி அழிவில்லாத பொருளாக இருக்கிறது ஆவடுத்துறையுள் திருவாவடுத்துறையில் விற்றிருக்கின்ற எந்தையார் எம் தந்தையாகிய சிவபெருமானார் அவரோட அடித்தலங்கள் என்றோ அவருடைய திருவடிகள் அல்லவா அப்படின்னு திருஞான சம்பந்தர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுந்தார். எழுந்தார்னாக்க உட்கார்ந்திருந்தவர் எழுந்து நின்னார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் எழுதல் அப்படின்னாக்க கிளம்புறதுன்னு ஒரு அர்த்தம். அதனால் இப்படி அப்பா சொன்னதை கேட்டதும் ஆமாம் அவருக்கு பொருள் வேணுமே, அவர் யாக வேள்வி பண்ணணுமே அப்படின்லாம் அவர் முன்னாடி சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை ஞாபகம் வந்தது. அதை நினச்சி நமக்கு பொருள் எல்லாம் சூரமான திருவடி தானே, அதை தவிர நமக்கு வேறு ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு நினச்சி கிளம்பினார். எங்கே கிளம்பினார்? கோவிலுக்கு போகிறது கிளம்பினார். ஆமாம், எனக்கு அப்பா கரெக்டு, என்னுடைய அப்பா தப்பு. ஆமாம், இல்லை என்னப்பா சரி. அதாவது தமிழில் உடைய அப்படிங்கிறது வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவா. என்னுடைய அப்பா, என்னுடைய அப்படின்னா உடையங்கிறது வேற்றுமை உருபு, எனக்கு அப்படிங்கிறத கு வேற்றுமை உருபு. அந்த வேற்றுமை உருபு போடுறப்ப கரெக்டான வேற்றுமை உருபு போடணும். எனக்கு அப்பா, எனக்கு அம்மா, எனக்கு தம்பி, எனக்கு அக்கா அப்படி. ஆனால் என் அப்படிங்கிறப்போ அந்த வேற்றுமை உருபு இல்லாமல் இருக்கும். இட் இஸ் இம்ப்ளைட். ஸோ அந்த வேற்றுமை உருபு இம்ப்ளைடாக இருக்கிறப்போ அதை நம்ம அப்புறம் சரியான வேற்றுமை உருவம் நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். புரியுது இல்லையா? என் வீடு, என் வீடு, என் அப்பா, ரெண்டும் கரெக்டு. ஏன்னா இது வந்து என்னுடைய வீடு, அது எனக்கு அப்பா. அந்த கான்டெக்ட்னால என் அப்படின்னு சொல்லலாம், என் அப்பா, என் அம்மா சொல்லலாம், என் மகன். ஆனால் என்னுடைய அப்பாங்கிறது சொல்லக்கூடாது. அது அந்த அந்த தான் டிஃப்ரென்ஸு இல்லையா? அது எந்தைங்கிறது ஒரு அது எம் தந்தை அப்படிங்கிறது எந்தைன்னு வரும். அதான் எம் தந்தைங்கிறது எந்தைன்னு அப்படி ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது. அதனால் அதுக்கு விளக்கம் வந்து எம் தந்தைங்கிறது எந்தைன்னு ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம், அதாவது முந்தைய நாளிலே மொழிந்தமைனாக்க முன்னொரு நாளில் சொன்னது, முன்னாடி ஒரு நாளில் சொன்னது ஞாபகம் வந்தது அவருக்கு. அது முன்னாடி ஒரு நாள் எப்போனாக்க இந்த ஸ்தல யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடி சீர்காழியில் இருந்தாவாள்லாம் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருந்தார். அதுதானே ஒரு ஊர். அவர் அங்கே கொஞ்ச நாள் தங்கி ரொம்ப நாள் தங்கியிருந்தார். அப்புறம் ஒரு ஒரு தல யாத்திரை போகலாம் அப்படின்னு அவர் கிளம்புறார். அப்படி அவர் தல யாத்திரை போகலான்னு கிளம்புறப்போ அவருக்கு அப்பா சொல்கிறார், ஆமாம், ஏன்னா தல யாத்திரை போகிறப்போ அப்பாவும் வருவார் அவர் கூட. அப்போ அவருக்கும் தல யாத்திரை போகணுன்னு கிளம்புறார். ஆனால் அப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வேள்விகள்லாம் செய்கிற காலம் வருமேனு அவருக்கு தோணித்து. ஏன்னா வருஷத்தில் அது எனக்கு தெளிவாக தெரியல, ஆனால் வருஷத்தில் எப்படி நம்ம வெய்ய காலம், குளிர்காலம், மழைக்காலம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர்களுக்கும் அந்த பூஜை பனஸ்காரங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ பருவங்கள் இருக்கிற மாதிரி வேள்வி செய்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குமோ என்னவோ தெரியல. அதாவது நம்ம விவசாயம்லாம் இல்லை, அது மாதிரி பயிரிடுற காலம், அறுவடை காலம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவளுடைய அந்த காலத்தில் எந்த சீசனில் வேள்விகள்லாம் பண்ணா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு சீசன் இருந்திருக்குன்னு இதுலேருந்து புரியுறது. மழை காலத்தில் வேள்வி பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா வெய்ய காலத்தில் வேள்வி பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது மாதிரி ஒரு சீசனில் வேள்வி பண்ணியிருக்க மாட்டேன், இன்னொரு சீசனில் வேள்வி பண்ணுவாள். அறுவடை, இப்போ உதாரணமாக இப்போ அறுவடையெல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நேரம் வந்து அவளுக்கு மற்ற பூஜை புனஸ்காரங்கள், திருவிழாக்கள், வேள்விகள் அதெல்லாம் பண்ணுற காலமாக இருக்கலாம். மழை காலத்து போது அவள் ஒரே இடத்துல தங்குவாள். ஆமாம், அதனால் அவர் முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் அதை யோசிச்சிருக்கார். அவர் அப்பா யோசிச்சு, எனக்கு இன்னொரு மூணு மாதத்தில் வேள்விகள்லாம் பண்ண வேண்டியிருக்குமே, அப்போ நான் திரும்பி சீர்காழிக்கு வரணுமே, அதனால் அது வரைக்கும் உங்கள் க்ஷேத்திரானது கூட வரேன், அதுக்கப்புறம் சீர்காழிக்கு வந்துடுவேன் வேள்வி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது சம்பந்தருக்கு ஞாபகம் வருது இங்கே. ஆமாம், முன்னாடி அவர் அப்பா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுதான் அந்த முந்தைய நாளிலே மொழிந்தமை நினைந்து. அடித்தளம் அப்படின்னா திருவடி, திருவடியே அடித்தளம் அப்படின்பா. பாத கமலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி திருவடித்தலம் பாதம்தான். அடித்தளம்னா திருவடின்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அது திருநாகரசுரம் திருவையாத்தில் ஒரு பதிகம் பாட்டிருக்கார், அதில் ரொம்ப அருமையான ஒரு பதிகம் இருக்குது. அதில் வரும், ஆதியும் அந்தம் மாவன் ஐயாரன் அடித்தலமேனு வரும். அதில் பிளேஸ், இடம், இடம் பிளேஸ், அது மாதிரி அடித்தளம்னா திருவடியாகிய இடம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆமாம், கைத்தலம் கைத்தலம் பற்றினார் அப்படின்பா. அதனால் அந்த இடத்துல கையாகிய தலம், திருவடியாகிய தலம் அப்படின்னு இடம்னு அர்த்தம். அதனால் கைன்னு அர்த்தம் பேசிக்கலி. அங்கே கைத்தலம்னா கை, உள்ளங்கையில். அது மாதிரி அடித்தலம்னா பாதம், அவ்வளோதான், திருவடி தான். அடுத்த பாட்டு, சென்று தேவர்த்தம் பிரான் மகள் கோயில் முன்பு எய்தி நின்று போற்றுவார் நீழ்நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன் உன்னடி அல்லது ஒன்று அறியேன் என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார். போய் சிறுஞான சம்பந்தர் திருவாவூர்ல கோயிலுக்கு போய், கோயிலில் அங்கே சுவாமி அந்த பலிபடத்துக்கு முன்னாடி நின்று சுவாமியை பார்த்து பதிகம் பாடினர். அதான் இந்த பாட்டில் வர்ற கருத்து. சென்று தேவர்த்தம் பிரான் மகள் கோயில் முன்பு எய்தி நின்று. அப்படின்னா அவங்க வந்து மரம், அவரை தங்கியிருந்தாரிலே ஒரு மடம், அந்த தங்கியிருந்த மரத்துலேருந்து கிளம்பி திருவாவூர்தரை கோயிலுக்கு போகிறார் திருஞான சம்பந்தர். அதான் சென்று தேவர்த்தம் பிரான் மகள் கோயில் முன்பு எய்தி, அப்படி போய் கோயிலுக்கு முன்னாடி போய் சேர்றார். அப்படி கோயிலுக்கு போய் அந்த முன்னாடி நின்று நின்று போற்றுவார். அவனா இறைவனை வழிபட்டார். தேவர்தம் பிரான்னா தேவர்களுக்கு தலைவனாகி சிவருமான்னு அர்த்தம். தேவர்தம் பிரான்னா தேவர்களுக்கு தலைவன். மகிழ் கோயில் அப்படின்னா அந்த பெருமான் மகிழ்ந்து இருக்கின்ற கோவில், விரும்பி உரைகின்ற கோவில். மகிழ்தல்னா விரும்புதல்னு அர்த்தம். தேவர் பிரான் அந்த சிவருமான் விரும்பி உரைகின்ற கோவிலான அந்த திருவாவூர்தரை கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று போற்றுவார், வழிபட்டார். என்ன பண்ணார்? நீழ்நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன் உன்னடி அல்லது ஒன்று அறியேன். நீழ்நிதினா நிறைய செல்வம், வெள்ளி செய்கிறதுக்கு நிறைய பொருள் வேணும் இல்லையா. நீழ்நிதினா பெருஞ்செல்வம். அந்த பெருஞ்செல்வம் வேண்டினார்க்கு, யாரு? தம் அப்பா கேட்குறார் வெள்ளி செய்யணும், பொருள் வேணும்னு. அப்படி அது பொருள் கேணுங்கிற கேட்குறவருக்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன், அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை. மற்று அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். மற்று அப்படின்னா ஒரு ஃபில்லர் வேர்டு, அசை அப்படின்னு எடுத்துட்டு அதை இக்னோர் பண்ணிவிடலாம், அது ஒரு ஆப்ஷன், அப்ரோச். இது மற்று அப்படின்னா வேறேன்னு அர்த்தம், நத்திங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற இல்லையா, அந்த எல்ஸ் தான் மற்று, அதர் அப்படின்னு அர்த்தம். அப்படி நீழ்நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்றும் மற்று இலேன், எங்க நிறைய பணங்க பொருள் வேணும் எங்கள் அப்பாவுக்கு, அது கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இலேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மற்றுங்கிறத விட்டுட்டும் பொருள் கொள்ளலாம். ஈவது ஒன்றும் இலேன், அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை. உன் அடி அல்லது ஒன்று அறியேன், உன் திருவடியை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார். அப்படின்னு இறைவனுடைய திருவருள் என்ன அப்படின்னு இறைவன்கிட்ட வினவுகின்ற மாதிரி, கேட்குற மாதிரி செந்தமிழ் தேவார பாட்டு பாட ஆரம்பித்தார். அதனால் போய் திருஞான சம்பந்தர் திருவாவூர்ல தேவர்கள் தலைவனாய் சிவருமான் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று, எங்கள் அப்பாவுக்கு பெருஞ்செல்வம் வேணும், அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு உன் திருவடி தவிர வேறு ஒன்றும் தெரியாது, உன் அருள் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு தேவார பதிகம் பாட ஆரம்பித்தார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஓகே, இப்போ அடுத்த பாட்டு, எடுத்த வன் தமிழ் பதிகம் நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்போடு தொடர்ந்த இன்னிசையால் இன்னிசையினால் துதிப்பார் மடுத்த காதலில் வள்ளலார் அடியணை வழுத்தி அடுத்த சிந்தையால் ஆதரித்து அஞ்சலி அளித்தார். சுருக்கமாக சொல்லணும்னா அவர் எப்படிப்பட்ட பதிகம் பாடினார், அந்த பதிகத்தோட அமைப்பு என்னன்னு இதில் சொல்கிறார். சொல்லி அப்படிப்பட்ட பதிகம் பாடி இறைவனுடைய வழி இறைவனை வழிபட்டார். அதுதான் இந்த பாட்டுக்கு சுருக்கமான பொருள். இப்போ வார்த்தைகளுக்கு பார்ப்போம். எடுத்த வன் தமிழ் பதிகம் அப்படின்னா எடுத்தனாக்க ஆரம்பித்த, எடுத்த காரியம்ங்கிறோம் இல்லையா, தொடங்கின காரியம்ங்கிறது எடுத்த காரியம், எடுத்த பாட்டு, எடுத்த பதிகம்னா ஆரம்பித்த பதிகம்னு அர்த்தம். அப்படி அவர் ஆரம்பித்த பதிகம் எப்படிப்பட்ட பதிகம்? வன் தமிழ் பதிகம். வன் அப்படின்னாக்க முனுசி இன்னு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். வன் தமிழ் அப்படின்னா வன், வன்மை அப்படின்னாக்க வளம் அப்படின்னு அர்த்தம். வன்மை ரெண்டு சுழியின் பட்டக்க வலிமை அப்படின்னு அர்த்தம். முரட்டுத்தனமானது வலியது அப்படியெல்லாம் வர்றப்ப வன்மைன்னு வரும். வன்மைன்னு வந்தாக்க ஃபெர்டைல் ரிச் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்லாம் வரும். அதனால் எடுத்த வன் தமிழ் பதிகம், எடுத்த வளம் மிக்க தமிழ் பதிகமாகிய பதிகத்தை பாடுறார் அவர். அது எப்படிப்பட்ட பதிகம், அதோடய அமைப்பை சொல்கிறார். நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த, அது நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்பு அப்படிங்கிறார். இந்த பதிகத்து மேலே பார்த்தோம்னா எழுதியிருப்பேன் நாலடி மேல் வைப்பு அப்படின்னு, இந்த பதிகத்துக்கு மேலே தலைப்பில் இருக்கும். தேவார பாடல்கள்லாம் பொதுவாக நாலு அடி இருக்கும், அடிகள் சின்னதாக இருக்கலாம் நீளமாக இருக்கலாம், ஆனால் நாலு அடி தான் இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலையும் பொதுவாக. ஆனால் சில பதிகங்களில் அந்த நாலு அடிக்கு மேலே கூட ஒரு அடியோ ரெண்டு அடியோ இருக்கும். நம்ம முன்னாடி திருநாவுக்கரசர் தேவாரத்தை பார்த்தப்போ அந்த பல்லவ அரசன் வந்து சமணர்களுடைய போதனையினால் திருநாவுக்கரசரை கொல்றதுக்கு தண்டனை கொடுப்பான். அப்போ அதில் சுண்ணாம்பு கால்வாயில் போடுறது ஒன்று, விஷம் கொடுத்து கொல்றது ஒன்று, அப்புறமா யானையை விட்டு இடற செய்தல்பா, தரையில் கட்டி காலில் தரையில் போட்டு யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது, அப்படி தலையை வந்து யானை மிதிச்சிட்டு போகும், அப்படி பண்ணுறது யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது, அது யானையை விட்டு இடறுதல் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்புறமா கடைசியில் தான் கல்லில் கட்டி கடலில் போடுவான். அப்படி இந்த யானையை கட்டி யானையை ஏவி இடற செய்கிறப்போ அந்த யானை பாகர்கள்லாம் ஏவுவா திருஞான சமுதிர கொல்றதுக்கு. அப்போ திருஞான சமுதிர அந்த யானையை பார்த்து அந்த சமயத்தில் ஒரு பதியம் பாடுவார். அது நம்ம பதியத்தை பார்த்துருக்கோம். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கச் சுழாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரணியரும் அகலம் வளாய அறவும் திண்ணன் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு. அதில் பார்த்தோம்னாக்க நம்ம எல்லா பாட்டிலையும் அந்த பதிகத்தில் நாலு அடி இருக்கும், அப்புறம் ஒரு அஞ்சாவது அடியாக அஞ்ச வருவதும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் இருக்கும். அது மாதிரி இந்த பதிகத்தில் நாலு நாலு அடிக்கு பாட்டு, அதுக்கு மேலே ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு வைப்பு இருக்கும். அந்த வைப்பு எல்லா பாட்டிலையும் அதே வைப்பு திரும்ப திரும்ப வரும். இப்போ நம்ம கர்நாடக இந்த இதில் வர மாதிரி ரிஃப்ரைன் அப்படிமே, அந்த ரிஃப்ரைன் மாதிரி அது திரும்ப திரும்ப வரும். ஒவ்வொரு பாட்டுக்கு அப்புறம் அந்த ரிஃப்ரைன் வரும். அதான் நாலடி மேல் வைப்பு அப்படின்னு அதுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாரு. நாலடிக்கு மேலே ரெண்டு அடி வரும் அந்த பாட்டில். ஆனால் இந்த சேக்கிழார் பெரிய புராணத்தை நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்பு அப்படிங்கிறார். ஈர் அடிங்காமல் இரு சீர் அப்படின்னு பாட்டில் சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது ரெண்டு அடி, பதிகத்தில் ரெண்டு அடி தான் இருக்குது, அதனால் ரெண்டு அடி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்படி நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்பு, தொடுத்தல்னாக்க நம்ம தெரியும் பூ தொடுக்கிறோங்கிறோமே, அதாவது ஒரு வார்த்தைகள்லாம் எடுத்து ஒரு பாடலாக தொடுக்கிறது, எப்படி பூக்கள்லாம் எடுத்து ஒரு மாலையாக தொடுக்கிறோமோ அதுமாரி வார்த்தைகள்லாம் எடுத்து ஒரு பாடலாக தொடுக்கிறது, அதான் அந்த இரு சீர் தொடுத்த வைப்பு அப்படிங்கிறார். அப்படி தொடுத்து வச்சு தொடர்ந்த இன்னிசையினால் துதிப்பார், அப்படி ரொம்ப இசையோட பாடி வழிபட்டார். திருஞான சமுதர் திருவுருவங்கள்லாம் பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும், எப்போவுமே அவர் கையில் தாளம் இருக்கும், இவர் கையில் தாளம் போட்டு பாடுவார். அப்போ சுவாமி அவர்களால் அவர் கையில் ரெண்டு பொற்றாளங்கள் வரும், தங்கத்தாளான தாளங்கள் வரும் அவர் கையில், அப்புறம் அதை வச்சுட்டே அவர் எல்லா இடத்துலையும் பாடின்னு போவார். அதனால் அவர் இசையோடு பாடுவார். திருஞான சம்பந்தர் பாடல்களில் ரொம்ப இசை இருக்கும், சந்தங்கள் இருக்கும், இசை இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி இசையோடு துதிக்கிறார் அவர். என்ன பண்ணார், மடுத்த காதலில் வள்ளலார் அடியணை வழுத்தி. மடுத்தல் அப்படின்னா நிறையிறது, மனசுக்குள்ளே அவருக்கு ரொம்ப அன்பு பொங்கி வர்றது. அந்த பொங்கி வர்ற நிறைந்த அன்பினால் வள்ளலார் அடியணை வழுத்தி. இங்கே வள்ளலார் அப்படிங்கிறது சிவருமான், அவருக்கு வள்ளல்னு பேர். ஏன் வள்ளல், வாரி வாரி கொடுப்பார் அவர், நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி கொடுப்பார், நம்ம நினச்சதை விட எக்கச்சக்கமாக கொடுப்பார் அவர், எல்லாத்தையும் கொடுப்பார், தன்னையே கொடுப்பார், அதனால் வள்ளல். அதனால் அந்த வள்ளலாருங்கிறது அந்த ஆறுங்கிறது ஒரு மரியாதை விகுதி. அது வள்ளலார்னா சிவபெருமானார், அவருடைய அடி இணை வழுத்தி. அடி இணை அப்படின்னா ரெண்டு திருவடி, அந்த ரெண்டு திருவடியையும் வழுத்தி வழிபட்டு, வழுத்துதல்னா வணங்குதல், வழுத்தி அடுத்த சிந்தையால் ஆதரித்து அஞ்சலி அளித்தார். அடுத்த சிந்தைனாக்க அடுத்தல் அப்படின்னா போய் சேர்றது இல்லையா, பொருந்துதல் போய் சேர்றது அப்படின்லாம் அர்த்தம். அடுத்தல்னா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் சிவபெருமானை சென்றடைந்த சிந்தையினால் ஆதரித்து உள்ளத்தில் ரொம்ப பக்தி செய்து அஞ்சலி அளித்தார், கைகூப்பி அவரை வணங்கினார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். நச்சி இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பு அருள் பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிரக்கிழி ஒன்று. இப்போ இந்த பதியம் பாடி முடிச்சிட்டார் சம்பந்தர். அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்கிறார் சேக்கிழர். அப்போது ஒரு பூதம் வந்து ஒரு 1000 பொற்காசுகள் இருக்கிற ஒரு முடிச்ச கொண்டு வந்து அங்கே பீடத்து மேலே வச்சுது அப்படிங்கிறார். நச்சி இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர். இந்த இடத்துல நச்சி அப்படின்னாக்க விரும்பின்னு அர்த்தம், நச்சுதல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம். அப்படி நச்சி இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இறைவன் மேலே மிகுந்த விருப்பத்தோடு இனிய தமிழான தேவாரத்தை பாடின ஞான சம்பந்தர், அவருடைய இச்சையே புரிந்து அருளிய இறைவர், அவருடைய விருப்பம் இச்சைனாலும் விருப்பம் இல்லையா, இச்சையே புரிந்து அருளிய இறைவர், திருஞான சம்பந்தருடைய விருப்பத்தையே விரும்பி அருளிய இறைவர். புரிதல்னாக்க விரும்புதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, செய்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அருள் புரிதல் அப்படின்னா அருள் செய்யறது இல்லையா, புரிந்து அருளியனா அருள் புரிந்த அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா விரும்பி அருளிய அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் திருஞான சம்பந்தருடைய விருப்பத்தையே விரும்பி அருளிய இறைவர் சிவபெருமான், அவரோட இன்னருளார் சிவபெருமானோட இன்னருளினால இனி அருளினால அச்சிறப்பு அருள் பூதம் இறைவனுடைய அருளினால கொடுக்கிறார். திருஞான சம்பந்தருடைய விருப்பத்தை இறைவன் கொடுத்துட்டார். அப்போ அந்த சிறப்பு, அச்சிறப்புனா அந்த அருள், இறைவன் என்ன அருள் புரிந்தானோ அந்த சிறப்பு, அச்சிறப்பை அருள்கிற பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது. ஒரு பூதம் வந்து அகன் பீடத்துன அகலமான விசாலமான பீடம் இருக்க, இந்த பலிபீடம் இருக்க பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பலிபீடம் இருக்க, அந்த பெரிய பலிபீடத்தின் மீது உச்சி வைத்தது. அதன் மேலே உச்சினா அந்த டாப் ஆஃப் த பலிபீடம், அந்த பலிபீடத்தின் உச்சியில் என்னத்தை வச்சுது, பசும்பொன் 1000 கிழி ஒன்று. அப்படின்னா பசும்பொன்னா பியூர் கோல்டு, ஹை குவாலிட்டி கோல்டுனு அர்த்தம் பசும்பொன் அப்படின்னா. பசும்பொன் 1000 கிழி அப்படின்னா ஒரு கிழினா மூட்டை முடிச்சுன்னு அர்த்தம், பணம் பணமுடிப்பு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த பணமுடிப்பு, அந்த பணமுடிப்பில் உயர்ந்த பொற்காசுகள் 1000 இருக்கிற ஒரு பொற்கிழி, அதை வந்து அந்த பீடத்தோட உச்சியில் ஒரு பூதம் வந்து வச்சுது. பதிகத்து சம்பந்தர் பாடி முடித்தார் உடனே, திருஞான சம்பந்தர் என்ன விரும்பினாரோ அதையே விரும்பி அருள்கின்ற சிறைவர், அவரோட அருள்னால ஒரு பூதம் வந்து ஒரு 1000 பொற்காசுகள் இருக்கிற ஒரு பொற்கிழியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்து மேலே வச்சுது. இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, வைத்த பூதம் அங்கு அணைந்து முன் நின்று நல்வாக்கால் உய்த்த இக்கிழி பொன் உலவாக்கிழி உமக்கு நித்தனார் அருள் செய்தது என்று உரைக்க நேர்த்தொழுதே அத்தனார் திருவருள் நினைந்து அவனிமேற் பணிந்தார். அந்த பூதம், வைத்த பூதம் அங்கு அணைந்து முன் நின்று பலிபடுத்து மேலே அந்த பொற்கிழியை வச்சுது. அப்படி வச்ச பூதம் அங்கே முன்னாடி வந்து நின்று நல் வாக்கால், அது ஒரு நல்ல வாக்கினால் சொல்கிறது, என்ன சொல்லித்து, உய்த்த இக்கிழி, இப்போ இந்த நீ பெற்ற இந்த பொற்கிழியானது, இங்கே கொண்டு வந்து வச்ச இந்த பொற்கிழியானது பொன் உலவா கிழி, பொன்னானது உலவாத கிழி. பொன் உலவாத கிழினா என்ன அர்த்தம், இதில் பொன் குறையாத பொன் பொற்பை பொற்கிழி இது. அப்படின்னா நீங்கள் எடுக்க எடுக்க இல்லைன்னு குறையாமல் பொண்ணு வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1000 பொற்காசுகள் இருக்கிறதுல இன்றைக்கி ஏதோ வேள்விகள் செய்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு 50 பொற்காசுகள் 15 பொற்காசுகள் எடுத்து எல்லோருக்கும் ஏதோ கொடுத்துட்டோம், பொருள்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னாக்க, அப்போ அதில் 985 தான் இருக்கணும், ஆனால் அதில் எடுத்து நாளைக்கு போய் அதில் கைவிட்டால் அதில் இன்னும் 1000 பொற்காசு இருக்கும். அப்படி எடுக்க எடுக்க குறையாது. அதான் இந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி இந்த உலவா கிழி, இது பொன் இதில் எப்பவுமே குறையாது. நீங்கள் எடுக்க எடுக்க இதில் பொன் வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பொற்கிழி இது, பொன் உலவா கிழி. உமக்கு நித்தனார் அருள் செய்தது என்று உரைக்க. அது என்ன சொல்லிட்டு, உங்களுக்கு நித்தனார், நித்தனார் நித்தன் அப்படின்னா நித்தியன் அர்த்தம். சிவருமானுக்கு நித்தியன் அழிவில்லாதவன், அதனால் உமக்கு அழிவற்றவராகிய சிவருமான் அருளியது இது அப்படின்னு அந்த பூதம் சொல்லித்து. அப்படி சொன்னதும் நேர் தொழுதே அதனை வணங்கி தொழுது அத்தனார் திருவருள் நினைந்து, அத்தன்னா தந்தை, அத்தனார்னா தந்தையார் சிவருமானுங்க, தந்தையாகிய சிவருமானுடைய திருவருளை நினைத்து அவனி மேல் பணிந்தார். அவனினா நிலம், அப்படி தரையில் விழுந்து வணங்கினார் திருஞான சம்பந்தர். அதனால் அந்த பூதம் சொல்லித்து, உங்களுக்கு அழிவற்றவராக சிவருமான் கொடுத்த கிழி இது, எப்படி அவர் அழிவற்றவரோ அது மாதிரி இந்த உலவா கிழியும் இந்த கிழியில் இருக்கிற பொண்ணும் அழிவற்றது எடுக்கெடுக்க குறையாமல் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கறது. அப்போ வணங்கி, எதிர் வணங்கி, அப்புறம் தரையில் விழுந்து வணங்கி சிவருமானை வழிபட்டார். அவர் வணங்கினார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நேர்த்தொழுதுனா இல்லை, அது உரைக்க என்று உரைக்கனா அது வந்து அது பூதத்தோட ஆக்ஷன், அதோட முடிகிறது. பூதம் அப்படின்னு சொல்ல, மற்றபடி இதில் பண்ணுறது ஆக்ஷன்லாம் நேர்த்தொழுதே அத்தனார் திருவுள் நினைந்து அவனிமேல் பணிந்தாருங்கிறது, அதெல்லாம் சம்பந்தருடைய ஆக்ஷன். அது நேரடியாக பூதத்தையும் வணங்கியிருப்பார் இல்லையா, பூதம் கொண்டு கொடுத்ததுனாக்க சிவருமானுடைய பூதகணம் இல்லையாது. அப்படி அந்த பூதகணத்தையும் வணங்கி இறைவனுடைய திருவுருளை நினைந்து தரையில் விழுந்து வணங்கியிருக்கார். சிவலோகத்தில் இருக்கிற அந்த மாதிரி சிவ கணங்கள்லாம் அவருடைய ரெட்டினியூ அப்படின்னு சொல்ல பரிவாரம்னு சொல்லலாம். ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு ஒரு பரிவாரம் இருக்கும் இல்லையா, ஒரு பெரியவர் இருந்தால் அவருக்கு இப்போ சம்பந்தப்பான அவர் கூட தொண்டர்கள்லாம் போகிறாள் இல்லையா, அது மாதிரி. அதனால் இந்த சிவ கணங்கள்ங்கிறது அவனுடைய பூதகணங்கள். அதை சுடுகாட்டில் ஆடுறப்போ பூதகணங்கள்லாம் சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வர்ணனை. பூதகணங்கள் வந்து குள்ளமாக இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் உயரமாதிரிலாம் இருக்காது. குண்டை குரட்பூதங்கள் அப்படின்னு வரும் பாட்டில். குரட்பூதம்னா குள்ளமாக இருக்கிற பூதகணங்கள். அது மாதிரி நம்ம அந்த வெவ்வேறு இது, இப்போ தேவர்கள்னு ஒரு இது சொல்கிறோம்ல, அது மாதிரி பூதகணங்கள்னு அது ஒரு கூட்டம்னு வச்சுக்கலாம் நம்ம. அது பூதகணங்கள்னா சுடுகாட்டில் சிவன் ஆடுறப்போ அவர் கூட இருந்து வாத்தியங்கள்லாம் வாசிப்பா, கூட ரெண்ட பாடுவா, அதெல்லாம் பண்ணுவா. தீ கொல்லித்தீயை பிடிச்சிட்டு விளக்காக வச்சுட்டுருப்பா, அதெல்லாம் இருக்கும் பாட்டுகளில், வர்ணனைகளில் வரும். காரைக்கால் அம்மையாரோட பாட்டிலையும் பார்க்கலாம் அதெல்லாம். சமுதர் பாட்டிலையும் அங்கங்கே வரும். அதுதான் பூதகணங்கள். அந்த பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாகிறது தான் கணநாதன், கணபதி அப்படிங்கிற பேர்லாம். கணங்களுக்கு தலைவன். அதில் கணங்களில் கணம்னா கூட்டம், வேற ஒன்றும் இல்லை. கணம்னா கூட்டம், தொகுதி. இதில் பூதங்களின் தொகுதி இது, அவ்வளோதான் பூதகணம். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திரு

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: இறைத்தூத திருமுறள் அருளிய திருமந்திரம் 25.

பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருள் சிவன் மட்டுமே. அந்த பேர் அருளாளரை வணங்கினால் அறியாமை நீங்கி ஞானம் பிறக்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறள் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 28.

எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சிவம் ஆன்மாவோடும் பொருந்தி மாறுபட்ட தன்மையில் உள்ளார். அப்பரம்பொருளை வழிபடுவோருக்கு வழித்துணையாகவும் வருவார். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 29.

சிவத்தை விட்டு மாறுபடாத அடியார்களுக்கு ஆணிவேர் போல உறவாகி நிற்கும் இறைவா, நான் உன்னை தழுவிக்கொள்ள என்றென்றும் வெட்கப்பட மாட்டேன். திருச்சிற்றம்பலம். திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 30.

நீ கன்றுக்குட்டி போல் சிவனை அழைத்தால் அவர் பசுபோல் உனக்கு அருள் புரிவார். அவரது அருள் நீ கேட்காமலே பெய்யும் மழை போன்றதல்ல, தட்டினால் மட்டுமே கதவு திறக்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 33.

உலகில் பலர் சிவப்பரம்பொருளின் உண்மையை உணராது பல பல தெய்வங்களை வழிபட்டும் துதிபாடியும் மனத்தினுள் அமைதியின்றி வாடுகின்றார்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திராம் பாயிராம் மந்திரம் 36.

யாருக்கும் ஒப்பில்லாத சிவபெருமானை, நமக்கு தந்தை போன்றவரை, வேண்டியதை வழங்கும் வள்ளலை, நீங்கள் எந்த நிலையில் இருப்பினும் உங்களுக்கு அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 43.

சிவனது திருவடியை விசுவாசித்து புகழ்ந்து பாடி தொழுது அழுது அற்றோருக்கு அருளை பூரணமாக வழங்குவார் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 44.

தேவர்கள் முதல் மனிதர்கள் ஈராக சிவபெருமானின் திருவடியினை அன்போடு போற்றுகின்றனர். நீயும் அவ்வாறு அன்பு செய்து போற்றுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 46.

அந்திவண்ணா அரணே சிவனே என்று அரட்டும் அடியார்களுக்கு அவரவர்கள் மனத்தளவில் மனம் புகுந்து செவ்வருமா நிற்கின்றார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 47.

வீட்டில் இருந்து கொண்டு சிவனை நினைந்து தியானம் செய்து நேசிப்பவர்கள் முனிவரை ஒப்பர். அவரை நினையாது எவருக்கும் இன்பமில்லை, துன்பமே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 50.

0: சிவனை என் தலைவரென புகழ்ந்தேத்தி தினமும் பாடுவீராக, மலர் தூவி தொழுது ஆடுவீராக, அவரை மேன்மேலும் அறிய முயல்வீராக. திருச்சிற்றம்பலம்
1: 73வது பாட்டு. ஐய நின்னது அல்லது இல்லை மற்றூர் பற்று. ஐய தலைவனே, உன்னுடைய திருவடியை தவிர வேறு பற்று இல்லாத. ஐய நின்னது அல்லது இல்லை மற்றூர் பற்று. மற்ற பற்றனுக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்து. அதனாலே உயிருக்கு பற்று என்பது இயல்பாக இருப்பது. உயிருக்கு பற்றுன்னு இருக்குதுல்ல, பற்றுன்னு என்ன? ஆசை. ஆசை ஒவ்வொரு குருளையும் நம்ம வச்சிருக்கிற ஒரு பிரியம் ஆசை. அந்த பற்றுகளே கடவுள் பற்று நன்றாக உள்ள முதிர்ந்த ஞானிக்கு வேறொரு குருளிலே பற்று வராது. வேறொரு குருளிலே பற்று வராது. அந்த முதிர்ந்த பக்குவம் ஞானம் வருகின்ற வரையிலும் எல்லா இடத்திலையும் பற்று இருக்கும். எல்லா பொருளையும் பற்று இருக்கும். இப்ப பரமஞானியா இருக்கிற மாணிக்க வாசகருக்கு வேற எந்த பொருளிலேயும் பற்று இல்லை. பற்றுனால் மற்றிலேன் கண்டாய், இது உனக்கு நன்றாக தெரியும். பற்று நான் மற்றிலேன், அப்படி இருந்தா தான் கடவுளை அடைய முடியுமா? இப்படி இருந்தா ஒரு பொருளோட பற்று அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ண முடியாது. இல்ல நம்ம இருக்க முடியுமா? அப்படி
2: இருக்க முடியாது.
1: அது குறிப்பிட்ட ஒரு பக்குவம் காலம் வந்துச்சுன்னு இருக்க முடியும். அது வரையில் நம்ம இஷ்டத்துக்காக அந்த பற்றை விட முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு அந்த பற்றை விட முடியாது. அவனே அந்த பக்குவத்தை உண்டு பண்ணி பற்று விடும்படியாக செய்தான்னு வச்சுக்கோ, விட்டுருவோம். அதுல அவங்கெல்லாம் சாமானியமா செய்ய மாட்டேன், சாமானியமா செய்ய மாட்டேன். என்ன காரணம்னா, நிறைய என்ன அனுபவிக்க வேண்டியது இருக்குதுமே, அனுபவிக்கட்டும். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அதனாலே எந்த அளவுக்கு இவனுக்கு பக்குவம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆகையாலே இவன் பற்றோடு இருக்கிறான். அந்த பற்றுக்களை அனுபவித்து அதன் பிறகு ஆகையால ஒரு காலம் வரும்போது பக்குவத்தை தருவான். அதுவரை சாமானியமா தரமாட்டார். மாணிக்க வாசகர் எப்படின்னா தீவிர தர சக்தினி பாதம்னு சொல்றது. அதை சித்தாந்தத்துல தீவிர தர சக்தினி பாதம்னு சொல்றது. நாலாவது சக்தினி பாதம்னு சொல்லு, நாலாஞ்சத்தினி பாதம்னு சொல்லு. ஒன்னாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அதான் முடிந்த முடிவு. இதெல்லாம் விளங்குதா? இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும், விளங்காம எங்க போகுது. அதனால முதல் தரம் மந்த தரம்னு சொல்றது, ரெண்டாவது மந்தம்னு சொல்றது, மூணாவது தீவிரம்னு சொல்றது, நாலாவது தீவிர தரம்னு சொல்றது. விளங்குதா? இதுல வந்து முதல் தரம் எப்படின்னா வந்து வாழத்தண்டுலே நெருப்பு பற்ற வைப்பது போல் மந்த தரசத்தினி பாதம். சாமானியம் இல்ல, எங்க பற்றுமான்னு பற்றாது. ரெண்டாவது சத்தினி பாதம் எப்படின்னா பச்சை விறகிலே நெருப்பு பற்ற வைப்பது போல். மூணாவது அந்த தீவிர சத்தினி பாதம் எப்படின்னா காய்ந்த விறகிலே நெருப்பு பற்ற வைப்பது போல். நாலாவது சத்தினி பாதம் எப்படின்னா கற்பூரத்துல நெருப்பு பற்ற வைப்பது போல். இந்த நாலாஞ்சத்தினி வாதம் தான் மாணிக்க வாசகர். அந்த நாலாஞ்சத்தினி வாதம் வந்தவர்களுக்கு உலக பற்று கொஞ்சம் கூட இருக்காது. கடவுள் பற்று தான் இருக்குமே தவிர உலக பற்று கொஞ்சம் கூட இருக்காது. அந்த முதல் அந்த வாழத்தண்டு பக்குவம் இருக்குதுவாரு சத்திரிவாதம், அவனுக்கு எப்படி இருக்கும்னா உலகத்துல முக்கால் பங்கு பற்று இருக்கும், கடவுளத்துல கால் பங்கு இருக்கும். ரெண்டாவது சத்திரிவாதத்துக்கு உலகத்துல பாதி, கடவுள்கிட்ட பாதி. மூணாவது சத்திரிவாதத்துக்கு உலகத்துல வந்து கால் பங்கு, கடவுளத்துல முக்கால் பங்கு. நாலாஞ்சு திரிவாதம் உடையவருக்கும் முழுவதும் கடவுளத்திலேயும். அதனாலதான் போகம் ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனேன், பொய் கலந்தது அல்லது இல்லை. வஞ்சனேன் என்று சொன்னால் தன்னை வந்து பக்குவம் உடையவனாக காட்டிக்கொள்ளாமல் தனக்கு அந்த பக்குவ நிலை இல்லை என்று தான் நினைந்து பொய் கலந்தது அல்லது இல்லை. பொய் கலந்தது அல்லது இல்லைன்னா நான் வஞ்சகனாக இருந்தாலும் இந்த தன்மையில இப்பொழுது நான் சொல்லுகின்ற சங்கதியில பொய் இல்லைன்னார். எந்த சங்கதியில? உன்னை தவிர வேறு ஒரு பொருளுக்கு பற்று இல்லைன்னு சொல்றேன் பாரு, அது நூத்துக்கு நூறு உண்மை சாமி. பொய் கொஞ்சம் கூட அதுல கலக்கலை. பொய் கொஞ்சம் கலந்து இருக்கிறது உண்டு அல்லவா? பொய் கொஞ்சம் கலந்து இருக்கிறது உண்டு, முழு பொய்யனு இருக்கிறான். ஆனால் இந்த வகையில கொஞ்சம் கூட பொய் கலக்கலேனார். பொய் கலந்தது புரியுதா? வாக்கியங்களை பாத்தீங்கன்னா பொய் கலந்தது இல்லை. சொல்ற வாக்கியத்துல சொல்ற விஷயத்துல உன்னை தவிர வேற ஒரு ஊர்லயும் பற்று இல்லைன்னு சொல்ற பாரு, அதுல கொஞ்சம் கூட பொய் இல்லை சாமி. பொய் காலங்கள் சுத்தமான நிஷம், நூத்துக்கு நூறு உண்மை. தாய்மானவர் ஐயனே உன்னை அன்றி ஒரு தெய்வம் கையினால் துளவும் கருதியன் கண்டாய். உன்னை தவிர கையினால ஒரு தெய்வத்தை கூட கும்பிடவும் மாட்டேன், மனசில் நினைக்கவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப பொய்யன்றேன், நான் ரொம்ப பொய்யன்றேன், ஆனா இந்த விஷயத்துல பொய்யில்லைனர். அவரு பொய்யான ஆயிலும் பொய்யுறையேன், சுத்த மெய்யான உனக்கே வெளியாகவே என்பது தாய்மான ஒரு பாட்டு. அதனாலே இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பற்று இல்லை உன்னை தவிர வேறொரு பற்று இல்லைன்னு சொல்றேன் அல்லவா, அது கொஞ்சம் பொய் கலவாது, நூத்துக்கு நூறு வருஷமான பொய்மையேன் என் எம்பிரார் மை கலந்த கண்ணி பங்க. மை கலந்த கண்ணி பங்க, அதையாலே மை தீட்டிய கண்ணை உடையவளாயி உமாதேவி ஒரு பாகத்திலே உடையவள். மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கடல்கனே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக. இதுல சாமானியமா சொல்லு திரும்ப வேற யாருக்காவது அன்பு வேணும்னு கேக்குறாருல்ல, யாரு கேக்குறது நினைக்கிறது, அது எந்த அன்புன்னு தெரியுமா? யாருக்கு இருக்கிற அன்பு எனக்கு வேணும்னு கேக்குறது தெரியுமா? அன்பு எனக்கு வேணும்னு கேக்குறாரு. இந்த அன்பு யாருக்கிட்ட இருக்கிற அன்பு எனக்கு வேணும்னு கேக்குறாரு தெரியுதா? உன்னுடைய திருவடியில வந்து கலந்த அன்பர்கள் இருக்கிறாரு வாரு, அவர்களுடைய அன்பு எனக்கு வேணும். உன்னுடைய திருவடியில வந்து கலந்துட்டாங்க வாரு அப்படின்னா எப்படிப்பட்டவர்களார்? அவங்க அன்பு எனக்கு விடுஞ்சாமி. மெய் கலந்த கண்ணி பங்க வந்து நின் கலர்கனே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும், எனக்கும் ஆக வேண்டும். அப்படின்னா அந்த அன்பு எப்படிப்பட்டது? மெய் கலந்த கண்ணி பங்க வந்து நின் கலர்கனே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும். அந்த அன்பர்களுக்கு இருக்கின்ற அன்பு இருக்குது வாரு, அந்த அன்பு எனக்கு வேண்டும். வேண்டு நின் கலர்கன் அன்பு, அன்புதான் திருவாசகம் முழுவதும் என்ன வேண்டுகோள்னா, வேண்டு நின் கலர்கன் அன்பு, உன்னுடைய திருவடியிலே அன்பு வேண்டும். பொய்மை தீர்த்து மெய்மையே, பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு, பொய்மை என்கின்ற என்னிடத்தில் இருக்கின்ற குற்றங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி, மெஞ்ஞானமாயி மிளிர்கின்ற வைச்சுடராகிய நீ என்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு கையாலே உண்மையாகவே என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டு நாயினேனே ஆவ என்று அருள், என்னை ஆண்டு கொண்டு என்னை பாவம் இவனை எப்படியாவது உருப்படி ஆக்கி விட வேணும் என்று நீ இறங்கி அருள்வாயா, ஆவன இறங்கி அருள்வாயா, புண்டு கொண்டு அடியனேனும் அப்படி நீ ஆண்டு கொண்டு எனக்கு நீ அருள் செய்தாயானால் நான் எப்படி இருக்கணும்னா உன்னுடைய திருவடிய பூண்டு கொள்ளவன், திருவடியை விட்டு நீங்காது பூண்டு கொள்ளுவன். அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் எப்போதும் உன்னே வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் போற்றி போற்றி என்று சொல்லியே அதற்கு மேல என்றும் மாண்டு மாண்டு மாண்டு மாண்டுன்னா இறந்து பறந்து இறந்து பறந்து இறந்து பறந்து, இது எதுக்கு வேணும்னு கேட்ட நான் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்க மறுபடி பறந்தேன்னா எதுக்கு பறக்கணும்? உன்னை வணங்குவதற்காகவே பறக்க வேணும், வணங்குவதற்காகவே பறக்க வேணும். என்னன்னா இந்த ஒரு பிறப்புல உன்னை வணங்கினது பத்தாது, இந்த ஒரு பிறப்புலே நீ செய்த உபகாரத்துக்கு நான் வணங்கியது பத்தாது, அதனால மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்க நான் பறக்கிறேன்னா எதுக்கு பறக்கணும்? உன்னை வணங்குவதற்காக மாண்டு மாண்டு வந்து வந்து சுத்து சுத்து பறக்கணும், வந்து வந்து உன்னை வணங்கணும், அப்படி பறக்கணும் ஆனா வணங்க வணங்கு நின்னை மண்ணு விண்ணு வேத நான்கு ஓலமிட்டு, மண்ணும் விண்ணும் வேத நானும் என்ன செய்தா ஓலமிட்டு வணங்குதான், சிவனை ஓலமிட்டு சிவனே சிவனே என்று ஓலமிட்டு வணங்குகிறது. இது வேதங்களும் மண்ணுலகத்தவர்களும் விண்ணுலகத்தவர்களும் மற்றைய உலகத்தவர்களும் உணங்கும் நின்னை எய்தலுற்று ஓலமிட்டு உணங்கும், அப்படி ஓலமிட்டு ஓலமிட்டு உன்னை கூவியும் அவைகள் உன்னை அடைய முடியாமல் உணங்குகிறது, உணங்குறதுன்னா வாடி போயிருக்கிறது. வேதமும் மற்றவர்களும் உன்னை அடைய முடியாமல் உன்னை கூவி இழைத்து போயிருக்கிறார். உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றொரு உண்மை இன்மையும் உன்னை எய்தலுற்று உன்னை அடையப்பற்றால் உன்னை தவிர வேறொரு உண்மை இன்மையால் வேறு உண்மையால் உண்மையான பொருள் வேறு உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. உண்மை பொருள் என்று சொன்னால் சிவம் ஒன்றுதான். மற்ற பொருள் எல்லாம் உண்மை போல இருந்து இல்லாமல் போய்விடும், உண்மை போல இருந்து இல்லாமல் போய்விடும். உணங்கு நின்னை எய்தல் உற்று மற்ற ஓர் உண்மை இன்மையன். உண்மை சொன்னால் பொய் நிறைய இருக்குது, பொய் உலகத்துல ஏராளமா இருக்கு. உண்மை எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்குதா? அந்த உண்மை இது சிவம் ஒன்றுதான். சிவம் ஒன்றுதான் உண்மை, மற்றவர்கள் எல்லாம் பொய். நல்லா விளங்குத? சிவம் ஒன்றைத் தவிர மற்றது எல்லாம் அவம். சிவம் ஒன்றைத் தவிர மற்றதெல்லாம் அத்தைவ நெறியர் சிவமலாது அவம் அறிவோரோ அறிவுடையோரே என்பது திருவிசைப்பார். அதனாலே சிவம் ஒன்றுதான் மெய்ப்பொருள்னு சொல்றது. சிவம் ஒன்றுதான் மெய்ப்பொருள் என்று சொல்லுவது, மற்றதெல்லாம் என்ன சொல்றது? பொய்ப்பொருள் என்று சொல்லுவது. எல்லா பொருளும் இருப்பது போல இருந்து இல்லாமல் போய்விடும். அந்த பொருள் தான், அந்த பொருள் தான் அண்டங்கடந்த பொருள், அளவில்லதோடு அறந்த வெள்ளப்பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே வல்லாண்டு ஊர்துவே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே உன்னைத் தவிர வேறு உண்மை பொருள் இல்லாமையினாலே வணங்கி யாம் விடுங்கள் என்ன. அந்த வேதம் முதலானவற்றில் வேதம் முதலாகியதும் மண் உலகத்தவரும் உலகத்தவர்களும் உன்னை வணங்கி உன்னை விடமாட்டுவோம் என்று நிற்க வந்து நின்று அருளுதற்கு இணங்கு. ஆகவே அடியேனுக்கு நீ வந்து நின்று அருளுதற்கு இணங்கு. இணங்குன்னா நீ ஒத்துக்கொள்ள வேணும். அதனால நான் சொல்றதை கேட்டு அதுக்கு நீ வந்து இசைந்து வர வேணும், ஒத்து வர வேணும். இப்படியே இணங்குதல், இணங்க வேணும். எப்படி இணங்க வேணும்? எனக்கு அருள் செய்வதற்கு நீ இணங்க வேணும். பல கோணங்கள்ல சொல்றார் அருளுதற்கு இணங்கு. கொங்கை மங்கை பங்க என்கோனோ நினைப்பதே, இணங்கு கொங்கை மங்க பங்க என்கோனோ நினைப்பதே. இப்படியெல்லாம் உன்னை வேண்டுகிறேனே சுவாமி, நீ தேவரீர் என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் இப்படியெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன நினைக்கிறாய், என்னை பத்தி, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. அதையும் அருள் செய்ய வேணும். எனங்கு கொங்கை மங்க பங்க எங்கோலோ நினைப்பது என்று இந்த திருவாசகத்துல சொல்லுகிறார். இப்படி பல வகையாக சிவபெருமானை வாழ்த்தி வணங்கி அவனுடைய திருவருளை பெறுவதற்காக அவனிடையிலே சேருவதற்காக சேர்ந்தவராகிய மாணிக்க வாசகர் இப்படியெல்லாம் சொல்லி நமக்கு காட்டுகிறார். சேர்ந்தவராகிய மாணிக்க வாசகர் நம்மை சேர வைப்பதற்கு இப்படி எல்லாம் தந்திரம் பண்ணி பாட்டு பாடியிருக்கிறார். ஆகையினாலே இப்படி திருவருளை சிந்திப்பது, திருவருள் ஒன்றுதான் மெய்யென்று உணர்வது, அந்த திருவருளோடு கலக்க வேண்டும் என்று எண்ணுவது, இதுதான் உண்மையான மெய்யன்பு பத்தின்னு சொல்லு. அப்படிப்பட்ட பத்தியை நமக்கும் ஜெவருவான் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி வான்முயில்வடாதுவைகமறிவிடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்கனற்றம் வெள்ளி வல்க மேன்மைகள் செய்வ நிதி வழங்குக உலகில் நம்ம பார்வதி பதே.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருமந்திரமே சிதம்பரந்தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே. ஆத்மபந்துக்களே, திருமந்திரம் என்கின்ற பேரமுதத்தை ஆறா அமுதத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு ரகசிய கிரந்தம் அப்படின்னு பார்த்தோம். ரகசிய கிரந்தத்திலே ரகசியம் ஏதோ நடுவுலதான் ஒரு ஒளிவாக ரகசியத்தை வைத்து ஒரு கிரந்தம் பண்ணுவா அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு செய்யுளும் 3000 மந்திரம்தான் அப்படிங்கறதுனாலதான் இந்த புஸ்தகத்துக்கே பேர் திருமந்திரம். எதுவுமே சாதாரண அர்த்தத்தை கொண்டதாக இருக்காது. சிலருக்கு சிலதுல விசேஷ அர்த்தம் புரியும், பலருக்கும் பல பாக்களில் விசேஷ அர்த்தங்கள் புரியாது. அது ஏதோ சாதாரணமா எழுதியிருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுவோம். ஆனா ஒரு ஒரு செய்யுளிலும் அதிகப்படியான ரகசியங்களை எம்பட் பண்ணி கொடுத்திருக்கார். எப்படி எழுதியிருக்கிறார் என்பதை கொண்டு இதை நாம் தெரிந்து கொண்டு விட முடியும். ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல், 3000 வாழ்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல்னா அப்ப எத்தனை விஷயங்களை அதனுள் அவர் புகுத்தி ரகசியமாக காப்பிட்டு அதற்குன்னு ஒருத்தன் வருவான், அதற்குன்னு தெரிந்து கொள்வதற்காக ஒருவன் வருவான் என்று காத்திருக்கிறார். நாம் நமக்கு தெரிந்த வரையிலே இதை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நமக்கு தெரிந்ததை பிறருக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். குருவருள் திருவருள் தொடர்ந்து அனுபவிக்கிறோம். நேற்றைக்கு ஒளி உடலை பற்றி பேசினார் இல்லையா, அதை ஒட்டியே அடுத்து ஆரம்பிக்கிறார். கோது குலாவிய கொன்றை குழற்சடை, மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை, யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பகில்வாரே. ஈசனை ஏன் வணங்க வேண்டும், இறைவணக்க பாடல்கள் இத்தனை பாடல்கள் எதற்கு, ஈசனை ஏன் வணங்க வேண்டும், ஈசன் யாருங்கிறத சொல்லிட்டார், பரபிரம்மம் இன்னதுங்கிறத சொல்லிட்டார், ஏன் வணங்க வேண்டும். கோது குலாவிய கொன்றை குழற்சடை, குழல் சடை, குழல் போல் இருக்கக்கூடிய அவருடைய ஜடாமுடியிலே கொன்றை மலர் இருக்கிறது. இதைத்தான் ஞானசம்பந்தனும் கொன்றை அணிந்தவனே என்று பாடுகிறார். கொன்றை மலரை தான் அணிந்திருக்கிறார்ங்கிறது இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது. ஈஸ்வரனை எழுதும் போதும், படமாக எழுதும் பொழுதும், நம்மளுடைய சிற்பமாக வடிக்கும் பொழுதும் இந்த குழற்சடையைத்தான் நாம் பார்க்கிறோம். கொன்றை மலரை அதில் சூட்டி கொண்டிருக்கிறார். கோது குலாவிய கொன்றை குழற்சடை, மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை. மாது என்பது இங்கே பார்வதி தேவியை சொல்கிறது. மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை, நுதல்னா நெற்றி, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேவி மணிவாசகர் சொல்வது, நுதல்னா நெற்றின்னு பொருள். வாழ்நுதல் அப்படின்னா வாழ் எப்படி பல பல பல பலன்னு இருக்குமோ அது போல பல பலன் இருக்கிறதுனால வாழ்நுதல் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். இது எல்லாமே யோக ரகசியம்தான். அதாவது ஒளி உடலை அடைந்தால் அப்ப இந்த பரு உடல், இந்த கிராஸ் பாடி இருக்கே, இதுவுமே பல பலன்னு மின்ன ஆரம்பிச்சிடும் இல்லையா. உள்ளுக்குள்ள ஒளி இருக்கு அப்படின்னா ஸ்படிகம் எப்படி மின்னுகிறதோ, ஒரு விளக்க ஸ்படிகத்துக்கு பின்னாடி வச்சா அந்த ஒளி எப்படி பரவுகிறதோ எல்லா இடத்துக்கும், அது போல உள்ளுக்குள்ள ஒளி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குன்னா அப்ப இந்த பாடி, இந்த கிராஸ் பாடி இதுவும் பல பலன் மின்ன ஆரம்பித்து விடும். அதனால இங்க சொல்லுகிறார், மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை, யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. இவர்கள் எல்லோரும் இறைவனை வணங்குகிறார்களே ஏன் என்று தெரியுமா? அதுக்கு பதில் சொல்ல போகிறார். காயம் இரண்டும் கலந்து கொதுக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி, தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும், அந்த ரகசியங்கள்லாம் ஏதோ பின்னாடிதான் வரப்போறதுங்கிறது இல்லாம ஒவ்வொரு பாடலுமே ரகசியம்னு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சோம். அதற்கு ஏற்றாற்போல் இன்று ஒரு பாடல் வந்திருக்கிறது, 17வது பாடல். காயம் இரண்டு கலந்து கொதிக்கினும், இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. காயம் இரண்டு, ஒன்னு பெருங்காயம் இன்னொன்னு வெங்காயம். காயம் இரண்டு, ஒன்று இந்த பருவுடல், கண்ணுக்கு தெரிகிற இந்த பருவுடல், மற்றொன்று அருவமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒளியுடல். அந்த ஒளியுடலினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்ப இந்த ஆரா அப்படின்லாம் சொல்றாள் இல்லையா. உடலை சுற்றி இருக்கக்கூடிய மற்றொரு உடல், அது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும். வெங்காயத்தையும் பெருங்காயத்தையும் சேர்க்கிற ஒரே சமையல் வந்து சாம்பார் தான். சாம்பார் இங்க ஆத்துல பண்ணினான்னா வாசனை தெரு ஃபுல்லா வாசனையா இருக்கும். அது கலந்து கொதிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றதுல இருந்து அவருடைய சுவை நமக்கு தெரிகிறது. அதை எப்படி சுவைத்து இந்த இரு பொருளை எப்படி மறைத்து நமக்கு கொடுக்கிறார், எப்படி சிரிக்கிறார்கிறத பார்க்க முடிகிறது. அவருடைய மந்தஸ்மிதம் நமக்கு தெரிகிறது. இப்படியாக அப்படி சொல்லி இப்படி சிரிக்கிறாப்ல இருக்கு இந்த பாடலை படிக்கும் பொழுது. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும், ஈஸியா கண்டுபிடிச்சுடலாம். வெங்காயம் பெருங்காயம் அது கலந்து கொதிக்கிறது அப்படிங்கிறது சாம்பார். ஆயம் கத்தூரி அது மிகவும் அவ்வழி. சாம்பார் என்னதான் வாசனையா இருந்தாலும் அதை விட வாசனையாக இருக்கக்கூடியது கஸ்தூரி. கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் அப்படின்னு கிருஷ்ணரையுக்கும் கஸ்தூரிய சொல்றோம். மிருகநாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா என்ற லலிதா சஹஸ்ரநாமத்தை அம்பாளுக்கும் அதே கஸ்தூரி உவமையாக சொல்லப்படுகிறது. எல்லாரும் இந்த கஸ்தூரியவே ஏன் எடுத்துக்கிறா அணிகலனா? நாராயணனும் கஸ்தூரியை திலகமாக அணிந்து கொள்கிறார், அம்பாளும் மிருகநாபி விசேஷகா என்று சொல்லக்கூடிய அந்த மிருகநாபியிலிருந்து வரக்கூடிய அந்த கஸ்தூரியை கொட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அது நாபியிலே தோன்றக்கூடியது, மானினுடைய நாபியிலே தோன்றக்கூடியது. இது யோக ரகசியம். மானினுடைய நாபியிலே தோன்றக்கூடியதற்கு இவ்வளவு விசேஷம்னா அந்த மானையே கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஏட்டுமானுரப்பர் சிவபெருமான். அதுல இருந்துதானே இந்த மானுடைய நாபியிலிருந்துதான் வருது. மானுங்கிறது இங்கு வேதத்திற்கு உவமை. மான் என்பது வேதத்துக்கு உவமை. சில அந்தனர்கள் சேர்ந்து கொண்டு அந்த காலத்து ராஜாவினுடைய கட்டளைக்கு இணங்க சிவபெருமானுக்கு எதிராகவே ஆபிசார ஹோமங்களை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கதை. வேதமே அதுக்கு துணை போய் விட்டது அப்படிங்கிறதுனால வேதம் மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் என்னை திருப்பி தாங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மன்றாடி அப்படின்னு ஏட்டுமானூருடைய சரித்திரம். ஏட்டுமானூர்னு ஒரு ஸ்தலம் இருக்கு இல்லையா கேரளாவில, அங்க ஏட்டுமானூர் அப்புறம் போய் பார்த்தேன்னா ராஜா அப்படின்னா எப்படி இருப்பாருங்கிறது தெரியும். பிரத்யக்ஷ தெய்வம் ஏட்டுமானூர் அப்பன். அங்க அந்த மான் வடிவத்திலே வந்த வேதம் தன்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு தன்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்க அங்கே மானை ஏற்றுக்கொண்டதால் அது ஏற்றுமானூர். அப்புறம் இன்னைக்கு மலையாளத்துல ஏட்டுமானூர்னு மாறிடுது. அந்த ஏட்டுமானூர் அப்பன் அவர் மானையே கையில் தாங்கி கொண்டிருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா இந்த கஸ்தூரிக்காக சொல்ல வரேன். ஆ எம் கத்தூரி அது மிகவும் அவ்வழி. சாம்பார் வாசனை வாசனை தான், யாரும் மறுக்க முடியாது. சாம்பார் அங்க பண்ண ஆரம்பிச்சா இங்க வாசனை மூக்க தொலைக்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அதை விட வாசனையானது கஸ்தூரி. இங்கே காயம் இரண்டு என்று சொன்னது பெருங்காயம் வெங்காயம். ஒண்ணு வந்து நம்மளுடைய இந்த தேகம், மற்றொன்று ஒளியுடல் அப்படின்லாம் சொன்னாலும் இதுல அடிநாதமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது வாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். வாசனை இருவகைப்படும். நல்ல விதமான வாசனைகள், நல்லது அல்லாததாக இருக்கக்கூடிய வாசனைகள். வாசனைகள்ல பேதம் உண்டு. ஆனா வாசனைகளை கடந்து போக முடியாது. அந்த வாசனை இருந்துதான் ஆகும், அதை காலி பண்ணி தான் ஆகணும். பெருங்காய டப்பாவே ஒரு டப்பால போட்டு வச்சோம்னா அந்த பெருங்காயம் காலி ஆயிடுச்சுனாலும் அந்த வாசனை போக மாட்டேங்கிறது. அது போல பல்வேறு ஜென்மாக்களில் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் நாம் எடுத்துக்கொண்டு வந்த வாசனைகள் அவ்வளவு சீக்கிரத்துல அவ்வளவு சாமானியத்துல போயிடாது. அந்த வாசனைகள் போக வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் இங்க வாசனையை உவமையாக கொண்டு ரெண்டு வாசனையை சொல்றார். சாம்பார் ஒரு வாசனை, இன்னொன்னு கஸ்தூரியினுடைய வாசனை. இருந்தாலும் எப்படி கஸ்தூரியினுடைய வாசனை, இப்போ இன்னும் கொஞ்சம் ரகசியமான அர்த்தத்தை சொல்றேன், புரிஞ்சுக்க முடிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கோங்க. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும், காமம் இருக்கிறதே இது இரண்டு காயங்கள் சேர்வதால் நடைபெறக்கூடியது. காயம் இரண்டு கலந்து கொதிக்கினும், ஒரு கொதிப்பு ஒரு ஹீட் உண்டாகிறது இல்லையா. இப்ப சாதாரணமா கலோக்கியல லௌகிகத்திலேயே ஹாட் அப்படின்னு சொல்றா. இப்படி ஒரு அட்ராக்டிவா ஒருத்தரை பார்த்தா ஹாட் அப்படின்னு சொல்றா. ஏன்னா உடனே உடம்பு ஜிவ்வுன்னு சூடாயிடுறது. இது மூலாதாரத்தினுடைய தன்மை. மூலாதாரம் தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு மூலாதாரம் தான் காரணமாக இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு மூல ஆதாரம்னே பெயர். காயமிரண்டும் கலந்து கொதிக்கினும். இது மூலாதாரம். இப்படியாக இருந்தாலும் இது வாசனைக்கு அதீனப்பட்டது மூலாதாரம். நம்முடைய பூர்வஜென்ம வாசனைகள், அதற்கு முன்னாடி இருந்த வாசனைகள், இதற்கு அதீனப்பட்டது மூலாதாரம். ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி, தொப்புள்ள இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானம். அப்ப இந்த சுவாதிஷ்டானம் இருக்கிறதே, இந்த சுவாதிஷ்டானம் அதுக்கு உண்டான விஷயங்களை உண்டு பண்ணுகிறது. அந்த சுவாதிஷ்டானத்தையும் தாண்டி மேல வரணும் மணிபூரகம், சோலார் பிளக்சஸ் சொல்றா இல்லையா, அதுதான் நாபியில இருக்கக்கூடியது. நாபிக்கும் குறிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானம். இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தினுடைய சேர்க்கை தான் காம இச்சைகளை, காம உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடியது. அது இல்லாமல் மனிதன் பிறப்பெடுக்கவில்லை. அதுதான் இந்த பிறப்புக்கு காரணமாக இருப்பதால் அந்த வாசனை மிகவும் அதிகமாகவே தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனா எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, மிருகநாபி விசேஷகா ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி. மணிபூரகத்தை ஒருவன் நினைந்து கொண்டே இருப்பானே, ஆனால் மணிபூரகத்தை தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தோடு சேர்ந்து, அதாவது நெற்றி புருவத்தின் நடுவில் அந்த மணிபூரகத்தை நிறுத்தி ஒருவன் தியானம் செய்வானே ஆனால், தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும், இந்த உலகத்தை தாண்டி, இந்த உலகத்தினுடைய லிமிடேஷன்ஸை தாண்டி வேறொரு உலகத்தில் அவனால் புக முடியும். ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே, ஈசனோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் அறுபடாது. ஈசனோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் அறுபடுவதற்கு காரணம், நம்முடைய குருநாதர் ஒரு உபமானம் சொல்லுவார், கழுகு இருக்கிறதே உயர உயர பறந்து கொண்டிருக்கும். அப்படிதான் நம்ம எல்லாம் இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே பயங்கர அப்படியே மைண்ட்லாம் எங்கேயோ போயிடும். அப்படியே சிவபெருமானே கண்ணுக்கு நேரில் பார்த்துட்டா மாதிரி தோணும். ஒரு க்ஷணம் நம்முடைய வாசனைகள் வந்து விட்டால் அப்படியே அடியோடு 180 degrees ஆப்போசிட்டா மாறிடுவோம். மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய கழுகு ஒரு செத்த பிணத்தை கீழே பார்த்து விட்டால் அந்த ஹைட்டை விட்டுட்டு அப்படியே தரையில டொப்புன்னு கீழே குதிச்சு அந்த பணத்தை திங்க ஆரம்பிச்சிடுறது. நாம் நம்முடைய வாசனைகளை அனுபவிப்பது போல, அது ஈசனுடைய உறவுக்கு எதிராக இருக்கிறதான்னு கேட்டா, ஈசன் உறவுக்கு எதிர் கிடையாது, ஆனா எதிர் என்று மனம் நம்புகிறது. நான் மேல நன்னா இருந்தேன், புண்ணியமா பண்ணிட்டு இருந்தேன், இல்ல எதுவுமே செய்யாம இருந்தேன், இப்ப இப்படி நிஷித்த கர்மங்களிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டேனே என்ற கவலை. அது ஈசன் உறவுக்கு எதிர் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு எதிரானதாகத்தான் தோன்றும். அது செய்யக்கூடாது, அது தவறான விஷயம் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்முடைய கண்டிஷனிங், நம்மளுடைய வளர்ப்பு அப்படிப்பட்ட வளர்ப்பு தான். அப்போ இதுல சொன்ன இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணினோம்னா, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின டெக்னிக்கை ஃபாலோ பண்ணினோம்னா, ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே, அந்த ஈசனுடைய உறவிலிருந்து நீங்கள் அறுபடவே முடியாது. ஈசன் உறவிலிருந்து அறுபடவே முடியாது, ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. அப்ப ஈசனோடு எப்படி இருக்கலாம்னா, கோதுகுலாவிய கொன்றை குழற்சடை மாது குலாவிய வாழ்நுதல் வாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி புனம்பையில் வாரே. அப்படி நாம் ஈசனை குலாவ முடியும், ஈசனை வணங்க முடியும். இது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ரகசியார்த்தம். சம்சயங்கள் இருந்தா கற்றறிந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டு பயில்வது நல்லது. மீண்டும் திருமந்திரத்தை அனுபவிப்போம். வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாழ் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. என் தாயோடு என்னப்பன் ஏழு ஏழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
5: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

சிவபெருமானது இருப்பிடமாய் எங்கும் பரவியுள்ள அருவமாகிய கைலாயம் வேறு, பூ கைலாயம் வேறு. இமய வட கைலையை பூ கைலாயம் என்பர் சான்றோர். தேவர்கள் முதலியோராலும் சென்று சேர்தற்கு அறிய திருக்கைலையை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விளைந்தார் அப்பரடிகள். சொல்லற்கு அறிய சூழலெல்லாம் கடந்து பேசற்கு அறிய பெருமான் பேணு திருக்கையிலை பெருங்குவடு அடுத்த சாரல் வழி செல்கையில் முனிவர் வடிவில் தோன்றினார் முக்கண்மூர்த்தி. நடையரா பெருந்துறவின் நாயகனார்தமை நோக்கி மீளும் அத்தனையும் உமக்கு இனி கடன் என்று உரைத்தருளினார். வீரதேறு தமிழ்வல்ல சொல்வேந்தர் ஆளும் நாயகன் கையில இருக்கின்றல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று உரைப்புடன் உறுதி கூறினர். இறைவரும் கருணை மல்கியவராய் இப்பொய்கையில் மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றிற்கான் எனப் பணித்தனர். திருநாவுக்கரசர் ஒரு ஆடி அமாவாசை திருநாளில் திருவையாற்றில் உள்ள ஓர் வாவியினின்றும் எழுந்து கைலை காட்சி கண்டு மகிழ்ந்தனர். திருக்கைலை சாரலினின்றும் யாதும் சுவடுபடாமல் திருவையாறு அடைகின்ற போது சராசரங்களெல்லாம் தத்தம் துணையுடனே சத்தி சிவமாம்பரிசுதோன்ற கண்டேன். ஆதலின் அந்நிலையில் இறைவரது திருப்பாதங்களையும் கண்டேன் என்று பதிகக் குறிப்பும் புலப்படுமாறு பாடினர் வாக்கின் மன்னர். இப்பதிகம் திருக்கைலை காட்சி கண்டு அது செய்யதாகிய பின் பாடி அருளியது என்பார் சிவக்கவிமணி. மாதர்பிறை கண்ணியானை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் காந்தாரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்

0: நிம்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திணிய சொல்லினால் எம் புண்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவோமே. திருச்சி தும்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்திக் கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்களையும் பணிந்து போற்றிக் கொண்டு நேரத்தை நல்ல வகையிலே செலவழிக்க வேண்டும். சம்பாதித்ததான் அப்படி நல்ல வழியில செலவழிக்கணும்னு யோசிப்போம். ஏன்னா இன்னைக்கு நேரம்னா என்னங்கிறத ரொம்ப இந்த தொற்று வந்து எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கு. அந்த வகையில என்ன வந்தாலும் சரி நம்முடைய வழிபாட்டுல இருந்து நம்ம பிறழக்கூடாது என்று சொல்வது போல இதுவும் ஒரு வழிபாடுதான், ஞான பூஜை தான். ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்டல் கேட்பித்தல் இவை அடைந்தும் ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜைன்னு சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஒரு அருமையான முறையில இந்த எழில் ஞான பூஜையை நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இப்போ எட்டாவதாக இருக்கக்கூடியவர் புருஷோத்தம நபி. ஏழாவது ஒருத்தர் வரலாறு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், திருவாலி அமுதனார் வரைக்கும் பார்த்துட்டோம், எட்டாவது புருஷோத்தம நம்பி. புருஷோத்தமன் அப்படிங்கிறது திருமாலுடைய பெயர்கள்ல ஒன்று. இவர் தன்னை பத்தி சொல்லும் போது மாசிலா மறை பல ஓது நாவன் வன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வைணவ அந்தனர் குலத்துல தோன்றியவர், ஆனாலும் சிவபெருமான் மேல பக்தி பூண்டு சிவனடியாராக விளங்கியவர். புருடோத்தம நம்பின்னு பெயர் வருது. நம்பிங்கிறது இவருக்கு சிறப்பு பெயரா கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்களில் சிறந்தவர்களுக்கு நம்பிங்கிற பேர் இருக்கும். இவர் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கி இருக்காரு. தில்லையில இருக்கக்கூடிய நடராஜ பெருமானையே வழிபட்டுட்டே சிதம்பரத்திலே இருந்திருக்கார். இவர் இரண்டு திருவிசை பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். ரெண்டுமே கோயில் அப்படிங்கிற சிதம்பரத்தை பற்றியதுதான். மற்றபடி இவரை பத்தி நமக்கு வேற செய்திகள் எதுவும் கிடைக்கல. இவர் அருளிய பதியங்களை இப்போ நம்ம முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சேதிராயரை பார்க்கலாம். இவர் கோயில் என்ற தலத்துக்கு தான் நம்ம தில்லை சிதம்பரத்துக்கு தான் இரண்டு பதியங்கள் பாடியிருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். அதாவது வாரணி, அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் மேல தில்லை நடராஜ பெருமான் மேல மிகவும் ஒரு அன்பு வைத்திருந்த ஒரு தலைவியானவள், அவளை வளர்த்த செவிலித்தாய், அந்த பெருமானை நினைந்து அப்படியே அறற்றின மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் அந்தாதி தொடையில தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வாரணி நறுமலர் வண்டு கண்டு பஞ்சமம் செண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்து இவை நம்மை மயக்குமாலோ. சீரணி மணித்திகள் மாடமோங்கு தில்லை அம்பலத்து எங்கள் செல்வன் வாரான் ஆரணை அருள் புரிந்து அஞ்சல் என்பார் ஆவியின் பரம் எந்தன் ஆதரவே அப்படின்னு சொல்லி. அணினா அழகியன் அர்த்தம், வாரனா தேன் ஒழுகுதுன்னு அர்த்தம். தேன் ஒழுகக்கூடிய நறுமலர்கள், நறுமலர்கள் அங்க நிறைய இருக்கு. அதுல இருந்து வண்டுகள்லாம் பாடுதான், வண்டு பாடுது. பன்னன்ற பாடுமின் பரலோகத்து இருத்துமேனு திருமுறை நமக்கு அறிவுறுத்துது. நமக்கு இறைவன் ஆறு அறிவை கொடுத்திருக்காரு. ஆனா வண்டுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கும்னு பாருங்களேன், அதெல்லாம் பூச்சி வர்க்கத்தை சேர்ந்தது. அது எப்போதும் பண் பாடிக்கொண்டே இருக்கிறது, லிங்காரம் செய்து கொண்டே இருக்கிறது, அது பண்ணுதான் அப்படின்ட்டு. அதுவும் பஞ்சம பண் பாடுகின்றதுன்னு சொல்லியாச்சு. செண்பகப்பூ மாலை அங்க இருக்கு. மாலை காலம் வந்தாச்சுன்னா இதையெல்லாம் பார்த்த உடனே தலைவனை நினைத்து தலைவிக்கு மயக்கம் வருகிறது. அப்ப அந்த மயக்கத்தை போக்குறதுக்காக தலைவன் வந்து தலைவிக்கு காட்சி நல்கணும், நல்கல. இங்க எப்படி அகத்துறையில பாடுறாங்கன்னா இவங்களுடைய உயிரை வந்து தலைவியா வைத்துக் கொண்டு இறைவனை தலைவனாக வைத்துக் கொண்டு பாடுவது. இப்ப இவர் வந்து எனக்கு காட்சி தரலையே, அப்ப என்ன பார்த்து நீ வந்து அஞ்சாமல் இரு, உனக்கு ஒன்னும் பயம் கிடையாது அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு யார் இருக்கா? அப்படிங்கிறது இந்த முதல் பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. அதுல வர கடைசியில எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட விருப்பம் வந்து என்னோட உயிரால் தாங்கப்படக்கூடிய அளவாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே ஆவியின் பரம் எந்த ஆதரவேங்கிற மாதிரியே இரண்டாவது பாட்டு துவங்கி, ஆவியின் பரம் என்ற ஆதரவும் அறிவினை ஏனை விட்டு அம்மா அம்மா பாவி வன்மனம் இது பையவே போய் பனிமதி சடையற ஆளதாலோ நீவியும் நிகழ்ச்சியும் நிறையழிவும் நெஞ்சமும் தஞ்சமில்லாமையிலே ஆவியின் வருத்தம் இதார் அறிவார் அம்பலத்து அருணடம் ஆடுவானே அப்படின்னு சொல்றார். என்னோட விருப்பம் வந்து என் உயிர் தாங்குற எல்லையை கடந்து இருக்கு, நானும் தீவினையின். அப்ப தீவினை செஞ்சா பாவம் தானே, அப்ப பாவி, அதை செஞ்சவங்க பாவி. ஆனா என்னுடைய வலிய மனமானது என்ன செய்துனா, நான் அறியாம மெதுவா வந்து நடராஜ பெருமானுடைய திருவடியில, அதாவது மெதுவாக போய் குளிர்ந்த பிறையை சடைக்கன் அணிந்த சிவபெருமான் போய் சேர்ந்திருக்கு. இப்ப எனக்கு பற்றுக்கோடாக யார் இருக்கின்றார்கள், என்னோட உயிர் படக்கூடிய வருத்தத்தை யார் அறிவார்கள் என்று அந்த தலைவி வினவுவதாக இந்த பாடல் இருக்கு. ஒன்பதாம் திருமுறையில மிகுதியாக அகத்துறை தான் இருக்கு. அப்புறம் மூன்றாவது பாடலை எடுத்துக்கிட்டோம்னா, அம்பலத்து அருநடம், இந்த பாடல்லாம் பிரதோஷத்தன்னைக்கு பாடணும். சுவாமி ஆடிக்கொண்டே இருக்கிறாரு, அதையும் நினைச்சு அவருக்கு எப்படி நோகம் அப்படின்னு நினைச்சு எனக்கு மனசுல எனக்கு நிம்மதி இல்லை. இந்த உம்பர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, முன்னொரு காலத்துல நஞ்சை உனக்கு ஊட்டினார்கள், உனக்கு என்ன தீங்கு நடக்குமோன்னு நினைச்சு நெஞ்சில நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த என்னுடைய வருத்தம் தணிப்பதற்கு நீ வீதி உலா வந்து எனக்கு காட்சி நல்க வேண்டும். அதான் நையாத மனத்தினை நெய்விப்பான் இத்தெருவே ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை. அதுல கையார தொழுது கண்ணார சொரிந்து வழிபடலாம், இறைவனும் அருள் செய்வான். சரி, இப்படியே சொல்லிட்டு இதுக்கு அதுக்கு அடுத்த பாடல்ல எழுந்தருளா எங்கள் வீதியூடு, இப்ப இதுலயும் சொல்லியாச்சு இல்ல, நீ எங்க தெருவுக்கு வரணும்னு சொல்லியாச்சு, அதனால இங்கேயும் சொல்லியாச்சு. சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்லுது, ஏதமில் முனிவரோடு எழுந்த ஞான கொழுந்தது வாகிய கூத்தனே நின் குழையணி காதினின் மாத்திரையும் செழுந்தடர் மலர்புரை கண்கள் மூன்றும் செங்கனி வாயும் என் சிந்தை வெவ்வ அழுந்தும் என் ஆறுயிர்க்கு என் செய்கேனோ அரும்புணல் அலமலரும் சடையினானேன்னு சொல்றார். குற்றம் இல்லாத பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் இவங்களை மாதிரி முனிவர்களுக்காக ஞான கொழுந்தாக வெளிப்பட்ட குத்தப்பிராணி. நேத்து நம்ம பார்த்தோம், காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலனுக்கு மாத்திரை அப்படிங்கிறது பெயர். அதனால ஒரு காதல குழையும் மற்றொரு காதல மாத்திரைங்கிற அணியும் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி, பெருமானி நீ நான் உன்னை காணாம எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்கு, அதனால நான் என்ன செய்யறது, நீ என்ன செய்யணும், கண்டிப்பாக இங்க வந்து எனக்கு காட்சி நல்கணும் அப்படின்னு கேக்குற மாதிரி. அடுத்து அரும்புணல் அலமலரும் சடையினானே அமரர்கள் அடிபணிந்து அறற்ற தேவர்கள்லாம் என்ன செய்தாங்களாம், சிவபெருமானை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அன்னாள் பெரும்புறம் எரி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சும். இவர் என்ன செஞ்சாரு, அந்த காலத்துல அந்த முப்புறத்தையும் எரி செய்தார். அந்த விஷயத்தை கேட்ட உடனே, அவரோட புகழெல்லாம் கேட்ட உடனேயே என்னோட உள்ளம் உருகுது, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இவர் அப்படின்னு நினைச்சு உள்ளம் உருகுது. என் பேதை நெஞ்சம் நெய்யும் அப்படி, இதை பத்தி கேட்டாலே என்னோட நெஞ்சம் நெய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கருந்தட மலர்புரை கண்டவார் கண்ட வண்டார் காரிகையார் முன்பு என் பெண்மை தோற்றேன் திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே அப்படின்னு சொல்றாரு. உன்னோட திருவடிகளை அடைய வேண்டும் என்ற நான் விரும்புகிறேன், ஆனா நான் இன்னை வரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா நான் இன்னும் உன் திருவடியை அடையவில்லை என்று ஒரு தலைவி தலைவனை பார்த்து கூறுவது போல சொல்றார். தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை தேடிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில்கொள் ஜோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய். இந்த உயிரை பாதுகாத்து கொண்டிருப்பது இறைவன் தான்ங்கிறத எவ்வளவு தெள்ள தெளிவா நம்ம படிக்கிற ஒரு தோத்திரத்திலேயே அதை நமக்கு உணர்த்தியிருக்காருன்னு பாருங்க. இந்த உயிருக்கு தந்தை வந்து சிவபெருமான் தான். உடல் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி இந்த வினைக்கீடா பிறவி எடுக்குது. புல்லாகி பூடாகின்னு ஆரம்பிச்சு ஒரு அறிவில் ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா வருது. அப்படி அது பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே வருது. அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த முட்டை இட்டாலும் அந்த பறவைகள் பாம்பு அது மாதிரி அப்புறம் விலங்கினங்கள் அதனால குட்டி போட்டாலும் சரி எப்படி பார்த்தாலும் தாய் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். தாய் விலங்கு தாய் பறவை இந்த மனித வர்க்கத்தை எடுத்துக்கிட்டாலும் தாய் அப்படின்ட்டு. அதனால எல்லா பிறவிக்கும் அந்த வினைக்கீடாக கிடைக்கக்கூடிய உடலுக்கு தாய் இருக்கும். ஆனா அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளால போன பிறவி தாய்ன்னு யாருன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. அடுத்த பிறவில நம்ம யார் வயிற்றுல பிறப்போம் தெரியாது. ஆனா அழியா இதெல்லாம் அழியக்கூடிய உடம்பு. இதுக்கு அழியக்கூடிய உடம்பை உடையவர்களே நமக்கு தாயாக வருகிறார்கள். ஆனா அழியாத உயிருக்கு அழியாத இறைவனாகிய அவர் தான் எப்போதும் எல்லா உயிருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். அதனால ரொம்ப அழகா அதை எடுத்து சொல்லி என்னோட உயிரை பாதுகாக்கக்கூடிய எந்தை தந்தை அப்படின்னு அர்த்தம். கால்கள்லாம் இடற நீ நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க கையில பிரம்ம கபாலத்தை வச்சுக்கொண்டு நீ இருள போய் கூத்தாடுற. இப்ப உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா? நாங்க தான் இருக்கோம். எங்களோட உயிர் நீங்காம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அரிய செயல் அப்படின்னு எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதன. நீ இப்படி பாட்டுக்கு ராத்திரி போல இருட்டுக்குள்ள போய் ஆடிட்டு இருந்தேன்னா எங்களை யாரு பாதுகாப்பா அப்படின்னு கேக்குற மாதிரி அதுல கேட்டிருக்க. அவர்தான் பாதுகாக்கணும். அவரை தவிர பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆறுயிர் காவல் இங்கு அருமையாலே அந்தனர் மதலை நின் அடி பணிய கூர்நுனை வேர்படை கூற்றம் சாய குறைகளல் பணிகொள மலைந்ததென்றால் ஆறினி அமரர்கள் குறைவிலாதார் அவரவர் படுதுயர் களைய நின்ற சீருயிரே. என்ன அழகா சொல்றாருன்னு பாருங்க. ஒன்னு யாரு? அந்தனர். அந்தனர் மதலை அந்த மார்க்கண்டேய முனிவர் அந்த 16 வயசுலே ஆயுள் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து என்ன செய்யறார்? இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றார். அந்த இவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு சுவாமி வந்து என்ன பண்றாரு? இவர் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே நேரம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து பாச கயிற்ற வீசும் போது அந்த கயிறு மார்க்கண்டேயர் வழிபட்டு இருக்கக்கூடிய சுவாமி மேலையும் சேர்ந்து பட்டுருது. அதனால வெகுண்டு சுவாமி வந்து இந்த சிவபூஜை பண்ணும் போது அந்த தொந்த யமன் செஞ்சதும் தப்பு கிடையாது. அந்த காலம் முடிஞ்சதுனால விதிச்சபடிதான் உயிரை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார். ஆனால் சிவபூஜை செய்து கொண்டு இருக்கும் போது இதை செஞ்சிருக்க கூடாது. அதன் போட்ட கயிறு சுவாமி மேல வர சேர்ந்து பட்டுட்டுன்னு சொல்லி சுவாமி காலால ஒரு உதவிட்டு அவருக்கு உயிரே போயிட்டு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். காலகாலன் கால சம்ஹாரமூர்த்தி அப்படின்லாம் அவருக்கு பேரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த வரலாறு சொல்லி அந்த சிறுவன் வந்து உன்னுடைய திருவடிய வணங்கினதுனால அந்த திரிசூலத்தை வைத்து அந்த கூற்றுவன் அழியும்படி உன்னோட திருவடி ஒன்றினால் நீ செயல்பட்ட இத பார்த்ததுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் என்ன செய்வாங்க? தங்களோட துயரங்களை எல்லாம் போக்குறதுக்கு அவங்க உங்ககிட்டதான் வந்து நிக்கிறாங்க. ஆக எல்லா ஏன்னா எல்லாருமே பசுக்கள் தான். அதனால எல்லாரோட உயிரையும் காப்பவன் நீ தான். நீ காக்காட்டா நாங்கள்லாம் என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். இந்த உயிர் வாழ்வதே அரிது. நீ கண்டிப்பாக நீதான் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அமரர்களையும் இவர் தான் காக்கிறார் அப்படிங்கறது அதுல அழக தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரோட துயரையும் களைகின்றவர் இவர் தான். எங்கள் தில்லை வாணா செயிழையாருக்கு இனி வாழ். செயிழையார்னா பெண்கள். ஆன்மாவ சொல்லுது நாங்க எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லு. அடுத்த பாடல் செய்யிலையார்க்கு இனி வாழ்வறிது திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே நீ தாயினும் மிக நல்லை என்று அடைந்தேன் அப்படின்னு சொல்றார். தனிமையை நினைகிலை சங்கரா உன் பாயிரும் புலி அதலின் உடையும் பைய மேலெடுத்த பொற்பாதமும் கண்டே இவள் இழந்தது சங்கம் ஆவா எங்களை ஆளுடைய ஈசனேயோ அப்படின்னு சொல்றார். அதாவது இறைவன் வந்து நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தாயினும் மிக நல்லன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே வருது. அப்பன் நீ அம்மை நீ ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் அப்படின்னு நம்ம பல இடத்துல பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த ஏழாவது பாடல்ல அடியார்களை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது சுவாமியை தவிர வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த ஞானிகளை அதிட்டித்து நின்று செஞ்ச அருள் செயல்களை எல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பாக்குறோம். ஞான சம்பந்த பெருமான் வந்து பூம்பாவைய எழுப்புறது, அவ இப்ப உயிரோட இருந்தா எப்படி வளர்ந்துருப்பாளோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியோட அவ வர்றது, அவளுடைய சாம்பலே பெண்ணாச்சு. அதுக்கு அடுத்தபடியா திரு மருகல்ல பாம்பு கடிச்சு இறந்தவனை எழுப்புனது, திங்களூர்ல அப்பர் சுவாமிகள் வந்து அப்பூதியடிகள் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாம்பு கடித்து இறந்த மூத்த திருநாவுக்கரச பதிகம்பாடி எழுப்புனது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து முதலையுண்ட பாலனை எழுப்புனது, அப்புறம் ஒன்பதாம் திருமுறையை எடுத்துக்கிட்டோம்னா திருமாளிகை தேவர் என்ன செய்தான்னு பார்த்தோம். அந்த பூஜைக்கு போகும்போது வெளியில வந்த பிணத்தை எழுப்பி நீ போ அப்படின்னு சொன்னாருன்னு பாக்குறோம் இல்லையா, அது போல அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து திருமூல தேவ நாயனார் வந்து அந்த சுந்தரநாதராக கைலாயத்துல இருந்து வந்த அவர் தன்னுடைய உடம்ப ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு தன்னுடைய ஆன்மாவை இந்த மூலன் என்ற இடையனோட உடம்புக்குள்ள செலுத்தி இந்த பசுக்களுக்கு எல்லாம் ஆறுதல் கொடுக்கணும்னு இருக்கிறதும், அப்புறம் மாலையில பசுக்களை கொண்டு அந்த இடம் சேர்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் வந்து மறுநாள் வந்து பார்க்கும்போது அவரோட உடம்பு அங்க இல்லை, அதனால அவர் மூலனோட உடம்புலயே இருந்தாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறந்த மூலனை எழுப்பி அனுப்பினார் இல்லையா, அதெல்லாமே வந்து இறைவனுடைய அருட்செயல்கள் அருளாளர்களை கொண்டு, அதனால அவரை வழிபட்டால் நிச்சயமாக எல்லோருமே காக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக தாயினும் நல்ல தலைவன் என்று அடியார் போற்றி சேர்ப்பார். நிறைய இடத்துல வருது அவர் தாயை விட நம்ம மேல ரொம்ப கனிவாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி. அடுத்து அவர் என்ன பண்றார், சங்கரான்னு சொல்லியாச்சு. சங்கரன் அப்படின்னா நன்மையை செய்பவர், எல்லாருக்கும் நன்மை தான் செய்யறார். இப்போ உன்னுடைய புலித்தோல் ஆடை, அதுவும் உன்னோட தூக்கிய திருவடியும் பார்க்காம பெண்ணுக்கு வந்து கை வளையல் எல்லாம் கலண்டு வருதுன்னு தாய் சொல்றாங்க, செவிலித்தாய். அப்படின்னா உயிர் வந்து இறைவனை நினைக்கலைன்னா வாட்டம் உறும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக அதற்கு எங்களை ஆளுடை ஈசனேயோ இளமுலை முகம் நெக முயங்கி நின் பொற்பங்கையும் புறைமுக நோக்கி நோக்கி பனிமதி நிலவதன் மேல் படர செங்கையல் புரை கண்ணிமார்கள் முன்னே திருச்சிற்றம்பலம் உடனே புகுந்து அங்குள பணி செய் பல செய்து நாளும் அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாமே அப்படிங்கிறார். எங்களை அடிமையாக கொண்ட ஈசனே சிற்றம்பலத்துக்கு வந்து உன்னோட புகுந்து உனக்கு குற்றவேலை நாள்தோறும் செய்து உன்னோட அருள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த உலகத்துல பலகாலம் இருக்கலாம், அது கிட்டலைன்னா அது இயலாது, இருக்க இயலாது என்று மிக அழகாக சொல்லுகிறார். அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாம் என்று அமரர்கள் தலைவனும் அயனும் மாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏத்துகின்றார் இன்னும் எங்கள் கூத்தை. மருள்படு மழலை மென் மொழி உமையாள் கணவனை வல்வினை ஆட்டியேன் நான் அருள் பெற அமலர் அமலரும் நெஞ்சம் ஆவா ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. சிவபெருமானுடைய அருள் கிட்டியாச்சுன்னா இந்த உலகத்துல பலகாலம் இருக்கலான்ட்டு இந்திரனும் அதான் அமரர்கள் தலைவன் அயன் மால் பிரம்மனும் விஷ்ணுவும் நினைந்து இன்னும் பூத்த பெருமானை துதித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமானை அடைவதற்கு நானும் எப்படி இருக்கேன், தீவினைய உடையவனா இருக்கிறேன். அப்ப என்னுடைய ஆசை எவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கு, நான் இந்த ஆசையை நினைத்தால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏக்கம் போல அந்த பாடலில் சொல்லி ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. ஆசையை முதல்ல விட்டுறணும், முதல்ல விட வேண்டியதே என்னதுதான், ஆசைதான். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தம் அமைங்கிறது திருமந்திரம். அதனால மிக அழகாக ஆசையை அளவுபடுத்தி யாரால வைக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அழகாக திருக்கூத்தை பொன்னம்பலத்தில் நிகழ்த்தக்கூடிய பெருமான் அவரை வந்து எல்லாருமே வந்து வழிபடுகின்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அந்த பெருமானை மாசிலா மறைபல ஓது நாவன் வன் புருடோத்தமன் கண்டு உரைத்த புருஷோத்தமனாகிய அவர் பாடிய அந்த வாசக மலர்கள் கொண்டு ஏத்த வல்லார் அப்படின்னு அந்த 10 பாடல்களையும் யாரு பாடினார்களோ அவர்கள் மலைமகள் கணவனை அனைவர் தாமே சிவபெருமானை அடைவார்கள் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்த பதிகத்திலையும் வானவர் அதுவும் செவிலி கூற்றாத்தான் வந்திருக்கு. சரி, அதுல என்ன சொல்ற, வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார்தான், இதெல்லாம் நம்ம பிரதோஷத்துக்கு படிக்கலாம், நாளைக்கு பிரதோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது தேவர்கள் வேண்டியதுனால என்ன செஞ்சாரு இறைவன் நஞ்சை உண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எல்லாம் சரி, ஆனா என்ன மட்டும் கண்டுக்க மாட்டக்கார், என் துன்பத்தை போக்காத மாதிரி அவர் நாடகம் நடிக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்த பாடல்ல ஆடுற கரிய பாம்பு பெற பசிய கொன்றை பூமாலை எல்லாத்தையும் அணிஞ்சு சூடி கொண்டு வருகின்றார். அவரை பார்த்த உடனே என்னுடைய வளைகள்லாம் நெகிழ்கின்றது. அவரு கூத்தாடிட்டு வரும்போது பக்கத்துல கூட நின்னு அவர் கூத்த கூட பார்க்க முடியல, ஆடி வரும் போது அருகே நிற்கவுமே ஒட்டாரே தெல்லை சிற்றம்பலவர்னு சொல்ற, பக்கத்துல நின்று கூத்த பார்க்க கூட விட மாட்டேங்குது. இதெல்லாம் ஏக்கம், தலைவியோட ஏக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒட்டாவகை அவுணர் முப்புறங்கள் ஓரம்பால் பட்டாங்கடல் விழுங்க எய்துகந்த பண்பினார், பொருந்தாத பகைமை உணர்வுடைய அந்த முப்புறங்களை உடைய அசுரர்கள் ஒரு அம்பு எடுத்தாரு, ஆனாலும் சிரித்துத்தான் எரித்தாரு அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் என்னுடைய கையின் வளைகளை எல்லாம் கொள்ளுகின்றார், அந்த அளவுக்கு அடியேனே ஆட்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றார். அவரை நினைத்து நான் மெலிந்து கொண்டே போகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆனே இவை படுவார் ஐயம் கொலை வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார், நற்குணங்கள் உள்ள யாராவது இவருடைய இந்த மாதிரி குணங்கள் தோண்ட யாரால நிக்க முடியும் அப்படின்னு அதுல சொல்லிட்டு அவர் புருவத்தை உயர்த்தி அந்த பிரம்ம கபாலத்துல நம்மளுடைய அறியாமையை புறம் போடுங்கன்னு சொல்றார். ஆக மிக அழகாக அதனை சொல்லி எனக்கு ஒரு நோயை கொடுத்துட்டாரு, ஆனா அந்த நோய் தீரக்கூடிய பரிகாரத்தை செய்யல, அதனால யாராவது என்னை வந்து பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பாடல்ல, ஏன்னா தீரா நோய் செய்வாரேன்றிருக்கான சுவாமி வந்து தீரா நோய் தீர்த்தருள வல்லான், பிறவி நோய் பிறவி பிணி அதையே தீர்ப்பவர் அவர்தான். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அவரை பற்றி சொல்லி அவர் வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். அதற்கும் அடுத்த பாடல்ல ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பதால் ஏங்கிறது இகழ்ச்சி குறிப்பாக விட்டுட்டு இவர் தான் யாருக்கு, தேவர்களுக்கும் மேம்பட்டவர், தாய் இவரே எல்லோருக்கும் தந்தையும் என்பதால் இவர் தான் தாயாகவும் தந்தையாகவும் எல்லா உயிருக்கும் இருக்கின்றார். அடுத்து தேய் மதியத்தை சூடிக்கொண்டு இருக்கின்றார், அவரை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அவரை அடைய முடியும் என்று அந்த பாடலின் கருத்து முடிகின்றது. ஆவா இவர்தம் திருவடி கொண்டு அந்தகன் தன் மூவா உடல் அவிய கொன்றுகந்த முக்கண்ணர் அப்படின்னு சொல்றார். தில்லை எப்படி இருக்கான்னா தேவான் மறைவையிலும் தில்லை சிற்றம் பலவர், அங்க நல்ல வேதங்கள் எப்போது ஒலித்துக் கொண்டே இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாராம், முக்கண்களுடைய மூர்த்தியாக அவர் இருக்கின்றார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னுடைய திருவடிகளால காலனுடைய மூப்படையாத உடலை அழியுமாறு அவனை கொன்றார் அப்படின்னு சொல்லி, அவர் என்னை துன்புறுத்துவாரா என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி வினவுதல் மாதிரி அந்த பாடல் அமைது. என்னை வழிவார் ஆர் என்று இலங்கையர்கோன் மண்ணு முடிகள் நெறித்த மணவாளன், என்னை விட யாரா வலிமையா இருக்க, என்னை யாரால அடக்க முடியாது, ஆணவத்தோட அடையாளம் ராவணன், அவனை என்ன செஞ்சாரு அவனுடைய முடிகள் எல்லாம் நெறித்தவர். சரி, இவரை மாதிரி வேற யாராவது இந்த காலத்துல இருக்காங்களான்னு கேட்டா இல்லை. சரி, அடுத்து மிக அழகாக முத்தர் முதுபகலே வந்து எந்தன் இல் புகுந்து பத்தர் பலியிடுக என்று எங்கும் பார்க்கின்றார். முத்தர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர், அவருடைய எண் குணங்கள்ல ஒன்று வந்து இயல்பாகவே பாசங்கள் நமக்கு இருந்து நீங்குது, அவருக்கு இயல்பாகவே இல்லை. அதனால அத அழக அந்த இடத்துல சொல்லி அவரை வந்து அடையாளம் கண்டு அவர் என்னை நோக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாம் என்று மார்காழி ஈந்து மலரோனை நிந்தித்து சேக்காதலிதோறும் தில்லை சிற்றம்பலவர் ஊர்க்கே வந்தன் வழிகள் கொள்வாரோ ஒன்னுதலீர் அப்படின்னு கேக்குறாரு. காலை வாகனத்துல வாராரு. அதற்கு அடுத்தபடியா என்ன செய்யறாரு, திருமாலுக்கு சக்கராயுதத்தை அவர் தான் கொடுக்கிறாரு. நீ மதிக்காதனால உனக்கு அருள் செய்யல அப்படின்னு சொல்லி பிரம்மனை பழித்து அவனுடைய தலையை கிள்ளி எடுத்தார். அவர் என்னை வருத்துவாரா இல்லை என்னை காப்பாராங்கிற மாதிரி அந்த பாடலும் அமைந்து ஒண்ணுதலி காரணமா உம்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை ருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டாங்கு இனிதாய் இருப்பாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாடலை நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானை பார்த்து தலைவியோட கூற்றாக புருஷோத்தமன் பாடின இந்த பாட்டை யாரு நன்கு உணர்ந்து ஆடி பாடுகின்றார்களோ அவங்கள இந்த உலகத்துல எல்லாரும் மதிப்பார்கள், மறுமையில் அவங்க சிவலோகத்துல மகிழ்வாக இருப்பார்கள் என்று மிக அழகாக அந்த தலைவனும் தலைவியுமாக ஆன்மாவும் சிவமும் எப்படி இந்த ஆன்மா சிவத்துல தான் போய் ஒன்ற போகுதுங்கிறதுனால அந்த அகத்துறையில பதிகப்பாடி நமக்கு தந்திருக்கிறான்னு பார்த்தோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் பழம் பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம்,

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோர்கள்.
3: திருத்திருத்தியும் திரு வேட்டைக்குடியும் பதிகைகள் 74.
4: மின்னுமே கண்கள் கொடி தெழுந்தருவி வெளிவழ

கவரி மாலை மண் கொண்டு படிக்கிறீ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், ஏனாதிநாத நாயனார் புராணம்.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம். தலைப்பு: மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்துடுமாள் இவன் என்ன மன நினைவு. ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தனு பேச எஞ்ஞாற்று கொள் சாவது.
2: அற்புதமான பாடல். அந்த சென்ற பாடல்ல இன்னொரு செய்தி, பிள்ளையின் பிரதெய்வம் உன்னை எல்லாத்தையும் கொடுத்தமனை என்று சொன்னார் இல்லையா. நாம சிவமே செல்வம், சிவமே முக்தி, சென்றதாம் சிறுதெய்வம் சேவோம் உள்ளும் சுவர்மான் திருடியே சேரப்பட்டோம். பொதுநீக்கி தனிமனையே வல்லோர்க்கென்று பெருந்துணையை என்ற எம்பராவி திருமுறை வாக்குகளே சிறமேற்கொண்டு சிவபெருமானையே முழுமுதற் கடவுளாக கொண்டு வாழ்கின்றோம். நம்முடைய உறுதிமொழியில் கூட இது ஒரு முக்கியமான ஒரு விதியாக நாம் அதை சேர்த்திருக்கிறோம். நம்பி பெருமான் திருவுருளினால இல்லையா, எந்த ஒரு சூழலிலும் சிவத்தை தவிர இன்னொரு தெய்வத்தை நாம கடவுளையும் நம்ம நினைச்சுப்போம். மாணிக்கவாசகர் சரி அப்படிப்பட்டவங்க நம்ம பார்த்தா நம்ம எப்படி நினைக்கணும்? சார் வர்றா உங்க வாழ்க்கையில் பெருமாள் விஷ்ணு வர மாட்டீங்களா, அகிரா கும்பிட மாட்டீங்களா, அகிப்பரை வணங்க மாட்டீங்களா, அவரை வணங்க மாட்டீங்களா, மாறி திருச்சி திருவாட்டிக்கு போறீங்க, திருச்சாப்பள்ளி சமயம் வரப்படுது இல்லையா, கங்கனாவரை பார்த்து இல்லையா, இல்லை கேட்பாங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது உங்க மனம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பாம்பை பார்த்தா என்ன நினைப்பீங்க, திடீர்னு இந்த இடத்துல ஒரு 8 அடி நீள பாம்பு இருக்கு, அப்படியே அப்படியே விளையாடுவீங்களா திருச்சி ஓடிய வீடு சுற்றில் வாழறவும் அஞ்சேன். நல்ல பாம்பு, சாதாரண பாம்பிலும் நல்ல பாம்பு, அதை பார்த்தாலும் என்கிட்ட வந்து என்ன பொய்யதம் மெய்யும் அஞ்சேன். ரொம்ப அற்புதமான பொய்யதம் மெய்யுனா பொய்யன் எதை மெய்யா நடப்பா, பொய்யதான் அவன் மெய்யா நடப்பான், அவன் கொடுத்தான். மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. தர்மியாக புரியன் சொன்ன தர்மியாக குறிப்பிட்ட சிவபக சாத்த சொல்லுவார், இந்த உலகம் எல்லாமே உனக்கு மெய்யா தோன்றி எப்பா அது பொய்யா சொன்னான், பொய்யதான் மெய்யும் அப்படி கவனம். கற்றைவா சடையந்தங்கள் கண்ணுகள் பாதம் மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டனே நிறைந்தா, கற்றிலாத அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சும். பாம்ப பார்த்தா நீங்க எப்படி ஓட்ட எடுக்கணுமோ சொல்ற, பாம்ப பார்த்தா கூட ஓடாதப்பா, அது ஆன்மாத்துக்கு பாதிக்காது, உன் சிவபக்திக்கு இடையும் செய்யாது. ஆனா சிவருமானத்தவன் இன்னொரு தெய்வம் இருக்குன்னு ஒருத்தான் பத்தியா, அவனை பார்த்தா நீ பாம்ப பார்த்த மாதிரி 10 மடங்கு பயப்படும். அனுபவித்து சொல்றோம், நாம இந்த அனுபவத்தை சொல்றோம். திருச்செந்தூர் பாத யாத்திரை போய், திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கும் பொழுது 20 வயசு இருக்கும், காலேஜ் படிக்கும் போது தேதியா, இந்த மணிக்கவசங்களுடைய இந்த வாக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல வந்து அனுபவத்தில் அப்படியே வந்து சேர்த்து 12 அடி நீள பாம்பு வயல் ஃபுல்லா வயல்கள், இந்த வயல் இந்த பக்கத்துலேருந்து அப்படியே வேகமாக கொஞ்சம் நினைச்சு எல்லாம் நின்றுட்டோம், அப்படியே குழந்தை நினைச்சு அப்படியே போயிடுச்சு. சிவசிவா முருகா முருகா எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஹோட்டலில் பரிமாறுறது இப்படியெல்லாம் பாத யாத்திரை பண்ணாதான் முருகர் அருள் பண்ணாரா உங்களுக்குலாம் அப்படிங்கிற சாப்பாடு பூரி வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் தேவையில்லை சாமி, எங்க அங்கே அது நடக்கு இங்கே நடக்கு, சாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அப்படிங்களா? மற்றும் ஒரு தெய்வம்னா சில பேர் தெய்வமே இல்லாதன்னு அப்படிப்பட்டாங்க. நீ பாருங்க இந்த சாமி தான் அவங்களுக்கு நினைக்கவே வர மாட்டேன், இதெல்லாம் நீ வரணும் கஷ்டப்படவே மாட்டேன், குளிக்கவே வேண்டாம் எங்க சாமியை கூப்பிட, இங்கே உள்ள கஷ்டம் நடந்து வரை யாரால பிரச்சனை நமக்கு. பாம்பு அது பாட்டு வந்துட்டு அவ்வளவு விஷத்தை வச்சிருந்தாலும் அது போயிடுச்சு, அதால நான் வழிபாட்டுக்கு ஒரு துளியும் இடையூறு. நல்ல பாம்பாங்க, அந்த நல்ல பாம்போட விஷயத்த நாக்குல வச்சுட்டு செலவாகலாம், அதை பார்த்து ஒரே தீர்ந்து பாம்பு நம்மளுக்கு எடுக்கல, நம்மளை எதுவும் தசை திருப்பல, அது பாட்டு போயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி பேசுறது ஆமா நம்ம ஏன் பாதுகாத்துக்கலாம் கஷ்டப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இப்பெல்லாம் பாதுகாத்துருப்போம் அவசியம் சொல்லு சரிதானே, அவங்க அவங்க அவங்க கோயிலுக்குலாம் வந்து குளிக்காமலே போலாமாமே, இதோட சொல்ல காலை இருந்து குடிச்சாதான் சாப்பிடும் இப்படி ரொம்ப பண்றான். 15 நாள் வேற குடிச்சிட்டு குடிச்சு சாப்பிடுமா கேட்ட வேற எதுவும் மற்ற தவறுகள்லாம் செய்யக்கூடாது, அந்த நல்லா இருக்க எடுத்து தெய்வம் மற்றவோ தெய்வம் உண்டனேன்னு நினைந்த கற்றில்லாத அவரை கண்ட மூடன் கல்வி அறிவே இல்லாத முட்டா, அவனை பார்த்தா எனக்கு பயமா இருந்திருந்தாரு, இந்த அம்மா தான் அவன் இருக்கிறோம். பாம்பு பார்த்தா பாம்பு கூட கூட இருந்துருந்தேன், அவங்களோட இருந்தாருங்க 5 பாம்போட கூட இருந்துடலாம், இந்த மாதிரி ஒரு 5 ஆள் கூட இருக்க முடியும், 5 பாம்போட சிவசிவான் இருந்தா அது வந்து என்ன இடையில் கொண்டாங்க, ஆனா இவன் முன்னாடி நான் உட்காந்து சிவசிவான் உட்கார முடியுமா உட்கார, அவ்வளவு ஆபத்து. மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டா நினைத்தான். இப்ப நல்ல திருக்கூட்டத்திலே இந்த நிகழ்வு நடக்கலையா, கற்பு நெறியில சிவமே செல்வன வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த கற்பு நெறிக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி ஒருத்தர் தவறு செய்தார், அவரை நம்ம கூட்டத்தை விட்டு விலக்கி வைத்தோம், அவருக்கு ஆதரவாக சென்றவங்களும் கற்பு நெறியை இழந்து சென்றவர்கள் தான். கற்பு போன மாதிரி ஒரு பெண் எப்பேற்பட்ட ஒரு ஆடவன அழகிய ஆடவனாக தான் தன் கணவனை தவிர மற்றவனை ஏற்று பாருங்க, கற்புடைய பெண்ணுக்கு ஒரு கணக்கு அதுபோல நமக்கு ஒரே தெய்வம் சுவாமி தான், அப்படி வாழணும் ரொம்ப முக்கியமானது. அதனால முக்கியமான விஷயங்களை முதல்ல சொல்லிட்டே வர்றார் சுவாமி, இதையெல்லாம் நீ கேட்டாதான் நீ என்னுடைய அடுத்த பாடலு கேட்கற தகுதி உண்டு அப்படின்னு, இதெல்லாம் நீ தயார்னா இது இல்லைன்னா உத்தமன் அத்தன் உடையா அடியே இணைந்து உருகி இணைந்து உருகுவேன், யார் உத்தமன் அத்தன் என்னுடைய தந்தை என்னை உடைய என்னுடைய யஜமான அவருடைய திருவடியே நினைந்து நினைந்து நினைந்து நினைந்து உருகுவேன். ஞாபகம் இருக்கா திருப்பெருந்துறை தீர்த்தத்துல கேள்வி கேட்டேன், நீராய் உருக்கி என்ன ஆகிறாய் என்றானே, யாரெல்லாம் இருந்தீங்க என்னப்பா கைத்துக்கு அடியாது அதை கேட்க அடியாது, நீங்க யாரும் வாய்ப்பு அந்த அடியாது விஷயத்தானே அதெல்லாம் சொல்லியாச்சு, யார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சா, நீராய் உருக்கி அப்ப தெரியாதவங்க யாரெல்லாம் தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இந்த சொல்ல வர விஷயம் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அம்மா ரொம்ப சொல்லியிருக்கீங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களாவே இருந்துங்க எல்லாம் அப்படி சொல்லியிருக்கு தரா, யாரும் அடக்கி வைக்கிறது இல்லை ப்ராட்காஸ்டிங் தான் தரா, திருமணம் தெரிஞ்சு பேசிக்கிட்டு தான் நம்ம சிந்திக்கிறீங்கன்னு தெரியும், ஒரு விஷயத்த சின்ன விஷயத்து வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி கேட்டதை வந்து சிந்திக்கிறீங்கன்னு அப்படின்றது மகிழ்ச்சி, இன்னும் கேட்காத அடியார்கள் அவங்களுக்கு ஆச்சு. திருவாசகத்துல ஒரு வரி வருது, நீராய் உருக்கி என் ஆழ்வீராய் நின்றானே சொல்றாங்க, நீராய் உருக்கி என் ஆழ்வீராய் நின்றானே, இந்த இடத்துல நினைந்து உருகிறார் மாணிக்கராஜ சுவாமி, உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி. இப்ப நமக்கு நெய் இருக்குது, நல்ல நெய் சாப்பிடணும்னா அந்த நெய்யை உருக்கி தான் சாப்பிடணும், நெய்யை உருக்கணும் அப்படின்னா பயன் நெய்யிக்கா உருக்கிறவரு தான் இன்பம் பேராளம் சுரக்குது, இன்பம் ஆனந்த கடல்ல மூழ்கி திளைக்குது, இது உருகு. இப்ப இந்த உருகிறது என்ன என்ன எது சொல்ல வர்றாரு, இந்த வாக்கத்தை சொல்லியிருக்க அதுக்கு பொருள் இதுதான், நீராய் உருக்கி என்ன ஆறுகிறாய் என்றார், தன்னை சுவாமி நீராக உருக்கி வச்சிருக்கிறார். இது நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது மனதுல, கேட்காத அதிகாரத்துக்கு தான் அந்த கேள்வி. ஒரு சிந்தனைக்கு நீராய் உருக்கிய நாள் சாமி வந்து நம்மளை நீராக உருக்கிறார். உருக்கிறது உருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அது என்ன தெரியுது? கொஞ்சம் கஷ்டம்தான். சூக்ஷ்மமான பொருள் உங்க மனதுல என்ன தோணுது மட்டும் சொல்லும். உருக்கிறார் அப்படிய உங்களுக்கு சொல்லும். அதே மாதிரி அசுத்தங்கள் வெளியே, அசுத்தங்கள் வெளியேதான் கிட்டத்தட்ட அது கொஞ்சம் பொருளோட ஒன்றி வருது. இப்ப நாம நீராய் உருக்கி என்று சொல்லும் பொழுது உருகுதல் அப்படின்னு நம்ம என்ன அர்த்தம்? நாம வந்து தண்ணியை தானே உருக்க முடியும், நெய்யை தானே உருக்க முடியும் இல்லையா? இப்போ உங்களை நினைக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறோம்? நம்ம தண்ணீரா நினைக்கிறோம் இல்லைன்னா நெய்யா நினைச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு திரவ பொருளை உருக்குற மாதிரி சாமி உருக்கிறார். ஆனா பொருள் கொஞ்சம் வேறங்க என்ன அர்த்தம் தான் பொருள் இப்படியே சொல்லிடுறேன். எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ இந்த வீட்டில் கேட்டு நல்ல புத்தம்பிக்கும் கேட்டு அந்த கேட்டில் பெயிண்ட் எதுவுமே அடிக்கலை. முதல்ல இருக்கிற பிளேஸ் அன்னைக்கு பெயிண்ட்லாம் அடிக்கலை. வீட்டுக்கு வரோம், நல்லா சூப்பராக புதுசாக இருக்கு. ஒரு 5 மாதம் கழித்து வர்றோம், கொஞ்சம் கீழே விட்டுருக்கு. 1 வருஷம் கழித்து அதை விட்டுக்கு வரோம், பாதி கேட்டை காணும் கீழே. இன்னொரு 1 வருஷம் கழித்து வரோம், கேட்டு ஃபுல்லாக கீழே ஒன்றுமே இல்லை, அது மேலே பேரளவு இருக்கு. என்னங்க எப்படி ஆயிடுச்சு கேட்டு? என்னங்க மழை தண்ணி அப்படியே அது அரிச்சிருச்சுங்க. எதிரன் தனக்கு இரும்புண்ட நீரை சொல்லுவார் கலைஞர் அதிகாரத்தில். நீர் எதை சாப்பிடும்? இரும்ப சாப்பிடும். நீராய் உருக்கினா நீர் வந்து சேருமா? இரும்பு நம்ம இரும்பு கல் மனம் செவி இந்த தீனைங்கிறதுல நம்மலாம் நீரா நீரா இருந்தா அவர் அவர்களால ரொம்ப வசதியா ஈஸியா இருக்கு. உள்ள கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்மளாம். நாம நீரா இருந்துட்டோம்னா ரொம்ப சிம்பிள், உடனே நீராவி வச்சுக்கிட்டு வர்றது. நீராவியான நிழலையை போற்றி, நேர்வார் ஒருவரையும் இல்லாயை போற்றி. எல்லாருக்கும் அவங்க மனசுல நம்ம நல்லவங்க என்ன இருக்கு? எல்லாரும் நம்மளை நெய்யாவும் நீராவும் கஷ்டம் பண்ணிக்கிட்டோம். மறுக்க சாயம் சொல்லலாம்ப்பா, இரும்பு மடம்ப்பா. இருந்தையே எப்படி அந்த நீர் இல்லாம ஆகுதோ அத மாதிரிதான் நீராய் உருக்கிய நாவிராய் என்ற நான் இருந்தே இல்லாம போயிருந்தேன். கல்லான அந்த மனம், அந்த மனத்தையே இறைவருடைய நீர் அவருடைய அருள் வந்ததுன்னா அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு உருக்கி உருக்கி உருக்கி உருக்கி நீ இதே இல்லாம போயிருச்சு. இரும்ப நெருப்புல உருக்குனா கூட அந்த உருகி போன இரும்பு இருக்கும், அது காஞ்சிதான் இறுகி போயிடும். ஆனா நீர்ல மாட்டுச்சுன்னா இருக்கிற தெரியாம போயிடும். இரும்பு உண்ட நீரை நீராய் உருக்கிய ஆவிராய் எல்லாம் போச்சு. இப்ப இரும்பு மனம் ஆணவ மரம் எல்லாம் போச்சு, அகங்காரம் எல்லாம் போச்சு, மலை மறைப்பு மாயை எல்லாம் போச்சு. அப்ப உங்க இனிமேல ஒண்ணுமே கிடையாது. நீராய் உருக்கிட்டார் என் ஆவிராய் நட்பின் உயிர்பீரா. நான் பட்டதுக்குரிய ஒரே பொருள் நீதான்ப்பா. இரும்போட கலந்துருந்த அந்த இரும்பு எடுத்து இப்போ உன்னோட உயிருக்கு உயிரா நான் அங்கு அறிவியல் அருளால் நன்னி அம்மையோடு அப்பன் ஆகி அறிக்கறியோ அந்த சாமியல் அதான் உருகுதல் நீராய் உருக்கி வச்சிருக்க சாமி. அதுக்குதான் உத்தமன் அத்தன் உடையாரடியே நினைந்து உருகி நினைந்து நினைந்துட்டு உருகிட்டுக்கிறான். உருக்கிறார் பெருமாள். மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட மத்தம்னா பித்தன், உண்மத்தன்னு பெரு உண்மத்தன்னா பித்தன் பித்தனாயிரம். சாமியோட வழிபாடு பண்றவங்கெல்லாம் மற்றவங்களை உலகத்தார் கண்களுக்கு அப்படிதான் தெரிவாங்க. சகம் பேய் என்று தம்மை சிரிப்போம் மனிதர்களை சொல்லுவார். ஏன்னா பேயா என்ன வந்துச்சு? இங்க நிறைய ஆண்டிகள் இருக்காங்க. இந்த பெருந்து ஐயா சொன்னாங்க, நம்மளாம் போய்கிட்டு இருந்தோம் பரவாயில்ல, நிறைய ஆண்டிகள் இருக்காங்க. இந்த ஆண்டி டிவிஎஸ்ல ஏஜிஎம்மா இருக்கு, அந்த ஆண்டி ஐபிஎம்ல ப்ராஜெக்ட் பார்க்குறாரு, இந்த ஆண்டி வியட்நாம்ல வேலை பார்க்கணும், இந்த ஆண்டி பெரிய பிசினஸ் மேன், இந்த ஆண்டி சைவம் தாட்டம் வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டியும் ஒரு இடத்துல இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டி இந்த கை கெடுத்தாலே போட்டுருவாங்க நம்ம கையில தச்சுக்காது. அல்சு சிவாலயத்தில் நடக்குது. சிவராத்திரி அன்னைக்கு தவம் நிறைய தியானம் பண்ணிட்டு இருந்தேன், நெருக்கடி தாமம் இப்படி கிடக்கிறா இருக்கும். கையில முன்னாடி 5 ரூபா 10 ரூபாலாம் கிடக்குது, பிச்சை போட்டு போயிட்டாங்க. நமக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான் போல் இருக்கு. இந்த மாதிரி 3 வேளை சாப்பிட்டுருந்தேன், இல்லை அப்போ 28 வயசு இருக்கும். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்கே தானே இருக்காரு, இவனுக்கே பிச்சை போடணும்னு பல பேர் நினைக்காம இருப்பாங்க. அன்னும் சொல்லி இந்த வேடத்தை பார்க்கணும்னா சாப்பிட வழியில்லாமல் நெருக்கடியாக கிடக்கு. மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மனநவில் ஒத்தனை ஒத்தனை சொல்லிட, ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தனை பேச எங்கள் சாவுதுவே. ஊர் ஊரா திரி நம்ம திருப்பூர்களை திரிந்தோம்னா அப்ப என்ன சொல்றாங்க, தத்தம் மனத்தனை பேச ஒருத்தன் ஆண்டின்றான் ஒருத்தன் போண்டின்றான். இன்னும் சில வந்து கொட்டைகளை போட்டு வந்தாங்க பாருங்கடா, கொட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு போதுங்க பாரு அதிகமா பண்டா. இவரே நமக்கு பண்டாரமான இடங்களில் என்ன சொல்லுவார், இந்த உத்தரவாதம் வங்கிக்கு ஐயா போய் வழி கேட்கிறாரு, வேடத்தை பார்த்தவொடனே சிரிக்குதுங்க காலேஜ் பொண்ணுங்க. இங்கே ஏதோ இந்த நகைச்சுவை காட்சியை பார்த்த மாதிரி உத்தரவாதம் வங்கி எப்படி போகணுங்கிற எல்லா பொண்ணுங்களும் சிரிக்கிறாங்க அவரை பார்த்து.
3: என்ன புரியல,
2: நம்ம எதுவும் நகைச்சுவை எதுவும் பண்ணாமா எல்லாம் பஸ்ல உள்ளதை பார்த்துக்காங்க, எதுவும் குட்டை எப்படி இருக்கு. அது இப்போ என்ன அர்த்தம், ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்த மனத்தானே பேச அவன் மனசை தோணத சொல்லிட்டு தான் இருப்பான். இப்போ என்னோட ஐயா வேலை பார்க்குறேன், எங்கள் ஆஃபீஸில் அடையும் வெளியூர் போனோன்னு என்ன பேசுவாங்க அவருக்கு தெரியும். அவர் புகையில போய் குடியிருப்பார், அவர் சாப்பாடு அவரே செஞ்சுப்பார், அவர் வந்து சாதுக்களோடயே சுற்றுவார். இல்லாமல் அவங்களுக்கு மனத்தில் பேசுனதை பேசிக்கிட்டே இருக்க தத்த மனத்தானே பேசிட்டேன், உண்மை என்னன்னே தெரியாது. சரி ஐயா, வீட்டுக்கு கிரக பிரச்சனை சொந்தக்காரங்க அப்படின்னா இவருக்கு வந்து கோயிலும் வேலையும் மட்டும்தான் தெரியும், வேலைக்கு போவார் மற்ற நேரம்லாம் கோயில் கோயிலே இருக்கும். வேற எங்கேயுமே அது சொந்தக்காரங்க ஒன்றும் மதிக்க மாட்டதோ எங்கே எங்கள் விழாக்கு வர்றதில்லை. ஏன்னா அவர் அதே நம்ம உறவுக்காரர் ஒருத்தர் முத்து சீவிய விழா அன்னைக்கு கிரக பிரச்சனை வச்சுருந்தார், மத்தியானம் போயிட்டு 5 நிமிஷத்தில் அடியேன் சொல்லிட்டு வந்துட்டேன், அதை மாதிரி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னார். காலையில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் அடியாரோட இந்த பக்தர்களோட சேர்ந்துக்கிட்டு சிவபக்தியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ காலம் இதே பண்ணிட்டு இருக்க போறீங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் கடைசி காலத்தில் பண்ணணும், இப்போ வேலை பார்த்தா கடைசி காலத்தை ஒழுங்காக பக்தி பண்ணி, இப்போ பக்தி பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசி காலத்துக்கு வேலை பார்க்க வேண்டிய சூழல் வந்துடும். உங்களுடைய அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஞான உபதேசம் அஞ்ஞான ஹயர் படிச்சதுக்கு இந்த மாதிரி அஞ்ஞான உபதேசம் எங்கே போனாலும் நமக்கு கிடைக்கும். எப்படியெல்லாம் மக்கள் மாற்றலாம், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம சாமி பெருமை நினைச்சு பேசிக்கிட்டே இருப்போம். உத்தரவாதம்னா சாமி பெருமையை பேசணும், திருப்பத்து விளை இறைவத்து நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மலையா நடி வாழ்க என்று சொல்லுவோம், ஆரூரா ஐயாரான்னு சொல்லுவோம். ஏன் மன சொல்ல எஞ்ஞான்றுகோள் சாவதுவே. சாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய தற்போதம் என்னுடைய ஜீவபோதம் என்னைக்கு இறக்குது, ஒருத்தான வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா இன்னும் சிவபோதம் இருக்கு. அந்த ஜீவபூதம் போய் சிவபூதம் முழுமையாக வாங்க அப்படின்னு தான் படத்தை போல அவருடைய கைக்கு தலையில் படுத்திருப்பார். இப்போ ரெண்டு பெண்கள் பெண்மணிகள் என்னுடைய போவான், எங்க பாருங்க ஞானி, இது ஞானியா ஞானின்னு எதுக்கு தலையான கைக்கு கையாலே தலையில வச்சுக்கிறார். பட்டத்தார் சொல்ற சரி தான், ஞானிக்குதான் கையை வச்சுக்கிறார் சொன்னது கேட்டால் அவன் உண்மையிலே ஞானி, அவர் உண்மையிலேயே ஞானியா நான் பேசுறது காலையில் இருந்துருக்கூடாது, எங்கன்னு பட்டு போட்டு விட்டுருக்கேன். இவர் ஞானியே இல்லை, ஆமா சரியாண்டது போவார். அது மாதிரி இந்த தற்போதம் முழுமையாக இலக்கணம். ஊர் ஊர்ல தெரிந்தவங்க எல்லாரும் பேசுவாங்க, அதெல்லாம் பெருசாக்கிட்டு நாங்க விட்டுறக்கூடாது. எவனா ஒருத்தர் என்னவா பேசுறாங்கிறதுக்காக செகை எடுத்துடலாமா, ஐயா சரியா வச்சு நாடகம் மாட்டான்னு சொன்னா உடனே செகை எடுத்துறதா. எஞ்ஞான்றுகோள் சாவதுவே, நம்ம ஜீவபோதம் அழிஞ்சா அவன் சொல்ற நம்ம காதல் தான். நம்ம தற்போதம் நம்மையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை நம்ம உள்வாங்கி நம்ம இருக்கு, அது ஒரு பெருசா ஜீவபூதம் அழியணும். அடுத்த பாடல், அப்ப இந்த பாடல கிடைக்கிற செய்தி, சுவாமி அடித்திருவடியே நினைந்து நினைந்து உருகணும், மத்த மனத்தோடு எல்லாரும் என்ன திட்டு பிடித்தவனா என்று நினைக்கும் வகையில நாம ஊர் ஊரா சென்று வழிபாடு செய்யணும், அப்படி செய்யும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா நம்ம பொருட்படுத்தக்கூடாது, நம்முடைய தற்போதம் இறக்கணும். அந்த வழிபாடு செய்யறதுலாம் தற்போதம் இறக்கிறதுக்காக தான், அது இறக்கணும், சாகணும், அழியணும்ங்கிறார்.
4: உத்தமன் அத்தன் உடையானடியே நினைந்து உருகே மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மனநினைவு ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும்

0: தக்கன் வேர்வி தகர்த்திண்டு நஞ்சமஞ்சி ஆவ எந்தா என்று அவிழாயிடும் நம்ம வரவரே மூவரெந்தே எம்பிதானுடும் எண்ணி விண் ஆண்டு மண்மேல் தேவன் என்றே இருமாந்து என்ன பாவம் பிரிதவரே.
1: சுவாமிகள் இந்த பாடல்ல தேவர்களை பத்தி சொல்றாரு. சாப முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்துன்று. அவன் வந்து ஒரு அபச்சார வேதிக்கு போனான். தக்ஷன் சிவபெருமானை நிந்தனை செய்து அவரை அவமதிக்கும் பொருட்டு பெரிய அபச்சார வேள்வி செய்தான். அதிலே பங்கேற்று அவிர்வாகம் வந்ததற்காக மாலயனாதி தேவர்கள் எல்லோரும் போனான். யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் அடி வாங்கினாங்க என்பதை திரு உந்தியல மாணிக்கர் சுவாமிகள் விரிவாகவே அருள் செய்திருக்கு. போனாங்க, அவங்க போனது சாவதுக்காகவே தான் போனாங்க. வேள்வி ஒருவன் செய்கின்றானே என்றால் அந்த வேள்வியை வேட்பவனுடைய ஆயுளுக்கு அந்த வேள்வியிலே பங்கு பெறுபவர்களுக்கோ பேர் கிடைக்கும். ஆனால் இந்த வேள்வி வேட்டவனுக்கு தன் ஆயுள் நீங்கி ஆட்டத்தில் கிடைச்சிது. மற்றவர்களுக்கு கடுமையான தண்டனை. இந்த வேள்வியிலே செய்து சாப்பிட்ட ஒரே காரணத்துக்காக 28 கற்பங்கள் இந்திராதி தேவர்கள் சூரபத்தனோட சிறையில மாட்டான். எத்தனை கற்பங்கள்? ஒரு சாப்பாடு தக்ஷன் வேலியில போய் சாப்பிட்டதனால சிவபெருமான அவமதித்து சிவநிந்தனை செய்த சிவ துரோகியோட விழாவிலே கலந்து கொண்டு ஒருபடி உணவு அவங்க சாப்பிட்டதுனால 28 கற்பங்கள் சூரபத்தனால துன்புறுத்தப்பட்டார். இதுதான் காரணம் தேவர்கள் துன்புறுத்தப்பட்டார். இந்திராணியா சூரபத்தனுடைய அரண்மனைக்கு வந்து முன்னாடி தொழில் தண்ணீர் தெளித்து கோலம் போன யாரு? இந்திரனோட மனைவி சசி.
2: 425,000 கோடி வருஷம்
1: இந்திரன் மீன் கூடையை சுமக்கணும். என்ன பணி? அவன் தான் மீன் கூடையை சுமந்துட்டு வரணும். அரக்கங்களுக்காக கொண்டு வரும். என்ன காரணம்? சிவ சிவ அபச்சாரம் செய்வதற்கு துணை போகுது. அதனாலதான் நம்ம இந்த வழிபாட்டுல நம்ம உறுதிமொழி எடுத்தோம் இல்லையா? சிவநிந்தை குண்டிந்தை அடியார் நிந்தை செய்பவர்களோடு எந்த தொடர்பும் எந்த காலத்தில் நாம வச்சுக்கொள்ள மாட்டோம். அதெல்லாம் இதன் வழி வழியில இருந்து இதன் மூலம் தான் திருமுறைகள் வாயிலாக இறைவன் நமக்கு கொடுத்தாங்க. அப்படி போயிட்டோம்னா அவர்களுக்கு துணை போய்விட்டோமே ஆனால் அவங்க வீட்டுல போய் ஒருபடி சோறு எடுத்துட்டோம் தண்ணியை பருகிட்டோம்னா அவங்க செஞ்ச பாவத்தை தக்கன் செஞ்ச பாகம் வந்து இவங்களுக்கு பேசிப்பேன். கேட்டுட்டு கற்போம் சிறையில் வரங்கிறதுல வந்து ஒரு ஞானியினுடைய இல்லத்துல போய் ஒரு நீர் பருகி திருவந்தத்துக்கிட்ட நம்முடைய வினை ஆகணும். தலை சிறந்த ஒரு அடிய வீட்டுல போய் அவங்க எடுத்தோம்னா நாம் செஞ்ச பாவம் நம்மளும் எடுத்துக்கோம். ஒரு பாய் வீட்டுல போய் திருவம் எடுத்தோம்னா அவன் பாவம் நம்ம அவன் தன் பாவத்தை நம்ம பெற்று கொடுத்துருக்கான். அப்பா அந்த வாங்க சாப்பிடும் ரொம்ப கவனமா இருக்கும். சிவபச்சாரம் செய்தது என்பது எந்த ஒரு சூழலும் நான் தொடர்பு வைத்துக் கொள்ள. தக்ஷன் வேலி மூலம் நமக்கு அறிய ஒரு செய்தி. தகர்த்தின்றுனா என்ன? தகர்னா ஆடு. தக்ஷன் வந்து அபச்சார வேலி செய்தான். தன்னுடைய வேள்வியிலே ஒரு ஆட்டினை வைத்து வேள்வி செய்தான். அந்த ஆட்டினையே அபிப்பாகமாக பெற்றாங்க. அவர்கள் அபிப்பாகமாக பெற்றதுனால அது ஆட்டை உண்டதுக்கு சமம் தேவர்கள். அதனால தகர்த்தின்று எதையுமே அவங்க யோசிக்கல. நம்ம செய்யறதெல்லாம் தவறா இருக்கிறதே. தக்ஷனுக்காக 5 நடுங்கி இந்த பாவத்தை அவர்கள் செய்தார். அந்த பாவத்தை செஞ்சதுனால எல்லோரும் வீரபத்ர சுவாமியால தண்டிக்கப்பட்டார்கள். ஓ, உங்களுக்கு சில நேரம் போடலாம், இப்படி அதிகாரிகளாலே இப்பெல்லாம் வழிபாடு பண்றாங்க, அவங்களே இப்படி இப்படி எல்லாம் தப்பு செய்யறாங்க, சாமிக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற என்ன வரல சொல்ல? எவ்வளவு வழிபாடு பண்ற, எப்படி சாமிக்கு சாயங்கால அச்சனே வராங்க, பயம் வராங்க? அப்படி யாராச்சும் இருக்காங்கன்னா அது அந்த தக்ஷன் வெளியில இருந்த கூட்டம். தக்ஷன் பெரிய சொல்புத்தன் தான். அம்மையே தனக்கு மகளா வரணும்னு இறைவனுக்கு வேண்டி வரம் பெற்றான். இறைவன் தனக்கு மருமகனா வரணும்னு அவன் வர வேண்டியிருக்கிறான். அதனால தாட்சாயன் தான் வரலாம். கைலாயன் சென்று சாமி தன்னுடைய பெண்ணாகிய பார்வதி திருமண சிதிகளோட அண்ணன் விண்ணப்பம் செய்கின்றான். எப்ப அவனுக்கு ஆணவம் தலையெடுக்கிறது? சந்திரனை தண்டிக்கிறான். தன்னுடைய 27 பெண்கள்ல ரோகிணிக்கு மட்டும் உகந்தவனான்னு மத்தவங்களையெல்லாம் அவங்க வைத்ததுனால சந்திரன் வந்து அழிந்து போகணும், ஒவ்வொரு கலைகளாக இழந்து அழிந்து போயிருந்து தண்டிக்கிறான். சுவாமி காப்பாத்திட்டார். காப்பாத்தின சுவாமி தானே, அப்ப அவனுக்கு ஆணவம் தலையெடுக்க. நான் தண்டித்தவனை எப்படி நீ ஏற்றுக் கொள்ளுவான்? எந்த ஒரு ஆணவம் எவ்வளவு திருப்பியலாயத்தை போய் சுவாமிய சந்திக்க போகிறான். தந்தியும் பெருமாள் விட எனக்கு பார்க்க முடியுமா பெருமாள்? அது ஒரு அவமானம். திரும்பி வரலாம் தளதளப்பட்ட நிலையிலையும் கடைசியில திருமணமான பிறகும் சுவாமி என்ன பண்றார்? வார்கடத்துல வர்றார் அம்மையை பார்த்ததுக்காக. யாராவது வந்தா கண்டுபிடிக்கிறதுக்காக மாய கண்ணாடியெல்லாம் வச்சிருக்கலாம் லட்சம். அதையும் தாண்டி சுவாமி வந்து அம்மையோட இருக்கிறார். அவர் ரிஷபாவளமா வந்து அம்மையை அழைச்சிட்டு போயிருந்தார். தன்னை தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னை திருமணம் செய்து கொண்டார். ஆணவம் கொடுத்தோம் வந்துதான் சாமி கொடுத்ததுதான். அவர் கொடுத்த வரத்தால் தானே அம்மையை நமக்கு வந்தாங்க மகளா. அவர்கிட்ட நாம தானே வேண்டி பெற்றோம் அப்படின்னு மறந்துடலாம். தன்னுடைய உடைமை என்று கருதுறான். தனக்கு மரியாதை வேணும், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் என்று நினைக்கிறான். சுவாமி அம்பாளை வைத்து தன் மகளையும் மகளாகிய அம்மையை அழைத்து ஹோமம் செய்யும்போது வீட்டிலே ஒரு யாகம் செய்யும் பொழுது எல்லாரும் வந்து வந்து அபிப்பாகம் வாங்கிவிடும். இந்த பிரசாதத்தை வச்சுக்கணும். அம்மையும் சுவாமியும் போய் வாங்கலாமா அக்னி தேவன்ட்ட? அக்னி தேவன் வெளியிலேருந்து அப்படியே இறங்கி வந்து சாமி கிட்ட கொடுக்க வாங்கிட்டு போறான். அது அவமானம் லட்சணம். எல்லாரும் அவமானம் வச்சு சாமி முன்னாடி எல்லாரும் வணங்கித்தான். அதை மறந்து தன்னை ஆணவம் மலர் செருக்காத இருவரே இருக்கு. சாமி எப்படி அவமதிக்கலாம் திட்டமிட்டான். அப்படியே பார்க்கலாம். மாலயனாதி தேவர்கள் நம்ம கட்டுப்பட்டாங்க. பிரம்மாவோட மானச புத்திரன் லட்சன், 4 வேதங்களையும் தகரத கட்டுறவன், எல்லா பல பலதரப்பட்ட வரங்களை சிவருமானத்தை பெற்றிருக்கிறான். மாலையனாதி தேவர்களே அவனை கண்டு அஞ்சுவாங்க. அவனை தீர்த்து தரிசனமாட்டான். அவ்வளவு ஆற்றல் உடையும். அதனால அவங்களை எல்லாம் அழைத்து அபச்சாரம் வெளியே செய்து அதற்கு சென்று எல்லோரும் காலத்தை சேர்த்தார்கள். அதான் அப்படி சாப்பிட்டவங்க சாகும் வண்ணம் தக்கன் வேள்வியில் சென்று அபிப்பாகம் சாப்பிட்டவர்கள். இன்னொரு நாள் நஞ்சமஞ்சி அபயந்தா என்று அவிதாவிதார். அவிதாவிதம் அவிதான்னா அபயம் கேட்டு அவிதா அவிதா அவிதா சிவவச்சாரத்தை பார்த்தோம்னா சிவதா சிவதா நம்ம அலருவோம்ல, இதெல்லாம் காப்பாத்து காப்பாத்து இறைவனையும் காத்துருள் காத்துருணும் என்று அவிதா இருக்கு. அபயம் கேட்ட அலறுதல். நஞ்சமஞ்சி ஆவையந்தான் பார்க்கடலை கடைந்தா நஞ்சு வரும், அமுதம் வரும்னு திருமா சொன்னார். நஞ்சு வரும்னு அவருக்கு தெரியல, அமுதம் வரும் தான் சொன்னார், கூட நஞ்சு வரும்னு அவருக்கு தெரியாம போச்சு. நஞ்சோட சேர்ந்து அமுதத்தோட சேர்ந்து நஞ்சும் வந்தது. எல்லாரும் விட்டு ஓடிவிட்டேன். அப்பதான் ஞாபகம் கேலயத்தில் திருமணம் இருக்கிறாங்க. அங்கே போய் வென்றாங்க. சுவாமி நந்திகள் அனுப்பி அதை ஒரு நவல் படம் பல வடிவில் ஊட்டி கொடுத்தார். நஞ்சை தாங்க முடியாம ஓடினவங்க அந்த நஞ்சை உருட்டி சுந்தரர் பெருமான் பழமா கொண்டு வர்றார். அவருக்கு ஒரு துன்பம் நிகழ்ல, ஒரு ஊர் நேரில் அவருடைய திரும்பி அந்த கரம் சிவபூஜை செய்த கரம் சிவத்தையே நினைத்து வழிபாடு. இந்த மாணிக்காசர் பெருமான் சொன்னது போல மனம் வாங்கி காயங்களால் இறைவனையே ஒளிபட்டார்கள். சிவருமான தவிர வேறு ஒரு சிந்தனையே இல்லாதவர்கள். அப்படி வாழ்ந்தவர்கள், தேகமே முழுமையாக சிவமே எழுதும் திருவை பெற்றவர்கள். அதனால அவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே செய்யணும். இவங்க அப்படி அறிந்து விலகி உலகத்தாராகவே வாழ்றதுனால அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஊராக போயிட்டு இருக்கு. அழகை எடுத்து ஓட்டாங்க. இப்படியெல்லாம் பேசினாங்க. தக்ஷன் வேலியில போய் சாகும் வண்ணம் தண்டனை அறிவித்தவர்கள் அழகால விஷயத்தை நஞ்சை அமுதத்தை எடுக்கும் பொருட்டு சென்று அழகால விஷயத்தால் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவிதா அவிதா இந்த அழகை எடுத்துக்கொண்டு அபயம் கேட்டு ஓடியவர்கள் அவங்களாம் யாரு? நம்மவர் அவரே. ரெண்டு பொருள், கொஞ்சம் எள்ளி நகையாடுறது, இன்னொன்று உண்மை. உண்மை என்னதுன்னா அவங்களும் ஆன்மவர்கள் தான்ப்பா, பசு வர்க்கங்கள் தான். அவ்வளோ தான் அவங்களும் நம்மவர் அவரே. சாமி எப்படி சொல்ல முடியுமோ நம்மவர்னு? முடியாது. அவங்களும் நம்ம வர நம்மவர் அவனே. அவர் நம்மால் நம்மால் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க அப்படின்னா. இவர் தெரியாதா நம்மால் தெரியாதா அப்படின்னு நம்ம அதான் அவர்கள் மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி நீ பெரியவனா நான் பெரியவனா பிரம்மா விஷ்ணு சண்டை போட்டு சாமி கொடுத்துற வர்றார். ரெண்டு அடியும் முடியும் பார்க்கறதுனால பெரியவன் ரெண்டும் போக பத்து எப்பவுமே யார் இடையில நம்ம கடையில் ஒருத்தர் வந்தாரா? யார் நமக்கே நீதி நீதி சொல்றாருன்னு யோசிக்கலாம். யாரால் நம்ம படைக்கும் ஆற்றலை பெற்றோம்? யாரால் நம்ம காக்கும் ஆற்றலை பெற்றோம்? தசாவதாரம் பத்து அவதாரத்திலையும் அறக்கவனை மறக்கவனையால் நமக்கு அருள் செய்தது யார் இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறீங்களா? மறந்துடுது. ஏன்னா உயிர் மறந்து மறந்து அறியும். அது உயிரோட தன்மை, அது உயிரோட தன்மை. அப்படிதான் அவங்க இருப்பாங்க, மறந்துடுவாங்கல்ல. அதனால மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி நம்மா விஷ்ணு ருத்ரன் நாமளும்

0: நான் இல்லைன்னா நீங்களா கல்யாணத்தில் பண்ணிக்க முடியுமா? நான் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடத்திக்க முடியுமா? நான் இல்லைன்னா இவ்வளோ பணம் வந்திருக்குமா, இவ்வளோ செஞ்சிருப்பேனா அப்படின்னு சொல்றாரு. சாமியையும் தாண்டி நம்ம இல்லைன்னா இது நடக்காது, மிகப்பெரிய சிவத்துரோகம். யாரையும் சாமியை வந்து தட்சணை மாதிரி நேரடியாக சண்டை போட்டால் மட்டும் சிவத்துரோகம் இல்லை, அப்படியே யாருக்கும் தெரியாமல் தன்னை பெரியாத நினைக்கிறதும் பெரிய துரோகம் செய்யும், சிவத்துரோகம் செய்யும். மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி பின்னாண்டு மந்தேல் தேவன் என்றேன். விண்ணுலகத்தையும் ஆண்டு, இந்திரலோகம் பரமபாத்தையும் ஆண்டு, பிரம்மலோகத்தையும் ஆண்டு, மண்மேல் தேவன் என்றே இருமாந்து, மண்ணுலகத்துல நான் தான் தேவன், தேவலோகத்தை சேர்ந்தவன், இந்த இருமாப்போடு இருந்து என்ன பாவம் திரிதவரே, என்ன பாவம் செஞ்சாங்க, இந்த பாவம் செய்ய போய்தான் இவங்க சிவப்பரம் பொருளை உணராம இருக்காங்க. நந்தியம் பெருமான் கொடுத்த சாபம் காசியில ததிசி முடியும் சொல்லியிருக்காரு, ததிசி முடிவு சாபம் கொடுத்துருக்காரு. உன்னுடைய ஹோமத்தை வந்து எந்த இடிகள்லாம் உன்னோட அவச்சார வெளியில வந்து சாப்பிட்டாங்களோ அவங்களுடைய பரம்பரை சிவப்பரம் பொருளை உணராதுன்னு சாபம் கொடுத்தாரு. ஏன் இந்த இன்னைக்கு பல பலதரப்பட்ட வைதிக நேரில் இருந்தாலும் பிராமணர்கள் பல சிவபெருமான உணராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம்னா அந்த சாபம். பூர்வ மீமாம்சகர் என்று பெயர். வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனா வேதத்துல வரக்கூடிய சிறுதியங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். சிவமே சிவபெருமானே முழு முதற் பொருள் அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. கடவுளே இல்லைங்கிற கொள்கையும் உண்டு. ஒரு ஒரு பக்கம் வர்றதா கடவுள் இருக்கா நீங்க நம்பி கொள்ளலாம், அதுக்கப்புறம் கடவுள் தேவையில்லை, வேதமே போகும். இதுதான் பூர்வ மீமாம்சகர் கொள்கை. அவங்க வந்து வைதிக பிராமணர்ல ஒரு வகையான சேர்ந்தாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, மூவரும் ஒண்ணு அப்படிம்பாங்க, பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ருத்ரன் நினைக்க மாட்டாங்க, சௌருமான நினைப்பாங்க. ருத்ரன் வேறு, சாமி வேறு. சாமி மகாருத்ரன், எல்லாற்றையும் ஏவல் பணி செய்ய வைத்து அதிர்ஷ்டத்து நின்று அருள் செய்யக்கூடியவர் சுவாமி மகாருத்ர மகாசக்காரக்கார. ருத்ரனே பெரிய மாலையனை விட ருத்ரன் ரொம்ப குணதத்துவத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்காரு அல்லவா. என்ன பாவம் திரிதவரே, பாவம் செய்ய பேராமிக்கு சிவபெரும் உணராம என்று பரிதாபப்படுற சுவாமி. இப்படியெல்லாம் நாட்டில் மக்கள் இருக்கின்றாங்க, நீ அப்படியெல்லாம் எண்ணக்கூடாது. இங்க கிடைச்ச செய்தி என்ன, சிவ அபச்சாரம் நிகழ்ற நடக்கிற பகுதிக்கு நடக்கிற நிலையை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நீ போகக்கூடாது. யாரெல்லாம் சிவத்துரோகம் செய்தார்களோ அவர்களோடு நீ தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதான் இந்த செய்தி. உன்னை நீ மூவர் என்றே எம்பிரானோடும் இன்னி விண்ணாண்டு மண்மேல் தேவன் என்றே இருமாந்து என்னவாம் தெரிந்தவரே, நானே எல்லாத்தையும் செய்யறேன் நினைக்கிறது தப்புதான். சாமியோட தன்னை மாலையனோட சேர்த்து இறைவரை மூவராக நினைக்கும் தப்பு. இது எல்லாத்துலயும் சூட்சமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, நம்மளை பெரியால் நினைக்கிறது தப்பு. சாமி செய்யற காரியங்கள் நம்ம செய்ய நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதுவும் தப்பு. அதெல்லாம் பாவம் செய்ததுனால ஒரு கண்டு கொடுத்தார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: உழைத்த பத்து வேண்டத்தக்கது. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருள் செய்த தக்கைசிப்பனில் அமைந்த 10வது திருப்பதியும் நம்பி என தொடங்கும் திருப்பதியும் திருமுதுகுன்றம் என்னும் திருத்தலத்திற்கு சொல்லப்பட்டது. பன்வரிசை 63வது திருப்பதியும் திருச்சிற்றம்பலம்.

0: 들지 했단 말이야.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சிவனது தூள சூக்குமத்தை வியந்து எந்தை மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இப்பதிகம். சிவபெருமான் இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை என்பதை விளக்கி அவனது திருவருள் செயலை போற்றி பாடியிருக்கிறார் மணிவாசக நாயனார். மிக சிறப்பு வாய்ந்த பதிகம். சிவபெருமானை கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க என்று தம்முடைய சிவானந்த அனுபவத்தை அடிகள் பெருமான் பாடி வியந்த சிறப்பு வாய்ந்த திரு அண்ட பகுதி பாடப்படுகிறது. இதனுடைய பண் புறநீர்மை, இதற்குரிய ராகம் பூபாலம் என்கிற பண். விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

காத்த சேவகன் வாழ்க, மிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க, சூழிறு துன்பம் துடைப்போன் வாழ்க, எய்தினற்காரமுதளிப்போன் வாழ்க, கூறிரு கூத்தொடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க, ஏதிலர்கேதிலம் இறைவன் வாழ்க, காதலர் கைப்பினில் வைப்பு வாழ்க, நச்சரவாட்டிய நம்பன் போற்றி, பிச்சமையேற்றிய பெரியோன் போற்றி, நீ

ஒளி வர நிறைந்து மேவிய பெருமை இன்றனக்களி வந்து அருளி அழிதரும் ஆக்கை.

தேடினர் கொளித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர் கொளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் கொளித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர் கொளித்தும் இத்தந்திரத்தில்

அவர் பற்றமுற்றொழித்தும் தன்னேரில்லோ தானே ஆன தன்மை என்னேரணையோர் கேட்க வந்தியம்பி அறை கூவியாட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டியருளலும் உளைய அன்பு என்புருக ஓலமிட்டு அலைகடல் திரையின்

0: ஓம் சிவாய நமஹ. சைவந்தாத்தார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாலி பெருமானையே அறிவுப்படுத்திட்டார். அதனால இப்ப எல்லாரும் ஊர்ல இருக்க என்ன சொன்ன, என்னமோ யா நல்லாதான் இருந்தாரு இதுல மதுரையில, இந்த திருப்பெருந்துறை வந்தார் சார், கொஞ்சம் இங்க யாராவது கீழ்பாக்கம் போனீங்கன்னா அது வர அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு வாங்க சார் அப்படிங்கிறான். பிச்சை நாய்க்கினாய் எங்கே உன் கோயில் வாயிலில், இங்க இதெல்லாம் ஆனந்தாதிதம், இது ஆனந்தாதிதம், நின் கோயில் வாயிலில் பிச்சை நாய்க்கினாய், இவர்களுக்கெல்லாம் அன்பராக நான் என்னையும் வைச்சாய், ஆனா இப்ப என்ன விட்டுட்டியப்பா விட்டுட்டியே. கிராமவாசிக்கு வர்றாருங்க, கிராமவாசியில நம்ம கொல்லையில நாலஞ்சு அவரை செடி ரெண்டு பீக்கிங் இதெல்லாம் போட்டிருந்தோம், அப்படி போட்டிருந்தா அதெல்லாம் வளருது. எங்கேயோ இந்த வளர்ச்சியில ஒரு நச்சு மரம் அது வளர்ந்துட்டு, இந்த பீக்கிங்கா அது இது சுரைக்காய் கரைக்காய் இதெல்லாம் பறிச்சு கடிச்சிட்டு வந்தோமா நம்ம அதை கவனிக்கல, அது பாட்டு நல்ல மரமா போட்டுது. அப்புறம் யாரோ வந்தவங்க மரத்தினுடைய இதெல்லாம் பார்த்தாங்க, ஐயா இது கொல்லையில் இருக்கக்கூடாதுயா, இது நச்சு மரம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே வெட்ட மனசும் இல்லையா, ஏன் என்னமோ இதுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கும் தான் ஊற்றுனேன், இதுக்கு ரெண்டு எரு வச்சேனா இந்த எரு தண்ணியெல்லாம் அதில் தான் பாஞ்சுது, நான் வளர்த்துட்டேன், நான் வளர்த்தது எப்படி அது, தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோலார். ஒரு மரத்தை வளர்த்தவங்க அது விஷமரமா இருந்துட்டாலும் தான் வளர்த்துட்டாங்கன்னு அந்த பாசம் இருக்குமா, இந்த வளர்த்த பாசம்னு ஒண்ணும் வளர்த்த பாசம். அதனாலதான் போட பாருங்க, சில பிள்ளைகள் ரொம்ப தவறு செய்யும், ரொம்ப இது செய்யணுமே, பகுத்துட்டுல மனுஷனா இவன் பிள்ளைய வளர்க்கறானா சனியினால வளர்க்கறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கும் தெரியும், யாராவது போய் நெருக்குமா என்னங்க இந்த மாதிரி ஊரே சொல்லினாரு, என்ன பண்றது, பெத்துட்டனே பெத்துட்டனே அந்த பெத்த பாசம். அது மனித இனத்துக்கு மட்டுமல்ல, தாம் வளர்த்த மரஞ்செடி கொடிகளுக்கும் ஆகிறது. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோலார். பெருமானே நீ அப்படியெல்லாம் எனக்கு அந்த திருவடி தீட்சை பண்ணி உபதேசம் பண்ணி எல்லாம் செஞ்ச, ஆனா நான் உரிய மரம் அல்ல, நச்சு மரமா தான் இருக்கிறேன், இருந்தாலும் நீ வளர்த்த மரம் அல்லவா, திருப்பெருந்துறை மரம் அல்லவா, உன் கையினால தண்ணி ஊத்துனதல்லப்பா, உன் வாயினால தண்ணி ஊத்துனதல்லப்பா, உன் திருவடியினால எனக்கு எரு போட்டியப்பா, இப்படி உன் கையினால தண்ணியும் உன் கால்னால எருவும் போட்ட வளர்த்தது அல்லவா, நான் நச்சு மருந்தான் ஆயினால செய்யக்கூடாது. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கோலார். உலகத்தில் இருக்கிற நீ உன்னால் படைக்கப்பட்ட மனிதனே அப்படி கருணை செய்யறானேப்பா, நீ கருணை செய்யக்கூடாதான். இங்கெல்லாம் அப்படியே ததும்பிட்டர், அல்ல நச்சு மாமரம் ஆயினும் கோலார், நானும் அங்கனே உடையநாதனே, நான் அப்படித்தான்ப்பா, நான் ஞானி அல்ல, ரொம்ப நச்சு மரம் தான், ஆனா உன் கையினால வளர்க்கப்பட்ட நச்சு மரம்ப்பா, என்ன ஒண்ணும் என்றெல்லாம் ரொம்ப அப்படி. இங்கெல்லாம் ஒரு பக்கம் அந்த தாம் வளர்த்ததோர் அப்படிங்கும் போது அது அந்த ஆனந்தாதிதம், நச்சு மாமரம் என்று சொல்லும் போது பிரிந்திருப்பது, இப்படி அனனுவா வைத்து பார்த்தா தான் அது அந்த உரிய இடத்தை நம்ம விளக்க முடியும், இல்லைன்னா கடினமாக தான் இருக்கும். இப்படியாக அமைந்திருக்கிறது. இனி

என்னை அடிமையாக உடைய பெருமானே உனக்கு வணக்கம். நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பணி போற்றி. உன்னை தவிர எனக்கு வேறு எதேனும் பற்று இருக்காப்பா? பற்றுக திருவள்ளுவர், பற்றற்றான் பற்றினி. பற்றுன்னு சொல்லும் போது எப்படி திருக்குறள் ஞாபகத்துக்கு வர முடியும்? திருவள்ளுவர் போல் ஒரு உயர்ந்த ஞானி தெய்வ ஞானி இல்லை. ஆமா, நல்ல தெய்வத்தன்மை புரிஞ்சவர். பற்றுக நம்ம எல்லாம் எப்படா அப்படின்னாரு. எதசாமி என்ன பற்றற்றான் பற்றினி? தனக்கு எந்த பற்றும் இல்லாத ஒருவனுடைய பற்றை நீ பிடிச்சாதான் உனக்கு பற்று இல்லாம இருக்கும். அவன் லட்சம் பற்று வச்சிருந்தா நீ போனீங்கன்னா நீ 101வது பற்றா போடும். பற்றற்றான், இந்த பற்றற்றான் யாரு சாமி? முதல் அதிகாரத்தில் சொன்னேடா, விளங்குதாடா விளங்கலையான்னு படிச்சுட்டேன். வேண்டுதல் வேண்டாமை இலாப்பா. இந்த பற்றற்றான்ங்கிறது அகராதி பார்க்காதீங்கப்பா. கோனார் நோட்ஸ் வேணாம், எங்க வாத்தியாருடைய குறிப்பு வேணாம். திருக்குறளை மீண்டும் புரட்டுவேன். வேண்டுதல் வேண்டாமை இலாப்பா. யா எந்த உயிரையும் தனக்கு வேண்டியதென்றோ எந்த உயிரும் தனக்கு வேண்டாதென்றோ என்று எல்லா உயிரிடத்திலும் ஒரே மரம். அதான் பற்று அற்றா. அவனை பற்றுக. பிடிச்சா என்ன சாமி கிடைக்கும்? நான் முதல்ல புடிடா புடிச்சுக்கிட்டேன் சாமி. பற்றற்றான் பற்றினி பற்றுகிறேன். எதுக்குன்னு கேட்டா, ஒரு ஆள் அங்கேருந்து வந்தாரு. ஐயா எல்லாரும் பற்ற விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ பற்றுகன்னு என்னர். அதான் எங்க திருவள்ளுவருடைய மூளை. எல்லாம் பற்ற விடுங்கன்னர், திருவள்ளுவர் தான் பற்றுகன்னர். ஏன் எல்லா ஆளும் வந்து எதுக்கு வந்துட்டான்? எல்லாம் ஞானியர், எல்லாம் ஞானியர். நாங்க ஒரு பக்கம் பற்றுக விடுங்க, மனைவியல் பற்றி விடுங்க, செல்வத்தில் பற்று விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க பற்றுகிறீன்னு கொஞ்சம் இருக்கு, சைக்காலஜி தெரியல உங்களுக்கு. அவன் எல்லாத்துலயும் பற்று வச்சிருக்கிறான். சட்டை மேல, பட்டன் மேல, ஸ்கூட்டர் மேல, இல்லைங்களா, வாட்ச் மேல, மோதிரத்துல, லெதர் பேக்கில், இப்படி பற்று வச்சிருக்கவனை பிடிச்சி பற்று பற்ற விடுன்னு சொன்ன, இவ்வளவு பற்று வச்சிருக்கேன், பற்றா நானா விடவா போடுவாண்டா சைக்காலஜி. ஏன்டா தம்பி உனக்கு எதில பற்றுக்கினார்? ஐயோ எங்கள் நாடும் எங்கள் தமிழும் பற்று, எங்கள் தாயந்தை பற்று, என்னுடைய வகுப்பு அறை பற்று, மாணாக்கர் பற்று, மோதரம் பற்று. எத்தனை இருக்கும்? நேரம் ஆச்சு இல்லைன்னா நிறைய சொல்லுவேன், மேலும் எல்லாரும் இருக்கு கேட்டு விட்டீங்க வேண்டான். சரி அப்பாவிட, எத்தனை இருக்கும் பற்றுமான? ஒரு 100 பற்று இருக்கும்னு வச்சுங்களேன் அப்படின்னா, இன்னையில இருந்து நான் ஒரே ஒரு பற்று சொல்றேன், அந்த 101 சேர்த்துக்கியேன் அப்படின்னா. அதான் சைக்காலஜி. என்ன சாமின்னு, இந்த அண்ணாமலையான் அண்ணாமலையான்னு இந்த காலையில சில பேர் போறாங்க வர்றாங்களே, நாளையிலிருந்து எங்கேயும் நீ போறது அங்கேயும் ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடுற. அது நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லை. நீங்க திருவள்ளுவர் சொல்றீங்க, சரி செய்யறையா, அது போதும் அது போதும் அது போதும். இங்கே நீ இங்கெல்லாம் போறீங்கள, நாளிலிருந்து நான் கெடுத்த கேடா இந்த அண்ணாமலையான் அந்த ஒரு வருவேன் என்னமோ அப்படின்னு எல்லாரும் கும்பிட மாதிரி நீங்க விட கும்பிட்டு அப்படி வந்துருங்களேன் அப்படின்னாரு. சரிங்க திருவள்ளுவர் சொல்றாரு கேட்டு போங்க. பற்றுக பற்றற்றான் பற்றி அப்படின்னு. இதை பிடிச்சா இந்த அண்ணாமலையை பிடிக்க பிடிக்க பிடிக்க இது தானா போயிடும்ல. ஒன்றை பிடிக்க இன்னொன்று தானாக நெகிழும். அதான் உளநூல். தப்பா நினைச்சிடாதீங்க. ஒரு 20-25 வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மான்னு இருக்கிறோம். நமக்கு பணி வருது, நிலையாயிட்டது, திருமணம் ஆயிட்டது அப்படிங்கும் போது, அதுக்கு மேல நான் சொல்லலை. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? நல்லாதான் இருந்தான், அந்த கல்யாணம் பண்ணுனா அதிலேருந்து அவளாச்சு அவனாச்சு. ஏன் பற்றுக பற்று விடற்கு. இது கொஞ்சம் நெகிழ்ந்து போகும், நெகிழ்ந்து எல்லாருக்கும் மேல. உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, தங்கமான பிள்ளைங்க. அதனால அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படி நீங்க தேவாரம் படிச்சவங்க. அதனால வந்து பரவாயில்ல, சிலருக்கு சொல்றேன் அப்படி படம். அப்ப ஒன்றில் பற்று மிகுந்த போது இன்னொரு பற்றுல தானா குறைஞ்சிடும். இயற்கை தானுங்களே, இயற்கை தானே.
இப்போ ஒன்று வேணா சின்ன பிள்ளையில நம்ம சின்ன விளையாட்டுலாம் விளையாட்டு இருந்தோம், இந்த பந்தடிக்கிறதுக்கு தடிக்கலாம், கொஞ்சம் வயசு வந்த உடனே நான் அண்ணா இங்கே வா நான் பந்தடிக்கலாமே போட வேற வேற இல்லை நம்ம அடித்த ஆளுதான் இவன் வேணும் பேட்மிண்டன் அப்படி வந்துட்டான். அதனால அந்த பற்றி சின்ன பிள்ளையில ஓடுறது ஓடியாடுறதுலாம் நின்று போகுது. அதுக்கப்புறம் மேலே வந்த உடனே சரிங்களா யாரோ எங்கேயோ ஆடுறோம் அதை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு அந்த மாதிரி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சதுன்னா நல்லது, ரத்த வேற வரும், உடம்புக்கு நல்லது, நல்லது மனசுக்கு நல்லது. யாரோ அடிக்கிறத பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறோம். இட்லி கிட்லி வச்சாமனா கூட என்ன பண்றோம், சாப்பிடும் போது அல்லவா வச்சுட்டு போமா ஏ இந்த இட்லி தின்னுட்டு அப்புறம்தான் இங்கே பற்று விட இருக்கு, இட்லி மேல பற்று போகுது. எனவேதான் ஒன்றை மிகுதியாக பற்றினால் இன்னொரு பற்று தாமே நெகிழும். இது உடனும் திருவள்ளுவர் தான் சொல்றேன். அப்ப இறைவன் மீது பற்று என்றுபடி தொடங்க ஆரம்பிச்சுன்னா அதை பற்ற பற்ற பற்ற பற்ற தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலை வந்தாளே என்று அப்பர் சுவாமிகள் ஏழாம் நூற்றாண்டு பாடினார். கிமுல திருவள்ளுவர் பாடினார். நல்ல தெய்வ ஞானி திருவள்ளுவர், அது ஒண்ணும் மாற்றமில்லை. எனவே இந்த ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உரிய நானுனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நானும் அங்கனே உடையநாதனே என்று சொல்லிவிட்டு அடுத்ததுல பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பொறி போற்றி, எனக்கு உன்னை தவிர வேறு பற்று இல்லப்பா, உம்பரார்த்தம் பராபரா போற்றி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனுக்கு தலைவனாய், யாரினும் கடையனாயினியன் போற்றி, என்னை விட மிக எழுந்தவன் யாருமே இல்லை. வணக்கம். என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, அங்கதான் ஆனந்தாதிதம். இப்படி இருந்த என்னையும் நீ ஒரு அடியனாக ஆக்கினாய் என்று நினைக்கும் போது கொஞ்சம் அந்த ஆனந்தாதி அல்லவா. ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி அப்பனி, நீ ஆதி அந்தம் எல்லாம் கடந்தவன் அப்பனி, எனக்கு அமுதனி ஆனந்தனி அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனி. அப்படியே தேன் தேன் அதிகமா சொல்லுவார். காரணம் என்னன்னு கேட்டா தேன் வந்து அந்த காலத்துல ரொம்ப நல்ல மருந்துன்னு பேர் இல்லைங்களா. எந்த ஒன்று ஒரு மருந்து நம்ம சாமி மருத்துவத்துக்கு மருத்துவம், உடல் மருத்துவம் மருத்துவம், உயிர் மருத்துவம் மருத்துவம், ரெண்டு மருத்துவம் அப்படி இருக்கு. அதனால எந்த ஒன்றையும் அந்த காலத்துல தேன்ல குழந்தை சாப்பிடணும். தேன் என்ன பண்ணும்னு கேட்டா எந்த மருந்தை கலந்தாலும் அந்த மருந்தின் தன்மையை மிகுக்கும் மிகுக்கும். அந்த காலத்துல தமிழன் கண்டுபிடிச்சான் தேன்ல குழைச்சு கொடுங்க மூணு வேளை தனியா போடும். இப்ப என்னன்னு கேட்டுக்கிட்ட ரியாக்ஷன், இதுல செஞ்சு அது போடும் அது போனா இது போடும் அப்படின்றது. அதனால தேன் தேன் எந்த மருந்து கொடுத்தாலும் சரி, எந்த ஒன்றை நீக்கணுமோ அந்த ஒன்று மருந்து தேன்ல கொடுத்துட்டா அந்த தன்மையை மேலும் மிகுவிக்குமே தவிர நேர் எதிரா இருக்காரு, எதிரா இருக்காரு. அது தேனுக்கு உண்டு, தேனுக்கு உண்டு. பாழா போன சித்த மருத்துவம் பழைய மாதிரி வந்ததுன்னு சொன்னா எவ்வளவோ நன்மை வரும். என்ன பண்றது, தமிழனுடைய கண்டுபிடிப்புல அதெல்லாம் ரொம்ப அருமையான அருமையானது. சாதாரண சிந்தனையிலேயே உடற்பயிற்சியிலேயே பல நோய் வராமல் செய்தாங்களே. இயல்பா உணவு முறைகள்ல சிலர் செய்துவிட்டு வந்தாலே போதுமே, இது வாமிட்டு வருது இது வருதுங்கிறானே இப்போ உமட்டுதுங்கிறானே ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் இந்த தோசையார ஒரு காய்கறி இல்லையா ரெண்டு இஞ்சி பச்சை இஞ்சி அரிஞ்சு போட்டு ரெண்டு சேர்த்து வட்டுறோம் மூச்சு பெரியாது இஞ்சி அவ்வளவு அதுக்கு நல்லது, பித்தமே வராது பித்தமே வராது. அதாவது தலை சுத்துச்சு வாமிட் வர்றதுன்னு சொன்னா நேரம் அங்க போய் நிக்கிறது இல்லை, ஏன்னா இங்க

முடியுடையவனாக இருக்கின்றாய். துணையானே எனக்கெல்லாம் துணையாக இருக்கிறாய். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, அருமையான சொல்லு. இந்த எய்ப்பினில் வைப்பு, பிஎஃப் போறோமே எதுக்கு போடுறோம்? வாங்கின சம்பளத்தை வாங்கி போட வேண்டியதானே, பிஎஃப் ஏன் போடுறோம்? ஒரு எஸ்பி அக்கௌண்ட்ல நமக்கல்லன்னு ஒரு அக்கௌண்ட், அப்படி சொன்னா விளங்குது, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, ஆமா, அதுல உன்னுடைய கேஷ்ல இதுல எதையும் தமிழான்னு பாருங்க, ஒரு பகுதியே நல்ல வேலை தமிழ் வந்தது அதை போடுப்பா அப்படிங்கிறேன். ஏன் அப்படின்னாலே வாங்கின சம்பளம் எல்லாம் அந்தந்த மாசமே தீப்பிட்டுட்டா என்னைக்காவது நாளைக்கு கை கால் முடிஞ்சு அதை கால் முடியல, பல்லது ஒரு அதிகமான செலவு வந்துட்டுது, அன்னைக்கு என்ன எய்ப்புன்னா தளர்ச்சி. இந்த தளர்ச்சி வரும்போது நமக்கு வேற எங்கேயும் போய் நாடாமல் இருப்பதற்காக வைக்கிற நிதி தான் வைப்பு நிதி. வைப்பு நிதி, இந்த வைப்பு நிதி. அப்ப அது போல நமக்கு இந்த வைப்பு நிதி இருந்தது என்னன்னு கேட்டா, ஒரு கால எல்லையிலே நமக்கு இயலாத பொழுது நமக்கு அதை எடுத்து நம்முடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம். அதுக்குதான் வைப்பு நிதி. அப்படி இருக்கிற நிதி யாருன்னா நீதான். ஏன், நான் எல்லா பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான், அப்படி எல்லாத்துலையும் இழைச்சி போனேன்னாரு. உடனே ஆண்டவனை எடுத்து செலவு பண்ணிக்க வேண்டியதான். ஏன், வைப்பு நிதி, அது வச்சாதான் இந்த பிறப்புங்கிறது ஒழியும் போகும் வரும். எனவேதான் எய்ப்பினில் வைப்பனி, நல்ல அருமையான தமிழ். தளர்ச்சி வந்த பொழுது அதற்கு வைப்பு நிதியாக இருக்கின்ற பெண்மணி, என்னை வைப்பதோ சொலாயி, என்னை மீண்டும் இங்கே வச்சிருக்கியப்பா, அழைத்துக்கிட்டு போகணுமா? சோலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனி, எங்களுடைய அரசனாக இருக்கிற பெருமானி என்னை ஆட்கொள்ள வேண்டும். மன்ன எம்பிரான் வருக என்னனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னன முழுதும் யாவையும் இறுதி அன்றேனால் பின்ன எம்பிரான் வருக என்னனை பெய்தற்கன் பாவியேன் நாவின் நற்பண்ண எம்பிரான் வருக என்னனை பாவநாசனின் சீர்கள் பாடவி. பெருமானி உன்னை பாடிக்கொண்டிருக்கணும். எப்படி பாடணும்னா இப்படி பாடணும். மன்ன எம்பிரான் வருக, யார் யாரையோ வரவேற்கிறமே, எல்லா உயிர்களுக்கும் எஞ்ஞாண்டும் தலைவனாக இருக்கிற மன்னனாக இருக்கிறவனே நீ வருக. எம்பிரான் வருக என்னனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் முன்னவனாக இருக்கின்றானே, யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ, அதனால அப்படி முன்னவனாக இருக்கிறவனே நீ வருக. என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்றனால் பின்ன எம்பிரான் வருக, எனக்கு இந்த வாழ்நாளெல்லாம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அழுதருவாய் அப்படி போக்குவாய், எந்த நாட்களிலும் நீ எனக்கு உடந்தையாக இருந்து நீதான்ப்பா அருள் செய்யணும், வேற யார் இருப்பா? என்ன பெய்தளர்கன் அன்பாயின் நாவினால் பண்ண எம்பிரான் வருக, என்னுடைய நாக்கு உன்னுடைய திருவடியே நினைத்திருக்கும்படியாக எனக்கு நீ அருள் செய்யணும். நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, உன் திருவடியிலேயே கவனம் இருக்கணும், கூடாப்பா. ஆதலால் வருக என்னனை பாவநாசனின் சீர்கள் பாடவே, நீ பாவநாசன், பாவங்களை எல்லாம் நாசம் செய்யும்படியான இன்மையாக்கும்படியான பெருமான். பாட வேண்டு நான் போற்றி, இப்படி நான் பாடிக்கொண்டே இருக்கணும். நின்னையே பாட வேண்டும் நான் போற்றி, எப்படி பாடணும்?

சொன்ன உடனே சரி ஒரு அரை மணி நேரம் பாடட்டும், ஒரு அரை மணி நேரம் ஆடட்டும் கூடாது. சிவஜீவ அது நடிப்பு. தன் பாடுவதன் வாயிலாக தானே தன்னை மறந்து வர்றது, அது ஆடம் இல்லவா? அரை மணி நேரம் அப்படி பாடுறப்பா, அரை மணி நேரம் ஆடப்பாங்க கூடாது, தன்னை மறந்து வர்றது. இப்ப கூட பாருங்க, சில பேர் செஞ்சு போகும்போது மதுரை மணியெல்லாம் அந்த காலத்துல பாடும்போது சில வீதியில் அப்ப தன்னை மறந்துடுவார். அது போல கேபிஎஸ் அப்படின்னா தன்னை மறந்து பாருவங்கலாம் இப்ப இல்லை, போயிட்டு அப்படி இருக்கும்போது இப்ப எதேன்னு சொல்லுகின்ற பொழுது வெந்நீர் அணிந்ததும் என்ன, வேலை பிடித்ததும் என்ன, என்ன என்ன என்ன அப்படின்னு கேட்டா முருகன் முன்னால் வச்சுக்கிட்டு அவரு, நான் ஒண்ணும் இல்லையே, நான் இங்கேதான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன்ருவாரு. வெந்நீர் அணிந்ததும் என்ன, வேலை பிடி

நின்றதும் என்ன, அப்புறம் காவி உடுத்ததும் என்ன என்ன என்ன என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது தன்னையே மறந்துடுவது, முருகனையே முன்ன நிற்பாங்க. அப்படி அப்படி வரும்போது தருமயர் பழனி மலை இல்லன்னு போகும்போது, இந்த தருமையர் பழனி மலை இல்லைன்னு நிற்கும் போது அங்க இருக்கிற ஆன்மா ஒரு 500 பேர் இல்ல 1000 பேர் கேட்டாலும் கூட அப்படி பழனிய அவாட அம்மா கொண்டு நிறுத்திட்டாங்களா பழனியில போய் அப்படி கொண்டு நிறுத்துவாங்க. அது நீங்க சரி, நான் தருமையர் பழனிமலையில் என்று சொன்ன உடன் அட்டென்ஷன், நீங்க எல்லாம் கண்ணத்தில் போடுங்கள் முருகப்பெருமான நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. இவங்க பாடினதுல அப்படியே ஈடுபட்டதுனால தருமையர் பழனி மலையில் அப்படி பாடுனே அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தோன்றுமே அது. ஆனா தன்னை மறந்து அடுவதற இதனால் அதான் சொல்றார், தன்னை மறந்து அப்படி இன்பம் பட முடியுமான்னாரு. அதான் தன்னை மறந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றெல்லாம் சொன்னாங்க. பெரியவங்க கொட்டி வச்சுட்டாங்க, இனிமே நம்ம படிக்கிறதுக்கு தான் நாதி எல்லாம் போச்சு தவிர கொட்ட வேண்டியது கொட்டப்பட்டிருக்கிறது வேண்டிய அளவு இருக்குது அப்படின்னா. அதனால் பாட வேண்டு நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டு நான் போற்றி அம்பலத்து ஆடு நன்கடற்போது நாயினேன் கூட வேண்டு நான் போற்றி. நீ அப்படியே தில்லையில நடனமாடி கொண்டிருக்க பாரு அந்த திருவடி, அப்படி தூக்கிய திருவடி, அந்த தூக்கிய திருவடியில நீ எப்படி கேட்டு அப்படி கேட்டுட்டு இருக்க, என்று வந்தா என்னும் எம்பெருமானதன் திருக்குறிப்பு. எப்பப்பா வந்த இப்பதான் வந்தியா அப்படி கேட்பார். அப்படி நீ இப்படி அந்த ஒன்று திருக்கரத்தை பார்த்து உன் திருவடி தூக்கியதுல அப்படியே நான் அதுல அழிஞ்சிடும் இல்ல. கூட வேண்டு நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கனை போற்றி. இது உடம்பு உடம்பா புழுக்கூடு இல்லைன்னு உள்ள அப்படியே நெளியும் நெளியும் நாளையார்காரன் தான் அப்படி பண்ண மனுஷன். இந்த தோல் நீ மூணு வரைக்கும் பேசாம இருக்கலாம்டா, தப்பி தவறி எங்கேயாவது பிளேடுல அப்படி நறுக்கிட்டேன்னு வச்சுக்க, நறுக்கி இந்த தோல் அப்படி பிறந்து போச்சுன்னு வச்சுங்க, நீ எங்கேயாவது இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்குன்னு காக்கா வந்து குத்திட்டு போடுங்க. அப்படி ஓகே இந்த உடம்புக்கு. ஈச்சிறகு அன்னதோர் தோல் அறினும் வேண்டுமே காக்கை கடிவதொரு கோல். இப்படி வேற எவனுமே பண்ண சங்கலிக்கத்துல இப்படி ஒரு அந்த ஆள் தான் பண்ணுங்க. ஈச்சிறகு அன்னதோர் தோல் அறினும், ஒரு ஈயனுடைய ரெக்கை தூள் உண்டு இந்த ரெக்க மாதிரி இப்படி பிளேட்லயோ அதுலயோ பிஞ்சு போய் வந்துட்டு தான் கூட நீ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா காக்கா என்ன பண்ண, ஏய் நல்ல வேட்டடா தோல் அப்படியே பிஞ்சு இருக்குது பக்குன்னு எடுத்துட்டு போடும்டா. யோகிதா அந்த யோகிதா உடம்பு, இது உடம்ப மைசூர் சேனலோட அது இதுவும் போட்டு குளிக்கிறமே யாருக்கா, காத்திருந்தவங்க கொண்டாயே நேத்திருந்தவங்க கொண்டு போறாங்கிறது தான். அதனால தான் அந்த பெரியவர் அப்படி சொன்னார். அதனால் இப்புழுக்கூடு நீக்கனை போற்றி, இது நிறைய உள்ள புழுக்கள்களுக்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற இந்த கூடு உடம்பு, இது எனக்கு பெருமானி நீக்கிடுப்பா. இப்புழுக்கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் விட வேண்டு நான் போற்றி. பொய்ப்பொருளாக இருக்கிற இந்த உலகம் இளமை அப்புறம் வாழ்க்கை இவையெல்லாம் இருக்கே இவையெல்லாம் நீங்க வேண்டும்பா. வீடு தந்தருளு போற்றி, வீட்டுலகம் என்பது ரொம்ப அருமையா பருமையாளர் தான் எழுதினாரு. வீட்டு உலகம்னா என்னன்னாரு, சும்மா வெறுமனை பற்றி நான் எழுதுறேங்க கூடாது, சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின். நம்முடைய சிந்தனைக்கோ நம்முடைய சொல்லுக்கோ அப்பாற்பட்டது அது வீடு. சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின். ஐயா திருவள்ளுவர் எதை சொன்னார், அறம் சொன்னார், பொருள் சொன்னார், இன்பம் சொன்னார், வீடு சொல்லல. ஏன் சொல்லலைன்னாரு, ஓ சிந்தைக்கு ஏஞ்ச மொழிக்கும் எட்டாதது, சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின். அப்ப வீடு பேரே சொல்லலையானாரு. துறவரமாகிய காரண வகையால் கூறப்படுவதல்லது இலக்கண வகையால் கூறப்படாமையில் ஈண்டு கூறிய அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்றுமே ஆ. இந்த முன்னுரையெல்லாம் அசைக்க முடியாதைய, இந்த முன்னுரையெல்லாம் எவன் எழுதுறது, அந்த ஒரு சிங்கம் தான் எழுதணும் பரிமேலன். அப்போ இங்கே நாங்கள் வீடு பேற்றி நேரடியாக சொல்லலை, ஏன் அது நம்முடைய மொழிக்கும் சொல்லுங்க. ஆனால் துறவு மேற்கொண்டால் எது இந்த பற்றெல்லாம் அற்றா, இந்த பற்று அற அற அற அற அந்த ஆன்மா அதை பிடிக்கும். எனவே அந்த ஆன்மாவும் அந்த வீடு பேற்றை உணர முடியுமே தவிர இன்னொருவன் சொல்லி வீடு பேறு இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. மாற்றம் மனம் கடிய நின்ற மறையோனி, அதான் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை.
அந்த திருவள்ளூர் மாளிகையில உள்ள நுழையும் போதே அழைச்சிட்டு போவார் பரிமேலகர். நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? திருவள்ளூர் மாடியை பார்க்கறது. ஆமா சாமி, அது மூன்று மாடி கட்டிடம், நான்காவது மாடி அங்கிருந்து மேல பார்த்தா தெரியும், யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு கட்டிடமா சுவாமி? ஆமா என்ன, எங்க திருவள்ளூர் கட்டிடம். நீங்க எல்லாம் திருவள்ளூர் மாளிகை பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாண்ணா, பன்னீர் தெரியாது. அருமை அருமை, திருவள்ளூர் மாளிகைன்னு வந்து நினைச்சு வந்தீங்களே என்று அருமையா அழைச்சிட்டு போறார். ஒரு முன்னுரை கொடுக்கிறார். இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறிவெறிந்து எதிர்க்கு உறுதி என உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் நான் அவை அறம்பொருள் இன்பம் வீடு என்ற என்னென்னமோ எழுதினாரு. இவன் முதல்ல படிக்கிறது யோகிதை இல்லையே. இது என்ன சார் இப்ப நீங்க சொன்னது? தமிழ் தானா? ஏன் நம்ம மக்கள் தமிழுக்கு வந்துட்டோம், இது மாக்கள் தமிழ், அதனால விளங்காது. சில கருத்துக்கள் பொருத்தம் இல்லாம இருக்குது, அதை ஒத்துக்கொள்றோம். அது கருதி 90 விழுக்காடு விழுவுது. ஒரு 10 விழுக்காடு சில தவறு இருக்குதான் பரிமேல வரையில. அது கருதி 90 விழுக்காடு நிலத்தை திருவள்ளுவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். திருவள்ளுவர் தராசு. இந்த தராசுல எங்க பரிமேல் உரையை போட்டீங்கன்னா குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடினால் குணம் மிகுதி குற்றம் குறைவு, திருவள்ளுவர் தராசு. இல்லைன்னா எங்களுக்கு என்ன பரிமையில இருக்க, சித்தப்பாவா பெரியப்பாவா? இப்ப இந்த ஐயாலவங்கெல்லாம் நாங்கெல்லாம் காலத்தில் திருக்குறள் பரிமையல் உரையோட படிச்சிடணும், உரையோட தான் படித்தோம். ராத்திரி 2 மணிக்கு கேட்டா கூட சொல்லணுமே. என்னமோ போனது அல்லவா? எனவே பொய்யலாம் விட வேண்டு நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி. இந்த ஆன்மா அடைய வேண்டிய இடம் வீடு பேறு என்று சொல்லுவது. அந்த வீடு பேறு அந்த இன்பத்தையும் என கொடுத்து அருள வேண்டும் பெருமானி என்று வேண்டி இந்த திருச்சதகத்தை நிறைவு செய்கிறார். அப்போ இது ஆனந்தாதீதம் என்பது ஆங்காங்கு அப்படி புலப்படுவதும் மரணங்களில் பிரிவாற்றமையும் மிக இருக்கு. இருந்தாலும் பழைய உரையாசிரியர்கள் அந்த ஆனந்தாதீதம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள், அது பற்றி நாம் வச்சிருக்கிறோம். ஆனா முழுமையா எண்ணினால் இப்படி சொல்லிவிடலாம், இது சில பகுதி ஆனந்தாதீதம் சில பகுதி பிரிவாற்றாமை என்று சொல்லலாம் என்று சொல்லி இந்த நாள் சிந்தனையை நிறைவுபடுத்தலாமா?

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

0: சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு நாயனார் பாடிய சூழல் அப்பூதியடிகளாரின் மூத்த திருமகன் திருநாவுக்கரசை அறவம் தீண்டி இறந்தார். அந்த தருணத்தில் திருநாவுக்கரசு நாயனார் இப்பதிகம் பாடி விடம் தீர்த்த பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த வேயுரு தோழி பங்கன், பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு ஆனைக்கா. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

சழுநீர் திரளைச் சொல்றேன் நே.

திருக்கோயில் சிவன்முறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்க தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். நில அமலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அறக்கர்வோன் இராவணன் அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை. எண்ணிறந்த சிவாலயங்களை தன் அகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா. மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலைச் சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புரவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலிசூழ் தெற்றிசிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மறுவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கொணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் எண்ணும் தோறும் இனிமை தருவன, இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப்பணிய பதினெண் கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாரார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்.

வளரு சிமய இமயப்பொறுப்பின் சிகரங்களை தம் ஆயிரம் படங்களாலும் பற்றி படர்ந்தான் ஆதிசேடன். காற்றுக்கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினை தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக்கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற இளமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது. திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோண மாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிபுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை. இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர், கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநீர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்ன. கரைகளு சந்தும் காரகிற் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல்லோதும் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை. செழுங்கட தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடை சேர்க்கும் கோணமாமலை. விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை. வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருப்பெருமையும் வாழும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை. துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப் பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரசு சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ் சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தார் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை. கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகனகக் குன்றை கமலமார்பாதர் என்றும் பைந்தலை நாகம் படருள் சடை முடி வைத்தார் என்றும் பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதான் பரசமய கோளறி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடை பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வடவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார் பாண்டிய மன்னன் குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களோடும் ராமேச்சுரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருடியுள்ள திருக்கோணமலையை போற்றிப் பரவிய திருப்பதிகம். நிறைகளல் அரவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பண் புறநீர்மை.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம். திருப்பல்பெயர் 10. பண் தக்கேசி. திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்செங்காட்டங்குடி. பண் பஞ்சமம் திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருவேழிமிழலை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பூவனூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருக்காலத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சதகம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மடற்றிரம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பூந்துருத்தி நம்பி காட நம்பி திரு ஆரூர் திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா திரு

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
2: கலை நிலை.
0: பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய

0: திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: நினைவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பண் குறிஞ்சி நான்காவது கட்டளை நன்றுடையானை எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டா தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 2. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கண்ணப்பன் ஒப்பதோர் மாணிக்கவாசகர் உருகிறார் இதனை.

கலைமலிந்த சீர்நாம்பி கண்ணப்பற்கடியே கடவுரில் கலையந்த அடியார்க்கும் அடியேன். மலைமலிந்த தோழ்வள்ளல்

பாடி வரி பாடி வைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசருக்கு ஒரு வரி புல்லா சொல்ற. ஆமா, திருநின்ற செம்மையே செம்மையா திருநாவுக்கரையாடியாக்கும் அடியேன். திருநாவுக்கரசருக்கு அடியேன்னு சொல்லல, அவருடைய அடியாருக்கும் அடியேன். திருநாவுக்கரசரை நமக்கு தெரியும், அவர் நமக்கு கொடுத்து விட்ட போன சொத்துக்கள் நாலாயிரம் பாடல்கள் இருக்கிறது. அதற்கு இந்த புத்தகத்துக்குத்தான் நாம 20 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஐயா, இந்த பாட்டுக்கா அந்த பணத்தை கொடுத்து வாங்குறோம், முடியுமா? எத்தனையோ இலக்கியங்கள் வந்தன போயின, வந்தன போயின, வந்தன போயின, ஆனா இதெல்லாம் நிலைத்திருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த தெய்வீக தன்மை தான் அதற்கு காரணம் என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். திருநாவுக்கரையெல்லாம் அடியாருக்கும் அடியே, பெரு நம்பி குலக்கரை தன் அடியாருக்கும் அடியே, பெருமிடலை

எல்லா அடியாருக்கும் பாதிவரி பாடி வைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசருக்கு ஒரு ஒரு வரி பூரா பாடி வச்சார். சம்பந்தர்கிட்ட வரும்போது ஒன்னரை வரி பாடி வைக்கிறார். ஏன்? திருநாவுக்கரசர் தேவாரம் பாடினத்துக்கு அப்புறமாத்தான் அவர் தோன்றினார். யாரு? திருஞான சம்பந்தர். அதற்கு அப்புறம்தான் அவர் அருள் பெற்றார் என்பது வரலாறு. ஆனால் இந்த 63 நாயன்மார்கள்லையும் சமயாச்சாரிய சுவாமிகள்லையும் சின்னவர் அவர்தான் வயசுல. ஆனா அருள்ல பெரியவர். அத சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது சொல்லுவார், வேதனடி தனி சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலிஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில், தவத்தின் முதல்வன் அவன் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டார். ஆனதுனாலே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பிதான் சம்பந்தன் அடியாருக்கும் அதனால பாதி வந்தவர்கள் சின்னவர்கள், முழுசா வந்தவர்கள் பெரியவர்கள் என்று நாம எண்ணிவிடக் கூடாது. வெள்ளத்துல எந்த பக்கமும் இனிக்கும், எந்த பக்கம் இனிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அல்லவா? அது போலத்தான் 63 நாயன்மார்களும் பெரியவர்கள் தான் என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியே 3000 ஆண்டுகள் இருந்தார் என்று வரலாறு. கூட ஏதோ ஒரு மேல்நாட்டுல 120 வயசு வரலையும் ஒருத்தன் இருந்திருக்கிறான். இப்ப சமீபத்துல ஒருத்தன் கிரிக்கெட்ல வந்துகிட்டு 98 வயசு வரைக்குமே நேர்ந்து செத்துருக்கிறானே சமீபத்துல. இப்ப நம்ம நாட்டுல 40 வயசுல போறவனையும் நாம பாக்குறோம். இந்த கிரிக்கெட்ல பெரிய கெட்டிக்காரன் 98 வயசு இருந்திருக்கான் பாத்தீங்களா? ஒண்ணு வேண்டாம், என் தாயாரே 98 வயசு இருந்தாங்களே இல்லையா? ஆமா, அதற்குண்டான ஒழுக்கத்தோடு நாம இருந்தோம்னா இருக்க முடியும். ஆக 3000 ஆண்டுகள் தவம் இருந்தார் திருமூல தேவன். ஒரு வருடம் தவம் இருப்பார், ஒரு நாள் கண்ணை விழித்து ஒரு பாட்டு பாடி விடுவார் என்று வரலாறு நமக்கு தெரிகிறது இல்லவா? ஆமா, சிவசிவ என்கிற சிவசிவ என்று ஒருத்தன் சொல்லலையா? தீவினையாளர் ஆனா தான் சொல்லல. சிவசிவ என்கிற தீவினையாடும் அதையும் மீறி இவன் சொல்லிவிட்டான். ஆனால் அவனுடைய தீவினை போய்விடும். சிவசிவ என்றிட தேவரும் சிவசிவ என்ன சிவகதிதானே சிவனோடு ஒக்கும்.

இன்னொரு பாட்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, ஒரு பச்சிலை என்பதை ஒப்பற்ற பச்சிலையாகிய வில்வம் என்று பொருள் கொள்வார்கள். இன்னொன்னு, ஏதாவது ஒரு பச்சிலையை கிள்ளி வச்சுவிடு, நான் வெளியூருக்கு போவேன், வெளியூருக்கு போனா பூசை செய்ய முடியாது, என்ன செய்வேன் அப்படி சொன்னா, நான் வெத்தலை பாக்கு போடுற செயல் உடையவன், இந்த வெத்தலை பாக்குல வெத்தலைய கிள்ளி ஒரு சிவான்னு ஒரு இடத்துல வச்சு விடுவேன். ஆமா, அதுவும் நான் செய்ய தவறுறது கிடையாது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுமாட்டை எங்க தேடிட்டு போறது? யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நான் பூவனூர்ல இருந்தேன், 12 வயசு வரலையும். தேவார பார்த்தாலைக்கு அருகாமையில எங்க வீடு. எம்எம் தண்டபாணி தேசியனுடைய தாய் மாமன் அங்கே வாத்தியாரா இருந்தார். எம்எம்டி கூட கொஞ்ச நாள் அந்த ஊர்ல இருந்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அங்க ஒரு சாமியார் இருந்தார். மத்தியானம் 12 மணிக்கு ஏ சாமிநாதா கோபாலே அப்படின்னு கூப்பிடுவார். அப்ப அவர் சாப்பிட உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். இங்க இருந்து ஓடுவேன், ஒரு பிடி சோற என் கையில கொடுப்பார். அது வாங்கி சாப்பிட்டதுனால தானே என்ன தெரியல தேவார படம். நான் வருத்தப்படல. சில பேர் நாம ஏண்டா தேவாரம் பண்ணணும்னு வருத்தப்படுகிற ஓதுவார்களும் இருக்கிறார்கள். நான் யார் என்று சொல்ல மாட்டேன், ஆனா நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தேவாரம் கிடைத்தக்கரிய சொத்து. ஆமா, அத பாடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார். அட, வருமானம் என்ன பண்ண இருக்கலாம் ஐயா? அத பத்தி கேள்வி கிடையாது. எவ்வளவு வந்தாலும் தான் செலவாகும், எவ்வளவு வந்திருந்தாலும் போகும். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று சொன்னார் ஒரு பெரியவர் இல்லையா. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆனா என்ன போதுமான அளவுக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துகிற அளவுக்கு என கொடுக்கிறான் அல்லவா, போதும் என்ற எண்ணம் படைத்தவன் நான். ஆனா கேட்பேன், ஐயா எனக்கு 1000 கொடு, 500 கொடு, 100 கொடு, 200 கொடு கேட்பேன். காரணத்தான் என்ன, திருநாவுக்கரசரா தூக்கி எறியறதுக்கு? திருநாவுக்கரசரும் தூக்கி எறிந்தார் செல்வத்தை எல்லாம். வள்ளற் பெருமானும் அப்படித்தான் எரிந்தேன் என்று பாடு வைக்கிறார். என் கையிலே கிடைத்த காசு எல்லாம் கேணியிலே எரிந்தேன், கிணத்திலும் எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், ஆனால் நீ கொடுத்த குணத்தை எரிகிறேன் அப்படிம்பார் வள்ளற் பெருமான் அல்லவா. ஆக தேவாரம் கிடைத்து நான் சந்தோஷப்படுறேன். அந்த சுவாமியார் கையில் அதை வாங்கினேனோ, அவர் சொல்லி கொடுத்த தேவாரம் முதல்ல முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி, இந்த தேவாரத்தை சொல்லி கொடுத்தார். இரண்டாவதாக ஒண்ணு சொல்லி கொடுத்தார், திருவே என் செல்வமே என்ற தொடங்கும் பாடல். அப்புறம்தான் கொஞ்சம் படித்தேன் திருநாவுக்கரசு ஓதுவார்னு ஒருத்தர். அப்புறம் நிறைய படித்தேன் வேலாயுத ஓதுவார். நான் தேவாரம் படித்தேனே, இந்த பிறவி எனக்கு கிடைச்சதுன்னு நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் அல்லவா. காரணம் என்ன, அந்த சாமியார் கையில வாங்கினதுதான். என்ன இந்த வழியில திருப்பி விட்டதும் ஒரு சாமியார் தான். ஆமா, நான் சினிமா பாடலாம் பாடிட்டே கிடந்தேன். ஞான கண் ஒன்று அவனு பாடிட்டே கிடப்பேன். எப்ப பார்த்தாலும் அந்த தியாகராஜ பாடு தான். என்ன எப்படி திருப்பினார் தெரியுமா அந்த சாமியார்? ஏ இங்க வாடா, ஞானக்கண் நல்லா தாண்ட பாடுறேன், இங்க வா பாடு அப்படின்னு. ஓய் நல்லா தாண்ட பாடுற, பரவாயில்லையே. அப்படின்னாரு. எப்படி திருப்புறாரு பாருங்க, அவர் தான் அருண்நந்தி தம்பிரான். அவர் இல்லாம போயிட்டாரு. இப்போ அவர் சொன்னார், உன்னால தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு சொன்னார் அவர் 1942.
என்ன முத்தறிவோடு சொல்லியிருக்காரு பாருங்க, தேவாரத்தினால் உனக்கு நன்மை, உன்னால் தேவாரத்துக்கு நன்மை சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது. அப்படி ஒரு சாமியார் தான் என்ன திருப்பி விட்டார். எத்தனையோ வழியில திருப்பினார் அருணந்தி தம்பிதான் என்னை. அதுல இது ஒண்ணு, அந்த சாமியார் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அப்படி கொடுத்தார் அவர். யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, இது மூணு ஒன்னாலும் செய்யாட்டி பண்ணாலும் ஒற்றற்ற பேசும் போதாவது அமைதியா பேசு, அன்போடு பேசு என்று சொல்லுகிறார் திருமூலர். இன்னொன்னு சொல்றார், ஆத்த மனையாள் அகத்திருக்கவே மனையாள் வீட்டில் இருக்கிற நாடி போறிய தப்பு இல்லையா, பிறர் மனை விளைதல் தப்பல்லவா அப்படின்னு உணர்த்துகிறார் திருமூலர். வருஷத்துக்கு ஒரு தடவை பாட்டு பாடி வைத்த அவர்

பலாப்பழத்துல துளை ஒண்ணு ஒண்ணு இவ்வளவு பெருசுயா. அந்த மரத்துல ஏறி பறிக்கிறது நமக்கு சிரமம் கிடையாது. ஈச்ச மரத்துல நாம ஏறவே முடியாது. அந்த இலையெல்லாம் தொங்கும் அப்படியே, இலையெல்லாம் முள்ளு ஈச்ச மரத்துல. அவன் ஏறி பறிக்கவும் முடியாது. அந்த பணம் எத்தனையோன்று இருக்கும், அதுல சதப்பற்று ஒரு நூல் கூட இருக்காது. அதற்கு போய் ஏங்கி கிடக்கிறாயடா பைத்தியக்கார என்று நீதி சொல்ல அவர் தவறவில்லை பாத்தீங்களா. ஆமா, திருமூல திருமந்திரத்துல வருகிறது. அத சொல்றாரு, எம்பிரான்

பாடி வைக்கிறார். பூவை போடல, கல்லெடுத்து போட்டார் சாமி அவங்க போட்டு முப்பத்தஞ்சு பேர் போனான்னு வருது இல்லையா, நம்மள்ட்ட இந்த ஆளு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படி.

0: திருத்தொண்டர். ஏனோ ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டு தான் சாப்பிடும்.
1: கிலோ 20 ரூபாய் விற்கிறதுடா.
0: கிலோ 20 ரூபாய் விற்கும் போது சிவனடியாருக்கு சோறு போட முடியுமா?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இல்லையா?
0: ஆமா, தினம் போட்டுக்கிட்டே இருந்தாரு, தினம் சாப்பாடு போட்டார் பாருங்க சிவனடியாருக்கு. சிவனே ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அவர் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருந்தார், சிவன் வீட்டுக்கு வந்தான். ஒரு தினம் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டார், சிவனே வந்தான்.
1: ஏப்ப இத்தனை சிவனடியார் சாப்பாடு போடுறியாமே,
0: எனக்கு போடுவியா? போற சாமி, ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்துட்டீங்களே, போடுறேன் அப்படின்ட்டார். ஓய், எனக்கு சாப்பாடு நீ போட முடியாது தெரியுமா அப்படின்னா. சாமி, எத்தனையோ அடியாறுகளுக்கு போட்டேன் சாமி, இது உங்களுக்கு போடுறது என்ன பெருமா? இல்ல இல்ல இல்ல, நான் வந்து பசுங்கன்று தான் சாப்பிடுவேன் அப்படின்னா. பிரியா, என்னோட பசுமாடு இருக்கு, ஒண்ணு அறிஞ்சு போடுறேன். போற, அந்த பசு இல்லடா, நரப்பசு. ஆ, நரப்பசுவா? அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு குடிக்கு ஒரு பையன், ஒரு குடிக்கு ஒரு பையன், அவனை அம்மா பிடிக்கணும், அப்பா அறியணும். இப்படி அறியும் போது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த கறியை தான் சாப்பிடுவேன். இந்த இடத்துல மனைவிய கூட கொடுத்துருவான், பிள்ளையை அறியணும்னு சொல்லும் போது, சாமி அதுவும் எளிதன், அதுவும் எனக்கு அருமை, எழுத்த இருக்கு, போட்டுறேன்ட்ட. சரி, நான் முத்ராபதியில் இருப்போம், சமைச்சு வச்சுட்டு கூப்பிடு, வருகிறேன் அப்படின்ட்டார். நீங்க நினைக்கலாம் இது தப்பு இல்லையா அப்படின்னு. அதே கதையை நீங்க நல்லா படிச்சுட்டே வாங்க, பின்னால அந்த பையன் பிழைத்து கொண்டான் என்று வருகிறது அல்லவா? ஆமா, கதையினுடைய ரிசல்ட் என்ன இருக்கிறது? இறந்து போற பையன் திரும்பி வந்து விடுகிறான். இத நம்புற நீ இதையும் நம்பத்தான் வேணும், இல்லாட்டினா தப்பு இல்லையா? ஆமா, இப்படி போட்டதுனாலதான் விஞ்ஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் பாடுகிறார் அவரே. ஆமா,

சம்பந்த தேவாரத்துல அவரை கிடைக்குமா? இவனையே பாட வந்தவர் பிள்ளையாருக்கு பாட்டு பாடல, முருகனுக்கு பாட்டு பாடல, அம்பிகைக்கு பாட்டு பாடல, இந்த அடியாருக்கு பாடி பாடிட்டு இருக்க. மங்கையர்க்கரசியாருக்கும் அப்படியே, குலத்திரையாருக்கும் அப்படியே. நாயன்மார்கள் சில பேர் அப்படி தேவாரத்திலையும் வைத்து பாடக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சிவனே ஒப்பார்கள் அவர்கள் என்று நாம எண்ணிக்கொள்ளணும் இல்லையா?

சுவாமிகளை வளர்ப்பு தந்த வளர்த்தவர். அதனாலதான் அவர் எப்படி இருந்தார்னு அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவரு மெய்யடியே கிடையாது அவனிடம். ஐயா ஆமா, அடிகள் காடவர் நாயனார் பதினோராம் திருமுறையில் ஒரு 12 பாடலோ 13 பாடலோ பாடி வைத்திருக்கிறார். அபூர்வமான பாடல்கள் ஒன்றுதான் எனக்கு நினைவிருக்கிறது, சொல்கிறேன். நொந்து இருமி

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை திருப்பதிகம் இடரினும் தளரினும் வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் மெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழ்மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் மூன்றாம் திருமுறையில் நாலாம் பதிகம், திரு ஆவடுதுறை அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடினது. இது திரு ஆவடுதுறை அப்படிங்கிற ஸ்தலம் நீங்கள் யாராவது போயிருக்கலாம் தெரியல. இது கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் திருபுவனம் அப்படிலாம் தாண்டி போய் அங்கே திருவடை மருதூர் அதை தாண்டி அந்தண்ட போனாக்க திரு ஆவடுதுறை வரும். இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் என்னென்னா திருமந்திரம். திருமூலர்னு ஒரு மகா யோகி இருந்தார். அவர் திருமந்திரம்ங்கிற ஒரு அருமையான நூலை பாடியிருக்கார். அவரை பற்றின அவரோட வரலாற்றையும் அவர் திருமந்திரத்துலேயும் சில பாடல்களையும் நம்ம திருத்தொண்ட தொகையில் அடியார்கள் வரலாற்றெல்லாம் பார்த்துருந்தப்போ பார்த்துருக்கோம். அவர் திருஆவடுதுறையில் தங்கி திருமந்திரம் ஏற்றினார். அதுதான் அந்த ஸ்தலத்தோட விசேஷத்தில் ஒன்று. அதேமாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு ஆதீனம் இருக்குது. ஆதீனம்னா சைவ மடம். அது மாதிரி தருமபுரத்தில் மயிலாடுதுறை பார்த்து தருமபுரம் ஆதீனம்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி திருவாவடுதுறை ஆதீனம், இது மாதிரி ஆதீனங்கள்லாம் சைவ மடங்களாக இருந்து திருமுறைகளை பேணி பாதுகாத்து வந்தன. அதேமாதிரி அவர்களுடைய மடாதிபதிகளும் அப்பப்போ தமிழில் நூல்கள்லாம் பாடியிருக்கா. எப்படி இந்த சிருங்கேரி சங்கர மடத்துலேயோ இல்லை காஞ்சியில் இருக்கிற சங்கர மடத்துலேயோ அதில் வர்ற சங்கராச்சாரியர்கள்லாம் ஒரு குரு பரம்பரையாக வருவோம். அதேமாதிரி அதில் சில ஆச்சாரியர்கள்லாம் நூல்கள்லாம் பாடி அருளியிருக்கா. அது மாதிரி இந்த மடாதிபதிகள்லையும் சில மடாதிபதிகள்லாம் நூல்கள்லாம் பாடி அருளியிருக்கா. அப்படிப்பட்ட மடங்களில் ஒன்றான திருவாவடுதுறை மடம் ஆதீனம் அங்கே இருக்குது. இந்த ஊருக்கு திருவாவடுதுறைன்னு எழுதினாலும் திரு ஆ அடு துறை அப்படி பிரித்து பொருள் கொள்ளணும். ஆ அப்படின்னாக்க பசுன்னு அர்த்தம் தமிழில். அடுத்தல் அப்படின்னா டு அப்ரோச் டு பி நியர் அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் உண்டு. துறைனா இறைவனை சென்றடைகின்ற வழி. அது கோவில் இருக்கிற இடத்துக்கு துறைம்பம். துறைனா ஆற்றுல இறங்குற படித்துறையும்பம் இல்லையா, அது மாதிரி டு என்டர் இன்டு சம்திங் இஸ் அ துறை. டு த பேத் அப்படிங்கிற மாதிரி, வழி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் துறை அப்படின்னா. அதனால் இந்த இடத்துல அம்பாள் பசுவாக இறைவனை பூஜித்த வரலாறு, அதுதான் ஸ்தல வரலாறு. அதனால தான் இதுக்கு ஆ அடுதுறைன்னு பேர். சுவாமிக்கு கோமுக்தீஸ்வரர் அப்படின்னு பேர். மாசிலாமணீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இந்த ஸ்தலத்துக்கு சம்பந்தன் வந்து பாட்டிருக்கார், அப்பரும் வந்து பாட்டிருக்கார், எல்லோரும் வந்து பாட்டிருக்கார். அப்படி சம்பந்தர் ஒரு தலையாத்திரையில் வெவ்வேறு ஸ்தலங்கள்லாம் பார்த்துன்னு வர்றப்போ திருவாவடுதுறைக்கு வர்றார். அங்கே சில நாள் தங்கி வழிபட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் அப்பா அவர்கிட்ட வந்து சொல்கிறார், இது மாதிரி எனக்கு சிறுகாழிக்கு போகணும். சிறுகாழி இது வந்து இப்போது யாகங்கள்லாம் செய்கிற காலம், இது வேள்வி செய்யணும். அதனால் நான் சீர்காழிக்கு போய் வேள்வியெல்லாம் செய்யணும், அதுக்கு பொருள் வேணும் அப்படின்னு திருஞான சம்பந்தருக்கு அப்பாவான சிவபாத ஹிருதயர் திருஞான சம்பந்தரை வந்து சொல்கிறார். அப்போது திருஞான சம்பந்தர் அவர்கிட்ட எது பணம் அவர் சொல்கிறார், ஆஹா அப்பாவுக்கு யாகம் பண்ணுங்கிறாரு, அப்பாவுக்கு பொருள் கொடுக்கணுமே, நம்மள்ட பொருள் இல்லையே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி திருவாவடுதுறை கோயிலுக்கு போய் அங்கே முன்னாடி நின்று கோவில் வாசலில் நின்று அப்படி சுவாமியை பார்த்து பாடுறார். அப்படி அவர் அங்கே சுவாமியை பார்த்து பாடினதும் இந்த பதிகம் பாடுறார். இடர் இனம் தளர் இனம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிற பதிகத்தை பாடுறார். அந்த பதிகம் பாடி முடித்ததும் அந்த பதிகத்தில் அவர் சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் பொருள் இல்லையே சுவாமி, இதுவாக அவனுடைய அருள் அப்படின்னு கேட்குறார். அப்படி அவர் சம்பந்தர் கேட்டாக்க சுவாமி என்ன செய்வார், உடனே கொடுப்பார். அந்த பதிகம் பாடி முடித்ததும் ஒரு பூதகணத்தில் ஒரு பூதகணத்தை அனுப்பிச்சு பொருள் கொடுக்குறார் சுவாமி. அந்த ஒரு பூதகணம் தோன்றுறது அங்கே, அது தோன்றி கையில் ஒரு பை வச்சுட்டுருக்கு. நம்ம பொற்கிழி அப்படின்பா தெரியுமா, கிழினா முடிச்சு ஒரு பை, அந்த பைக்குள்ளே பொற்காசுகள் இருக்கும், அதான் பொற்கிழி அப்படின்பா. அப்படி அந்த பூதம் வந்து ஒரு பொற்கிழியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் வைக்கிறது. கோயிலில் பார்த்துருப்பில் இந்த ரிஷபத்துக்கு பின்னாடி கொடி மரத்து பக்கத்தில் இல்லை ரிஷபத்துக்கு பின்னாடியெல்லாம் பலிபீடம்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் அந்தந்த காலத்தில் பூஜை பண்ணுறப்ப அதில் வந்து சாதம்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு போவேன். அந்த பலிபீடத்தில் அந்த பொற்கிழியை வச்சு அந்த பூதம் திருஞான சம்பந்தருக்கு சொல்கிறது, இது சுவாமியோட அருள், சுவாமி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறார், இதில் 1000 பொற்காசு இருக்குது, இது எடுக்க எடுக்க குறையாத பொற்க பை இது அப்படிங்கிற அந்த பூதம் சொல்கிறது. உலவா கிழி அப்படின்னு பேர். நம்ம அக்ஷய பாத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், எடுக்க எடுக்க சாப்பாடு அதுலேருந்து வந்துட்டே இருக்கும், அது மாதிரி இது உலவா கிழி, இதுக்குள்ளேருந்து நீங்கள் எடுக்க எடுக்க பொன் குறையாமல் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை அந்த பூதம் கொடுத்துட்டு போகிறது. திருஞான சம்பந்தர் நமஸ்காரம் பண்ணி அந்த பொற்கிழியை தலையில் வச்சுட்டு சுவாமியோட அருளை நினைத்து மகிழ்ந்து அதை கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அப்பாட்டை கொடுத்து, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சிறுகாழியில் மற்ற நீங்களும் மற்ற அந்தணர்களும் வேள்விகள்லாம் பண்ணுங்கோ, இது எடுக்க எடுக்க குறையாத உலவாக்கிழி இறைவன் அருளால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். அதை பெற்றுக்கொண்டு சிவபாரத ஹிருதயர் சிறுகாழிக்கு போகிறார் வேள்வி பண்ணுறதுக்கு. இதுதான் இந்த பதிகத்துடைய பேக்ரவுண்ட். பெரிய புராண பாட்டுகள் ஒரு 5-6 பாட்டு நான் பேக்ரவுண்டுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ அந்த முதல் பாட்டுக்கு போவோம். பெரிய புராண பாட்டு, மேவி அங்கு உரை நாளினில் வேள்வி செய்வதனுக்கு ஆவதாகிய காலம் வந்து அணைவுற அணைந்து தாவில் சண்பயர் தலைவர்க்கு தாதையார் தாமும் போவதற்கு அரும் பொருள் பெற நின்று பொருள் பெற எதிர் நின்று புகன்றார். என்ன பாட்டில் என்ன சொல்கிறார் சேர்க்கிறார், இது மாதிரி அங்கே மேவி அங்கு உரை நாளினில் அப்படி அங்கே விரும்பி உரைகின்ற சமயத்தில் எங்கே திருவாவூர்துறையில் அப்படி அவர் திருவாவூர்துறையில் தங்கி இருக்கிறப்போ வேள்வி செய்வதனுக்கு ஆவதாகிய காலம் வந்து அணைவுற, இந்த யாகங்கள்லாம் செய்யறதுக்கு தகுந்த காலம் வந்து செஞ்சுடுத்து. அப்போ அந்த காலம் வந்ததுனால என்ன ஆறுது, வேள்வி செய்வதற்கு உரிய காலம் வந்ததுனால அது நெருங்கி வந்துடுத்து, அதனால் அணைந்து அப்படின்னா பக்கத்தில் வந்து போய் சேர்ந்து திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து அணைதல்னா போய் சேர்றது ஒரு இடத்துல கிட்டக்கு போகிறது, அணைந்து தாவியில் சண்பயர் தலைவர்க்கு தாதையார் தாமும், இந்த தாவியில் அப்படின்னாக்க குற்றம் இல்லாதன்னு அர்த்தம், தாவுனா குற்றம், தாவியில்னா குற்றம் இல்லாத சண்பயர் தலைவர். சண்பயர் தலைவர்னாக்க சண்பை அப்படிங்கிறது சீகாழிக்கு ஒரு பெயர். இதை நம்ம முன்னாடி தோடுடைய செவியின் பதிகங்கள்லாம் பார்த்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சீர்காழிக்கு இன்றைக்கி நம்ம சீர்காழிங்கிறோம், தேவாரத்தில் காழின்னு தான் வரும், இல்லை சீகாழின்னு வரும், சீர்னு வராது, இரு அப்புறமா பிற்காலத்தில் அந்த பேர் அப்படி மறுவிடுத்து. அந்த சீகாழிக்கு அந்த சீகாழிக்கு 12 பெயர்கள், இது மாதிரி பிரம்மபுரம், வேணுபுரம், பூந்தராய், புகலி, சண்பை, கொச்சை வயம், இது மாதிரி 12 பேர் இருக்குது. அந்த 12 பேரில் ஒரு பேரான சண்பை அப்படிங்கிற பேரை இந்த பாட்டில் உபயோகிக்கிறார் சேக்கிழர். சண்பயர் தலைவர் அப்படின்னா சண்பைக்கு திரு சீர்காழிக்கு தலைவர் அப்படின்னா திருஞான சம்பந்தர்னு அர்த்தம். அப்படி சண்பை நகருக்கு தலைவரான திருஞான சம்பந்தர் அவருக்கு தாதையார், சண்பயர் தலைவருக்கு தாதையார் அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு அப்பா, தாதைனாக்க தந்தைன்னு அர்த்தம். அப்போ திருஞான சம்பந்தருக்கு தந்தையார் என்ன பண்ணுறார், அவரும் தாமும் போவதற்கு எங்கே சீர்காழிக்கு போனவர் இப்போ திருவாவூர்துறையில் இருக்க அவர் சீர்காழியில் போய் அவரோட அண்ணா தம்பி மற்ற சொந்தக்காரர்கள் மற்றபடி அந்த அக்ரஹாரில் இருக்கிற மற்ற அந்தணர்கள் எல்லாரும் சேர்ந்து வேள்வி செய்யணும் அப்படி. அதனால் சீர்காழிக்கு அவர் போகணும், போவதற்கு அப்படி வேள்வி செய்வதற்காக சீர்காழிக்கு போகிறதுக்காக அரும் பொருள் பெற வேள்வி செய்யணும்னாக்க நிறைய பொருள் வேணும் இல்லையா, பலவிதமான விஷயங்கள் வேணும். அதுக்கு வேள்வி செய்யறதுக்கு உண்டான ஹோமம் பண்ணணும், அதுக்கு நிறைய திரவியங்கள்லாம் வேணும், அப்புறம் வர்றவாளுக்கு தட்சிணை கொடுக்கணும், தானம் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்குது அந்த வேள்வியில், அது நமக்கு தெரியும். அதனால் இதுக்கெல்லாம் நிறைய பொருள் வேணும். அதனால் அரும் பொருள், அரும் பொருள்னாக்க நிறைய பொருள்னு அர்த்தம், அரிய பொருள் மிகுந்த பொருள்னு அர்த்தம். அரும் பொருள் பெற அது வாங்கிக்கிறதுக்காக எதிர் நின்று புகன்றார் அப்படின்னா திருஞான சந்தருக்கு முன்னாடி போய் நின்று அவர் சொன்னார் தந்தையார், அதாவது நான் வேள்வி செய்கிற காலம் வந்துடுத்து நான் சீர்காழிக்கு போய் வேள்விகள்லாம் செய்யணும், அப்படி இந்த வேள்விகள்லாம் செய்கிறதுக்கு நிறைய பொருள் வேணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து அவருக்கு முன்னாடி நின்று அவருக்கு அப்பா பேச ஆரம்பித்தார் இல்லை சொன்னார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, தந்தையார் மொழி கேட்டலும் புகழியார் தலைவர் முந்தை நாளிலே மொழிந்தமை நினைந்து அருள் முன்னி அந்தமில் பொருள் ஆவன ஆவடுத்துறையுள் எந்தையார் அடித்தலங்களன்றோ என எழுந்தார். இப்போ அப்பா வந்து சொன்னார் இல்லையா, நம்ம வேள்வி செய்கிறது காலம் வந்துடுத்து எனக்கு பொருள் வேணும் அப்படின்னார், நான் சீர்காழிக்கு போகணும் பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறார். தந்தையார் மொழி கேட்டலும் அப்படி அப்பா சொன்ன பேச்சை அப்பாவோட பேச்சை கேட்டதும் புகழியார் தலைவர், நம்ம முன்னாடி பாட்டில் என்ன வந்தது சண்பெயர் தலைவர்னு பார்த்தோம், இங்கே வந்து புகழியார் தலைவர்னு சேர்க்கிறார் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், புகழியினும் சீர்காழிக்கு 12 பேரில் ஒரு பேர், அதனால் புகழியார் தலைவர் அப்படின்னா சீர்காழிக்கு தலைவரான திருஞான சம்பந்தர். அப்படி அப்பா சொன்ன அப்பாவோட வார்த்தையை பேச்சை கேட்டதும் சொல்ல கேட்டதும் திருஞான சம்பந்தர் முந்தை நாளிலே மொழிந்தமை நினைந்து, முன்னொரு நாளில் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்தது, என்னது முன்னாடி என்ன சொன்னார். இது நமக்கு பெரிய புராணத்தில் நம்ம பல பாடல்களை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு, அப்படி அந்த ஸ்கிப் பண்ணின பாடல்களில் ஒரு பாட்டில் சொல்கிறார் அவர், சீர்காழியில் இருக்கார் திருஞான சம்பந்தர். அப்போது ஒரு க்ஷேத்ராடனை கிளம்புவோம், தல யாத்திரை போவோம் அப்படின்னு கிளம்புறார். அப்போ அவருக்கு அப்பா சொல்கிறார், இது மாதிரி எனக்கு வரணும்னு தான் ஆசையாக இருக்குது தல யாத்திரைக்கு, ஆனால் இன்னொரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ வேள்வியெல்லாம் பண்ணுறதுக்கு பருவம் காலம் வரும், அப்போ நான் வேள்வியெல்லாம் பண்ணணும், அதனால் உங்க கூட கொஞ்ச நாள் வரேன், அப்புறம் வேள்வி பண்ணுறதுக்கு சீர்காழி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அது சம்பந்தருக்கு ஞாபகம் வருது, ஆமாம் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு. அதனால் முந்தைய நாளிலே மொழிந்தமை நினைந்து, முன்னாடி ஒரு நாளில் சொன்னதை நினச்சி அருள் முன்னி, முன்னுதல் அப்படின்னாக்க அதுவும் நினைக்கிறது தான், நினைந்துனாலும் நினைக்கிறது தான், முன்னினாலும் நினைக்கிறது தான், முன்னுதல் அப்படின்னு வார்த்தை அது இங்கே முன்னின்னு அந்த பாஸ்ட் டென்ஸில் வருது. அருள் முன்னி, இறைவனுடைய அருளை எண்ணி அப்படின்னு அர்த்தம். இறைவனுடைய அருளை நினைத்து என்ன பண்ணார், அந்தம் இல் பொருள் ஆவன ஆவடுத்துறையுள் எந்தையார் அடித்தலங்களன்றோ. எது பொருள், அழிவற்ற பொருள் எது, அந்தமில் பொருள்னாக்க அழிவில்லாத பொருள் எது, ஆவடுத்துறையில் வீற்றிருக்கிற எம் தந்தையான சிவபெருமானுடைய திருவடிகள் அல்லவா அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லையா. அந்தம் இல் பொருள் அப்படின்னா அந்தம்னா முடிவு அழிவு, இல் அப்படின்னா இல்லாத பொருள், அழிவில்லாத பொருள் மெய்ப்பொருள் இல்லையா, அந்தமில் பொருள் ஆவன அப்படி அழிவில்லாத பொருளாக இருக்கிறது ஆவடுத்துறையுள் திருவாவடுத்துறையில் விற்றிருக்கின்ற எந்தையார் எம் தந்தையாகிய சிவபெருமானார் அவரோட அடித்தலங்கள் என்றோ அவருடைய திருவடிகள் அல்லவா அப்படின்னு திருஞான சம்பந்தர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுந்தார். எழுந்தார்னாக்க உட்கார்ந்திருந்தவர் எழுந்து நின்னார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் எழுதல் அப்படின்னாக்க கிளம்புறதுன்னு ஒரு அர்த்தம். அதனால் இப்படி அப்பா சொன்னதை கேட்டதும் ஆமாம் அவருக்கு பொருள் வேணுமே, அவர் யாக வேள்வி பண்ணணுமே அப்படின்லாம் அவர் முன்னாடி சொல்லிருக்காரு அப்படின்னு அதை ஞாபகம் வந்தது. அதை நினச்சி நமக்கு பொருள் எல்லாம் சூரமான திருவடி தானே, அதை தவிர நமக்கு வேறு ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு நினச்சி கிளம்பினார். எங்கே கிளம்பினார்? கோயிலுக்கு போகிறது கிளம்பினார். ஆமாம், எனக்கு அப்பா கரெக்டு, என்னுடைய அப்பா தப்பு. ஆமாம், இல்லை என்னப்பா சரி. அதாவது தமிழில் உடைய அப்படிங்கிறது வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவா. என்னுடைய அப்பா, என்னுடைய அப்படின்னா உடையங்கிறது வேற்றுமை உருபு, எனக்கு அப்படிங்கிறத கு வேற்றுமை உருபு. அந்த வேற்றுமை உருபு போடுறப்ப கரெக்டான வேற்றுமை உருபு போடணும். எனக்கு அப்பா, எனக்கு அம்மா, எனக்கு தம்பி, எனக்கு அக்கா அப்படி. ஆனால் என் அப்படிங்கிறப்போ அந்த வேற்றுமை உருபு இல்லாமல் இருக்கும், இட் இஸ் இம்ப்ளைட். ஸோ அந்த வேற்றுமை உருபு இம்ப்ளைடாக இருக்கிறப்போ அதை நம்ம அப்புறம் சரியான வேற்றுமை உருவம் நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். புரியுது இல்லையா? என் வீடு, என் வீடு, என் அப்பா, ரெண்டும் கரெக்டு. ஏன்னா இது வந்து என்னுடைய வீடு, அது எனக்கு அப்பா. அந்த கான்டெக்ட்னால என் அப்படின்னு சொல்லலாம், என் அப்பா, என் அம்மா சொல்லலாம், என் மகன். ஆனால் என்னுடைய அப்பாங்கிறது சொல்லக்கூடாது. அது அந்த அந்த தான் டிஃப்ரென்ஸு இல்லையா? அது எந்தைங்கிறது ஒரு அது எம் தந்தை அப்படிங்கிறது எந்தைன்னு வரும். அதான் எம் தந்தைங்கிறது எந்தைன்னு அப்படி ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது. அதனால் அதுக்கு விளக்கம் வந்து எம் தந்தைங்கிறது எந்தைன்னு ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம், அதாவது முந்தைய நாளிலே மொழிந்தமைனாக்க முன்னொரு நாளில் சொன்னது, முன்னாடி ஒரு நாளில் சொன்னது ஞாபகம் வந்தது அவருக்கு. அது முன்னாடி ஒரு நாள் எப்போனாக்க இந்த ஸ்தல யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடி சீர்காழியில் இருந்தாவாள்லாம் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருந்தார். அதுதானே ஒரு ஊர். அவர் அங்கே கொஞ்ச நாள் தங்கி ரொம்ப நாள் தங்கியிருந்தார். அப்புறம் ஒரு ஒரு தல யாத்திரை போகலாம் அப்படின்னு அவர் கிளம்புறார். அப்படி அவர் தல யாத்திரை போகலான்னு கிளம்புறப்போ அவருக்கு அப்பா சொல்கிறார், ஆமாம், ஏன்னா தல யாத்திரை போகிறப்போ அப்பாவும் வருவார் அவர் கூட. அப்போ அவருக்கும் தல யாத்திரை போகணுன்னு கிளம்புறார். ஆனால் அப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வேள்விகள்லாம் செய்கிற காலம் வருமேனு அவருக்கு தோணித்து. ஏன்னா வருஷத்தில் அது எனக்கு தெளிவாக தெரியல, ஆனால் வருஷத்தில் எப்படி நம்ம வெய்ய காலம், குளிர்காலம், மழைக்காலம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர்களுக்கும் அந்த பூஜை பனஸ்காரங்கள் பண்ணுறதுக்கெலாம் இப்போ பருவங்கள் இருக்கிற மாதிரி வேள்வி செய்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குமோ என்னவோ தெரியல. அதாவது நம்ம விவசாயம்லாம் இல்லை, அது மாதிரி பயிரிடுற காலம், அறுவடை காலம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவளுடைய அந்த காலத்தில் எந்த சீசனில் வேள்விகள்லாம் பண்ணா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு சீசன் இருந்திருக்குன்னு இதுலேருந்து புரியுறது. மழை காலத்தில் வேள்வி பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா வெய்ய காலத்தில் வேள்வி பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது மாதிரி ஒரு சீசனில் வேள்வி பண்ணியிருக்க மாட்டேன், இன்னொரு சீசனில் வேள்வி பண்ணுவாள். அறுவடை, இப்போ உதாரணமாக இப்போ அறுவடையெல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நேரம் வந்து அவளுக்கு மற்ற பூஜை புனஸ்காரங்கள், திருவிழாக்கள், வேள்விகள் அதெல்லாம் பண்ணுற காலமாக இருக்கலாம். மழை காலத்து போது அவள் ஒரே இடத்துல தங்குவாள். ஆமாம், அதனால் அவர் முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் அதை யோசிச்சிருக்கார். அவர் அப்பா யோசிச்சு எனக்கு இன்னொரு மூணு மாதத்தில் வேள்விகள்லாம் பண்ண வேண்டியிருக்குமே, அப்போ நான் திரும்பி சீர்காழிக்கு வரணுமே, அதனால் அது வரைக்கும் உங்கள் க்ஷேத்திரானது கூட வரேன், அதுக்கப்புறம் சீர்காழிக்கு வந்துடுவேன் வேள்வி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது சம்பந்தருக்கு ஞாபகம் வருது இங்கே. ஆமாம், முன்னாடி அவர் அப்பா அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு. அதுதான் அந்த முந்தைய நாளிலே மொழிந்தமை நினைந்து. அடித்தளம் அப்படின்னா திருவடி, திருவடியே அடித்தளம் அப்படின்பா. பாத கம்பளங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி திருவடித்தலம் பாதம்தான். அடித்தளம்னா திருவடின்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அது திருநாவுக்கரசரும் திருவையாத்தில் ஒரு பதிகம் பாட்டிருக்கார், அதில் ரொம்ப அருமையான ஒரு பதிகம் இருக்குது. அதில் வரும், ஆதியும் அந்தமாவன் ஐயாரன் அடித்தலமேனு வரும். அதில் பிளேஸ், இடம், இடம் பிளேஸ், அது மாதிரி அடித்தளம்னா திருவடியாகிய இடம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆமாம், கைத்தலம் கைத்தலம் பற்றினார் அப்படின்பா. அதனால் அந்த இடத்துல கையாகிய தலம், திருவடியாகிய தலம் அப்படின்னு இடம்னு அர்த்தம். அதனால் கைன்னு அர்த்தம் பேசிக்கலி. அங்கே கைத்தலம்னா கை, உள்ளங்கையில். அது மாதிரி அடித்தளம்னா பாதம், அவ்வளோதான், திருவடி தான். அடுத்த பாட்டு, சென்று தேவர்த்தம் பிரான் மகள் கோயில் முன்பு எய்தி நின்று போற்றுவார் நீழ்நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன் உன்னடி அல்லது ஒன்று அறியேன் என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார். போய் சிறுஞான சம்பந்தர் திருவாவூர்ல கோயிலுக்கு போய், கோயிலில் அங்கே சுவாமி அந்த வழிபடத்துக்கு முன்னாடி நின்று சுவாமியை பார்த்து பதிகம் பாடினர். அதான் இந்த பாட்டில் வர்ற கருத்து. சென்று தேவர்த்தம் பிரான் மகள் கோயில் முன்பு எய்தி நின்று. அப்படின்னா அவங்க வந்து மரம், அவரை தங்கியிருந்தாரிலே ஒரு மடம், அந்த தங்கியிருந்த மரத்துலேருந்து கிளம்பி திருவாவூர்தரை கோயிலுக்கு போகிறார் திருஞான சம்பந்தர். அதான் சென்று தேவர்த்தம் பிரான் மகள் கோயில் முன்பு எய்தி, அப்படி போய் கோயிலுக்கு முன்னாடி போய் சேர்றார். அப்படி கோயிலுக்கு போய் அந்த முன்னாடி நின்று நின்று போற்றுவார், அப்படின்னா இறைவனை வழிபட்டார். தேவர்தம் பிரான்ன தேவர்களுக்கு தலைவனாகி சிவருமான் அர்த்தம். தேவர்தம் பிரான்ன தேவர்களுக்கு தலைவன். மகிழ் கோயில் அப்படின்னா அந்த பெருமான் மகிழ்ந்து இருக்கின்ற கோவில், விரும்பி உரைகின்ற கோவில். மகிழ்தல்னா விரும்புதல்னு அர்த்தம். தேவர் பிரான் அந்த சிவருமான் விரும்பி உரைகின்ற கோவிலான அந்த திருவாவூர்தரை கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று போற்றுவார், வழிபட்டார். என்ன பண்ணார்? நீழ்நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன் உன்னடி அல்லது ஒன்று அறியேன். நீழ்நிதினா நிறைய செல்வம், வெள்ளி செய்கிறதுக்கு நிறைய பொருள் வேணும் இல்லையா. நீழ்நிதினா பெருஞ்செல்வம். அந்த பெருஞ்செல்வம் வேண்டினார்க்கு, யாரு? தம் அப்பா கேட்குறார் வெள்ளி செய்யணும், பொருள் வேணும்னு. அப்படி அது பொருள் கேணுங்கிற கேட்குறவருக்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன், அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை. மற்று அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். மற்று அப்படின்னா ஒரு ஃபில்லர் வேர்டு, அசை அப்படின்னு எடுத்துட்டு அதை இக்னோர் பண்ணிவிடலாம், அது ஒரு ஆப்ஷன், அப்ரோச். இது மற்று அப்படின்னா வேறேன்னு அர்த்தம், நத்திங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற இல்லையா, அந்த எல்ஸ் தான் மற்று, அதர் அப்படின்னு அர்த்தம். அப்படி நீழ்நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்றும் மற்று இலேன், எங்க நிறைய பணங்க பொருள் வேணும் எங்கள் அப்பாவுக்கு, அது கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இலேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மற்றுங்கிறத விட்டுட்டும் பொருள் கொள்ளலாம். ஈவது ஒன்றும் இலேன், அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை. உன் அடி அல்லது ஒன்று அறியேன், உன் திருவடியை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார். அப்படின்னு இறைவனுடைய திருவருள் என்ன அப்படின்னு இறைவன்கிட்ட வினவுகின்ற மாதிரி, கேட்குற மாதிரி செந்தமிழ் தேவார பாட்டு பாட ஆரம்பித்தார். அதனால் போய் திருஞான சம்பந்தர் திருவாவூர்ல தேவர்கள் தலைவனாய் சிவருமான் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று, எங்கள் அப்பாவுக்கு பெருஞ்செல்வம் வேணும், அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு உன் திருவடி தவிர வேறு ஒன்றும் தெரியாது, உன் அருள் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு தேவார பதிகம் பாட ஆரம்பித்தார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஓகே, இப்போ அடுத்த பாட்டு. எடுத்த வன் தமிழ் பதிகம் நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த இன்னிசையால் இன்னிசையினால் துதிப்பார் மடுத்த காதலில் வள்ளலார் அடியினை வழுத்தி அடுத்த சிந்தையால் ஆதரித்து அஞ்சலி அளித்தார். சுருக்கமாக சொல்லணும்னா அவர் எப்படிப்பட்ட பதிகம் பாடினார், அந்த பதிகத்தோட அமைப்பு என்னன்னு இதில் சொல்கிறார். சொல்லி அப்படிப்பட்ட பதிகம் பாடி இறைவனுடைய வழி இறைவனை வழிபட்டார். அதுதான் இந்த பாட்டுக்கு சுருக்கமான பொருள். இப்போ வார்த்தைகளுக்கு பார்ப்போம். எடுத்த வன் தமிழ் பதிகம் அப்படின்னா எடுத்தனாக்க ஆரம்பித்த, எடுத்த காரியம்ங்கிறோம் இல்லையா, தொடங்கின காரியம்ங்கிறது எடுத்த காரியம், எடுத்த பாட்டு, எடுத்த பதிகம்னா ஆரம்பித்த பதிகம்னு அர்த்தம். அப்படி அவர் ஆரம்பித்த பதிகம் எப்படிப்பட்ட பதிகம்? வன் தமிழ் பதிகம். வன் அப்படின்னாக்க முனுசி இன்னு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். வன் தமிழ் அப்படின்னா வன், வன்மை அப்படின்னாக்க வளம் அப்படின்னு அர்த்தம். வன்மை ரெண்டு சுழியின் பட்டக்க வலிமை அப்படின்னு அர்த்தம். முரட்டுத்தனமானது, வலியது அப்படிலாம் வர்றப்ப வன்மைன்னு வரும். வன்மைன்னு வந்தாக்க ஃபெர்டைல், ரிச் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்லாம் வரும். அதனால் எடுத்த வன் தமிழ் பதிகம், எடுத்த வளம் மிக்க தமிழ் பதிகமாகிய பதிகத்தை பாடுறார் அவர். அது எப்படிப்பட்ட பதிகம், அதோடய அமைப்பை சொல்கிறார். நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்போடு தொடர்ந்த, அது நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்பு அப்படிங்கிறார். இந்த பதிகத்து மேலே பார்த்தோம்னா எழுதியிருப்பேன், நாலடி மேல் வைப்பு அப்படின்னு இந்த பதிகத்துக்கு மேலே தலைப்பில் இருக்கும். தேவார பாடல்கள்லாம் பொதுவாக நாலு அடி இருக்கும். அடிகள் சின்னதாக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம், ஆனால் நாலு அடி தான் இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலையும் பொதுவாக. ஆனால் சில பதிகங்களில் அந்த நாலு அடிக்கு மேலே கூட ஒரு அடியோ ரெண்டு அடியோ இருக்கும். நம்ம முன்னாடி திருநாவுக்கரசர் தேவாரத்தை பார்த்தப்போ அந்த பல்லவ அரசன் வந்து சமணர்களுடைய போதனையினால் திருநாவுக்கரசரை கொல்றதுக்கு தண்டனை கொடுப்பான். அப்போ அதில் சுண்ணாம்பு கால்வாயில் போடுறது ஒன்று, விஷம் கொடுத்து கொல்றது ஒன்று, அப்புறமா யானையை விட்டு இடற செய்தல்பா, தரையில் கட்டி காலில் தரையில் போட்டு யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது, அப்படி தலையை வந்து யானை மிதிச்சிட்டு போகும், அப்படி பண்ணுறது யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது, அது யானையை விட்டு இடறுதல் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்புறமா கடைசியில் தான் கல்லில் கட்டி கடலில் போடுவாள். அப்படி இந்த யானையை கட்டி யானையை ஏவி இடற செய்கிறப்போ அந்த யானை பாகர்கள்லாம் ஏவுவாள் திருஞான சமுதிர கொல்றதுக்கு. அப்போ திருஞான சமுதிர அந்த யானையை பார்த்து அந்த சமயத்தில் ஒரு பதிகம் பாடுவார். அது நம்ம பதிகத்தை பார்த்துருக்கோம். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கச் சுழாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரணியரும் அகலம் வளாய அறவும் திண்ணன் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு. அதில் பார்த்தோம்னாக்க நம்ம எல்லா பாட்டிலையும் அந்த பதிகத்தில் நாலு அடி இருக்கும், அப்புறம் ஒரு அஞ்சாவது அடியாக அஞ்ச வருவதும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் இருக்கும். அது மாதிரி இந்த பதிகத்தில் நாலு நாலு அடிக்கு பாட்டு, அதுக்கு மேலே ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு வைப்பு இருக்கும். அந்த வைப்பு எல்லா பாட்டிலையும் அதே வைப்பு திரும்ப திரும்ப வரும். இப்போ நம்ம கர்நாடக இந்த இதில் வர மாதிரி ரிஃப்ரைன் அப்படிமே, அந்த ரிஃப்ரைன் மாதிரி அது திரும்ப திரும்ப வரும். ஒவ்வொரு பாட்டுக்கு அப்புறம் அந்த ரிஃப்ரைன் வரும். அதான் நாலடி மேல் வைப்பு அப்படின்னு அதுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாரு. நாலு அடிக்கு மேலே ரெண்டு அடி வரும் அந்த பாட்டில். ஆனால் இந்த சேக்கிழார் பெரிய புராணத்தை நாலு அடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்பு அப்படிங்கிறார். ஈர் அடிங்காமல் இரு சீர் அப்படின்னு பாட்டில் சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது ரெண்டு அடி, பதிகத்தில் ரெண்டு அடி தான் இருக்குது, அதனால் ரெண்டு அடி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்படி நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்பு, தொடுத்தல்னாக்க நமக்கு தெரியும் பூ தொடுக்கிறோங்கிறோமே, அதாவது ஒரு வார்த்தைகள்லாம் எடுத்து ஒரு பாடலாக தொடுக்கிறது, எப்படி பூக்கள்லாம் எடுத்து ஒரு மாலையாக தொடுக்கிறோமோ அதுமாரி வார்த்தைகள்லாம் எடுத்து ஒரு பாடலாக தொடுக்கிறது, அதான் அந்த இரு சீர் தொடுத்த வைப்பு அப்படிங்கிறார். அது அப்படி தொடுத்து வச்சு தொடர்ந்த இன்னிசையினால் துதிப்பார், அப்படி ரொம்ப இசையோட பாடி வழிபட்டார். திருஞான சமுதர் திருவுருவங்கள்லாம் பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே அவர் கையில் தாளம் இருக்கும், இவர் கையில் தாளம் போட்டு பாடுவார். அப்போ சுவாமி அவர்களால் அவர் கையில் ரெண்டு பொற்றாளங்கள் வரும், தங்கத்தாளான தாளங்கள் வரும் அவர் கையில். அப்புறம் அதை வச்சுட்டே அவர் எல்லா இடத்துலையும் பாடின்னு போவார். அதனால் அவர் இசையோடு பாடுவார். திருஞான சம்பந்தர் பாடல்களில் ரொம்ப இசை இருக்கும், சந்தங்கள் இருக்கும், இசை இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி இசையோடு துதிக்கிறார் அவர். என்ன பண்ணார், மடுத்த காதலில் வள்ளலார் அடியணை வழுத்தி. மறுத்தல் அப்படின்னா நிறையிறது, மனசுக்குள்ளே அவருக்கு ரொம்ப அன்பு பொங்கி வர்றது. அந்த பொங்கி வர்ற நிறைந்த அன்பினால் வள்ளலார் அடியணை வழுத்தி. இங்கே வள்ளலார் அப்படிங்கிறது சிவருமா, அவருக்கு வள்ளல்னு பேர். ஏன் வள்ளல், வாரி வாரி கொடுப்பார் அவர். நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி கொடுப்பார், நம்ம நினச்சதை விட எக்கச்சக்கமாக கொடுப்பார் அவர். எல்லாத்தையும் கொடுப்பார், தன்னையே கொடுப்பார், அதனால் வள்ளல். அதனால் அந்த வள்ளலாருங்கிறது அந்த ஆறுங்கிறது ஒரு மரியாதை விகுதி. அது வள்ளலார்னா சிவபெருமானார், அவருடைய அடி இணை வழுத்தி. அடி இணை அப்படின்னா ரெண்டு திருவடி, அந்த ரெண்டு திருவடியையும் வழுத்தி வழிபட்டு, வழுத்துதல்னா வணங்குதல், வழுத்தி அடுத்த சிந்தையால் ஆதரித்து அஞ்சலி அளித்தார். அடுத்த சிந்தைனாக்க அடுத்தல் அப்படின்னா போய் சேர்றது இல்லையா, பொருந்துதல் போய் சேர்றது அப்படின்லாம் அர்த்தம். அடுத்தல்னா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் சிவபெருமானை சென்றடைந்த சிந்தையினால் ஆதரித்து உள்ளத்தில் ரொம்ப பக்தி செய்து அஞ்சலி அளித்தார், கைகூப்பி அவரை வணங்கினார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். நச்சி இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பு அருள் பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிரக்கிழி ஒன்று. இப்போ இந்த பதியம் பாடி முடிச்சிட்டார் சம்பந்தர். அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்கிறார் சேக்கிழர். அப்போது ஒரு பூதம் வந்து ஒரு 1000 பொற்காசுகள் இருக்கிற ஒரு முடிச்ச கொண்டு வந்து அங்கே பீடத்து மேலே வச்சுது அப்படிங்கிறார். நச்சி இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர். இந்த இடத்துல நச்சி அப்படின்னாக்க விரும்பின்னு அர்த்தம், நச்சுதல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம். அப்படி நச்சி இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இறைவன் மேலே மிகுந்த விருப்பத்தோடு இனிய தமிழான தேவாரத்தை பாடின ஞான சம்பந்தர், அவருடைய இச்சையே புரிந்து அருளிய இறைவர், அவருடைய விருப்பம் இச்சைனாலும் விருப்பம் இல்லையா, இச்சையே புரிந்து அருளிய இறைவர், திருஞான சம்பந்தருடைய விருப்பத்தையே விரும்பி அருளிய இறைவர். புரிதல்னாக்க விரும்புதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, செய்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அருள் புரிதல் அப்படின்னா அருள் செய்யறது இல்லையா, புரிந்து அருளியனா அருள் புரிந்த அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா விரும்பி அருளிய அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் திருஞான சம்பந்தருடைய விருப்பத்தையே விரும்பி அருளிய இறைவர் சிவபெருமான், அவரோட இன்னருளார் சிவபெருமானோட இன்னருளினால இனி அருளினால அச்சிறப்பு அருள் பூதம் இறைவனுடைய அருளினால கொடுக்கிறார். திருஞான சம்பந்தருடைய விருப்பத்தை இறைவன் கொடுத்துட்டார். அப்போ அந்த சிறப்பு, அச்சிறப்புனா அந்த அருள், இறைவன் என்ன அருள் புரிந்தானோ அந்த சிறப்பு, அச்சிறப்பை அருள்கிற பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது. ஒரு பூதம் வந்து அகன் பீடத்துன்னு அகலமான விசாலமான பீடம் இருக்கு, அந்த பலிபீடம் இருக்க பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பலிபீடம் இருக்கு, அந்த பெரிய பலிபீடத்தின் மீது உச்சி வைத்தது. அதன் மேலே உச்சினா அந்த டாப் ஆஃப் த பலிபீடம், அந்த பலிபீடத்தின் உச்சியில் என்னத்தை வச்சுது, பசும்பொன் 1000 கிழி ஒன்று. அப்படின்னா பசும்பொன்னா பியூர் கோல்டு, ஹை குவாலிட்டி கோல்டுனு அர்த்தம் பசும்பொன் அப்படின்னா. பசும்பொன் 1000 கிழி அப்படின்னா ஒரு கிழினா முட்டை முடிச்சுன்னு அர்த்தம், பணம் பணமுடிப்பு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த பணமுடிப்பு, அந்த பணமுடிப்பில் உயர்ந்த பொற்காசுகள் 1000 இருக்கிற ஒரு பொற்கிழி, அதை வந்து அந்த பீடத்தோட உச்சியில் ஒரு பூதம் வந்து வச்சுது. பதிகத்து சம்பந்தர் பாடி முடித்தார். உடனே திருஞான சம்பந்தர் என்ன விரும்பினாரோ அதையே விரும்பி அருள்கின்ற சிறைவர், அவரோட அருள்னால ஒரு பூதம் வந்து ஒரு 1000 பொற்காசுகள் இருக்கிற ஒரு பொற்கிழியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்து மேலே வச்சுது. இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, வைத்த பூதம் அங்கு அணைந்து முன் நின்று நல்வாக்கால் உய்த்த இக்கிழி பொன் உலவாக்கிழி உமக்கு நித்தனார் அருள் செய்தது என்று உரைக்க நேர்த்தொழுதே அத்தனார் திருவருள் நினைந்து அவனிமேற் பணிந்தார். அந்த பூதம், வைத்த பூதம் அங்கு அணைந்து முன் நின்று பலிபடுத்து மேலே அந்த பொற்கிழியை வச்சுது. அப்படி வச்ச பூதம் அங்கே முன்னாடி வந்து நின்று நல் வாக்கால், அது ஒரு நல்ல வாக்கினால் சொல்கிறது, என்ன சொல்லித்து, உய்த்த இக்கிழி, இப்போ இந்த நீ பெற்ற இந்த பொற்கிழியானது, இங்கே கொண்டு வந்து வச்ச இந்த பொற்கிழியானது பொன் உலவா கிழி, பொன்னானது உலவாத கிழி. பொன் உலவாத கிழினா என்ன அர்த்தம், இதில் பொன் குறையாத பொன் பொற்பை பொற்கிழி இது. அப்படின்னா நீங்கள் எடுக்க எடுக்க இல்லைன்னு குறையாமல் பொண்ணு வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1000 பொற்காசுகள் இருக்கிறதுல இன்றைக்கி ஏதோ வேள்விகள் செய்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு 50 பொற்காசுகள் 15 பொற்காசுகள் எடுத்து எல்லோருக்கும் ஏதோ கொடுத்துட்டோம், பொருள்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னாக்க, அப்போ அதில் 985 தான் இருக்கணும். ஆனால் அதில் எடுத்து நாளைக்கு போய் அதில் கைவிட்டால் அதில் இன்னும் 1000 பொற்காசு இருக்கும். அப்படி எடுக்க எடுக்க குறையாது. அதான் இந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி இந்த உலவா கிழி, இது பொன் இதில் எப்பவுமே குறையாது. நீங்கள் எடுக்க எடுக்க இதில் பொன் வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பொற்கிழி இது, பொன் உலவா கிழி. உமக்கு நித்தனார் அருள் செய்தது என்று உரைக்க. அது என்ன சொல்லிட்டு, உங்களுக்கு நித்தனார், நித்தனார் நித்தன் அப்படின்னா நித்தியன் அர்த்தம். சிவருமானுக்கு நித்தியன் அழிவில்லாதவன், அதனால் உமக்கு அழிவற்றவராகிய சிவருமான் அருளியது இது அப்படின்னு அந்த பூதம் சொல்லித்து. அப்படி சொன்னதும் நேர் தொழுதே அதனை வணங்கி தொழுது அத்தனார் திருவருள் நினைந்து, அத்தன்னா தந்தை, அத்தனார்னா தந்தையார் சிவருமானுங்க, தந்தையாகிய சிவருமானுடைய திருவருளை நினைத்து அவனி மேல் பணிந்தார். அவனினா நிலம், அப்படி தரையில் விழுந்து வணங்கினார் திருஞான சம்பந்தர். அதனால் இந்த பூதம் சொல்லித்து உங்களுக்கு அழிவற்றவராக சிவருமான் கொடுத்த கிழி இது. எப்படி அவர் அழிவற்றவரோ அது மாதிரி இந்த உலவா கிழியும், இந்த கிழியில் இருக்கிற பொண்ணும் அழிவற்றது, எடுக்கெடுக்க குறையாமல் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கறது. அப்போ வணங்கி, எதிர வணங்கி, அப்புறம் தரையில் விழுந்து வணங்கி சிவருமானை வழிபட்டார். அவர் வணங்கினார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நேர்த்தொழுதுனா இல்லை, அது உரைக்க என்று உரைக்கனா அது வந்து அது பூதத்தோட ஆக்ஷன், அதோட முடியுது. பூதம் அப்படின்னு சொல்ல, மற்றபடி இதில் பண்ணுறது ஆக்ஷன்லாம் நேர்த்தொழுதே அத்தனார் திருவள்ள நினைந்து அவனிமேல் பணிந்தாருங்கிறது, அதெல்லாம் சம்பந்தருடைய ஆக்ஷன். அது நேரடியாக பூதத்தையும் வணங்கியிருப்பார் இல்லையா, பூதம் கொண்டு கொடுத்ததுனாக்க சிவருமானுடைய பூதகணம் இல்லையாது. அப்படி அந்த பூதகணத்தையும் வணங்கி இறைவனுடைய திருவள்ளல் நினைந்து தரையில் விழுந்து வணங்கியிருக்கார். சிவலோகத்தில் இருக்கிற அந்த மாதிரி சிவகணங்கள்லாம் அவருடைய ரெட்டினியூ அப்படின்னு சொல்ல பரிவாரம்னு சொல்லலாம். ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு ஒரு பரிவாரம் இருக்கும் இல்லையா, ஒரு பெரியவர் இருந்தால் அவருக்கு இப்போ சம்பந்திருப்பான அவர் கூட தொண்டர்கள்லாம் போகிறாள் இல்லையா, அது மாதிரி. அதனால் இந்த சிவகணங்கள்ங்கிறது அவனுடைய பூதகணங்கள். அதை சுடுகாட்டில் ஆடுறப்போ பூதகணங்கள்லாம் சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வர்ணனை. பூதகணங்கள் வந்து குள்ளமாக இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் உயரமாதிரிலாம் இருக்காது. குண்டை குரட்பூதங்கள் அப்படின்னு வரும் பாட்டில். குரட்பூதம்னா குள்ளமாக இருக்கிற பூதகணங்கள். அது மாதிரி நம்ம அந்த வெவ்வேறு இது, இப்போ தேவர்கள்னு ஒரு இது சொல்கிறோம்ல, அது மாதிரி பூதகணங்கள்னு அது ஒரு கூட்டம்னு வச்சுக்கலாம் நம்ம. அது பூதகணங்கள்னா சுடுகாட்டில் சிவன் ஆடுறப்போ அவர் கூட இருந்து வாத்தியங்கள்லாம் வாசிப்பா, கூட ரெண்ட பாடுவா, அதெல்லாம் பண்ணுவா. தீ கொல்லித்தீயை பிடிச்சிட்டு விளக்காக வச்சுட்டுருப்பா, அதெல்லாம் இருக்கும் பாட்டுகளில், வர்ணனைகளில் வரும். காரைக்கால் அம்மையாரோட பாட்டிலையும் பார்க்கலாம் அதெல்லாம். சமுதர் பாட்டிலையும் அங்கங்கே வரும். அதுதான் பூதகணங்கள். அந்த பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாகிறது தான் கணநாதன், கணபதி அப்படிங்கிற பேர்லாம். கணங்களுக்கு தலைவன். அதில் கணங்களில் கணம்னா கூட்டம், வேற ஒன்றும் இல்லை. கணம்னா கூட்டம், தொகுதி. இதில் பூதங்களின் தொகுதி இது, அவ்வளோதான் பூதகணம். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்காலத்தி.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: 73rd பாட்டு. ஐய நின்னது அல்லது இல்லை மற்றூர் பற்று. ஐய தலைவனே, உன்னுடைய திருவடியை தவிர வேறு பற்று இல்லாத ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று. மற்ற பற்றனுக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்து. அதனாலே உயிருக்கு பற்று என்பது இயல்பாக இருப்பது. உயிருக்கு பற்றுன்னு இருக்குதல்லவா, பற்றுன்னு என்ன? ஆசை. ஆசை ஒவ்வொரு குருளையும் நம்ம வச்சிருக்கிற ஒரு பிரியம் ஆசை. அந்த பற்று ஆகையாலே கடவுள் பற்று நன்றாக உள்ள முதிர்ந்த ஞானிக்கு வேறொரு குருளிலே பற்று வராது. வேறொரு குருளிலே பற்று வராது. அந்த முதிர்ந்த பக்குவம் ஞானம் வருகின்ற வரையிலும் எல்லா இடத்துலையும் பற்று இருக்கும். எல்லா பொருளையும் பற்று இருக்கும். இப்ப பரமஞானியா இருக்கிற மாணிக்க வாசகருக்கு வேற எந்த குருளிலேயும் பற்று இல்லை. பற்றுனால் மற்றிலேன் கண்டாய், இது உனக்கு நன்றாக தெரியும். பற்று நான் மற்றிலேன், அப்படி இருந்தா தான் கடவுளை அடைய முடியுமா? இப்படி இருந்தா ஒரு பொருளோட பற்று அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ண முடியாது. இல்ல நம்ம இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அது குறிப்பிட்ட ஒரு பக்குவம் காலம் வந்துச்சு இருக்க முடியும். அது வரையில் நம்ம இஷ்டத்துக்காக அந்த பற்றை விட முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு அந்த பற்றை விட முடியாது. அவனே அந்த பக்குவத்தை உண்டு பண்ணி பற்று விடும்படியாக செய்தான்னு வச்சுக்கோ, விட்டுருவோம். அதுல அவங்கெல்லாம் சாமானியமா செய்ய மாட்டேன், சாமானியமா செய்ய மாட்டேன். என்ன காரணம்னா, நிறைய என்ன அனுபவிக்க வேண்டியது இருக்குதுமே, அனுபவிக்கட்டும். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அதனாலே எந்த அளவுக்கு இவனுக்கு பக்குவம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆகையாலே இவன் பற்றோடு இருக்கிறான். அந்த பற்றுக்களை அனுபவித்து அதன் பிறகு ஆகையால ஒரு காலம் வரும்போது பக்குவத்தை தருவான். அதுவரை சாமானியமா தரமாட்டார். மாணிக்க வாசகர் எப்படின்னா, தீவிர தர சத்தினி பாதம் சொல்றது. அதை சித்தாந்தத்துல தீவிர தர சத்தினி பாதம் சொல்றது. நாலாவது சத்தினி பாதம் சொல்றோம், நாலாஞ்சத்தினி பாதம் சொல்றோம். ஒன்னாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அதான் முடிந்த முடிவு. இதுல விளங்குதா? இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும், விளங்காம எங்க போகுது. அதனால முதல் தரம் மந்த தரம் சொல்றது, ரெண்டாவது மந்தம்னு சொல்றது, மூணாவது தீவிரம்னு சொல்றது, நாலாவது தீவிர தரம் சொல்றது. இதுல வந்து முதல் தரம் எப்படின்னா, வந்து வாழத்தண்டுலே நெருப்பு பற்ற வைப்பது போல் மந்த தரசத்தின் சாமானியம் இல்ல, எங்க பற்றுமான்னு பற்றாது. ரெண்டாவது சத்தினி பாதம் எப்படின்னா, பச்சை விறகிலே நெருப்பு பற்ற வைப்பது போல். மூணாவது அந்த தீவிர சத்தினி பாதம் எப்படின்னா, காய்ந்த விறகிலே நெருப்பு பற்ற வைப்பது போல். நாலாவது சத்தினி பாதம் எப்படின்னா, கற்பூரத்துல நெருப்பு பற்ற வைப்பது போல். இந்த நாலாஞ்சத்தினி பாதம் தான் மாணிக்க வாசகர். அந்த நாலாஞ்சத்தினி பாதம் வந்தவர்களுக்கு உலக பற்று கொஞ்சம் கூட இருக்காது. கடவுள் பற்று தான் இருக்குமே தவிர உலக பற்று கொஞ்சம் கூட இருக்காது. அந்த முதல் அந்த வாழத்தண்டு பக்குவம் இருக்குதுவாரு சத்திரிவாதம், அவனுக்கு எப்படி இருக்கும்னா, உலகத்துல முக்கால் பங்கு பற்று இருக்கும், கடவுளத்துல கால் பங்கு இருக்கும். ரெண்டாவது சத்திரிவாதத்துக்கு உலகத்துல பாதி, கடவுள்ட பாதி. மூணாவது சத்திரிவாதத்துக்கு உலகத்துல வந்து கால் பங்கு, கடவுளத்துல முக்கால் பங்கு. நாலாம் சத்திரிவாதம் உடையவருக்கும் முழுவதும் கடவுளத்தில். அதனாலதான் போகம் ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனேன், பொய் கலந்தது அல்லது இல்லை வஞ்சனேன். வஞ்சனேன் என்று சொன்னால் தன்னை வந்து பக்குவம் உடையவனாக காட்டிக்கொள்ளாமல், தனக்கு அந்த பக்குவ நிலை இல்லை என்று தான் நினைந்து பொய் கலந்தது அல்லது இல்லை. பொய் கலந்தது அல்லது இல்லைன்னா, நான் வஞ்சகனாக இருந்தாலும் இந்த தன்மையில இப்பொழுது நான் சொல்லுகின்ற சங்கதியில பொய் இல்லையா? எந்த சங்கதியில? உன்னை தவிர வேறு ஒரு பொருள் எனக்கு பற்று இல்லைன்னு சொல்றேன் பாரு, அது நூத்துக்கு நூறு உண்மை சாமி. பொய் கொஞ்சம் கூட அதுல கலக்கல. பொய் கொஞ்சம் கலந்து இருக்கிறது உண்டு அல்லவா? பொய் கொஞ்சம் கலந்து இருக்கிறது உண்டு, முழு பொய்யன்னு இருக்கிறார். ஆனால் இந்த வகையிலே கொஞ்சம் கூட பொய் கலக்கலேனார். பொய் கலந்தது புரியுதா? வாக்கியங்களை பாத்தீங்கன்னா பொய் கலந்தது இல்லை. சொல்ற வாக்கியத்துல சொல்ற விஷயத்துல உன்னை தவிர வேறு ஒரு பொருளையும் பற்று இல்லைன்னு சொல்ற பாரு, அதுல கொஞ்சம் கூட பொய் இல்லை சாமி. பொய் கலந்த சுத்தமான நிஷம், நூத்துக்கு நூறு உண்மை. தாய்மானவர் ஐயனே, உன்னை அன்றி ஒரு தெய்வம் கையினால் துளவும் கருதியம் கண்டாய். உன்னை தவிர கையினால ஒரு தெய்வத்தை கூட கும்பிடவும் மாட்டேன், மனசுல நினைக்கவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு, நான் ரொம்ப பொய்யன்றேன், நான் ரொம்ப பொய்யன்றேன், ஆனா இந்த விஷயத்துல பொய் இல்லைனர். அவரு பொய்யான ஆயிலும் பொய்யுறையேன், சுத்த மையா நான் உனக்கே வெளியாகுவேன் என்பது தாய்மானவர். அதனாலே இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பற்று இல்லை உன்னை தவிர வேறொரு பற்று இல்லைன்னு சொல்றவா, அது கொஞ்சம் கூட பொய் கலவாது, நூத்துக்கு நூறு வருஷமாக. பொய்மையேன் என் எம்பிரார் மை கலந்த கன்னி பங்க, மை கலந்த கன்னி பங்க, அதையாலே மை தீட்டிய கண்ணை உடையவளாகி உமாதேவி ஒரு பாகத்திலே உடையவள். மெய் கலந்த கன்னி பங்க வந்து நின் கடல்கனே, மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆகும். இதுல சாமானியமா சொல்ல தெரியுமே, வேற யாருக்காவது அன்பு வேணும்னு கேக்குறாருல, யாரு கேக்குறது நினைக்கிறது, அது எந்த அன்புன்னு தெரியுமா? யாருக்கு இருக்கிற அன்பு எனக்கு வேணும்னு கேக்குறது தெரியுமா? அன்பு எனக்கு வேணும்னு கேக்குறாரு. இந்த அன்பு யாருக்கிட்ட இருக்கிற அன்பு எனக்கு வேணும்னு கேக்குறாரு தெரியுதா? உன்னுடைய திருவடியில வந்து கலந்த அன்பர்கள் இருக்கிறாரு பாரு, அவர்களுடைய அன்பு எனக்கு உண்டு. உன்னுடைய திருவடியில வந்து கலந்துட்டாங்க பாரு, அப்படின்னா எப்படிப்பட்டவர்களா? அவங்க அன்பு எனக்கு விடுஞ்சாமி. மெய் கலந்த கன்னி பங்க வந்து நின் கலர்கனே, மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும், எனக்கும் ஆக வேண்டும். அப்படின்னா அந்த அன்பு எப்படிப்பட்டது? மெய் கலந்த கன்னி பங்க வந்து நின் கலர்கனே, மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும். அந்த அன்பர்களுக்கு இருக்கின்ற அன்பு இருக்குது பாரு, அந்த அன்பு எனக்கு வேண்டு. வேண்டுனின் கலக்க அன்பு, அன்புதான் திருவாசகம் முழுவதும் என்ன வேண்டுகொள்ள, வேண்டுனின் கலக்க அன்பு, உன்னுடைய திருவடியிலே அன்பு வேண்டும். பொய்மை தீர்த்து மெய்மையே, பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு, பொய்மை என்கின்ற என்னிடத்தில் இருக்கின்ற குற்றங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி, மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற வெய்ச்சுடராகிய நீ, என்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு, கையாலே உண்மையாகவே என்னை ஆண்டு கொண்டாய், உண்டு நாயினேனே ஆவ என்று அருளி, என்னை ஆண்டு கொண்டு என்னை பாவம் இவனை எப்படியாவது உருப்படி ஆக்கிவிட வேணும் என்று நீ இறங்கி அருள்வாயா, ஆவன இறங்கி அருள்வாயா, புண்டு கொண்டு அடியனேனும் அப்படி நீ ஆண்டு கொண்டு எனக்கு நீ அருள் செய்தாயானால் நான் எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய திருவடியை பூண்டு கொள்ள வேணும், திருவடியை விட்டு நீங்காது பூண்டு கொள்ளுதல், அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் எப்போதும் உன்னே வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் போற்றி போற்றி என்று சொல்லியே அதற்கு மேலே என்றும் மாண்டு மாண்டு மாண்டு மாண்டுன்னா இறந்து பறந்து இறந்து பறந்து இறந்து பறந்து, இது எதுக்கு வேணும்னு கேட்ட, நான் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே, மறுபடி பறந்தேன்னா எதுக்கு பறக்கணும், உன்னை வணங்குவதற்காகவே பறக்க வேணும், வணங்குவதற்காகவே பறக்க வேணும். என்னன்னா இந்த ஒரு பிறப்புல உன்னை வணங்கினது பத்தாது, இந்த ஒரு பிறப்புலே நீ செய்த உபகாரத்துக்கு நான் வணங்கியது பத்தாது, அதனால மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னன் வணங்குவேன், நான் பறக்கிறேன்னா எதுக்கு பறக்கணும், உன்னை வணங்குவதற்காக, மாண்டு மாண்டு வந்து வந்து சுத்து சுத்து பறக்கணும், வந்து வந்து உன்னை வணங்கணும், அப்படி பறக்கணும் ஆனா வணங்க வணங்கு நின்னை மண்ணு விண்ணு வேத நான்கு ஓலமிட்டு, மண்ணும் விண்ணும் வேத நானும் என்ன செய்தா, ஓலமிட்டு வணங்குதான், சிவனை ஓலமிட்டு சிவனே சிவனே என்று ஓலமிட்டு வணங்குகிறது. இது வேதங்களும் மண்ணுலகத்தவர்களும் விண்ணுலகத்தவர்களும் மற்றைய உலகத்தவர்களும் உணங்கும் நின்னை எய்தல் ஓலம் இட்டு உணங்கும். அப்படி ஓலமிட்டு ஓலமிட்டு உன்னை கூவியும் அவைகள் உன்னை அடைய முடியாமல் உணங்குகிறது. உணங்குறதுன்னா வாடி போயிருக்கிறது. வேதமும் மற்றையவர்களும் உன்னை அடைய முடியாமல் உன்னை கூவி இழைத்து போயிருக்கிறார். உணங்கும் நின்னை எய்தல் உற்று மற்றொரு உண்மை இன்மையும் உன்னை எய்தல் உற்று உன்னை அடையப்பற்றால் உன்னை தவிர வேறொரு உண்மை இன்மையால் வேறு உண்மையான பொருள் வேறு உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. உண்மை பொருள் என்று சொன்னால் சிவம் ஒன்றுதான். மற்ற பொருள் எல்லாம் உண்மை போல இருந்து இல்லாமல் போய்விடும். உண்மை போல இருந்து இல்லாமல் போய்விடும். உணங்கு நின்னை எய்தல் உற்று மற்ற ஓர் உண்மை இன்மையும் உண்மை சொன்னால் பொய் நிறைய இருக்குது. பொய் உலகத்துல ஏராளமா இருக்கு. உண்மை எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்குதா? அந்த உண்மை இது சிவம் ஒன்றுதான். சிவம் ஒன்றுதான் உண்மை, மற்றவர்கள் எல்லாம் பொய். நல்லா விளங்குத? சிவம் ஒன்றை தவிர மற்றது எல்லாம் அவம்னு சொல். சிவம் ஒன்றை தவிர மற்றதெல்லாம் அவம். அத்தைவ நெறிய சிவமல்லாது அவம் அறிவோரோ அறிவுடையோரே என்பது திருவிசை. அதனாலே சிவம் ஒன்றுதான் மெய்ப்பொருள்னு சொல்றது. சிவம் ஒன்றுதான் மெய்ப்பொருள் என்று சொல்லுவது. மற்றதெல்லாம் என்ன சொல்றது? பொய்ப்பொருள் என்று சொல்லுவது. எல்லா பொருளும் இருப்பது போல இருந்து இல்லாமல் போய்விடும். அந்த பொருள் தான் அண்டங்கடந்த பொருள், அளவில்லதோடு அந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே வல்லாண்டு ஊர்துவே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே உன்னை தவிர வேறு உண்மை பொருள் இல்லாமையினாலே வணங்கி யாம் விடுங்கள் என்ன அந்த வேதம் முதலானவற்றில் வேதம் முதலாகியதும் மண் உலகத்தவரும் உலகத்தவர்களும் உன்னை வணங்கி உன்னை விடமாட்டுவோம் என்று நிற்க வந்து நின்று அருளுதற்கு இணங்கு. ஆகவே அடியேனுக்கு நீ வந்து நின்று அருளுதற்கு இணங்கு. இணங்குன்னா நீ ஒத்துக்கொள்ள வேணும். அதனால நான் சொல்றதை கேட்டு அதுக்கு நீ வந்து இசைந்து வர வேணும், வர வேணும். எப்படியே இணங்குதல், இணங்க வேணும். எப்படி இணங்க வேணும்? எனக்கு அருள் செய்வதற்கு நீ இணங்க வேணும். பல கோணங்கள்ல சொல்றார் அருள்வதற்கு இணங்கு. குங்கை மங்கை பங்க என்கோனோ நினைப்பதே இணங்கு. குங்கை மங்க பங்க என்கோனோ நினைப்பதே. இப்படியெல்லாம் உன்னை வேண்டுகிறேனே சுவாமி, நீ தேவரீர் என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் இப்படியெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன நினைக்கிறாய், என்னை பத்தி, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. அதையும் அருள் செய்ய போகணும். எனங்கு கொங்கை மங்க பங்க எங்கோலோ நினைப்பது என்று இந்த திருவாசகத்துல சொல்லுகிறார். இப்படி பல வகையாக சிவபெருமானை வாழ்த்தி வணங்கி அவனுடைய திருவருளை பெறுவதற்காக அவனிடையிலே சேருவதற்காக சேர்ந்தவராகிய மாணிக்க வாசகர் இப்படியெல்லாம் சொல்லி நமக்கு காட்டுகிறார். சேர்ந்தவராகிய மாணிக்க வாசகர் நம்மை சேர வைப்பதற்கு இப்படி எல்லாம் தந்திரம் பண்ணி பாட்டு பாடியிருக்கிறார். ஆகையினாலே இப்படி திருவருளை சிந்திப்பது, திருவருள் ஒன்றுதான் மெய் என்று உணர்வது, அந்த திருவருளோடு கலக்க வேண்டும் என்று எண்ணுவது, இதுதான் உண்மையான மெய்யன்பு பத்தின்னு சொல்லும். அப்படிப்பட்ட பத்தியை நமக்கும் ஜெகுருவான் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி வான்முயில் வடாது வைகம் அறிவடம் துறக்க மன்னும் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரள் வாழ்க நான் மறை அரங்கள் ஒங்கனற்றம் வெள்ளி வல்க மேன்மைகள் செய்வநீதி வழங்குக உலக நம்ம பார்வதி பதே.

0: விருத்தமும் ஆமேன்.
1: பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருள் சிவன் மட்டுமே அந்த பேர் அருளாளரை வணங்கினால் அறியாமை நீங்கி ஞானம் பிறக்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறள் அருளிய திருமந்திரம் 28.

எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சிவம் ஆன்மாவோடும் பொருந்தி மாறுபட்ட தன்மையில் உள்ளார். அப்பரம்பொருளை வழிபடுவோருக்கு வழித்துணையாகவும் வருவார். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 29.

சிவத்தை விட்டு மாறுபடாத அடியார்களுக்கு ஆணிவேர் போல உறவாகி நிற்கும் இறைவா, நான் உன்னை தழுவிக்கொள்ள என்றென்றும் வெட்கப்பட மாட்டேன். திருச்சிற்றம்பலம். திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 30.

நீ கன்றுக்குட்டி போல் சிவனை அழைத்தால் அவர் பசுபோல் உனக்கு அருள் புரிவார். அவரது அருள் நீ கேட்காமலே பெய்யும் மழை போன்றதல்ல, தட்டினால் மட்டுமே கதவு திறக்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 33.

உலகில் பலர் சிவப்பரம்பொருளின் உண்மையை உணராது பல பல தெய்வங்களை வழிபட்டும் துதிபாடியும் மனத்தினுள் அமைதியின்றி வாடுகின்றார்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திராம் பாயிராம் மந்திரம் 36.

யாருக்கும் ஒப்பில்லாத சிவபெருமானை, நமக்கு தந்தை போன்றவரை, வேண்டியதை வழங்கும் வள்ளலை, நீங்கள் எந்த நிலையில் இருப்பினும் உங்களுக்கு அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 43.

சிவனது திருவடியை விசுவாசித்து புகழ்ந்து பாடி தொழுது அழுது அற்றோருக்கு அருளை பூரணமாக வழங்குவார் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 44.

தேவர்கள் முதல் மனிதர்கள் ஈராக சிவபெருமானின் திருவடியினை அன்போடு போற்றுகின்றனர். நீயும் அவ்வாறு அன்பு செய்து போற்றுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 46.

அந்திவண்ணா அரணே சிவனே என்று அரட்டும் அடியார்களுக்கு அவரவர்கள் மனத்தளவில் மனம் புகுந்து செவ்வருமா நிற்கின்றார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 47.

வீட்டில் இருந்து கொண்டு சிவனை நினைந்து தியானம் செய்து நேசிப்பவர்கள் முனிவரை ஒப்பர். அவரை நினையாது எவருக்கும் இன்பமில்லை, துன்பமே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 50.

0: சிவனை என் தலைவரென புகழ்ந்தேத்தி தினமும் பாடுவீராக, மலர் தூவி தொழுது ஆடுவீராக, அவரை மேன்மேலும் அறிய முயல்வீராக. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம் விரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருமந்திரமே சிதம்பரந்தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. ஆத்மபந்துக்களே, திருமந்திரம் என்கின்ற பேரமுதத்தை, ஆறா அமுதத்தை பருகி கொண்டிருக்கிறோம். இது ஒரு இரகசிய கிரந்தம் அப்படின்னு பார்த்தோம். இரகசிய கிரந்தத்திலே இரகசியம் ஏதோ நடுவுலதான் ஒரு ஒளிவாக இரகசியத்தை வைத்து ஒரு கிரந்தம் பண்ணுவா அப்படின்னு இல்லாம, ஒரு ஒரு செய்யுளும் 3000 மந்திரம்தான் அப்படிங்கறதுனாலதான் இந்த புஸ்தகத்துக்கே பேர் திருமந்திரம். எதுவுமே சாதாரண அர்த்தத்தை கொண்டதாக இருக்காது. சிலருக்கு சிலதுல விசேஷ அர்த்தம் புரியும், பலருக்கும் பல பாக்களில் விசேஷ அர்த்தங்கள் புரியாது. அது ஏதோ சாதாரணமா எழுதியிருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுவோம். ஆனா ஒரு ஒரு செய்யுளிலும் அதிகப்படியான இரகசியங்களை எம்பட் பண்ணி கொடுத்திருக்கார். எப்படி எழுதியிருக்கிறார் என்பதை கொண்டு இதை நாம் தெரிந்து கொண்டு விட முடியும். ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல், 3000 வாழ்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல்னா, அப்ப எத்தனை விஷயங்களை அதனுள் அவர் புகுத்தி இரகசியமாக காப்பிட்டு, அதற்குன்னு ஒருத்தன் வருவான், அதற்குன்னு தெரிந்து கொள்வதற்காக ஒருவன் வருவான் என்று காத்திருக்கிறார். நாம் நமக்கு தெரிந்த வரையிலே இதை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நமக்கு தெரிந்ததை பிறருக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். குருவருள் திருவருள் தொடர்ந்து அனுபவிக்கிறோம். நேற்றைக்கு ஒளி உடலை பற்றி பேசினார் இல்லையா, அதை ஒட்டியே அடுத்து ஆரம்பிக்கிறார். கோது குலாவிய கொன்றை குழற்சடை, மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை, யாது குலாவி அமரரும் தேவரும், கோது குலாவி குணம் பகில்வாரே. ஈசனை ஏன் வணங்க வேண்டும்? இறைவணக்க பாடல்கள் இத்தனை பாடல்கள் எதற்கு? ஈசனை ஏன் வணங்க வேண்டும்? ஈசன் யாருங்கிறத சொல்லிட்டார், பரபிரம்மம் இன்னதுங்கிறத சொல்லிட்டார், ஏன் வணங்க வேண்டும்? கோது குலாவிய கொன்றை குழற்சடை, குழல் சடை, குழல் போல் இருக்கக்கூடிய அவருடைய ஜடாமுடியிலே கொன்றை மலர் இருக்கிறது. இதைத்தான் ஞானசம்பந்தனும் கொன்றை அணிந்தவனே என்று பாடுகிறார். கொன்றை மலரை தான் அணிந்திருக்கிறார்ங்கிறது இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது. ஈஸ்வரனை எழுதும் போதும், படமாக எழுதும் பொழுதும், நம்மளுடைய சிற்பமாக வடிக்கும் பொழுதும் இந்த குழற்சடையைத்தான் நாம் பார்க்கிறோம். கொன்றை மலரை அதில் சூட்டி கொண்டிருக்கிறார். கோது குலாவிய கொன்றை குழற்சடை, மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை. மாது என்பது இங்கே பார்வதி தேவியை சொல்கிறது. மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை, நுதல்னா நெற்றி, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேவி மணிவாசகர் சொல்வது, நுதல்னா நெற்றின்னு பொருள். வாழ்நுதல் அப்படின்னா வாழ் எப்படி பல பல பல பலன் இருக்குமோ அது போல பல பலன் இருக்கிறதுனால வாழ்நுதல் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். இது எல்லாமே யோக ரகசியம்தான். அதாவது ஒளி உடலை அடைந்தால் அப்ப இந்த பரு உடல், இந்த கிராஸ் பாடி இருக்கே, இதுவுமே பல பலன்னு மின்ன ஆரம்பிச்சிடும் இல்லையா. உள்ளுக்குள்ள ஒளி இருக்கு அப்படின்னா ஸ்படிகம் எப்படி மின்னுகிறதோ, ஒரு விளக்க ஸ்படிகத்துக்கு பின்னாடி வச்சா அந்த ஒளி எப்படி பரவுகிறதோ எல்லா இடத்துக்கும், அது போல உள்ளுக்குள்ள ஒளி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குன்னா அப்ப இந்த பாடி, இந்த கிராஸ் பாடி, இதுவும் பல பலன் மின்ன ஆரம்பித்து விடும். அதனால இங்க சொல்லுகிறார், மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. இவர்கள் எல்லோரும் இறைவனை வணங்குகிறார்களே ஏன் என்று தெரியுமா? அதுக்கு பதில் சொல்ல போகிறார், காயம் இரண்டும் கலந்து கொதுக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி, தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே. காயம் இரண்டும் கலந்து கொதுக்கினும், அந்த ரகசியங்கள்லாம் ஏதோ பின்னாடிதான் வரப்போறதுங்கிறது இல்லாம ஒவ்வொரு பாடலுமே ரகசியம்னு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சோம். அதற்கு ஏற்றாற்போல் இன்று ஒரு பாடல் வந்திருக்கிறது, 17வது பாடல். காயம் இரண்டு கலந்து கொதிக்கினும், இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. காயம் இரண்டு, ஒன்னு பெருங்காயம் இன்னொன்னு வெங்காயம். காயம் இரண்டு, ஒன்று இந்த பருவுடல், கண்ணுக்கு தெரிகிற இந்த பருவுடல், மற்றொன்று அருவமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒளியுடல். அந்த ஒளியுடலினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்ப இந்த ஆரா அப்படின்லாம் சொல்றாள் இல்லையா, உடலை சுற்றி இருக்கக்கூடிய மற்றொரு உடல், அது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும், வெங்காயத்தையும் பெருங்காயத்தையும் சேர்க்கிற ஒரே சமையல் வந்து சாம்பார் தான். சாம்பார் இங்க ஆத்துல பண்ணினான்னா வாசனை, தெரு ஃபுல்லா வாசனையா இருக்கும்.

ஈஸியா கண்டுபிடிச்சுலாம், வெங்காயம் பெருங்காயம் அது கலந்து கொதிக்கிறது அப்படிங்கறது சாம்பார். ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி. சாம்பார் என்னதான் வாசனையா இருந்தாலும் அதை விட வாசனையாக இருக்கக்கூடியது கஸ்தூரி. கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் அப்படின்னு கிருஷ்ணரையுக்கும் கஸ்தூரிய சொல்றோம். மிருகநாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா என்ற லலிதா சாஸ்திரநாமத்தை அம்பாளுக்கும் அதே கஸ்தூரி உவமையாக சொல்லப்படுகிறது. எல்லாரும் இந்த கஸ்தூரியவே ஏன் எடுத்துக்கிற அணிகலனா? நாராயணனும் கஸ்தூரியை திலகமாக அணிந்து கொள்ளுகிறார், அம்பாளும் மிருகநாபி விசேஷகா என்று சொல்லக்கூடிய அந்த மிருகநாபியிலிருந்து வரக்கூடிய அந்த கஸ்தூரியை பொட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், அது நாபியிலே தோன்றக்கூடியது, மானினுடைய நாபியிலே தோன்றக்கூடியது. இது யோக ரகசியம். மானினுடைய நாபியிலே தோன்றக்கூடியதற்கு இவ்வளவு விசேஷம்னா, அந்த மானையே கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஏட்டுமானுரப்பர் சிவபெருமான். அதுல இருந்துதானே இந்த மானுடைய நாபியிலிருந்துதான் வருது. மானுங்கிறது இங்கு வேதத்திற்கு உவமை. மான் என்பது வேதத்துக்கு உவமை. சில அந்தணர்கள் சேர்ந்து கொண்டு அந்த காலத்து ராஜாவினுடைய கட்டளைக்கு இணங்க சிவபெருமானுக்கு எதிராகவே ஆபிசார ஹோமங்களை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கதை. வேதமே அதுக்கு துணை போய் விட்டது அப்படிங்கிறதுனால வேதம் மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் என்னை திருப்பி தாங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மன்றாடி அப்படின்னு ஏட்டுமானூருடைய சரித்திரம். ஏட்டுமானூர்னு ஒரு ஸ்தலம் இருக்கு இல்லையா கேரளாவில, அங்க ஏட்டுமானூர் அப்புறம் போய் பார்த்தேன்னா ராஜா அப்படின்னா எப்படி இருப்பாருங்கிறது தெரியும். பிரத்யக்ஷ தெய்வம் ஏட்டுமானூர் அப்பன். அங்க அந்த மான் வடிவத்திலே வந்த வேதம் தன்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு தன்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்க அங்கே மானை ஏற்றுக்கொண்டதால் அது ஏற்றுமானூர். அப்புறம் இன்னைக்கு மலையாளத்துல ஏட்டுமானூர்னு மாறிடுது. அந்த ஏட்டுமானூர் அப்பன் அவர் மானையே கையில் தாங்கி கொண்டிருக்கிறார். இங்க ஏன் சொல்ல வரேன்னா, அந்த கஸ்தூரிக்காக சொல்ல வரேன். ஆ எம் கத்தூரி அது மிகும் அவ்வழி. சாம்பார் வாசனை வாசனை தான், யாரும் மறுக்க முடியாது. சாம்பார் அங்க பண்ண ஆரம்பிச்சா இங்க வாசனை மூக்க தொலைக்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அதை விட வாசனையானது கஸ்தூரி. இங்கே காயம் இரண்டு என்று சொன்னது பெருங்காயம் வெங்காயம். ஒண்ணு வந்து நம்மளுடைய இந்த தேகம், மற்றொன்று ஒளியுடல் அப்படின்லாம் சொன்னாலும் இதுல அடிநாதமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது வாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். வாசனை இருவகைப்படும், நல்ல விதமான வாசனைகள், நல்லது அல்லாததாக இருக்கக்கூடிய வாசனைகள். வாசனைகள்ல பேதம் உண்டு, ஆனா வாசனைகளை கடந்து போக முடியாது. அந்த வாசனை இருந்துதான் ஆகும், அதை காலி பண்ணி தான் ஆகணும். பெருங்காய டப்பாவே ஒரு டப்பால போட்டு வச்சோம்னா அந்த பெருங்காயம் காலி ஆயிடுச்சுனாலும் அந்த வாசனை போக மாட்டேங்கிறது. அது போல பல்வேறு ஜென்மாக்களில் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் நாம் எடுத்துக்கொண்டு வந்த வாசனைகள் அவ்வளவு சீக்கிரத்துல அவ்வளவு சாமானியத்துல போயிடாது. அந்த வாசனைகள் போக வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் இங்க வாசனையை உவமையாக கொண்டு ரெண்டு வாசனையை சொல்றார். சாம்பார் ஒரு வாசனை, இன்னொன்னு கஸ்தூரியினுடைய வாசனை. இருந்தாலும் எப்படி கஸ்தூரியினுடைய வாசனை, இப்போ இன்னும் கொஞ்சம் ரகசியமான அர்த்தத்தை சொல்றேன், புரிஞ்சுக்க முடிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கோங்க. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும், காமம் இருக்கிறதே இது இரண்டு காயங்கள் சேர்வதால் நடைபெறக்கூடியது. காயம் இரண்டு கலந்து கொதிக்கினும், ஒரு கொதிப்பு ஒரு ஹீட் உண்டாகிறது இல்லையா. இப்ப சாதாரணமா கலோக்கியல லௌகீகத்திலேயே ஹாட் அப்படின்னு சொல்றா. இப்படி ஒரு அட்ராக்டிவா ஒருத்தரை பார்த்தா ஹாட் அப்படின்னு சொல்றா. ஏன்னா உடனே உடம்பு ஜிவ்வுன்னு சூடாயிடுறது. இது மூலாதாரத்தினுடைய தன்மை. மூலாதாரம் தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு மூலாதாரம் தான் காரணமாக இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு மூல ஆதாரம்னே பெயர். காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும், இது மூலாதாரம். இப்படியாக இருந்தாலும் இது வாசனைக்கு அதீனப்பட்டது மூலாதாரம். நம்முடைய பூர்வஜென்ம வாசனைகள், அதற்கு முன்னாடி இருந்த வாசனைகள் இதற்கு அதீனப்பட்டது மூலாதாரம். ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி, தொப்புள்ள இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானம். அப்ப இந்த சுவாதிஷ்டானம் இருக்கிறதே, இந்த சுவாதிஷ்டானம் அதுக்கு உண்டான விஷயங்களை உண்டு பண்ணுகிறது. அந்த சுவாதிஷ்டானத்தையும் தாண்டி மேல வரணும் மணிபூரகம், சோலார் பிளெக்சஸ் சொல்றாள் இல்லையா, அதுதான் நாபியில இருக்கக்கூடியது. நாபிக்கும்
குறிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானம். இந்த மூலாதாரம்

0: அதிஷ்டானத்தினுடைய சேர்க்கைதான் காம இச்சைகளை காம உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடியது. அது இல்லாமல் மனிதன் பிறப்பெடுக்கவில்லை. அதுதான் இந்த பிறப்புக்கு காரணமாக இருப்பதால் அந்த வாசனை மிகவும் அதிகமாகவே தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனா எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, மிருகனாபி விசேஷகா ஆயம் கத்தூரி அது மிகவும் அவ்வழி, மணிபூரகத்தை ஒருவன் நினைந்து கொண்டே இருப்பானே, ஆனால் மணிபூரகத்தை தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தோடு சேர்ந்து, அதாவது நெற்றி புருவத்தின் நடுவில் அந்த மணிபூரகத்தை நிறுத்தி ஒருவன் தியானம் செய்வானே, ஆனால் தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் இந்த உலகத்தை தாண்டி, இந்த உலகத்தினுடைய லிமிடேஷன்ஸை தாண்டி வேறொரு உலகத்தில் அவனால் புக முடியும். ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே, ஈசனோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் அறுபடாது. ஈசனோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் அறுபடுவதற்கு காரணம், நம்முடைய குருநாதர் ஒரு உபமானம் சொல்லுவார், கழுகு இருக்கிறதே உயர உயர பறந்து கொண்டிருக்கும். அப்படிதான் நம்ம எல்லாம் இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே பயங்கர அப்படியே மைண்ட்லாம் எங்கேயோ போயிடும், அப்படியே சிவபெருமானே கண்ணுக்கு நேரில் பார்த்துட்டா மாதிரி தோணும். ஒரு க்ஷணம் நம்முடைய வாசனைகள் வந்துவிட்டால் அப்படியே அடியோடு 180 டிகிரி ஆப்போசிட்டா மாறிடுவோம். மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய கழுகு ஒரு செத்த பிணத்தை கீழே பார்த்து விட்டால் அந்த ஹைட்டை விட்டுட்டு அப்படியே தரையில டொப்புன்னு கீழே குதிச்சு அந்த பணத்தை திங்க ஆரம்பிச்சிடுறது. நாம் நம்முடைய வாசனைகளை அனுபவிப்பது போல, அது ஈசனுடைய உறவுக்கு எதிராக இருக்கிறதான்னு கேட்டா, ஈசன் உறவுக்கு எதிர் கிடையாது, ஆனா எதிர் என்று மனம் நம்புகிறது. நான் மேல நன்னா இருந்தேன், புண்ணியமா பண்ணிட்டு இருந்தேன், இல்ல எதுவுமே செய்யாம இருந்தேன், இப்ப இப்படி நிஷித்த கர்மங்களிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டேனே என்ற கவலை. அது ஈசன் உறவுக்கு எதிர் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு எதிரானதாகத்தான் தோன்றும். அது செய்யக்கூடாது, அது தவறான விஷயம் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்முடைய கண்டிஷனிங், நம்மளுடைய வளர்ப்பு அப்படிப்பட்ட வளர்ப்பு தான். அப்போ இதுல சொன்ன இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணினோம்னா, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின டெக்னிக்கை ஃபாலோ பண்ணினோம்னா, ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே, அந்த ஈசனுடைய உறவிலிருந்து நீங்கள் அறுபடவே முடியாது. ஈசன் உறவிலிருந்து அறுபடவே முடியாது, ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. அப்ப ஈசனோடு எப்படி இருக்கலாம்னா, கோதுகுலாவிய கொன்றை குழற்சடை மாதுகுலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம்பயில்வாரே. அப்படி நாம் ஈசனை குலாவ முடியும், ஈசனை வணங்க முடியும். இது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ரகசியார்த்தம். சம்சயங்கள் இருந்தா கற்றறிந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டு பயில்வது நல்லது. மீண்டும் திருமந்திரத்தை அனுபவிப்போம். வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாழ், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. என் தாயோடு என்னப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

சிவபெருமானது இருப்பிடமாய் எங்கும் பரவியுள்ள அருவமாகிய கைலாயம் வேறு, பூ கைலாயம் வேறு. இமய வட கைலையை பூ கைலாயம் என்பர் சான்றோர். தேவர்கள் முதலியோராலும் சென்று சேர்தற்கு அரிய திருக்கைலையை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விளைந்தார் அப்பரடிகள். சொல்லற்கு அரிய சூழலெல்லாம் கடந்து பேசற்கு அரிய பெருமான் பேணு திருக்கையிலை பெருங்குவடு அடுத்த சாரல் வழி செல்கையில் முனிவர் வடிவில் தோன்றினார் முக்கண்மூர்த்தி. நடையராப் பெருந்துறவின் நாயகனார்தமை நோக்கி மீளும் அத்தனையும் உமக்கு இனி கடன் என்று உரைத்தருளினார். வீரதேறு தமிழ்வல்ல சொல்வேந்தர் ஆளும் நாயகன் கையில இருக்கைகின்றல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று உரைப்புடன் உறுதி கூறினர். இறைவரும் கருணை மல்கியவராய் இப்பொய்கையில் மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றிற்கான் எனப் பணித்தனர். திருநாவுக்கரசர் ஒரு ஆடி அமாவாசை திருநாளில் திருவையாற்றில் உள்ள ஓர் வாவியினின்றும் எழுந்து கைலை காட்சி கண்டு மகிழ்ந்தனர். திருக்கைலைச் சாரலினின்றும் யாதும் சுவடுபடாமல் திருவையாறு அடைகின்ற போது சராசரங்களெல்லாம் தத்தம் துணையுடனே சத்தி சிவமாம் பரிசுதோன்று கண்டேன். ஆதலின் அந்நிலையில் இறைவரது திருப்பாதங்களையும் கண்டேன் என்று பதிகக் குறிப்பும் புலப்படுமாறு பாடினர் வாக்கின் மன்னர். இப்பதிகம் திருக்கைலை காட்சி கண்டு அது செய்யதாகிய பின் பாடி அருளியது என்பார் சிவக்கவிமணி. மாதர்பிறை கண்ணியானை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் காந்தாரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்

0: நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திணிய சொல்லினால் எம் புண்மையினை போக்கிய மாளிகைத்தேவர் முதற் புலவர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவோமே. திருச்சி தும்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு இந்த ஒன்பதாம் திருமறை ஆசிரியர்களையும் பணிந்து போற்றிக் கொண்டு நேரத்தை நல்ல வகையிலே செலவழிக்க வேண்டும். சம்பாதித்ததான் அப்படி நல்ல வழியில செலவழிக்கணும்னு யோசிப்போம். ஏன்னா இன்னைக்கு நேரம்னா என்னங்கிறத ரொம்ப இந்த தொற்று வந்து எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கு. அந்த வகையில என்ன வந்தாலும் சரி நம்முடைய வழிபாட்டுல இருந்து நம்ம பிறழக்கூடாது என்று சொல்வது போல இதுவும் ஒரு வழிபாடுதான், ஞான பூஜை தான். ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்டல் கேட்பித்தல் இவை அடைந்தும் ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் இவை அடைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜைன்னு சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஒரு அருமையான முறையில இந்த எழில் ஞான பூஜையை நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இப்போ எட்டாவதாக இருக்கக்கூடியவர் புருஷோத்தம நபி, ஏழாவது ஒருத்தர் வரலாறு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், திருவாலி அமுதனார் வரைக்கும் பார்த்துட்டோம், எட்டாவது புருஷோத்தம நம்பி. புருஷோத்தமன் அப்படிங்கிறது திருமாலுடைய பெயர்கள்ல ஒன்று. இவர் தன்னை பத்தி சொல்லும் போது மாசிலா மறை பல ஓது நாவன் வன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் வைணவ அந்தனர் குலத்துல தோன்றியவர், ஆனாலும் சிவபெருமான் மேல பக்தி பூண்டு சிவனடியாராக விளங்கியவர். புருடோத்தம நம்பின்னு பெயர் வருது. நம்பிங்கிறது இவருக்கு சிறப்பு பெயரா கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்களில் சிறந்தவர்களுக்கு நம்பிங்கிற பேர் இருக்கும். இவர் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கி இருக்காரு. தில்லையில இருக்கக்கூடிய நடராஜ பெருமானையே வழிபட்டுட்டே சிதம்பரத்திலே இருந்திருக்கார். இவர் இரண்டு திருவிசைப்பா பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். ரெண்டுமே கோயில் அப்படிங்கிற சிதம்பரத்தை பற்றியதுதான். மற்றபடி இவரை பத்தி நமக்கு வேற செய்திகள் எதுவும் கிடைக்கல. இவர் அருளிய பதியங்களை இப்போ நம்ம முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சேதிராயரை பார்க்கலாம். இவர் கோயில் என்ற தலத்துக்கு தான், நம்ம தில்லை சிதம்பரத்துக்கு தான் இரண்டு பதியங்கள் பாடியிருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். அதாவது வாரணி, அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் மேல தில்லை நடராஜ பெருமான் மேல மிகவும் ஒரு அன்பு வைத்திருந்த ஒரு தலைவியானவள், அவளை வளர்த்த செவிலித்தாய், அந்த பெருமானை நினைந்து அப்படி அரற்றின மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் அந்தாதி தொடையிலதான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வாரணி நறுமலர் வண்டு கண்டு பஞ்சமம் செண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்து இவை நம்மை மயக்குமாலோ. சீரணி மணித்திகள் மாடமோங்கு தில்லை அம்பலத்து எங்கள் செல்வன் வாரான் ஆரணை அருள் புரிந்து அஞ்சல் என்பார் ஆவியின் பரம் எந்தன் ஆதரவே அப்படின்னு சொல்லி. அணினா அழகியன்னு அர்த்தம், வாரனா தேன் ஒழுகுதுன்னு அர்த்தம். தேன் ஒழுகக்கூடிய நறுமலர்கள், நறுமலர்கள் அங்க நிறைய இருக்கு. அதுல இருந்து வண்டுகள்லாம் பாடுதான், வண்டு பாடுது. பன்னன்ற பாடுமின் பரலோகத்து இருத்துமேனு திருமுறை நமக்கு அறிவுறுத்துது. நமக்கு இறைவன் ஆறு அறிவை கொடுத்திருக்கார். ஆனா வண்டுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்குன்னு பாருங்களேன், அதெல்லாம் பூச்சி வர்க்கத்தை சேர்ந்தது. அது எப்போதும் பண் பாடிக்கொண்டே இருக்கிறது, ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கிறது, அது பண்ணுதான் அப்படின்ட்டு. அதுவும் பஞ்சம பண் பாடுகின்றதுன்னு சொல்லியாச்சு. செண்பகப்பூ மாலை அங்க இருக்கு. மாலை காலம் வந்தாச்சுன்னா இதையெல்லாம் பார்த்த உடனே தலைவனை நினைத்து தலைவிக்கு மயக்கம் வருகிறது. அப்ப அந்த மயக்கத்தை போக்குறதுக்காக தலைவன் வந்து தலைவிக்கு காட்சி நல்கணும், நல்கல. இங்க எப்படி அகத்துறையில பாடுறாங்கன்னா, இவங்களுடைய உயிரை வந்து தலைவியா வைத்துக்கொண்டு இறைவனை தலைவனாக வைத்துக்கொண்டு பாடுவது. இப்ப இவர் வந்து எனக்கு காட்சி தரலையே, அப்ப என்ன பார்த்து நீ வந்து அஞ்சாமல் இரு, உனக்கு ஒன்னும் பயம் கிடையாது அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது இந்த முதல் பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. அதுல வர கடைசியில எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட விருப்பம் வந்து என்னோட உயிரால் தாங்கப்படக்கூடிய அளவாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே ஆவியின் பரம் எந்தன் ஆதரவேங்கிற மாதிரியே ரெண்டாவது பாட்டு துவங்கி, ஆவியின் பரம் என்றன் ஆதரவும் அறிவினை ஏனை விட்டு அம்மா அம்மா பாவி வன்மனம் இது பையவே போய் பனிமதி சடையறன் ஆளதாலோ நீவியும் நிகழ்ச்சியும் நிறையழிவும் நெஞ்சமும் தஞ்சமில்லாமையிலே ஆவியின் வருத்தமிதார் அறிவார் அம்பலத்து அருணடம் ஆடுவானே அப்படின்னு சொல்றார். என்னோட விருப்பம் வந்து என் உயிர் தாங்குற எல்லையை கடந்து இருக்கு, நானும் தீவினையின். அப்ப தீவினை செஞ்சா பாவம் தானே, அப்ப பாவி, அதை செஞ்சவங்க பாவி. ஆனா என்னுடைய வலிய மனமானது என்ன செய்துன்னா, நான் அறியாம மெதுவா வந்து நடராஜ பெருமானுடைய திருவடியில, அதாவது அதாவது மெதுவாக போய் குளிர்ந்த பிறையை சடைக்கன் அணிந்த சிவபெருமான்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இப்ப எனக்கு பற்றுக்கோடாக யார் இருக்கின்றார்கள், என்னோட உயிர் படக்கூடிய வருத்தத்தை யார் அறிவார்கள் என்று அந்த தலைவி வினவுவதாக இந்த பாடல் இருக்கு. ஒன்பதாம் திருமுறையில மிகுதியாக அகத்துறை தான் இருக்கு. அப்புறம் மூன்றாவது பாடலை எடுத்துக்கிட்டோம்னா, அம்பலத்து அருநடம். இந்த பாடல்லாம் பிரதோஷத்தன்னைக்கு பாடணும். சுவாமி ஆடிக்கொண்டே இருக்கிறாரு, அதையும் நினைச்சு அவருக்கு எப்படி நோகம் அப்படின்னு நினைச்சு எனக்கு மனசுல எனக்கு நிம்மதி இல்லை. இந்த உம்பர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, முன்னொரு காலத்துல நஞ்சை உனக்கு ஊட்டினார்கள், உனக்கு என்ன தீங்கு நடக்குமோன்னு நினைச்சு நெஞ்சில நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த என்னுடைய வருத்தம் தணிப்பதற்கு நீ வீதி உலா வந்து எனக்கு காட்சி நல்க வேண்டும். அதான் நையாத மனத்தினனை நெய்விப்பான் இத்தெருவே ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை. அதுல கையார தொழுது கண்ணார சொரிந்து வழிபடலாம், இறைவனும் அருள் செய்வான். சரி, இப்படியே சொல்லிட்டு இதுக்கு அதுக்கு அடுத்த பாடல்ல எழுந்தருளாய் எங்கள் வீதியூடு. இப்ப இதுலயும் சொல்லியாச்சு இல்ல, நீ எங்க தெருவுக்கு வரணும்னு சொல்லியாச்சு, அதனால இங்கேயும் சொல்லியாச்சு. சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்லுது, ஏதமில் முனிவரோடு எழுந்த ஞான கொழுந்தது வாகிய கூத்தனே நின் குழையணி காதினின் மாத்திரையும் செழுந்தடர் மலர்புரை கண்கள் மூன்றும் செங்கனி வாயும் என் சிந்தை வெவ்வ அழுந்தும் என் ஆறுயிர்க்கு என் செய்கேனோ அரும்புணல் அலமலரும் சடையினானேன்னு சொல்றார். குற்றமில்லாத பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் இவங்கள மாதிரி முனிவர்களுக்காக ஞான கொழுந்தாக வெளிப்பட்ட கூத்தப்பிராணி. நேத்தும் நம்ம பார்த்தோம், காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலனுக்கு மாத்திரை அப்படிங்கிறது பெயர். அதனால ஒரு காதல குழையும் மற்றொரு காதல மாத்திரைங்கிற அணியும் அணிந்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்லி, பெருமானி நீ நான் அதான் உன்னை காணாம எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்கு, அதனால நான் என்ன செய்யறது, நீ என்ன செய்யணும், கண்டிப்பாக இங்க வந்து எனக்கு காட்சி நல்கணும் அப்படின்னு கேக்குற மாதிரி. அடுத்து அரும்புணல் அலமலரும் சடையினானே அமரர்கள் அடிபணிந்து அறற்ற தேவர்கள்லாம் என்ன செய்தாங்களாம், சிவபெருமானை வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அன்னாள் பெரும்புறம் எரி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நெய்யும் என் பேதை நெஞ்சும். இவர் என்ன செஞ்சாரு, அந்த காலத்துல அந்த முப்புறத்தையும் எரி செய்தார். அந்த விஷயத்தை கேட்ட உடனே, அவரோட புகழெல்லாம் கேட்ட உடனேயே என்னோட உள்ளம் உருகுது, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இவர் அப்படின்னு நினைச்சு உள்ளம் உருகுது. என் பேதை நெஞ்சம் நெய்யும் அப்படி, இதை பத்தி கேட்டாலே என்னோட நெஞ்சம் நெய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கருந்தட மலர்புரை கண்டவார் கண்ட வண்டார் காரிகையார் முன்பு என் பெண்மை தோற்றேன் திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே அப்படின்னு சொல்றாரு. உன்னோட திருவடிகளை அடைய வேண்டும் என்ற நான் விரும்புகிறேன், ஆனா நான் இன்னை வரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா நான் இன்னும் உன் திருவடியை அடையவில்லை என்று ஒரு தலைவி தலைவனை பார்த்து கூறுவது போல சொல்றார். தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை தேடிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில்கொள் ஜோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய். இந்த உயிரை பாதுகாத்து கொண்டிருப்பது இறைவன் தாங்கிறத எவ்வளவு தெள்ள தெளிவா நம்ம படிக்கிற ஒரு தோத்திரத்திலேயே அதை நமக்கு உணர்த்தியிருக்காருன்னு பாருங்க. இந்த உயிருக்கு தந்தை வந்து சிவபெருமான் தான். உடல் வந்து ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மாதிரி இந்த வினைக்கீடா பிறவி எடுக்குது. புல்லாகி பூடாகின்னு ஆரம்பிச்சு ஒரு அறிவுல ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா வருது. அப்படி அது பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே வருது. அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த முட்டை இட்டாலும் அந்த பறவைகள் பாம்பு அது மாதிரி அப்புறம் விலங்கினங்கள் அதனால குட்டி போட்டாலும் சரி எப்படி பார்த்தாலும் தாய் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். தாய் விலங்கு தாய் பறவை இந்த மனித வர்க்கத்தை எடுத்துக்கிட்டாலும் தாய் அப்படின்ட்டு. அதனால எல்லா பிறவிக்கும் அந்த வினைக்கீடாக கிடைக்கக்கூடிய உடலுக்கு தாய் இருக்கும். ஆனா அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளால போன பிறவி தாய்ன்னு யாருன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. அடுத்த பிறவில நம்ம யார் வயிற்றுல பிறப்போம் தெரியாது. ஆனா அழியா இதெல்லாம் அழியக்கூடிய உடம்பு. இதுக்கு அழியக்கூடிய உடம்பை உடையவர்களே நமக்கு தாயாக வருகிறார்கள். ஆனா அழியாத உயிருக்கு அழியாத இறைவனாகிய அவர் தான் எப்போதும் எல்லா உயிருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். அதனால ரொம்ப அழகா அதை எடுத்து சொல்லி என்னோட உயிரை பாதுகாக்கக்கூடிய எந்தை தந்தை அப்படின்னு அர்த்தம். கால்கள்லாம் இடற நீ நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க கையில பிரம்ம கபாலத்தை வச்சுக்கொண்டு நீ இருள போய் கூத்தாடுற. இப்ப உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா? நாங்க தான் இருக்கோம். எங்களோட உயிர் நீங்காம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அரிய செயல் அப்படின்னு எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதன். நீ இப்படி பாட்டுக்கு ராத்திரி போல இருட்டுக்குள்ள போய் ஆடிட்டு இருந்தேன்னா எங்களை யாரு பாதுகாப்பா அப்படின்னு கேக்குற மாதிரி அதுல கேட்டிருக்க. அவர்தான் பாதுகாக்கணும். அவரை தவிர பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆறுயிர் காவல் இங்கு அருமையாலே அந்தனர் மதலை நின் அடிபணிய கூர்நுனை வேற்படை கூற்றம் சாய குறைகளல் பணிகொள மலைந்ததென்றால் ஆறினி அமரர்கள் குறைவிலாதார் அவரவர் படுதுயர் களைய நின்ற சீருயிரே. என்ன அழகா சொல்றாருன்னு பாருங்க. ஒன்னு யாரு? அந்தனர். அந்தனர் மதலை அந்த மார்க்கண்டேய முனிவர் அந்த 16 வயசுலயே ஆயுள் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து என்ன செய்யறார்? இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றார். அந்த இவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு சுவாமி வந்து என்ன பண்றாரு? இவர் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே நேரம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து பாசக்கயிற்ற வீசும் போது அந்த கயிறு மார்க்கண்டேயர் வழிபட்டு இருக்கக்கூடிய சுவாமி மேலையும் சேர்ந்து பட்டுருது. அதனால வெகுண்டு சுவாமி வந்து இந்த சிவபூஜை பண்ணும் போது அந்த தொந்த யமன் செஞ்சதும் தப்பு கிடையாது. அந்த காலம் முடிஞ்சதுனால விதிச்சபடிதான் உயிரை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார். ஆனால் சிவபூஜை செய்து கொண்டு இருக்கும் போது இதை செஞ்சிருக்க கூடாது. அதன் போட்ட கயிறு சுவாமி மேல வர சேர்ந்து பட்டுட்டுன்னு சொல்லி சுவாமி காலால ஒரு உதவிட்டு அவருக்கு உயிரே போயிட்டு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். காலகாலன் கால சம்ஹார மூர்த்தி அப்படின்லாம் அவருக்கு பேரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த வரலாற சொல்லி அந்த சிறுவன் வந்து உன்னுடைய திருவடிய வணங்கினதுனால அந்த திரிசூலத்தை வைத்து அந்த கூற்றுவன் அழியும்படி உன்னோட திருவடி ஒன்றினால் நீ செயல்பட்ட இதை பார்த்ததுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் என்ன செய்வாங்க? தங்களோட துயரங்களை எல்லாம் போக்குறதுக்கு அவங்க உங்ககிட்டதான் வந்து நிக்கிறாங்க. ஆக எல்லா ஏன்னா எல்லாருமே பசுக்கள் தான். அதனால எல்லாரோட உயிரையும் காப்பவன் நீ தான். நீ காக்காட்டா நாங்கள்லாம் என்னத்துக்காவோம் அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். இந்த உயிர் வாழ்வதே அரிது. நீ கண்டிப்பாக நீ தான் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அமரர்களையும் இவர் தான் காக்கிறார் அப்படிங்கறது அதுல அழக தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரோட துயரையும் களைகின்றவர் இவர் தான். எங்கள் தில்லை வாணா செயலையாருக்கு இனி வாழ் செயலையார்னா பெண்கள் ஆன்மாவ சொல்லுது. நாங்க எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லுது. அடுத்த பாடல் செய்யலையார்க்கு இனி வாழ்வறிது திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே நீ தாயினும் மிக நல்லை என்று அடைந்தேன் அப்படின்னு சொல்றார். தனிமையை நினைகிலை சங்கரா உன் பாயிரும் புலி அதலின் உடையும் பைய மேலெடுத்த பொற்பாதமும் கண்டே இவள் இழந்தது சங்கம் ஆவா எங்களை ஆளுடைய ஈசனேயோ அப்படின்னு சொல்றார். அதாவது இறைவன் வந்து நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தாயினும் மிக நல்லன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே வருது. அப்பண்ணி அம்மை நீ ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் அப்படின்னு நம்ம பல இடத்துல பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த ஏழாவது பாடல்ல அடியார்களை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது சுவாமியை தவிர வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த ஞானிகளை அதிட்டித்து நின்று செஞ்ச அருள் செயல்களை எல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பாக்குறோம். ஞானசம்பந்த பெருமான் வந்து பூம்பாவைய எழுப்புறது, அவ இப்ப உயிரோட இருந்தா எப்படி வளர்ந்துருப்பாளோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியோட அவ வர்றது, அவளுடைய சாம்பலே பெண்ணாச்சு. அதுக்கு அடுத்தபடியா திருமருகல்ல பாம்பு கடிச்சு இறந்தவனை எழுப்புனது, திங்களூர்ல அப்பர் சுவாமிகள் வந்து அப்பூதியடிகள் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாம்பு கடித்து இறந்த மூத்த திருநாவுக்கரச பதிகம்பாடி எழுப்புனது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து முதலையுண்ட பாலனை எழுப்புனது. அப்புறம் ஒன்பதாம் திருமுறையை எடுத்துக்கிட்டோம்னா திருமாளிகை தேவர் என்ன செய்தான்னு பார்த்தோம், அந்த பூஜைக்கு போகும்போது வெளியில வந்த பிணத்தை எழுப்பி நீ போ அப்படின்னு சொன்னார்னு பாக்குறோம் இல்லையா, அது போல அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து திருமூல தேவ நாயனார் வந்து அந்த சுந்தரநாதராக கைலாயத்துல இருந்து வந்த அவர் தன்னுடைய உடம்ப ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு தன்னுடைய ஆன்மாவை இந்த மூலன் என்ற இடையனோட உடம்புக்குள்ள செலுத்தி இந்த பசுக்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கணும்னு இருக்கிறதும், அப்புறம் மாலையில பசுக்களை கொண்டு அந்த இடம் சேர்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் வந்து மறுநாள் வந்து பார்க்கும்போது அவரோட உடம்பு அங்க இல்லை, அதனால அவர் மூலனோட உடம்புலயே இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறந்த மூலனை எழுப்பி அனுப்புனார் இல்லையா, அதெல்லாமே வந்து இறைவனுடைய அருட்செயல்கள் அருளாளர்களை கொண்டு, அதனால அவரை வழிபட்டால் நிச்சயமாக எல்லோருமே காக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக தாயனும் நல்ல தலைவன் என்று அடியார் போற்றி சேர்ப்பார். நிறைய இடத்துல வருது அவர் தாயை விட நம்ம மேல ரொம்ப கனிவாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி. அடுத்து அவர் என்ன பண்றார், சங்கரான்னு சொல்லியாச்சு. சங்கரன் அப்படின்னா நன்மையை செய்பவர், எல்லாருக்கும் நன்மை தான் செய்யறாரு. இப்போ உன்னுடைய புலித்தோல் ஆடை அதுவும் உன்னோட தூக்கிய திருவடியும் பார்க்காம பெண்ணுக்கு வந்து கை வளையல் எல்லாம் கலண்டு வருதுன்னு தாய் சொல்றாங்க, செவிலித்தாய். அப்படின்னா உயிர் வந்து இறைவனை நினைக்கலைன்னா வாட்டம் உறும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக அதற்கு எங்களை ஆளுடை ஈசனேயோ இளமுலை முகம் நெக முயங்கி நின் பொற்பங்கையும் புறைமுக நோக்கி நோக்கி பனிமதி நிலவதன் மேல் படர செங்கையல் புரை கண்ணிமார்கள் முன்னே திருச்சிற்றம்பலம் உடனே புகுந்து அங்குள பணி பல செய்து நாளும் அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாமே அப்படிங்கிறார். எங்களை அடிமையாக கொண்ட ஈசனே சிற்றம்பலத்துக்கு வந்து உன்னோட புகுந்து உனக்கு குற்றவேலை நாள்தோறும் செய்து உன்னோட அருள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த உலகத்துல பலகாலம் இருக்கலாம், அது கிட்டலைன்னா அது இயலாது, இருக்க இயலாது என்று மிக அழகாக சொல்லுகிறார். அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாம் என்று அமரர்கள் தலைவனும் அயனும் மாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏத்துகின்றார் இன்னும் எங்கள் கூத்தை. மருள்படு மழலை மென் மொழி உமையாள் கணவனை வல்வினை ஆட்டியேன் நான் அருள் பெற அமலரும் நெஞ்சம் ஆவா ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. சிவபெருமானுடைய அருள் கிட்டியாச்சுன்னா இந்த உலகத்துல பலகாலம் இருக்கலான்ட்டு இந்திரனும் அதான் அமரர்கள் தலைவன் அயன் மால் பிரம்மனும் விஷ்ணுவும் நினைந்து இன்னும் கூத்த பெருமானை துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமானை அடைவதற்கு நானும் எப்படி இருக்கேன், தீவினைய உடையவனா இருக்கிறேன். அப்ப என்னுடைய ஆசை எவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கு, நான் இந்த ஆசையை நினைத்தால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏக்கம் போல அந்த பாடலில் சொல்லி ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. ஆசையை முதல்ல விட்டுறணும், முதல்ல விட வேண்டியது என்னதுதான், ஆசைதான். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தம் அமைங்கிறது திருமந்திரம். அதனால மிக அழகாக ஆசையை அளவுபடுத்தி யாரால வைக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அழகாக திருக்கூத்தை பொன்னம்பலத்தில் நிகழ்த்தக்கூடிய பெருமான் அவரை வந்து எல்லாருமே வந்து வழிபடுகின்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அந்த பெருமானை மாசிலா மறை பல ஓது நாவன் வன் புருடோத்தமன் கண்டு உரைத்த புருஷோத்தமனாகிய அவர் பாடிய அந்த வாசக மலர்கள் கொண்டு ஏத்த வல்லார் அப்படின்னா, அந்த 10 பாடல்களையும் யாரு பாடினார்களோ அவர்கள் மலைமகள் கணவனை அனைவர் தாமே சிவபெருமானை அடைவார்கள் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்த பதிகத்திலையும் வானவர், அதுவும் செவிலி கூற்றாத்தான் வந்திருக்கு. சரி, அதுல என்ன சொல்ற, வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார்தான். இதெல்லாம் நம்ம பிரதோஷத்துக்கு படிக்கலாம், நாளைக்கு பிரதோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது, தேவர்கள் வேண்டியதுனால என்ன செஞ்சாரு இறைவன், நஞ்சை உண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எல்லாம் சரி, ஆனா என்ன மட்டும் கண்டுக்க மாட்டக்காரு, என் துன்பத்தை போக்காத மாதிரி அவர் நாடகம் நடிக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்த பாடல்ல ஆடுற கரிய பாம்பு பெற பசிய கொன்றை பூமாலை எல்லாத்தையும் அணிஞ்சு சூடி கொண்டு வருகின்றார். அவரை பார்த்த உடனே என்னுடைய வலைகள்லாம் நெகிழ்கின்றது. அவரு கூத்தாடிட்டு வரும்போது பக்கத்துல கூட நின்று அவர் கூத்த கூட பார்க்க முடியல, ஆடி வரும் போது அருகே நிற்கவுமே ஒட்டாரே தெல்லை சிற்றம்பலவர் சொல்ற, பக்கத்துல நின்று கூத்த பார்க்க கூட விடமாட்டேன். இதெல்லாம் ஏக்கம், தலைவியோட ஏக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒட்டாவகை அவுணர் முப்புறங்கள் ஓரம்பால் பட்டாங்கலல் விழுங்க எய்துகந்த பண்பினார், பொருந்தாத பகைமை உணர்வுடைய அந்த முப்புறங்களை உடைய அசுரர்கள் ஒரு அம்பு எடுத்தாரு, ஆனாலும் சிரித்துத்தான் எரித்தாரு அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்லிட்டு, அவர் என்னுடைய கையின் வலைகளை எல்லாம் கொள்ளுகின்றார், அந்த அளவுக்கு அடியேனே ஆட்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றார். அவரை நினைத்து நான் மெலிந்து கொண்டே போகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆனே இவை படுவார் ஐயம் கொல வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார், நற்குணங்கள் உள்ள யாராவது இவருடைய இந்த மாதிரி குணங்கள் தோண்ட யாரால நிக்க முடியும் அப்படின்னு அதுல சொல்லிட்டு அவர் புருவத்தை உயர்த்தி அந்த பிரம்ம கபாலத்துல நம்மளுடைய அறியாமையை புறம் போடுங்கன்னு சொல்றார். ஆக மிக அழகாக அதனை சொல்லி எனக்கு ஒரு நோயை கொடுத்துட்டாரு, ஆனா அந்த நோய் தீரக்கூடிய பரிகாரத்தை செய்யல, அதனால யாராவது என்னை வந்து பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பாடல்ல, ஏன்னா தீரா நோய் செய்வாரேன்றிருக்கான சுவாமி வந்து தீரா நோய் தீர்த்தருள வல்லான், பிறவி நோய் பிறவி பிணி அதையே தீர்ப்பவர் அவர்தான். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அவரை பற்றி சொல்லி அவர் வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். அதற்கும் அடுத்த பாடல்ல ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பதால் ஏங்கிறது இகழ்ச்சி குறிப்பாக விட்டுட்டு இவர் தான் யாருக்கு, தேவர்களுக்கும் மேம்பட்டவர், தாய் இவரே எல்லோருக்கும் தந்தையும் என்பதால் இவர் தான் தாயாகவும் தந்தையாகவும் எல்லா உயிருக்கும் இருக்கின்றார். அடுத்து தேய் மதியத்தை சூடிக்கொண்டு இருக்கின்றார், அவரை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அவரை அடைய முடியும் என்று அந்த பாடலின் கருத்து முடிகின்றது. ஆவா இவர்தம் திருவடி கொண்டு அந்தகன் தன் மூவா உடல் அவிய கொன்றுகந்த முக்கண்ணர் அப்படின்னு சொல்றார். தில்லை எப்படி இருக்கான்னா தேவாம் மறைவையிலும் தில்லை சிற்றம் பலவர், அங்க நல்ல வேதங்கள் எப்போது ஒலித்துக் கொண்டே இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரா, முக்கண்களுடைய மூர்த்தியாக அவர் இருக்கின்றார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய திருவடிகளால காலனுடைய மூப்படையாத உடலை அழியுமாறு அவனை கொன்றார் அப்படின்னு சொல்லி, அவர் என்னை துன்புறுத்துவாரா என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி வினவுதல் மாதிரி அந்த பாடல் அமைது. என்னை வலிவார் ஆர் என்று இலங்கையர்கோன் மண்ணு முடிகள் நெறித்த மணவாளர், என்னை விட யாரா வலிமையா இருக்க, என்னை யாரால அடக்க முடியாது, ஆணவத்தோட அடையாளம் ராவணன், அவனை என்ன செஞ்சாரு அவனுடைய முடிகள் எல்லாம் நெறித்தவர். சரி, இவரை மாதிரி வேற யாராவது இந்த காலத்துல இருக்காங்களான்னு கேட்டா இல்லை. சரி, அடுத்து மிக அழகாக முத்தர் முதுபகலே வந்து எந்த இல் புகுந்து பக்தர் பலியிடுக என்று எங்கும் பார்க்கின்றார். முத்தர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர், அவருடைய எண் குணங்கள்ல ஒன்று வந்து இயல்பாகவே பாசங்கள் நமக்கு இருந்து நீங்குது, அவருக்கு இயல்பாகவே இல்லை. அதனால அத அழகா அந்த இடத்துல சொல்லி அவரை வந்து அடையாளம் கண்டு அவர் என்னை நோக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாம் என்று மார்காலி ஈந்து மலரோனை நிந்தித்து சேக்காதலிதோறும் தில்லை சிற்றம்பலவர் ஊர்க்கே வந்தன் வழிகள் கொள்வாரோ ஒன்னுதலீர் அப்படின்னு கேக்குறாரு. காலை வாகனத்துல வாராரு. அதற்கு அடுத்தபடியா என்ன செய்யறாரு, திருமாலுக்கு சக்கராயுதத்தை அவர் தான் கொடுக்கிறாரு. நீ மதிக்காதனால உனக்கு அருள் செய்யல அப்படின்னு சொல்லி பிரம்மனை பழித்து அவனுடைய தலையை கிள்ளி எடுத்தார். அவர் என்னை வருத்துவாரா இல்லை என்னை காப்பாராங்கிற மாதிரி அந்த பாடலும் அமைந்து, ஒண்ணுதலி காரணமா உம்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை ருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டாங்கு இனிதாய் இருப்பாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாடலை நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானை பார்த்து தலைவியோட கூற்றாக புருஷோத்தமன் பாடின இந்த பாட்டை யாரு நன்கு உணர்ந்து ஆடி பாடுகின்றார்களோ அவங்கள இந்த உலகத்துல எல்லாரும் மதிப்பார்கள், மறுமையில் அவங்க சிவலோகத்துல மகிழ்வாக இருப்பார்கள் என்று மிக அழகாக அந்த தலைவனும் தலைவியுமாக ஆன்மாவும் சிவமும் எப்படி இந்த ஆன்மா சிவத்துல தான் போய் ஒன்ற போதுங்கிறதுனால அந்த அகத்துறையில பதிகப்பாடி நமக்கு தந்திருக்கிறான்னு பார்த்தோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் பழம் பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோகுகள்.
3: திருத்திருப்தியும் திரு வேட்டைக்குடியும் பதிகைகள் 74. அதன் கதை உடைவார்.

காண்பதே கடுத்த கவரி மகனை மண் கொடுப்படி கிடை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை

போதின்கண் போர்த்தொழில் கால் கற்கும் புறப்பட்ட போதின்கண் போர் தொழில்கள் கற்கும்

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நினைந்து உருகி மத்த மனத்தொடுமாள் இவன் என்ன மன நினைவுத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞாற்று கொள் சாவது.
2: அற்புதமான பாடல். அந்த சென்ற பாடல்ல இன்னொரு செய்தி, பிள்ளையின் பிரதெய்வம் உன்னை எல்லாத்தையும் கொடுத்தவன் என்று சொன்னார் இல்லையா. நாம சிவமே செல்வம், சிவமே முக்தி, சென்றடாம் சிறுதெய்வம் செல்வம் உள்ளும் சுவர்மான் திருடியே சேரப்பட்டான். பொது நீக்கி தனிமனையே வல்லோர்க்கென்று பெருந்துணையை என்ற எம்பனாவி திருமுறை வாக்குகளே சிறமேற்கொண்டு சிவபெருமானையே முழுமுதற் கடவுளாக கொண்டு வாழ்கின்றோம். நம்முடைய உறுதி முறையில் கூட இது ஒரு முக்கியமான ஒரு விதியாக நாம் அதை சேர்த்திருக்கிறோம். நந்தி பெருமான் திருவுருளினால இல்லையா, எந்த ஒரு சூழலிலும் சிவத்தை தவிர இன்னொரு தெய்வத்தை நாம கடவுளையும் நாம நினைச்சுப்போம். மாணிக்கவாசி சரி, அப்படிப்பட்டவங்க நம்ம பார்த்தா நம்ம எப்படி நினைக்கணும்? சார் வர்றா உங்க வாழ்க்கையில பெருமாள் விஷ்ணு வணங்க மாட்டீங்களா? ஐயனா இருக்க முடிய மாட்டீங்களா? ஐயப்பன் வணங்க மாட்டீங்களா? அவரை வணங்க மாட்டீங்களா? மாறி திருச்சி திருவாட்டி போறீங்க, திருச்சாப்பிள்ளி சமயம் வரப்படுது இல்லையா, கங்கனாவை பார்த்து இல்லையா, இல்லை கேட்பாங்க இல்லையா. இப்ப இந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது உங்க மனம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பாம்பை பார்த்தா என்ன நினைப்பீங்க? திடீர்னு இந்த இடத்துல ஒரு 8 அடி நீல பாம்பு இருக்கு, அப்படியே விளையாடுவீங்களா? திருச்சி ஓடிய புற்றில் வாழறவும் அஞ்சேன். நல்ல பாம்பு, சாதாரண பாம்பிலும் நல்ல பாம்பு, அதை பார்த்தாலும் என்கிட்ட வந்து என்ன பொய்யதம் மெய்யும் அஞ்சேன். ரொம்ப அற்புதமான பொய்யதம் மெய்யுனா பொய்யன் எதை மெய்யா என்னப்பா, பொய்யதும் அவன் மெய்யா என்னப்பா, அவன் கொடுத்தான் மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. தர்மியாஜன் குருவியான் சொன்னார், தர்மியாஜன் குருவிட்டார் சிவபக சாத்தை சொல்லுவார், இந்த உலகம் எல்லாமே உனக்கு மெய்யா தோன்றி எப்பா அது பொய்யா சொன்னார், பொய்யதான் மெய்யும். கற்றைவா சடையம் தன்னல் கண்ணுதல் பாதம் மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டனே நினைந்தம்மா, கற்றிலாத அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமா. பாம்பை பார்த்தா நீங்க எப்படி ஓட்ட எடுக்கணுமோ சொல்ற, பாம்பை பார்த்தா கூட ஓடாதப்பா, அது ஆன்மாத்துக்கு பாதிக்காது, உன் சோபத்தி கிடையவும் செய்யாது. ஆனா சிவபெருமானத்தவன் இன்னொரு தெய்வம் இருக்குன்னு ஒருத்தான் பத்தியா, அவனை பார்த்தா நீ பாம்பை பார்த்த மாதிரி 10 மடங்கு பயப்படும். இதை அனுபவித்து சொல்றது, நாம இங்க அனுபவத்தை சொல்றோம். திருச்செந்தூருக்கு நாங்க பாத யாத்திரை போய், திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கும்போது 20 வயசு இருக்கும், காலேஜ் படிக்கும்போது தெரியும். இந்த மாணிக்கவாசகங்களுடைய வாக்குலாம் நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல வந்து அனுபவங்கள் அப்படியே வந்து சேர்க்கு. 12 அடி நீல பாம்பு, வயல் ஃபுல்லா வயல்வெளி, இந்த வயல் இந்த பக்கத்துலேருந்து அப்படியே வேகமாக கொஞ்சம் நினைச்சு எல்லாரும் நின்றோம், அப்படியே குழந்தை நினைச்சு அப்படியே போயிடுச்சு. சிவசிவா முருகா முருகான் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம், ஹோட்டல்ல பரிமாறுறது இப்படி எல்லாம் பாத யாத்திரை பண்ணாதான் முருகர் அருள் பண்ணாரா அவங்களுக்குலாம் அப்படிங்கிற சாப்பாடு பூரி வச்சுக்கிட்டே அதெல்லாம் தேவையில்ல. சாமி எங்க அங்க அந்த நடக்கு இங்க நடக்கு, சாமி என்ன பண்ணிட்டு இருக்குது, அப்படிங்கிறான். மற்றும் ஒரு தெய்வம்னா சில தெய்வமே இல்லாதனு அப்படிப்பட்டவன் தான். நீ பாருங்க இந்த சாமியெல்லாம் உங்களுக்கு நினைக்கவே வர மாட்டான், இப்பெல்லாம் நீ வரணும்னு கஷ்டப்படவே மாட்டான். குளிக்கவே வேண்டாம் எங்க சாமியை கூப்பிட, இங்கே அவ்வளோ கஷ்டம் நடந்து வரீங்க. இப்போ யாரால பிரச்சனை நடந்து பாம்பு அது பாட்டு வந்துட்டு அவ்வளோ விஷத்தை வச்சிருந்தாலும் அது போயிடுச்சு. அதால நான் வழிபாட்டு ஒரு துளியும் இடையூறு நல்ல பாம்பாங்க. அந்த நல்ல பாம்போட விஷயத்தை நாக்கில் வச்சுட்டு செலவாகலாம். அதை பார்த்து ஒரே போயிடும். பாம்பு நம்மளுக்கு எடுக்கல, நம்மளை எதுவும் தசை திருப்பல, அது பாட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி பேசுறவங்க ஆமா நம்ம ஏன் பாதுகாத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஏன் இப்பெல்லாம் பாதுகாத்துருப்போம் அவசியம் சொல்லிட்டு சரிதானே. அவங்க அவங்க அவங்க கோயிலுக்கெல்லாம் வந்து குளிக்காமலே போகலாமே, இதோட சொல்ல காலை வந்து குளிச்சாதான் சாப்பிடும். இப்படி ரொம்ப பண்ணுறான், 15 நாள் வேற குளிச்சுட்டு குளிச்சு சாப்பிடுமா கேட்டால் வேற எதுவும் மற்ற தவறுகள்லாம் செய்யப்படலாம். அந்த நல்லா இருக்க எடுத்து தெய்வம் மற்றவோ தெய்வம் உண்டாரேன்னு கற்றில்லாத அவரை கண்டா மூடன் கல்வி அறிவே இல்லாத முட்டா. அவனை பார்த்தா எனக்கு பயமா இருந்திருந்தாரு. எங்க அம்மா பார்த்தா அவங்க இருக்கிறோம், பாம்பு பார்த்தா பாம்பு கூட கூட இருந்துருந்தேன் அவங்களோட இருந்தாருங்க. 5 பாம்போட கூட இருந்துடலாம், இந்த மாதிரி ஒரு 5 ஆட்கூட இருக்க முடியும். 5 பாம்போட சிவசிவான் இருந்தா அது வந்து இடையில் கொண்டாங்க. ஆனா இவன் முன்னாடி நான் உட்காந்து சிவசிவான் உட்கார முடியுமா உட்கார, அவ்வளவு ஆபத்து. மற்றுமோ தெய்வம் தன்னை உண்ட நினைந்தான். இப்போ நல்லத்தில் கூட்டத்திலே இந்த நிகழ்வு நடக்கலையா? கற்பு நதியில சிவமே செல்வன் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கற்பு நெறிக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி ஒருத்தர் தவறு செய்தார், அவரை நம்ம கூட்டத்தை விட்டு விலக்கி வைத்தோம். அவருக்கு ஆதரவாக சென்றவங்களும் கற்பு நெறியை விளங்கி சென்றவர்கள் தான். கற்பு போன மாதிரி ஒரு பெண் எப்பேற்பட்ட ஒரு ஆடவன அழகிய ஆடவனாக தான் தன் கணவனை தவிர மற்றொன்று எழுத்து பாருங்க. கற்புடைய பெண்ணுக்கு ஒரு கணக்கு, நமக்கு ஒரே தெய்வம் சுவாமி தான். அப்படி வாழ்வு ரொம்ப முக்கியமானது. அதனால முக்கியமான விஷயங்களை முதல்ல சொல்லிட்டே வர்றார் சுவாமி. இதையெல்லாம் நீ கேட்டாதான் நீ என்னுடைய அடுத்த பாடல கேட்கற தகுதி உண்டு அப்படின்னு. இதெல்லாம் நீ தயார்னா இது இல்லைன்னா உத்தமன் அத்தன் உடையா அடியே இணைந்து உருகி இணைந்து உருகுவேன். யார் உத்தமன் அத்தன் என்னுடைய தந்தை என்னை உடைய என் யஜமான அவருடைய திருவடியே நினைந்து நினைந்து நினைந்து நினைந்து உருகுவேன். ஞாபகம் தான் திருப்பெருந்துறை தீர்த்தத்தில் கேள்வி கேட்டேன், நீராய் உருக்கி என்ன ஆவியராய் என்றானே, யாரெல்லாம் இருந்தீங்க அந்தப்பா? கைத்துக்கு அடியாதுல்ல, அதை கேட்க அடியாது, நீங்க யாரும் வாய்ப்பிருக்கீங்கப்பா இந்த அடியாது தானே. அதெல்லாம் சொல்லியாச்சு, யார்ட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சா? நீராய் உருக்கி அப்ப தெரியாதவங்க யாரெல்லாம், தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இந்த சொல்ல வர விஷயம் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லிருக்கீங்க? அம்மா ரொம்ப சொல்லிருக்கீங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களாக இருந்துங்க எல்லாம் அப்படி சொல்லிருக்கு. தரவாங்க யாரும் அடக்கி வைக்கிறது இல்ல, பிராட்காஸ்டிங் தான். தரவாங்க திருமான் தெரிஞ்சு பேசிக்கிட்டு தான் அப்ப சிந்திக்கிறீங்கன்னு தெரியும். ஒரு விஷயத்த சின்ன விஷயத்து வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி கேட்டதை வந்து சிந்திக்கிறீங்கன்னு நிறைய நினைச்சு இன்னும் கேட்காத சில அடியார்கள் அவங்களுக்கு ஆச்சு. திருவாசகத்துல ஒரு வரி வரும், நீராய் உருக்கி என் ஆர்வீராய் நின்றானே சொல்றாங்க. நீராய் உருக்கி என் ஆர்வீராய் நின்றானே, இந்த இடத்துல நினைந்து உருகிறார் மாணிக்கா சுவாமி. உத்தமம் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி. இப்ப நமக்கு நெய் இருக்குது, நல்ல நெய் சாப்பிடணும்னா அந்த நெய்யை உருக்கி தான் சாப்பிடணும். நெய்யை உருக்கணும் அப்படின்னா பையன் நெய்யிக்கா உருக்குறவனுக்கா சாப்பிட்ற ஆள் உருக்குற ஆள் அப்பா சாப்பிட போறாரு. நெய்யை உருக்கி நெய்யை உருக்கி சாப்பிட போறவர் அவரு. நெய்க்கு என்ன பலன்? அது உருகிறதுனால ஒரு பலன் கிடையாது, உருக்குறவருக்கு பலன். நீங்க மாணிக்க சாமியில் உருகிறாரு, உருக்குறது சிவபெருமான். நீங்க அப்படியே நேர்மா உருகிற பொருளுக்கு தான் பையன், உருக்குறதுக்கு உருளேன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு துளியும் பயன் கிடையாது. ஆனா உருகிற பொருளுக்கு இன்பம் வேற ஆனந்தம் சுரக்குது, இன்பம் ஆனந்த கடல்ல மூழ்கி திளைக்குது. இது உருகு. இப்ப இந்த உருகிறது என்ன என்ன எது சொல்ல வர்றாரு இந்த வாக்கத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு பொருள் இதுதான், நீராய் உருக்கி என்ன ஆறுகிறாய் நின்றாங்கிறார். தன்னை சுவாமி நீராக உருக்கி வச்சிருக்கிறார். இது நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது மனதுல? கேட்காத அதிகாரத்துக்கு தான் அந்த கேள்வி. உங்க சிந்தனைக்கு நீராய் உருக்கிய நாள் சாமி வந்து நம்மளை நீராக உருக்கிறார். உருக்கிறது உருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அது என்ன தெரியுது? கொஞ்சம் கஷ்டம்தான். சூக்ஷ்மமான பொருள் உங்க மனதுல என்ன தோணுது மட்டும் சொல்லு. உருக்கிறார் அப்படிய உங்களுக்கு சொல்ல அதே மாதிரி அசுத்தங்கள் வெளியேறு. அசுத்தங்கள் வெளியேறுதான் கிட்டத்தட்ட அது கொஞ்சம் பொருளோட ஒன்றி வருது. இப்ப நாம நீராய் உருக்கி என்று சொல்லும்பொழுது உருகுதல் அப்படின்னு நம்ம என்ன அர்த்தம்? நாம வந்து தண்ணி தண்ணியை தானே உருக்க முடியும், நெய்யை தானே உருக்க முடியும் இல்லையா? இப்போ உங்களை நினைக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறோம்? நம்ம தண்ணீரா நினைக்கிறோம் இல்லைன்னா நெய்யா நினைச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு திரவ பொருளை உருக்கிற மாதிரி சாமி உருக்கிறார். ஆனா பொருள் கொஞ்சம் நேரங்க என்ன அர்த்தம்னா பொருள் இப்படியே சொல்லிடுறேன், எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ இந்த வீட்டில் கேட்டு நல்ல புத்தம்பது கேட்டு அந்த கேட்டில் பெயிண்ட் எதுவுமே அடிக்கலை. முதல்ல இருக்கிற பிளேஸ் அன்னைக்கு பெயிண்ட்லாம் அடிக்கலை. வீட்டுக்கு வரோம், நல்லா சூப்பராக புதுசாக இருக்கு. ஒரு 5 மாதம் கழித்து வர்றோம், கொஞ்சம் கீழே விட்டுருக்கு. 1 வருஷம் கழித்து அடைய விட்டுக்கு வரோம், பாதி கேட்டை காணும் கீழே. இன்னொரு 1 வருஷம் கழித்து வரோம், கேட்டுக்குள்ள கீழே ஒன்றுமே இல்லை, அது மேலே பேரளவில் இருக்கு. என்னங்க எப்படி ஆயிடுச்சு கேட்டு? என்னங்க மழை தண்ணி அப்படியே அது அரிச்சிருச்சுங்க. எதிலன் தனக்கு இரும்புண்ட நீரை சொல்லுவார் கிழமை அதிகமா இருக்கு. நீர் எதை சாப்பிடும்? இரும்ப சாப்பிடும். நீராய் உருக்கினா நீர் வந்து சேருமா? இரும்பு நம்ம இரும்பு கல் மனம் செவி இன்னது தீனைங்கிறதுல நம்மெல்லாம் நீரா நீரா இருந்தா அவர் அவர்களால ரொம்ப வசதியா ஈஸியா இருக்கு. உள்ள கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்மளா. நாம நீரா இருந்துட்டோம்னா ரொம்ப சிம்பிள், உடனே நீராவி ஆச்சுருவாரு. நீராவியான நிலவையை போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி. எல்லாருக்கும் மனசுல நம்ம நல்லவங்க என்ன இருக்கு? எல்லாரும் நம்மள நெய்யாவும் நீராவும் கசம் பண்ணிக்கணும். மனத்த சாய் சொல்லலாம்ப்பா, இருந்து மனப்பா இருந்தையே எப்படி அந்த நீர் இல்லாம ஆகுதோ அத மாதிரிதான் நீராய் உருக்கிய நாவிதான். நான் இந்த இரும்பே இல்லாம கல்லான அந்த மனம், அந்த மனத்தையே இறைவரோட நீர் அவரோட அருள் வந்ததுன்னா அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு உருக்கி உருக்கி உருக்கி உருக்கி நீ இதே இல்லாம போயிருச்சு. இரும்பு நெருப்புல உருக்குனா கூட அந்த உருகி போன இரும்பு இருக்கும், அது காஞ்சினா இறுகி போயிடும். ஆனா நீர்ல மாட்டுச்சுன்னா இருக்கிற தெரியாம போயிடும். இருந்து உண்ட நீரை நீராய் உருக்கிய ஆவிரான் எல்லாம் போச்சு. இப்ப இரும்பு இரும்பு இரும்பு மனம் ஆணவ மனம் எல்லாம் போச்சு, அகங்காரம் எல்லாம் போச்சு, மலமறைப்பு மாயை எல்லாம் போச்சு. அப்ப உங்க இனிமேல ஒண்ணுமே கிடையாது. நீராய் உருக்கிட்டாரு என்ன ஆவிராய் நடப்பீன் உயிர் உயிரா. நான் பட்டதுக்குரிய ஒரே பொருள் நீதான்ப்பா. இரும்போட கலந்துருந்த அந்த இரும்பு எடுத்து இப்போ உன்னோட உயிருக்கு உயிரா நான் அங்கு அறிவியல் அருளால் மன்னி அம்மையோடு அப்பன் ஆகி அறிக்கறியோ அந்த சாமி அதான் உருகுதல் நீராய் உருக்கி வச்சிருக்கேன் சாமி. அதுக்குதான் உத்தமன் அத்தன் உடையாரடியே நினைந்து உருகி நினைந்து நினைந்துட்டு உருகிட்டுதான் உருக்கிறார் பெருமா. மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட மத்தம்னா பித்தன் உண்மத்தன்னு பெறுது. உண்மத்தன்னா பித்தன் பித்தனாயிருக்கும். சாமியோட வழிபாடு பண்றவங்கெல்லாம் மற்றவங்களை உலகத்தார் கண்களுக்கு அப்படிதான் தெரிவாங்க. சகம் பேய் என்று தம்மை சிரிப்போம் மனிதர்கள் சொல்லுவார். ஏன்னா பேயா என்ன இங்க நிறைய ஆண்டிகள் இருக்காங்க. இந்த பெருந்துரை ஐயா சொன்னாங்க நம்மளாம் போய்கிட்டு இருந்தோம் பரவாயில்ல நிறைய ஆண்டிகள் இருக்காங்க. இந்த ஆண்டி டிவிஎஸ்ல ஏஜியமா இருக்கு, அந்த ஆண்டி ஐபிஎம்ல ப்ராஜெக்ட் பார்க்குறாரு, இந்த ஆண்டி வியட்நாம்ல வேலை பார்க்குறோம், இந்த ஆண்டி பெரிய பிஸ்னஸ் மேன், இந்த ஆண்டி சைவன் டாக்டர் வாழ்க்கையில் வேலை பார்க்குறார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டியும் ஒரு இடத்துல இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டி இந்த கையை கேட்டாலே போட்டுருவாங்க நம்ம கையில வச்சுக்காது. அல்சு சிவாலயத்தில் நடக்குது. சிவராத்திரி அன்னைக்கு தவம் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருந்தேன், யாரோ பாவம் நெருக்கடி இல்லாமல் வந்து இப்படி கிடக்கிறாரு கொண்டு கையில முன்னாடி 5 ரூபா 10 ரூபாலாம் கிடக்குது. பிச்சை போட்டு போயிட்டாங்க. நமக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கா போல் இருக்கு. நம்மதான் 3 வேளை சாப்பிட்டுருந்தேன், இல்லை 28 வயசு இருக்கும். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்கே தானே இருக்காரு, இவனுக்கே பிச்சை போடணும்னு பல பேர் நினைக்காம இருப்பாங்க. இன்னும் சில இந்த வேடத்தை பார்க்கணுமே சாப்பிட வழியெல்லாம் நெருக்கதியாக கிடக்கு. மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மனநவில் ஒத்தனை ஒத்தனை சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தனை பேச எங்கே சாவுதுவே. ஒரு ஊரா தெரியும், திருப்பூர்களை திருந்தோம்னா அப்ப என்ன சொல்றாங்க, தத்தம் மனத்தனை பேச ஒருத்தன் ஆண்டின்றான் ஒருத்தன் போண்டின்றான். இன்னும் சில குட்டைகளை போட்டு வந்தாங்க பாருங்கடா, கொட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு போது நம்பாது அப்படிமா பண்டார் இவரே நமக்கு பண்டாரமான இடங்களில் நான் என்ன சொல்லுவேன். இந்த உத்தரவாதம் வங்கிக்கு ஐயா போய் வழி கேட்கிறாரு, வேடத்தை பார்த்த உடனே சிரிக்குதுங்க காலேஜ் பொண்ணுங்க. இங்க ஏதோ இந்த நகைச்சுவை காட்சியை பார்த்த மாதிரி உத்தரவாதம் வங்கி எப்படி போகணுங்கிற எல்லா பொண்ணுங்களும் சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. நம்ம எது நகைச்சுவை எதுவும் பண்ணாமா எல்லாம் பஸ்ல உள்ளதை பார்த்துக்காங்க. இருந்து குட்டை வெட்டி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம், ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்த மனத்தானே பேச அவன் மனசை தோணத சொல்லிட்டு தான் இருப்பான். இப்போ என்னோட ஐயா வேலை பார்க்குறேன், எங்கள் ஆஃபீஸில் அடியும் வெளியூர் போனோம்னா என்ன பேசுவாங்க அவருக்கு தெரியும். அவர் புகையில போய் குடியிருப்பார், அவர் சாப்பாடு அவரே செஞ்சுப்பார், அவர் வந்து சாதுக்குள்ளோடய சுற்றுவார். இல்லாமல் அவங்களுக்கு மனத்தில் பேசுனதை பேசிக்கிட்டே இருக்கும், தத்த மனத்தானே பேசிட்டேன். உண்மை என்னன்னே தெரியாது. சரி ஐயா, வீட்டுக்கு கிரக பிரச்சனை சொந்தக்காரங்க அப்படின்னா இவருக்கு வந்து கோயிலும் வேலையும் மட்டும்தான் தெரியும். வேலைக்கு போவார், மற்ற நேரம்லாம் கோயில் கோயிலே இருப்பார். வேற எங்கேயுமே அது சொந்தக்காரங்க ஒன்றும் மதிக்க மாட்டது, அவர் எங்கே எங்கள் விழாவுக்கு வரதில்லை. ஏன்னா அவரு அதே நம்ம உறவுக்காரர் ஒருத்தர் முத்துசீரிய விழா அன்னைக்கு கிரகத்தில் சமைச்சிருந்தார். மத்தியானம் போயிட்டு 5 நிமிஷத்தில் அடியன் சொல்லிட்டு வந்துட்டேன், அதை மாதிரி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னார். காலையில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் அடியாரோடய இந்த பக்தர்களோட சேர்ந்துக்கிட்டு சிவபக்தியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு காலம் இதே பண்ணிட்டு இருக்க போறீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் கடைசி காலத்துல பண்ணணும். இப்ப வேலை பார்த்தா கடைசி காலத்தை ஒழுங்கா பக்தி பண்ணி, இப்ப பக்தி பண்ணீங்கன்னா நீங்க கடைசி காலத்து வேலை பார்க்க வேண்டிய சூழல் வந்து. உங்களுடைய அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஞான உபதேசம் அஞ்ஞான ஆயா படிச்சதுக்கு இந்த மாதிரி அஞ்ஞான உபதேசம் எங்க போனாலும் நமக்கு கிடைக்காது. எப்படியெல்லாம் மக்கள் மாற்றலாம், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம சாமி பெருமை நினைச்சு பேசிக்கிட்டே இருப்போம். உத்தரவாதம்னா சாமி பெருமையை பேசணும், திருப்பருத்து விளை இறைவத்தை நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், விளையாடி வாழ்க என்று சொல்லுவோம்.

0: தலையில் படுத்திருப்பார். ரெண்டு பெண்கள் பெண்மணிகள் வழியா போவான். எங்க பாருங்க இது ஞானியா ஞானின்னு எதுக்கு தலையான கேட்க கையாலே தலையான வச்சுக்கிறேன் பட்டத்தார் சொல்ற சரிதான் ஞானிக்குதான் கையை வச்சுக்கிறார் சொன்னது கேட்டாலும் உண்மையிலே ஞானி அவர் உண்மையிலேயே ஞானியா நான் பேசுறது காலையை விட்டுட்டு கூடாது என்னென்ன பட்டு போட்டு விட்டுருக்கோம் இவர் ஞானியே இல்லை ஆமா சரியாண்டு போவார். அதுமாதிரி இந்த தற்போதம் உண்மையாக இலக்கணம் ஊர் ஊர்ல தெரிந்தவங்க எல்லாரும் பேசுவாங்க அதெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு நாம விட்டுறக்கூடாது. எவனா ஒருத்தர் என்னவா பேசுறாங்கிறதுக்காக செகையை எடுத்துடலாமா ஐயா செகையை வச்சு நாடக மாட்டான்னு சொன்னா உடனே செகையை எடுத்துடுறதா எஞ்ஞான்றுகோள் சாவதுவே நம்ம ஜீவ போதம் அழிஞ்சா அவன் சொல்ற நம்ம காதல நம்ம தற்போதம் நம்மையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை நம்ம உள்வாங்கி நம்ம இருக்கு அது ஒரு பெருசா ஜீவ போதம் அழியணும். அடுத்த அப்ப இந்த பாடல கிடைக்கிற செய்தி சுவாமி அடித்திருவடியே நினைந்து நினைந்து உருகணும் மத்த மதத்தோடு எல்லாரும் என்ன திட்டு பிடித்தவனா என்று நினைக்கும் வகையில நாம ஊர் ஊரா சென்று வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க ஆனா அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. நம்மளுடைய தற்போதம் இறக்கணும். அந்த வழிபாடு செய்யறதுலாம் தற்போதம் இறக்கிறதுக்காக தான் அது இறக்கணும் சாகணும் அழியணும்ங்கிறார்.
1: உத்தமன் அத்தன் உடையானடியே நினைந்து உருகே மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மனநினைவு ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் பிரிந்து எவரும்

தகர்த்திண்டு நஞ்சமஞ்சி ஆவ எந்தா என்று அவிதாயிடும் நம்மவரவரே.

0: இருமாந்து என்ன பாவம்
1: சுவாமிகள் இந்த பாடல்ல தேவர்களை பத்தி சொல்றாங்க. சாப முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்துன்ற அவன் வந்து ஒரு அபச்சார வேள்விக்கு போனான். தக்ஷன் சிவபெருமானை நிந்தனை செய்து அவரை அவமதிக்கும் பொருட்டு பெரிய அபச்சார வேள்வி செய்தான். அதிலே பங்கேற்று அவிர்வாகம் வாங்குவதற்காக மாலையாதி தேவர்கள் எல்லோரும் போனாங்க. யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் அடி வாங்கினாங்க என்பதை திரு உந்தியால மாணிக்கர் சுவாமிகள் விரிவாகவே அருள் செய்திருக்கு. எதுக்கு போனாங்க? அவங்க போனது சாவதுக்காகவே தான் போனாங்க. வேள்வி ஒருவன் செய்கின்றானே என்றால் அந்த வேள்வியை வேட்பவனுடைய ஆயுளுக்கு அந்த வேள்வியிலே பங்கு பெறுபவர்களுக்கோ பேர் கிடைக்கும். ஆனால் இந்த வேள்வி வேட்டவனுக்கு தன் ஆயுள் நீங்கி ஆட்டத்தில் கிடைச்சது. மற்றவர்களுக்கு கடுமையான தண்டனை. இந்த வேள்வியிலே செய்து சாப்பிட்ட ஒரே காரணத்துக்கான 28 கற்பங்கள் இந்திராதி தேவர்கள் சூரபத்தனோட சிறையில மாட்டான். எத்தனை கற்பங்கள்? ஒருவேளை சாப்பாடு தக்ஷன் வேளியில போய் சாப்பிட்டதனால சிவபெருமான அவமதித்து சிவநிந்தனை செய்த சிவ துரோகியோட விழாவிலே கலந்து கொண்டு ஒரு பிடி உணவு அவங்க சாப்பிட்டதுனால 28 கற்பங்கள் சூரபத்தனால துன்புறுத்தப்பட்டார். இதுதான் காரணம் தேவர்கள் துன்புறுத்தப்பட்டார். இந்திராணியா சூரபத்தனுடைய அரண்மனைக்கு வந்து முன்னாடி தொழில் தண்ணீர் தெளித்து கோலம் போன யாரு? இந்திரனோட மனைவி சசி.
2: 425,000 கோடி வருஷம்
1: இந்திரன் மீன் கூடையை சுமக்கணும். என்ன பணி? அவன் தான் மீன் கூடையை சுமந்துட்டு வரணும். அரக்கங்களுக்கு தான் கொண்டு வரும். என்ன காரணம்? சிவ அபச்சாரம் செய்வதற்கு துணை போகுது. அதனாலதான் நம்ம வழிபாட்டுல நம்ம உறுதிமொழி எடுத்தோம் இல்லையா? சிவ நிந்தை குண்டிந்தை அடியார் நிந்தை செய்பவர்களோடு எந்தவித தொடர்பும் எந்த காலத்தில் நாம்

0: வச்சுக்கொள்ள மாட்டாங்க.
1: வழி வழியில் இருந்து இதன் மூலம் தான்
0: திருமுறைகள் வாயிலாக இறைவனுக்கு கொடுத்த அந்த ஞானம்.
1: அப்படி போயிட்டோம்னா அவர்களுக்கு துணை போய் விட்டோமே ஆனால் அவங்க வீட்டில் போய் ஒரு இப்படி சோறு எடுத்துட்டோம் தண்ணியை பருகிட்டோம்னா அவன் செஞ்ச பாவத்தை டக்குன்னு செஞ்ச பாவம் வந்து இவங்களுக்கு பேசிட்டோம் கேள்விட்டு கற்போம் சிறையில் வர வேண்டியதில் வந்து ஒரு ஞானியினுடைய இல்லத்தில் போய் ஒரு நீர் பருகி திருவந்தத்துக்கிட்ட நம்முடைய வினை ஆகணும். தலை சிறந்த ஒரு அடிய வீட்டில் போய் அமர்ந்து விட்டோம்னா நாம் செஞ்ச பாவம் நம்மளை விட்டுக்கோம். ஒரு பாவி வீட்டில் போய் திருவந்த எடுத்தோம்னா அவன் பாவம் தன் பாவத்தை அந்த பெற்றுக் கொடுத்ததான். அப்பா அந்த வாங்க அது ரொம்ப கவனமாக அது சிவபச்சாரம் செய்தது எந்த ஒரு சூழலும் நான் தொடர்பு வைத்துக் கொள்ள தக்ஷன் வேலி மூலம் நமக்கு அறிய ஒரு செய்தி தகர் தின்றுன்னா என்ன தகர்னா ஆடு. தக்ஷன் வந்து அபச்சார வேலி செய்தான் தன்னுடைய வேள்வியிலே ஒரு ஆட்டினை வைத்து வேலி செய்தான். அந்த ஆட்டினையே அபிபாகமாக பெற்றாங்க அவர்கள் அபிபாகமாக பெற்றதுனால அது ஆட்டை உண்டதுக்கு சமம் தேவர்கள். அதனால தகர்த்தின்று எதையுமே அவங்க யோசிக்கல நம்ம செய்யறதெல்லாம் தவறா இருக்கிறதே. தக்ஷனுக்காக அஞ்சு நடுங்கி இந்த பாவத்தை அவர்கள் செய்தார். அந்த பாவத்தை செஞ்சதால எல்லோரும் வீரபத்ர சுவாமியால தண்டிக்கப்பட்டாங்க. சில நேரம் போடலாம் இப்படி அதிகாரிகளாலே இப்படிலாம் வழிபாடு பண்றாங்க அவங்களே இப்படி இப்படி எல்லாம் தப்பு செய்யறாங்க சாமிக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற என்ன வரல சொல்ல எவ்வளவு வழிபாடு பண்ணி எப்படி சாமிக்கு சாமியால அச்சமே வராங்க பயம் வர அப்படி யாராச்சும் இருக்காங்கன்னா அது அந்த தக்ஷன் வழியில அந்த கூட்டம் தக்ஷன் பெரிய சொல்பட்டன் தான் அம்மையே தனக்கு மகளா வரணும்னு இறைவனுக்கு வேண்டி வரம் பெற்றான். இறைவன் தனக்கு மருமகனா வரணும்னு நான் வர வேண்டியிருக்கிறான் அதனாலதான் தாட்சாயன்யம் கைலாயம் சென்று சாமி தன்னுடைய பெண்ணாகிய பார்வதி திரும்ப செய்திகளோட அந்த விண்ணப்பம் செய்கின்றான். எப்ப அவனுக்கு ஆணவம் தலையெடுக்கிறது சந்திரனை தண்டிக்கிறான் தன்னுடைய 27 பெண்கள்ல ரோகிணிக்கு மட்டும் உகந்தவனாண்டு மற்றவங்களையெல்லாம் அவங்க இருக்கிறதுனால சந்திரன் வந்து அழிந்து போகணும் ஊரு கலைகளாக இழந்து அழிந்து போயிருந்து தண்டிக்கிறான் சுவாமி காப்பாத்திட்டார். காப்பாத்தின சுவாமி தானே அப்ப அவங்க ஆணவம் தலைவர் நான் தண்டித்தவனை எப்படி நீ ஏற்றுக்கணும் எந்த ஒரு ஆணவம் இவரும் திருப்பியில் ஆயத்தை போய் சுவாமியை சந்திக்க போகிறான் தந்தியும் பெருமாள் விட எனக்கு போய் பார்க்க முடியுமா பெருமாள் அது ஒரு அவமானம் திருப்பி வரலாம். தளதப்பட்ட நிலையிலையும் கடைசியில திருமணமான பிறகும் சுவாமி என்ன பண்றார் வாரு இடத்துல வர்றார் அம்மையை பார்த்ததுக்காக யாராவது வந்தா கண்டுபிடிக்கிறதுக்காக மாய கண்ணாடியெல்லாம் வச்சிருக்கலாம் தர்ஷன் அதையும் தாண்டி சுவாமி வந்து அம்மையோடு இருக்கிறார். அவர் ரிஷப ஆவணமா வந்து அம்மையை அழிச்சிட்டு போயிருந்தார் தன்னை தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னை திருமணம் செய்து கொண்டார் ஆணவம் கொண்டோம் வந்துதான் சாமி கொடுத்ததுதான் அவர் கொடுத்த வரத்தால்தானே அம்மையை நமக்கு வந்தாங்க மகளா அவர்கிட்ட நாம தானே வேண்டி பெற்றோம் அப்படின்னு மறந்துடலாம். தன்னுடைய உடைமை என்று கருதுறான் தனக்கு மரியாதை வேணும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் என்று நினைக்கிறான். சுவாமி அம்பாளை வைத்து தன் மகளையும் மகளாகி அம்மியை அழைத்து ஹோமம் செய்யும்போது வீட்டிலே ஒரு யாகம் செய்யும் பொழுது எல்லாரும் வந்து வந்து அபிபாகம் வாங்கிவிடும் இந்த பிரசாதத்தை வச்சுக்கணும் அம்மையும் சுவாமியும் போய் வாங்கலாமா அக்னி தேவன்ட்ட அக்னி தேவன் வெளியிலேருந்து அப்படியே இறங்கி வந்து சாமி கிட்ட கொடுக்க வாங்கிட்டு போறான். அது அவமானம் தட்சணி எல்லாருமேட்டையும் அவமானம் அமைச்சு அது சாமி முன்னாடி எல்லாரும் வணங்கிட்டா அதை மறந்து தன்னுடைய ஆணவ மலர் செருக்கால இருவரே இருக்கு சாமி எப்படி அவமதிக்கலாம் திட்டம்தான் அப்படியே பார்க்கறான். மாலயனாதி தேவர்கள் நம்ம கட்டுப்பட்டாங்க பிரம்மாவோட மானச புத்திரன் தட்சன் 4 வேதங்களையும் தகரத கட்டுறவன் எல்லாம் பல பலதரப்பட்ட வரங்களை சிவருமானுக்கு பெற்றிருக்கிறான். மாலையனாதி தேவர்களே அவனை கண்டு அஞ்சுவாங்க அவனை வச்சு பேச மாட்டான் அவ்வளோ ஆற்றல் உடைய அதனால அவங்களை எல்லாம் அழைத்து அபச்சாரங்களை செய்து அதற்கு சென்று எல்லோரும் காலத்தை சேர்த்தார்கள். அதான் அப்படி சாப்பிட்டவங்க சாகும் வண்ணம் தக்கன் வேள்வியில் சென்று அபிபாகம் சாப்பிட்டவர்கள் இன்னொரு நாள் நஞ்சமஞ்சி ஆபயந்தா என்று அவிதாவிதார் அவிதாவிதம் அவிதான்னா அபயம் கேட்டு அவிதா அவிதா அவிதா சிவபச்சாரத்தை பார்த்தோம்னா சிவதா சிவதா நம்ம அலருவோம் இல்லை இதெல்லாம் காப்பாத்து காப்பாத்து இறைவனையும் காத்துருவோம் காத்துருவோம் இந்த அவிதா இருக்கு அபயம் கிட்ட அலருது நஞ்சமஞ்சி ஆவயந்தான் பார்க்கடலை கடைந்தால் நஞ்சு வரும் அமுதம் வரும்னு திருமால் சொன்னார். நஞ்சு வரும்னு அவருக்கு தெரியல அமுதம் வரும் தான் சொன்னார் கூட நஞ்சு வரும்னு அவருக்கு தெரியாம போச்சு நஞ்சோட சேர்ந்து அமிர்தத்தோட சேர்ந்து நஞ்சும் வந்தது, எல்லாரும் விட்டு ஓடிவிட்டேன். அப்பதான் ஞாபகம் கேலயத்தை திருமணம் இருக்கிறாங்க அப்படின்றது அங்கே வேண்டாங்க. சுவாமி நந்திகள் அனுப்பி அதை ஒரு நவல் படம் பல வடிவில் ஊட்டி கொடுத்தாங்க. நஞ்சை தாங்க முடியாம ஓடினவங்க அந்த நஞ்சை உருட்டி சுந்தரர் பெருமான் பழமா கொண்டு வர்றார். அவருக்கு ஒரு துன்பம் நிகழ்ல, ஒரு ஊர் நேரில் அவருடைய திருமேனி அந்த தரம் சொல்லிஜய் சிதம்பரம் சிவத்தையே நினைத்து வருகிறார். இந்த மாணிக்காசர் பெருமான் சொன்னது போல மனம் வாங்கி காயங்களால் இறைவனே ஒளிபட்டார்கள். சிவபெருமான தவிர வேற ஒரு சிந்தனையே இல்லாதவர்கள், அப்படி வாழ்ந்தவர்கள். தேகமே முழுமையாக சிவமே எழுதும் திருவை பெற்றவர்கள். அதனால அவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே செய்யணும். இவங்க அப்படி அறிந்து விலகி உலகத்தாராகவே வாழ்றதுனால அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஊராக போயிட்டு அழகை எடுத்து ஓட்டணும். இப்படியெல்லாம் பேசினாங்க. தக்ஷன் வேள்வியில போய் சாகும் வண்ணம் தண்டனை அறிவித்தவர்கள். அழகால விஷயத்தை நஞ்சை அமுதத்தை எடுக்கும் பொருட்டு சென்று அழகால விஷயத்தால் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவிதா அவிதா இந்த அழகை எடுத்துக் கொண்டு அபயம் பெற்று ஓடியவர்கள் அவங்களாம் யாரு? நம்மவர் அவரே. ரெண்டு பொருள், கொஞ்சம் எள்ளி நகையாடுறது, இன்னொன்று உண்மை. உண்மை என்னதுன்னா அவங்களும் ஆன்மவர்கள் தான்ப்பா, பசு வர்க்கங்கள் தான். நம்மள மாதிரி தான் அவங்களும் நம்மவர் அவரே. சாமி அப்படி சொல்ல முடியுமா நம்மவர்னு? முடியாது. அவங்களும் நம்மவர், நம்மவர் அவரே. அவர் நம்மால் நம்மால் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்க அப்படின்னா. இவன் தெரியாதா நம்மால் தெரியாதா அப்படிமா? நம்மவர் அதான் அவர்கள் மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி நீ தெரியுமா நான் தெரியுமா பிரம்மா விஷ்ணு சண்டை போட்டு சாமி என்னோட அடியும் முடியும் பார்க்கறதுதாங்க தெரியும். ரெண்டும் போகுது பத்து ரப்பங்கள். யார் யாரையும் நமக்கு இடையில ஒருத்தர் வந்தாரா? யார் நமக்கே நீதி நீதி சொல்றாருன்னு யோசிக்கலாம். யாரால் நம்ம படைக்கும் ஆற்றலை பெற்றோம்? யாரால் நம்ம காக்கும் ஆற்றலை பெற்றோம்? தசாவதாரம் பத்து அவதாரத்தையும் அறக்கவனை மறக்கவனையால் நமக்கு அருள் செய்தது யார்? இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டிய மறந்துடுது. ஏன்னா உயிர் மறந்து மறந்து அறியும். அது உயிரோட தன்மை, அது உயிரோட தன்மை. அப்படிதான் அவங்க இருப்பாங்க, மறந்துடுவாங்கல்ல. அதனால மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி நம்மா விஷ்ணு ருத்ர நாமளும் சிவருமான அந்த மாதிரிதான். நம்ம இல்லாம எப்படி நடக்கும் இந்த உலகம்? நம்ம இல்லாம இந்த உபாபிஷேகத்தை நடத்த முடியுமா? பிரம்மா விஷ்ணு தான் அந்த சிந்தனையில் இல்லை, அடியார்கள் அந்த சிந்தனையில் பல பேர் இருக்கிறான். நான் இல்லாம இந்த கும்பாபிஷேகம் நடந்திருப்பா. ஒரு கும்பாபிஷேகம் கருத்து செய்தாலும் இதை ஒரு துண்டாக ஒரு பணியாக இறைவர் இட்ட ஒரு பணியாக ஏவல் ஏவல் ஏவல் பணி ஏற்று பணி செய்யணும். நம்ம தான் முக்கியமான ஆள் தான் நிற்கிறோம் அப்படின்னாலே நூவருந்து எங்கிறாரோடு எண்ணி அப்படி வச்சு மனசுல அப்படி பாருங்க. நூவருந்து எங்கிறாரோ நான் இல்லைன்னா நீங்களா பிரயாணத்தை பண்ணிக்க முடியுமா? நான் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்க முடியுமா? நான் இல்லைன்னா இவ்வளவு பணம் வந்திருக்குமா? இவ்வளவு செஞ்சிருப்பனா அப்படின்னு சொல்றாரு. சாமியையும் தாண்டி நம்ம இல்லைன்னா இது நடக்காது. மிகப்பெரிய சிவத்துரோகம். யாரையும் சாமியை வந்து தட்சிணை மாதிரி நேரடியா சண்டை போட்டா மட்டும் சிவத்துரோகம் இல்லை. அப்படியே யாருக்கும் தெரியாம தன்னை பெரியாத நினைக்கிறதும் பெரிய துரோகச்சே சிவத்துரோகச்சே. மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி பின்னாண்டு மந்தேல் தேவர் என்றே விண்ணுலகத்தையும் ஆண்டு இந்திரலோகம் பரமலோகத்தையும் ஆண்டு பிரம்மலோகத்தையும் ஆண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து மண்ணுலகத்துல நான் தான் தேவன், தேவலோகத்தை சேர்ந்தவன். இந்த இருமாப்போடு இருந்து என்ன பாவம் திரிதவரே என்ன பாவம் பாவம் தேவைதான். இங்க சிவப்பரம் பொருளை உணராம இருக்காங்க. நந்தியம் பெருமான் கொடுத்த சாபம் காசியில் ததிசி முடியும் சொல்லியிருக்காரு. ததிசி முடிவு சாபம் கொடுத்துருக்காரு. உன்னுடைய ஹோமத்துல வந்து எந்த இடிகள்லாம் உன்னோட அவச்சார வெளியில வந்து சாப்பிட்டாங்களோ அவங்களுடைய பரம்பரையை சிவப்பது போல உணராதுன்னு சாப்பிட்டார். ஏன் இந்த இன்னைக்கு பல பலதரப்பட்ட வைதிக நேரில் இருந்தாலும் பிராமணர்கள் பல சிவபெருமான உணராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம்னா அந்த சாப்பிடு. பூர்வ மீமாம்சகர்கள் பேர் வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா வேதத்துல வரக்கூடிய சிறுதெய்வங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். சிவமே சிவருமானே முழு முதற் பொருள் அப்படிங்கிறத ஏற்றுக்கமாட்டாங்க. கடவுளே இல்லைங்கிற கொள்கையே உண்டு. ஒரு ஒரு பக்கம் வர கடவுள் இருக்கா நீங்க நம்பி கொள்ளலாம். அதுக்கப்புறம் கடவுள் தேவையில்லை, வேதமே போகும். இதுதான் பூர்வ மீமாம்சகர கொள்கை. அவங்க வந்து வைதிக பிராமணர்ல ஒரு வகையாக சேர்ந்தாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? மூவரும் ஒன்று அப்படிப்பாங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் நினைக்க மாட்டாங்க. சிவருமான ருத்ரன் வேறு சாமி வேறு, சாமி மகா ருத்ரன், எல்லாற்றையும் ஏவல் பணி செய்ய வைத்து அதித்தித்து நின்று அருள் செய்யக்கூடியவர் சுவாமி மகாருத்ரன். மகா சர்க்காரக்காரன் ருத்ரனே பெரியவர், மாலையனை விட ருத்ரன் ரொம்ப குணத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்காரு அல்லவா. என்ன பாவம் திரிதவரே பாம்பு பேதாமிக்கு சிவபுரம் உள்ளவங்கதான் இருக்காங்க என்று பரிதாபப்படுற சுவாமி. இப்படியெல்லாம் நாட்டில் மக்கள் இருக்கின்றாங்க, நீ அப்படியெல்லாம் எண்ணக்கூடாது. இங்கு கிடைத்த செய்தி என்ன, சிவ அபச்சாரம் நிகழ்ற நடக்கிற பகுதிக்கு நடக்கிற நிலையை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நீ போகக்கூடாது. யாரெல்லாம் சிவத்துரோகம் செய்தார்களோ அவரோடு நீ தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதான் செய்தி. உன்னை நீ மூவர் என்றே எம்பிரானோடும் இன்னி விண்ணாண்டு மண்மேல் தேவன் என்றே இருமாந்து என்னவாம் தெரிந்தவரே, நானே எல்லாத்தையும் செய்யறேன் நினைக்கிறது தப்புதான். சாமியோட தன்னை மாலையனோட சேர்த்து இறைவரை மூவரா நினைக்கிறது தப்பு. இது எல்லாத்துலயும் சூட்சமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, நம்மளே பெரியால் நினைக்கிறது தப்பு. சாமி செய்யற காரியங்கள் நம்ம செய்ய நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுவும் தப்பு. அதெல்லாம் பாவம் செய்தனால ஒரு கூறுகிறார்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: உழைத்த பத்து வேண்டத்தக்கது. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியுடன் அருள் செய்த தக்கேசி பண்ணிலை அமைந்த 10வது திருப்பதியும் நம்பி என தொடங்கும் திருப்பதியும் திருமுதுகுன்றம் என்னும் திருத்தலத்திற்கு சொல்லப்பட்டது. பண்பரசை 63வது திருப்பதியும் திருச்சிற்றம்பலம்.

0: 들지 했단 말이야.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சிவனது தூள சூக்குமத்தை வியந்து எந்தை மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இப்பதிகம். சிவபெருமான் இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை என்பதை விளக்கி அவனது திருவருள் செயலை போற்றி பாடியிருக்கிறார் மணிவாசக நாயனார். மிக சிறப்பு வாய்ந்த பதிகம். சிவபெருமானை கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க என்று தம்முடைய சிவானந்த அனுபவத்தை அடிகள் பெருமான் பாடி வியந்த சிறப்பு வாய்ந்த திரு அண்ட பகுதி பாடப்படுகிறது. இதனுடைய பண் புறநீர்மை, இதற்குரிய ராகம் பூபாலம் என்கிற பண். விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

தந்தை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனு கொன்று நின்றழில் பகரின்

சேவகன் வாழ்க மிச்சலும் இர்த்தாட்கொள்வோன் வாழ்க சூழிறு துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினர்கார முதலிப்போன் வாழ்க கூறிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க ஏதிலர்கேதிலம் இறைவன் வாழ்க காதலர் கைப்பினில் வைப்பு வாழ்க

மொழி வர நிறைந்து மேவிய பெருமை இன்ற நக்களி வந்து அருளி அழிதரும் ஆக்கை.

செடினர் கொழித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர் கொழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் கொழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர் கொழித்தும் இத்தந்திரத்தில்

என் சிவாயனவர். சைவந்தாத்தார்பின் அந்நீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம்.

பக்தியினாய் பிறளுக்கெல்லாம் அன்பராக நான் என்னை வைச்சாய். ஆனா இப்ப என்ன விட்டுட்டியப்பா, விட்டுட்டியே. கிராமவாசிக்கு வர்றாருங்க, கிராமவாசியில நம்ம கொல்லையில நாலஞ்சு அவரை செடி ரெண்டு பீக்கிங் இதெல்லாம் போட்டிருந்தோம். அப்படி போட்டிருந்தா அதெல்லாம் வளருது. எங்கேயோ இந்த வளர்ச்சியில ஒரு நச்சு மரம் அது வளர்ந்துட்டு, இந்த பீக்கங்காய் அது இது சுரைக்காய் கரைக்காய் இதெல்லாம் பறிச்சு கிழிச்சிட்டு வந்தோம்னா நம்ம அதை கவனிக்கல. அது பாட்டு நல்ல மரமா போட்டுது. அப்புறம் யாரோ வந்தவங்க மரத்தினுடைய இதெல்லாம் பார்த்தோம், ஐயா இது கொல்லையில இருக்க கூடாதுயா, இது நச்சு மரம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே வெட்ட மனசும் இல்லையா, ஏன் என்னமோ இதுக்கு தண்ணி ஊத்தும் போது அதுக்கு தான் ஊத்துனேன், இதுக்கு ரெண்டு எரு வச்சேனா இந்த எரு தண்ணியெல்லாம் அதுல தான் பாஞ்சுது, நான் வளர்த்துட்டேன், நான் வளர்த்தது எப்படி அது. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோலார். ஒரு மரத்தை வளர்த்தவங்க அது விஷமரமா இருந்துட்டாலும் தான் வளர்த்துட்டாங்கன்னு அந்த பாசம் இருக்குமா, இந்த வளர்த்த பாசம்னு ஒண்ணும் வளர்த்த பாசம். அதனாலதான் போட பாருங்க, சில பிள்ளைகள் ரொம்ப தவறு செய்யும், ரொம்ப இது செய்யும். பகுதுடத்துல மனுஷன இவன் பிள்ளைய வளர்க்கறான, சனியினால வளர்க்கறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கும் தெரியும், யாராவது போய் நெருக்குமா என்னங்க இந்த மாதிரி ஊரே சொல்லினாரு, என்ன பண்றது, பெத்துட்டனே பெத்துட்டனே பாவம். அந்த பெத்த பாசம் அது மனித இனத்துக்கு மட்டுமல்ல, தாம் வளர்த்த மரஞ்செடி கொடிகளுக்கும் ஆகிறது. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோலார். பெருமானி நீ அப்படியெல்லாம் எனக்கு அந்த திருவடி தீட்சை பண்ணி உபதேசம் பண்ணி எல்லாம் செஞ்ச, ஆனா நான் உரிய மரம் அல்ல, நச்சு மரமா தான் இருக்கிறேன். இருந்தாலும் நீ வளர்த்த மரம் அல்லவா, திருப்பெருந்துறை மரம் அல்லவா, உன் கையினால தண்ணி ஊத்துனதல்லப்பா, உன் வாயினால தண்ணி ஊத்துனதல்லப்பா, உன் திருவடியினால எனக்கு எரு போட்டியப்பா. இப்படி உன் கையினால தண்ணியும் உன் கால்னால எருவும் போட்ட வளர்த்தது அல்லவா, நான் நச்சு மருந்தான் ஆயினால செய்யக்கூடாது. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கோலார். உலகத்தில் இருக்கிற நீ உன்னால் படைக்கப்பட்ட மனிதனே அப்படி கருணை செய்யறானேப்பா, நீ கருணை செய்யக்கூடாதா. இங்கெல்லாம் அப்படியே ததும்பிட்டது. அல்ல நச்சு மாமரம் ஆயினும் கோலார், நானும் அங்கனே உடையநாதனே, நான் அப்படித்தான்ப்பா, நான் ஞானி அல்ல, ரொம்ப நச்சு மரம் தான். ஆனா உன் கையினால வளர்க்கப்பட்ட நச்சு மரம்ப்பா, என்ன ஒண்ணும் என்றெல்லாம் ரொம்ப அப்படி. இங்கெல்லாம் ஒரு பக்கம் அந்த தாம் வளர்த்ததோர் அப்படிங்கும் போது அது அந்த ஆனந்தாதிடம், நச்சு மாமரம் என்று சொல்லும் போது பிரிந்திருப்பது. இப்படி அனனுவா வைத்து பார்த்தாதான் அது அந்த உரிய இடத்தை நம்ம விளக்க முடியுது, இல்லைன்னா கடினமா தான் இருக்கும். இப்படியாக அமைந்திருக்கிறது. இனி உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பணி போற்றி. உடையநாதனே என்னை அடிமையாக உடைய பெருமானே உனக்கு வணக்கம். நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பணி போற்றி. உன்னை தவிர எனக்கு வேறு எதேனும் பற்று இருக்காப்பா. பற்றுக திருவள்ளுவர் பற்றற்றான் பற்றினி. பற்றுன்னு சொல்லும் போது எப்படி திருக்குறள் ஞாபகத்துக்கு வர முடியும், திருவள்ளுவர் போல் ஒரு உயர்ந்த ஞானி தெய்வ ஞானி இல்லை. ஆமா நல்ல தெய்வத்தன்மை புரிஞ்சவர். பற்றுக நம்ம எல்லாம் ஏ புடா அப்படின்னாரு எதசாமி, பற்றற்றான் பற்றினி. தனக்கு எந்த பற்றும் இல்லாத ஒருவனுடைய பற்றை நீ பிடிச்சாதான் உனக்கு பற்று இல்லாம இருக்கும். அவன் லட்சம் பற்று வச்சிருந்தா நீ போனீங்கன்னா நீ லட்சத்தி ஒன்னாவது பற்றா போடும். பற்றற்றான், இந்த பற்றற்றான் யாரு சுவாமி? முதல் அதிகாரத்துல சொன்ன நேரம் விளங்குதாடா விளங்கலையான்னாரு, படிச்சுட்டேன். வேண்டுதல் வேண்டாமை இலாப்பா. இந்த பற்றற்றான்ங்கிறது அகராதி பார்க்காதீங்கப்பா, கோனார் நோட்ஸ் வேணா, எங்க வாத்தியாருடைய குறிப்பு வேணா, திருக்குறளை மீண்டும் புரட்டுவேன். வேண்டுதல் வேண்டாமை இலாப்பா. யா எந்த உயிரையும் தனக்கு வேண்டியதென்றோ எந்த உயிரும் தனக்கு வேண்டாதென்றோ என்று எல்லா உயிரிடத்திலும் ஒரே மரம், அதான் பற்று அற்றா. அவனை பற்றுக, பிடிச்சா என்ன சாமி கிடைக்கும்னாரு. நான் முதல்ல புடிடா பிடிச்சுக்கிட்டேன் சாமி, பற்றற்றான்.

பட்டினி பட்டினி. எதுக்குன்னு கேட்டால், ஒரு ஆள் அங்கேருந்து வந்தார், ஐயா எல்லாரும் பற்ற விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ பற்றுகன்னு என்னார். அதான் எங்கள் திருவள்ளுவருடைய மூளை. எல்லாம் பற்ற விடுங்கன்னார் திருவள்ளுவர் தான் பற்றுகன்னார். ஏன் எல்லா ஆளும் வந்து எதுக்கு வந்துட்டான், எல்லாம் ஞானியர், எல்லாம் ஞானியர். நாங்கள் ஒரு பக்கம் பற்றுக விடுங்க, மனைவியல் பற்றி விடுக, செல்வத்தில் பற்று விடுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் பற்றுகிறீன்னு. கொஞ்சம் இருக்கு சைக்காலஜி தெரியல உங்களுக்கு. அவன் எல்லாத்துலேயும் பற்று வச்சிருக்கிறான், சட்டை மேலே, பட்டன் மேலே, ஸ்கூட்டர் மேலே, இல்லைங்களா, வாட்சி மேலே, மோதிரத்தில், லெதர் பேக்கில், இப்படி பற்று வச்சிருக்கவனை பிடிச்சி பற்று பற்ற விடுன்னு சொன்னால் இவ்வளவு பற்று வச்சுருவேன், பற்றா நானா விடவா போடுவாண்டா சைக்காலி. ஏன்டா தம்பி உனக்கு எதில் பற்றிருக்கிறார், ஐயோ எங்கள் நாடும் எங்கள் தமிழும் பற்று, எங்கள் தாயந்தை பற்று, என்னுடைய வகுப்பு அறை பற்று, மாணாக்கர் பற்று, மோதரம் பற்று, இப்படி எத்தனை இருக்கும். நேரம் ஆச்சு இல்லைன்னா நிறைய சொல்லுவேன், மேலும் எல்லாரும் இருக்கு கேட்டு விட்டீங்க வேண்டான். சரி அப்பாவிட எத்தனை இருக்கும் பற்றுமான, ஒரு 100 பற்று இருக்கும்னு வச்சுங்களேன் அப்படின்னா, இன்னையிலிருந்து நான் ஒரே ஒரு பற்று சொல்றேன், அந்த 101 சேர்த்துக்கியேன் அப்படின்னா, அதான் சைக்காலஜி. என்ன சாமின்னு, இந்த அண்ணாமலையான் அண்ணாமலையான்னு இந்த காலையில் சில பேர் போறாங்க வர்றாங்களே, நாளையிலிருந்து எங்கேயும் நீ போறது அங்கேயும் ஒரு சுற்று சுத்திட்டு வந்துடுறேன். அது நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லை, நீங்க திருவள்ளுவர் சொல்றீங்க சரி செய்யறையா, அது போதும் அது போதும் அது போதும். இங்கே நீ இங்கெல்லாம் போறீங்கள, நாளிலிருந்து நான் கெடுத்த கேடா இந்த அண்ணாமலையான் அந்த ஒரு வருவேன் என்னமோ அப்படின்னு எல்லாரும் கும்பிட்ற மாதிரி நீங்க விட கும்பிட்டு அப்படி வந்துருங்களே அப்படின்னாரு. சரிங்க திருவள்ளுவர் சொல்றாரு கேட்டு போங்க. பற்றுக பற்றத்தான் பற்றி அப்படின்னு இதை பிடிச்சா, இந்த அண்ணாமலையை பிடிக்க பிடிக்க பிடிக்க இது தானா போயிடும்ல, ஒன்றை பிடிக்க இன்னொன்று தானாக நெகிழும். அதான் உளநூல். தப்பா நினைச்சிடாதீங்க, ஒரு 20-25 வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மான்னு இருக்கிறோம், நமக்கு பணி வருது, நிலையாயிட்டது, திருமணம் ஆயிட்டது அப்படிங்கும் போது, அதுக்கு மேல நான் சொல்லலை. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, நல்லாதான் இருந்தான், அந்த கல்யாணம் பண்ணுனா அதிலேருந்து அவளாச்சு அவனாச்சு. ஏன் பற்றுக பற்று விடற்கு, இது கொஞ்சம் நெகிழ்ந்து போகும், நெகிழ்ந்து போகும். எல்லாருக்கும் இல்லை, உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, தங்கமான பிள்ளைங்க. அதனால அப்பண்ணி அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படி நீங்க தேவாரம் படிச்சவங்க, அதனால வந்து பரவாயில்ல சிலருக்கு சொல்றேன் அப்படி படம். அப்ப ஒன்றில் பற்று மிகுந்த போது இன்னொரு பற்றுல தானா குறைஞ்சிடும், இயற்கை தானுங்களே, இயற்கை தானே. இப்ப ஒண்ணு வேணா சின்ன பிள்ளையில நம்ம சின்ன விளையாட்டுலாம் விளையாட்டு இருந்தோம், இந்த பந்தடிக்கிறதுக்கு தடிக்கலாம், கொஞ்சம் வயசு வந்த உடனே நான் அண்ணா இங்க வா நான் பந்தடிக்கலாமே போட வேற வேற இல்ல, நம்ம அடிச்ச ஆளுதான் இவன் வேணும் பேட்மிண்டன் அப்படி வந்துட்டான். அதனால அந்த பற்று சின்ன பிள்ளையில ஓடுறது ஓடியாரதெல்லாம் நின்று போகுது. அதுக்கப்புறம் மேலே வந்த உடனே சரிங்களா, யாரோ எங்கேயோ ஆடுறோம் அதை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு அந்த மாதிரி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சதுன்னா நல்லது, ரத்த வேறு வரும், உடம்புக்கு நல்லது, நல்ல மனசுக்கு நல்லது. யாரோ அடிக்கிறத பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறோம். இட்லி கிட்லி வச்சாமன்னா கூட என்ன பண்ணுறோம், சாப்பிடும் போது நல்லவா வச்சுட்டு போமா, ஏய் இந்த இட்லி தின்னுட்டு அப்புறம் தான் இங்கே பற்று விடற்கு, இட்லி மேல பற்று போகுது. எனவேதான் ஒன்றை மிகுதியாக பற்றினால் இன்னொரு பற்று தாமே நெகிழும். இது உடனும் திருவள்ளுவர் தான் சொல்றேன். அப்ப இறைவன் மீது பற்று என்று இப்படி தொடங்க ஆரம்பிச்சுன்னா, அதை பற்ற பற்ற பற்ற பற்ற, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலை வந்தாளே என்று அப்பர் சுவாமியில் 7 நூற்றாண்டுல பாடினார், கிமுல திருவள்ளுவர் பாடினார். நல்ல தெய்வ ஞானி திருவள்ளுவர், அது ஒண்ணும் மாற்றமில்லை. எனவே இந்த ஊனி நாடகம் ஆடுவித்தவா, உரியனானுனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நானும் அங்கனே உடையநாதினி என்று சொல்லிவிட்டு அடுத்ததுல பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடை